நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று சகவருடம் 1948, பராபத் மாதம், எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 MHz பண்பலை வரிசையில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள்

நேரம் 6:05. இனி நேர்கள் கேட்கலாம் குரலோசை. அளத்திற்கே அன்பு சார்பு என்ப அறிவார் மரத்திற்கும் அதே துணை. அன்புடையாமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறப்பாவிற்கான பொருள் மு வரதராசன் அவர்கள் உரையிலிருந்து. அறியாதவர் அறத்திற்கும் மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கிறது. இனி நேர்கள் கேட்கலாம் இன்று நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 11 ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிபரப்பாகும். பாரத பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் 8 மீண்டும் ஒலிபரப்பாகும். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் சா செந்தில் ஆண்டவர் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.

0: 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் செல்வை நேத்ரா அவர்கள். 7:00 திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் டிராவல்ஸ் வழங்கும் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் மருத்துவ சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள். தொடர்ந்து காலை காம்போ. எட்டைந்துக்கு நாகை முரசன்ஸ் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லரி, திருவாரூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் இணைந்து வழங்கும் ஆலய உலா. திருவாரூர் தென்றல் நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தின் நேரடி வர்ணனை. கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will hold bilateral talks with President of Uzbekistan Shavkat Mirziyoyev in Tashkent today. The two leaders will review cooperation in trade and investment, defense, digital connectivity, energy, education and people-to-people domains at the Presidential Palace. More from our correspondent.
2: Today, Prime Minister Narendra Modi will first attend a yoga program organized by Yoga Federation of Uzbekistan, and after that, he will directly go to the palace of Uzbekistan President Shavkat Mirziyoyev, where both the leaders will participate in bilateral talks. The leaders will review cooperation in the areas of trade and investment, defense, digital connectivity, energy, education, and people-to-people relations. Cooperation between the two countries is continuously increasing in the field of defense, but both the countries will focus on mining, especially rare earth minerals, metals like gold, other useful minerals. Besides this, the field of medicine, agriculture and skill development, as well as finding new avenues of connectivity, can be focus of discussion between the two leaders. Sushil Chandra Tiwari, Akashvani News, Tashkent.
1: Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in Mann Ki Baat program on Akashvani at 11 a.m. today. It will be 137th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. Nepal's flash flood death toll has risen to 675 as search and rescue operations continue amid renewed rainfall and fears of further flooding. Nearly 2,400 people remain missing, including at least 320 foreign nationals. More than 4,400 people have been rescued or evacuated, including 261 foreign tourists who had lost contact. Nepal police reported that 675 bodies have been recovered from 8 districts, with the highest numbers reported in Chitwan, Navalparasi East and Navalparasi West. Over 15,000 security personnel have been deployed, while helicopters are carrying out repeated sorties to rescue stranded people and deliver relief supplies. The External Affairs Ministry has said that 108 Indian nationals

0: been rescued so far in Nepal following flash flood tragedy on Wednesday. In a social media post, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that the contact was re-established with around 50 Indian nationals who were earlier uncontactable. The ministry said 275 Indian nationals are reportedly missing and around 128 people of Indian origin holding other nationalities also remain missing. As per local government source, 598 Indian nationals crossed into Nepal from China in the last 2 days. Meanwhile, 900 Indian nationals who are yet to depart from China are safe and Indian embassy in Beijing is in touch with them directly or through the local government. Government of India has offered the National Disaster Response Force to support Nepal's search and rescue efforts and also mobilized immediate humanitarian assistance with Indian Air Force aircraft carrying emergency relief material to Nepal. In the meantime, External Affairs Minister Dr. S. Jaishankar said that a fourth aircraft sortie, C-130J Hercules, with 11-ton assistance, was sent to Kathmandu yesterday. Rashtriya Swayam Sevak Sangh RSS Chief Mohan Bhagwat has said that a Hindu who believes Muslims should have no place in India ceases to be a Hindu, asserting that Hindutva recognizes the dignity of every human being and accepts different parts to the same truth. Speaking at One World, One Humanity Faith Leaders Conference in New York, Mr. Bhagwat recalled a question posed to him by Muslims during a lecture series in Delhi in 2018, where he answered the same. He said Hindu identity required an acceptance of religious diversity and the equal worth of every individual. In women's cricket, India will begin the T20 Asia Cup campaign against Thailand today at Dubai International Cricket Stadium. The match will start at 8:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் தெய்வப்புலவர். இந்த உலகிலேயே மிகவும் மேன்மையான தொழில் உழவுத் தொழில். எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் இன்றியமையாத உணவைத் தருவது உழவுத் தொழிலே ஆகும். உலக உயிர்களுக்கெல்லாம் பசி என்ற உணர்வு இருக்கும் வரையிலே உழவனே அனைவருக்கும் தெய்வமாவான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்றார் ஔவை. ஒரு நாட்டின் பெருமை என்பது அந்நாட்டிலுள்ள உழவர்களின் கையில்தான் உள்ளது என்பது சான்றோர் முடிவு. பண்டை தமிழர் வாழ்வியலில் உழவுத் தொழில் ஒரு தனி அடையாளமாக இருந்தது. மண்ணின் வளமறிந்து பயிரிட்ட தமிழரது வாழ்வியல் வேளாண்மையால் சிறப்புற்றிருந்தது. உழவு என்பது தொழில் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களின் உயிர் ஆதாரமாகவும் விளங்கியது. ஒரு நாடென்பது தள்ளா விளைகளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றும், உருபசையும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்றும் தெய்வப்புலவர் மொழிந்தார். குறையாத விளைபொருள்களை தந்து பசியும் பிணியும் இல்லாமல் காப்பவர்கள் உழவர்களே ஆவர். அதனால்தான் தெய்வப்புலவரும் உழுவார் உலகத்திற்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்றார். மணிமேகலையும் மண்தினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும், பாரகம் அடங்களும் பசிப்பினி அருகை என்றும் கூறுவதெல்லாம் பசிப்பினி மருத்துவர்களாகிய உழவர்களைத்தான் என்றால் மறுப்புண்டோ? புறநானூற்றிலே நீரின்றி அமையாய் ஆக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று குடமுலவியனார் பாடினார். மேலும் ஔவையார் தம் ஆத்திசூடியில் மேழிச் செல்வம் கோழைபடாது என்று சொல்லி கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்தலால் உண்டாகின்ற செல்வம் ஒருபோதும் குறைவடையாது என்றும், வேளாண் மக்களுக்கு எப்போதும் குறைவு உண்டாகாதவாறு அரசு பாதுகாக்க வேண்டுமென்றும் கொள்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் 770 எழுதிய கம்பர் பெருமான் உழவர்களின் சிறப்பை பல பாடல்களில் உயர்த்தி பிடிக்கின்றார். செழுங்குளத்தில் பிறந்தாரன் சிறப்புடையர் ஆனாரன், உழுங்குளத்தில் பிறந்தாரே உலகுய்யப் பிறந்தாரே என்றும், அழும் குழவிக்கு அன்புடைய

0: தாயே போல் அனைத்துயர்க்கும் எழும் கருணை பெருக்காளர் என்றும், ஊழி பெயரினும் தாம் பெயரா உறையுடைய பெருக்காளர், மேழியால் உழைவதல்லால் வேறொன்றும் உழையாவே என்றும், உலகலாம் ஒளி விளங்கும் உழவர் உழும் உழவாலேதான் வேதங்களும் விளங்கும், அந்தனர் வேள்விகளும் விளங்கும், பற்பல கலைகளும் விளங்கும், பாவலர்க்கு பாக்கள் விளங்கும், திருமகளும் திருவோங்கி விளங்குவாள் என்றும் கூறியுள்ளமை உழவர்களையும் உழவுத் தொழிலையும் மேம்படுத்தும் சிந்தனையாகும். மேலும் மகாகவி பாரதியார், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியதும் எண்ணத்தக்கதாகும். மேலும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்துவோம் என்றபடி பசி உண்டாகுமாயின் பலமும் அழிந்துவிடும். வேளாண் மக்கள் உழவுத் தொழிலை செய்து உணவு தானியங்களை உழைத்தலால்தான் உணவு யாவர்க்கும் கிடைத்து பசி என்பதே இல்லாமல் போய்விடுகின்றது. உழவுத் தொழிலின் மேன்மையை உணர்ந்துதான் உலகமெல்லாம் இத்தொழிலை உவந்து போற்றுகின்றது. கம்பர் பாடுவது போல நாமும் பார்வாழி நான்மறை நூல் பருநிதர் ஆகுதி வாழி கார்வாழி வளவர்பிரான் காவேரி நதிவாழி பேர்வாழி பெருக்காளர் பெருஞ்செல்வக் கிளைவாழி ஏர் வாழி இசைவாழி என்று வாழ்த்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6:15.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மாசம் மாசம் இந்த இடி பில் பார்த்தாலே கவலையா இருக்கு.
2: இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ₹1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
1: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
3: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சுர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
3: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
4: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
3: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
5: பக்தி மாலையில் தொடர்பிருப்பது நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பரவ வருடம் ஆவணி மாதம் 13 ஞாயிற்றுக்கிழமை. இனி நேயர்கள் கேட்கலாம், காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் ONGC காவேரி அசெட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: உழவர்களுக்கு
8: ரேவதி அக்கா, நீங்க முயல் வளர்க்கறத பார்க்கும் போது எனக்கு கொல்ல ஆசையா இருக்குக்கா. இத சும்மா மட்டும் வளர்க்க கூடாது, இந்த முயல் வளர்ப்ப ஏன் ஒரு தொழிலாவே பண்ண கூடாதுன்னு கூட எனக்கு தோணுதுக்கா.
9: நல்ல யோசனை தான் சித்ரா உனக்கு வந்திருக்கு. நானே இந்த 4-5 முயலோட அப்படியே விட்டுற கூடாது, இதையே பெருக்கி பெரிய அளவுல செய்யணும்னு தான் ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. நீ அதையே வந்து கேக்குற பாரு.
8: அப்படின்னா ரேவதி அக்காவுக்கு முயல் வளர்ப்ப எப்படி தொழிலா செய்யறதுன்ற யுத்தியும் தெரிஞ்சிருக்கும், எனக்கும் சொல்லுங்கக்கா.
9: இவ்வளோ ஆர்வமா நீ கேக்குற, சொல்லாம இருப்பனா சித்ரா? இப்படி சத்த உட்காரு, உனக்கு விழா வாரியா இத பத்தி சொல்றேன்.
8: அக்கா அக்கா, அப்படியே இந்த முயல் குட்டிய கொஞ்சம் என் கையில தூக்கி கொடுங்களேன், அதை கொஞ்சிக்கிட்டே நான் கேக்குறேன்.
9: அதை வேற நான் தான் தூக்கி கொடுக்கணுமா? நீயே போய் பிடிச்சிக்கோ. இப்போ விஷயத்த கேளு. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த கால்நடை வளர்ப்புலயே முயல் அதிக இனவருத்தி திறனை கொண்டது, நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதுதான் சித்ரா. இது பொதுவா ஒரு ஈட்டுக்கு 5-6 குட்டிய அழகா பெத்து போடுது. வளர்ற விதமும் இதான் பாக்குறிய, கண்ணுக்கு முன்னாடி கடகடன்னு வளர்ந்து நிக்குது. இதை விட நமக்கு என்ன லாபம் இருக்க முடியும், நீயே சொல்லு.
8: ஏங்கா, இந்த முயல்ல இந்த ரகம்தான் இருக்கா? நான் வேற வேற வீட்டுல எல்லாம் பாக்குறேன், அந்த முயல் எல்லாம் வேற மாதிரி இருக்குதுக்கா.
9: என்ன சித்ரா இப்படி கேட்டுட்ட? முயல்ல நியூசிலாந்து வெள்ளை, சோவியத் சின்சில்லா, வெள்ளை ஜெயிண்ட், சாம்பல் ஜெயிண்ட்டுன்னு இறைச்சிக்காகவே வளர்க்கக்கூடிய பல ரகம் இருக்குமா. இந்த ரோமத்துக்கெல்லாம் கூட அங்கோரா அப்படின்னு ஒரு இனத்தை கூட வளர்க்குறாங்க.
8: அதெல்லாம் மலைப்பகுதியில் வளர்ப்பாங்க அப்படிதானக்கா?
9: அப்படின்னு நினைச்சிடாத, நம்ம ஊர்ல கூட அதை இப்பெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
8: ஓஹோ,
9: இந்த நியூசிலாந்து வெள்ளைன்னு சொன்ன பத்தியா, அதோட தாயகம் இங்கிலாந்து நாடு. அதோட ரோமம்லாம் வெள்ளை நேரத்தில் இருக்கும், அதோட கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா வெளிர் சிவப்பு நிறத்துல இருக்கும். அதை வச்சுதான் அந்த இனத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
8: அப்படின்னா இந்த இனம் தான் அந்த முடிக்காக வளர்க்கறதாக்கா?
9: அட இல்ல சித்ரா, இதெல்லாம் இறைச்சிக்காக வளர்க்கறது தான். இதோட எடை பாத்தீங்கன்னா 3-4 கிலோ பொதுவா வளரும். நம்ம நாட்டுல இது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்ததாச்சே, நம்ம ஊர்ல வளருமான்னு நீ நினைக்கலாம்.
8: அதானே,
9: அருமையா வளரும்.
8: சரிக்கா, இப்ப நம்ம வீட்டுல வளர்க்குறீங்களே, இதோ என் கையில இருக்கே, இது என்ன இனம்?
9: இதுதான் வெள்ளை ஜெயிண்ட் இனம். இதுலயே ஒண்ணு சாம்பல் ஜெயிண்ட்னு கூட இருக்கு. இதோட எடை கூட 3-5 to 4.5 kilos வரைக்கும் வளரக்கூடியது சித்ரா. வெள்ளை ஜெயிண்ட்னா வெள்ளை நிறத்துல இருக்கும், அதான் உன் கையில இருக்குதே அதுதான். இதுவே சாம்பல் ஜெயிண்ட்னு

0: வச்சுக்கோயேன், சாம்பல் கலர்ல இருக்கும். இவ்வளவுதான் அதோட வித்தியாசம்.
1: ஆமாக்கா, இந்த சோவியத்ஸின் அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இந்த எண்ணம் இறைச்சிக்காகவும் வளர்க்குறாங்க, தோல் உற்பத்திக்காகவும் வளர்க்குற எண்ணம் சித்ரா. உடல் இடம் பார்த்தீங்கன்னா மற்ற மொயில் மாதிரி தான், 3-4 கிலோ இருக்கும். இந்த மொயிலோட அடிப்பகுதி நீல நிற சாம்பல் நிறத்துலயோ இல்லை வெள்ளை நிறமாவோ இருக்கும்.
1: சரிங்க ரேவதிகா, இந்த முயல்லாம் பொதுவாக எங்கே வாங்குறது? இப்போ நான் வாங்குறதா இருந்தால் உங்கள் வீட்டு முயலே தூக்கிட்டு போயிடுவேன்னு வச்சுக்கோங்க.
0: சரிதான், நான் வளர்க்குற 4 முயலை நீ வியாபாரமாக்கலான்னு பார்க்குற போல இருக்கு. நான் உனக்கு எப்படி வாங்கணும் எங்கே வாங்கணுன்ற முறையே சொல்கிறேன் சித்ரா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் வாங்கு. நீ அக்கா வீட்டு முயலுக்கு ஆசைப்படாத.
1: சரி சரிக்கா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் நியூ ஷேகர்ஸ் டேகர் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6:40.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய், வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருப்பூர் பனியன் போமெக்ஸ், இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைப்பது பூமெக்ஸ்.
3: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாராட்டுங்கிறது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசுங்க. பாராட்டுங்கிறது ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடியதுமாகும். ஒரு செயல் ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுங்கிறது அந்த பாராட்டுற மனிதனுடைய உயரிய விழுமியமாகவும் இன்னைக்கு பார்க்கப்படுதுங்க. இன்னைக்கு மனிதவள மேம்பாடு மேலாண்மை குறித்த வகுப்புகளில் பாராட்டுறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான பண்பாடு அப்படின்னு பயிற்றுவிக்கப்படுகிறது. வேலைக்கு மட்டும் இல்லைங்க, குடும்பங்கள்லையும் கூட பாராட்டுறது நல்ல உறவு நிலைகளை வளர்க்கும்னு சொல்லுது. ஆனால் எப்படி பாராட்டுறது? பாராட்டுவதற்கு ஒரு நெறி இருக்குதுங்கிறத ஔவையார் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எப்படி பாராட்டணும், யாரை பாராட்டணும், எங்கு பாராட்டணும்னு சொல்கிறாங்க. நேசனை காணா இடத்தில் நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தமை நெஞ்சில், வினையாளை வேலை முடிவில். இந்த பாட்டு நண்பனை, ஆசானை, மனைவியை, மைந்தர்களை, வேலையாளை எப்படி பாராட்டணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, எப்போ பாராட்டணும்னு சொல்லுது. பாராட்டுற இடம், காலம், முறை ஆகியவற்றை அறிந்து பாராட்டணும். சரியான நேரத்தில் சொல்லப்படுற பாராட்டு ஊக்கத்தை தந்து, தவறான இடத்துல சொல்லப்படுற பாராட்டு சில நேரங்களில் அகந்தையோ சங்கடத்தையோ உருவாக்கிருமா. இப்போ யாரை எப்படி பாராட்டணும், ஏன் பாராட்டணும் அந்த இடத்துல, அதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நண்பனை அவன் இல்லாத இடத்துல புகழுங்க, ஏன்னா அதுதான் உண்மையான பாராட்டு. முகத்துக்கு நேராக புகழ்வதை விட அவன் இல்லாத போது அவனை நட்பண்புகளை சொல்றதே ஒரு எந்த நட்புன்னு சொல்றாங்க. ஆசிரியரை எப்போது எங்கும் நன்றியுடன் போற்றணும், ஏன்னா நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்டியவர்.

0: ஆசிரியர் தான். இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை துணைய மனம் மகிழும் தருணங்களை மட்டும் பாராட்டுங்க. ஏன்னா அன்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் உறவை மேலும் மேலும் வழிப்படுத்துங்க. அடுத்து குழந்தைகளை அன்போடு வளருங்க. அதே நேரத்துல அளவுக்கு மீறிய புகழ்ச்சி அவர்களிடம் தற்பெருமையை உருவாக்காம பாத்துக்கணுங்க. சரி, வேலை செய்யறவங்கள வேலை முடிஞ்ச உடனே மனம் திறந்து பாராட்டுங்க. ஒரு சிறிய பாராட்டு அவர்களுக்கு அடுத்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்யும் உற்சாகத்தை தரும். குறைகளை சொல்ல தயங்குறது இல்ல, ஆனா நன்றாக செய்ததை பாராட்டுறதுக்கு மறந்துடுறாங்க. ஒரு சரியான நேரத்துல சொல்லப்படுற ஒரு பாராட்டு ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை உயர்த்தும், ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றும், ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். அதனால பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டுங்க. ஆனா சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான முறையில பாராட்டுங்க. அதுவே உறவுகளை வளர்க்கும், அதுவே மனிதர்களை உயர்த்தும். பாராட்டோட மதிப்பு பாராட்டும் வார்த்தையில் மட்டும் இல்லைங்க, அதை சொல்லும் நேரத்திலும் இடத்திலும் நோக்கத்திலும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதா சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய், பூமெக்ஸ்.
2: சொல் ஆமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்
5: எங்கும் என்றும் நம்பர் 1. பூமேக்ஸ் தரத்தில்
6: முகமது.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உற்பத்தி பொருட்களுக்கான தரநிலை சான்றிதழ் வழங்குவதற்கான தேசிய சோதனை மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்படும் சூரிய சக்தியில் இயங்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சார வாகனங்கள், விமான உதிரி பாகங்களின் தரநிலையை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் என்று கூறினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரம் குறித்து உலக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தர சோதனைகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மொபைல் மற்றும் வாகன உற்பத்திக்கான மையமாக இந்தியா உலக அளவில் உருவெடுத்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதுடன் சமூக சேவைகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஆனந்த் வலியுறுத்தினார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு காந்திராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் சிறுவர் மன்றங்கள் மூலமாக அவர்களின் கலை திறமையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில்

0: பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு இந்த மன்றங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு மு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் கீழடுக்கு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வடகடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். தெற்கு சூடானில் இடம்பெயர்ந்துள்ள அந்நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் நடவடிக்கைகளில் இந்திய அமைதிப்படை தொடர்ந்து ஈடுபடும் என்று ஐநா அமைதி நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா மற்றும் பிற வெளிநாட்டினர் தங்களது பணிக்காலம் முடிவடைந்த பிறகு வழங்கப்படும் 60 நாள் விருப்ப அவகாச காலத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு குறித்து அந்நாட்டு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழாவை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை காஷ்மீர் கோட்ட ஆணையர் திரு அன்சுல் கர்க் ஆய்வு செய்தார். பஞ்சாபில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக தற்காலிக விடுப்பில் சென்ற அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் கழிவிலிருந்து எரிவாயு தயாரிப்பதற்கு 4 ஒருங்கிணைந்த ஆலைகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் வருவதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் சோப்பு, ஷாம்பு போன்ற பொருட்களை இயற்கையான முறையில் தயாரிப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரூதபர்ணா பாண்டா, ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14

0: 25 23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்ரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி ராதிகா சர்மா இணையை வென்றது. தைபே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணி சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6:55.

0: கூல் மேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கூல் மேக்ஸ்
2: மேலும்
3: இனி நேயர்கள் கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலல வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா? வணக்கம் பாப்பா. பாப்பா பேர் என்ன? நீங்க என்ன படிக்கிறீங்க?
7: யுகேஜி.
6: ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
7: காரைக்கால்.
6: காரைக்கால். ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
7: டான்ஸ் வீடியோ நை நை பிகினர்ஸ் டா டவுன் கேரிஞ்சி நெரோசி செபோர் ஆ செலபிச் கரிதான் சார் தோஸ் டை டைவன் டோன்ட் கேட்.
6: வேற என்ன சொல்றீங்க?
7: Johnny, Johnny, yes, Papa. Greetings, you may know, Papa. Telling my no, Papa. Open him up, ah-ha-ha.
6: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
7: Thank you.
6: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு குட்டி கதை கேட்கலாமா? இன்னைக்கு கதை என்ன அப்படின்னா, ஒரு காட்டுல காட்டுத்தீ பரவிட்டு இருந்துச்சான். காட்டுத்தீ பரவுறத பார்த்த ஒரு சின்ன சிட்டுக்குருவி, அச்சச்சோ காட்டுத்தீ பரவுதே, நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு தன்னோட குட்டி அழகால தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தீயில ஊத்துச்சான். அதை பார்த்த நரி கேலியா சிரிச்சுச்சான். நீ ஒன்னும்

0: கூட இந்த சின்ன வாயில தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த காட்டுத்தீய அணைச்சிடுவியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொன்னிச்சான், ஒரு பேர் ஆபத்து நடந்துகிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன அப்படின்னு என்னால போக முடியாது, என்னால முடிஞ்ச இந்த சின்ன உதவிய நான் செய்யறேன், இது போல நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா எளிமையா இந்த காட்டுத்தீய நம்மளால அணைக்க முடியும் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, எந்த ஒரு பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பங்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு குட்டி தீர்வா இருக்கும்னு நம்புங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசந்தளர். மீண்டும் ஒரு பசந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் டெரஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் கமர்ஷியல் டெரஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அலிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டெரஸ் காரைக்கால்.
2: கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்

மனம் வீசும் காற்றலை, மதுரம் சொட்டும் இசையலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இடைவிடாத இசை மழை. இது காரைக்கால் பண்பலை 100.3 திரை இசை. திரை இசையில் முதலாக வரவிருப்பது மகேஷ், சரண்யா மற்றும் பலர். திரைப்படத்தில் இந்த பாடல்

0: தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசீலா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற உள்ளார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆரன்முளா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தி தீவில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த அம்சங்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுரங்கம், அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மருத்துவம், விவசாயம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இரு மடங்காக அதிகரிக்க ஏதுவாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அந்நாட்டில் உள்ள யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, தொழில் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். லக்னோ கண்டோன்மென்ட் பகுதியில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மூன்று நாள் பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் தமது பயணத்தின் நிறைவு நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் லாவோஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அந்நாட்டில் உள்ள கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில், இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டக்குழுவுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன்

0: தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பஸ்தி தண்டா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்றொரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 669 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக இந்தியா பல்வேறு நிபுணர் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண ஏதுவாக சடலங்களில் இருந்து DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள சுரங்கத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு தொழில்நுட்ப குழு காத்மாண்டு சென்றடைந்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் காத்மாண்டு மற்றும் பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு உதவிடும் வகையில் 57 டன் எடை கொண்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் விமானப்படை விமானம் காத்மாண்டு சென்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 13 ராணுவ வீரர்கள் அடங்கிய மீட்புக் குழுவும் இந்த விமானத்துடன் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நீரிணை பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும் இந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹார்முஸ் நீரிணை பகுதி கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கியூவ் நகரிகே உள்ள பூச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் வீடுகளில் பெரிய அளவில் தீப்பற்றி எரிவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாவட்டத்தில் மைலா கிராமத்தில் உள்ள கிடங்கு ஒன்றும் இந்த தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரூதபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. போந்தியானாக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி

0: ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தன்வி பாத்ரி கொரியாவின் கிம் மின் சுன்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கின்பால் சோனா இந்தோனேஷியாவின் ரிச்சி தூதா ரிச்சோடை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்மோஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலின் 100.3. நாச்சர்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர் சென்னை.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
9: தலைமுறையா
10: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். உடன் வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை,

0: மாறுவா சைபால் சொரியா திறங்க சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால்.
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
5: ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான்.

0: ஊரை விட்டு வெளியில் போனேன். போகிற வழியில் ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும், அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான், காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான், பல வருஷங்கள் தேடினான், கடையில் அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது, கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போய்கிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்ருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது, அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கலை, காரணம் அப்போது நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுதப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சுது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட ஒரு சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னான். ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க் தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னா, என்ன செய்ய போகிறேன்ருக்கான். வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். உடன் வழங்கியோர் திருத்திரைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்,
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.

நேயர்கள் இனி கேட்கலாம். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம், நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி காரைக்கால் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம். தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு தொடர்.

0: தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு தொடர். நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காமராஜ் ஃபுட்ஸ் காரைக்கால் திருவாரூர்.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
3: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கம்பக்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
4: கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
5: விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண் தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள்.
6: கண்ணில் வந்து வெளிப்புறமாக இருக்கிறது வந்து கருவிழி, அந்த வெள்ளை முழி ஒன்று இருக்குது, அந்த வெள்ளை முழிக்கு மேலே ஒரு தோல்ன்னு இருக்கு, அந்த தோலுக்கு வந்து கன்ஜங்டிவான்னு பேர் சொல்லுவோம், வெள்ளை முழியோட பேர் வந்து ஸ்கிளியரான்னு சொல்லுவோம். அதை தவிர கண்ணுக்குள்ள இருக்க லென்ஸ் இருக்கு, விழித்தறி இருக்குது, கண் நரம்பு இருக்குது. ஸோ இது எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்க்குறப்போ நம்ம தானம் பண்ணுறதா இருந்தால் நம்ம வெள்ளை முழியை வந்து தானம் பண்ணலாம், இல்லை இன்னொன்று வந்து நம்ம கருவிழியை தானம் பண்ணலாம். மெயினாக பார்வைக்கு எது உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவிழி தானம் தான். நிறைய பேருக்கு வந்து அடிபட்டு ஏதாவது புண் வந்து அந்த கருவிழி வந்து டேமேஜ் ஆயிடும், அதனால அவங்களுக்கு பார்வை குறையும். ஸோ அப்போ வந்து இந்த கருவிழியை வந்து தானம் பண்ணி நம்ம வந்து பார்வையை திருப்பி கொடுக்கலாம். கண் புரை இருந்தாலும் சரி, கண் புரைக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சிருந்தாலும் சரி, குளோக்கோமா இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கண் தானம் பண்ணலாம். ஏன்னா கண் புரைன்றது கண்ணுக்குள்ளே இருக்குது, குளோக்கோமான்றது கண்ணு நரம்பை மட்டுமே அஃபெக்ட் பண்ணுறது. பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கருவிழி மட்டும்தான் எடுத்து இன்னொரு நபருக்கு பொறுத்துரும். ஸோ கருவிழி பிரச்சனை இல்லாத வரையில் எல்லாருமே வந்து கண் தானம் செய்யலாம். கருவிழி பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் கண் தானத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும், அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். மற்றபடி கண் புரையோ சக்கரை நோயினால் ஏற்பட்ட பாதிப்போ குளோக்கோமாவினால் ஏற்பட்ட கண் பார்வை குறைபாடோ இதெல்லாம் எதுவுமே வந்து பிரச்சனையே கிடையாது, எல்லாருமே வந்து கண் தானம் செய்யலாம்.
7: இந்த கருவிழிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் ஒன்று இருக்கும் கருவிழியோட பின்பக்கத்தில். நம்ம வயசு ஆக ஆக அந்த செல்ஸ் கவுண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகும். எந்த அளவுக்கு சிறு வயதினர் கருவிழி நம்ம கிடைச்சா இன்னுமே நல்லது, செல் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும்.
6: இப்போ லிவர் டொனேஷனோ இல்லை கிட்னி டொனேஷனோ எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து அவங்களோட பிளட் மேட்சிங், ஹெச்எல்ஏ மேட்சிங் அதெல்லாம் சொல்லுவோம். அது வந்து மேட்ச் ஆனால் மட்டும்தான் லிவரோ கிட்னியோ வந்து தானம் பண்ண முடியும். பட் அந்த பிரச்சனை வந்து கருவிழிக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா கருவிழின்றது ரத்த நாளங்கள் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ யார் வேணாலும் எந்த ஒரு பிளட் குரூப்பாக இருந்தாலும் டொனேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கருவிழி தானத்துக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த நபர் தான் கொடுக்கணும், இந்த நபர் தான் வந்து வாங்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் டொனேட் பண்ணலாம். என்னதான் கருவிழி தானம் இவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த இம்பேலன்ஸ் வந்து நிறையவே இருக்குது, தேவை தான் இப்போதைக்கு அதிகமாக இருக்கே தவிர நம்மளுக்கு வரக்கூடிய கருவிழிகள் ரொம்பவே கம்மி. நம்ம கண் தானம் செஞ்சு உதவுறது வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி, கருவிழி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு உலகத்தை பார்த்து அவங்க சந்தோஷம் அடைவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து கண் தானம் செஞ்சாங்கன்னா ரெண்டு கண்ணை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு கண்ணில் இருந்து ஒரு எட்டு பேர்கிட்ட பயனடையலாம்.
5: விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண் தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் புலிவலம், காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய

0: அன்றான விழிப்புணர்வு வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ். மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: தீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலை காலை காம்போ. எழுமின் விழுமின் குறிக்கோள்களை அடையும் வரை நில்லாது உழைமின். சுவாமி விவேகானந்தர். பொன்மொழியோடு மலர்கிறது காலை காம்போ.

0: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சுர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. சேவை செய்திகள். திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு அபிராபி அம்மன் ராஜ சோழீஸ்வரத் பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை 8:30 கும்பாபிஷேகம். நாகை மாவட்டம் குறிச்சி அருள்மிகு மழைமுத்து மாரியம்மன் அருள்மிகு காளிகாம்பாள் அருள்மிகு கனகவேல் அழகர் ஐயனார் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் ஆலய 13 தீமிதி திருவிழாவில் இன்று மதியம் 1 அபிஷேக ஆராதனை. தஞ்சாவூர் திருவிடைமருதூர் அருள்மிகு மேல மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை 9:30 மகா கும்பாபிஷேகம். திருவாரூர் விஜயபுரம் அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை 8:30 விமான மகா கும்பாபிஷேகம். நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் காடதேத்தி அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பிகா ஆருள்மதி அமரதீஸ்வரர் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை 11:30 இரண்டாம் கால பூர்ணகோதி தீபாராதனை. வேதாரண்ய வட்டம் தேத்தாக்குடி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கம்பசேவை இன்று நடைபெறும். அறிவிக்கப்பட்டவை சேவை செய்திகள். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: நாகையின் நாடி துடிப்பாய் 24 மணி நேரமும் செயல்படும் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 24x7
3: பொது மருத்துவம் மற்றும் அனைத்து வகை சிகிச்சைகளுக்கும் விபத்து மற்றும் அவசர உதவிக்கும் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
2: 24x7 மஞ்சக்கொள்ளை நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பறவை அன்னை ஏஜென்சிஸ்.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை. அன்னை ஏஜென்சிஸ்
5: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.

0: வழங்குகிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள்.
1: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 30/8/2026 இன்று அன்னையினுடைய நவநாளில் முதல் நாள். அன்னை வேளாங்கண்ணி தாய் முதல் முறையாக காட்சி தந்தது பால்கார சிறுவனுக்கு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த பால்கார சிறுவன் வழியாக அன்னை அவர்கள் காட்சி தந்து நம்ப முடியாத பலரை அன்னை என்ற விதத்திலே நம்ப வைத்து பால் குடம் பொங்கி வந்ததிலிருந்து எழுந்த அந்த நம்பிக்கை மக்களை அவளை நோக்கி அழைத்தது என்று கூறலாம். அதிசயமாக பால் பொங்கியதை பார்த்த பெரியவர்கள் இது எப்படி என்று அந்த பையனை வினவ, அந்த பால்கார சிறுவன், நான் வருகின்ற வழியிலே ஒரு அம்மா என்னை பார்த்து என் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நானும் அவர்களுக்கு கொடுத்தேன், பிறகுதான் வீட்டிற்கு வந்து உங்களுக்கு இந்த பாலை கொடுத்தேன் என்று சொல்ல, அந்த பால் பொங்கி வழிவதை கண்ட வீட்டார் அனைவரும் அந்த அம்மா எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்ல, எந்த இடத்திலே அவன் அன்னை வேளாங்கண்ணி தாயை கண்டானோ அதே இடத்திற்கு வந்து அம்மா என்று அழைக்க ஆறுதல் தருகின்ற அன்னை அவனுக்கு தோன்றி, மக்கள் அனைவரையும், ஒரு அன்னை நமக்காக இருக்கிறாள், நமக்காக எல்லாம் செய்ய வல்லவளாக இருக்கிறாள் என்ற ஒரு நம்பிக்கையை தந்து மக்களை அரவணைத்து கொண்டதாக வரலாறு சொல்லுகிறது. இந்த அன்னை காட்சி தந்த பழைய வேளாங்கண்ணி குளத்தருகிலே இப்பொழுது பழமை மாறாமல் ஆயர் அவர்களுடைய அனுமதியோடு அனைத்து அருட்தந்தையர்களின் உதவிகளோடு நாம் இப்பொழுது அதை புதுப்பொழிவுடன் மாற்றியிருக்கிறோம். இந்த இடம் ஒரு ஜெபிக்கின்ற இடமாக மாற வேண்டும் என்று பலரும் பல விதங்களிலே உதவி செய்திருக்கிறார்கள். அனைவரையும் நன்றியோடு நினைத்து அன்னை வேளாங்கண்ணி தாய் பால் குடத்தை பொங்கச் செய்ததைப் போல இவர்களது மனங்களையும் பொங்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே தொடர்ந்து காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை திருப்பலிகள் தொடர்ந்து பல மொழிகளிலே நடைபெறும். இறுதியாக 6:15 ஜெபமாலை, மாதா மன்றாட்டு, நவநாள் ஜெபம், மறையுரை, நற்கருணை ஆசீர் என்று இவைகளோடு இந்த நாள் 8 மணிக்கு அன்னையின் திருத்தேர் பவனியோடு முடிவு பெறும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கிய அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பறவை அன்னை ஏஜென்சிஸ்,
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
5: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
6: நேயர்களுக்கு வணக்கம். புத்தி இல்லாதவங்கள்ட்ட போய் பொறுப்பை கொடுத்தோம்னா, பொறுப்பை கொடுத்ததே பாத்தீங்கன்னா ஒரு புத்தி இல்லாத செயலா மாறிடும். என்ன சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில வேலையை வந்து அதுக்கான அறிவு உள்ளவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு நல்ல ஆளுமை திறன் இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருந்து ஒரு 10 பேரை வேலை வாங்கக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தோரணை இருந்தாதான் நீங்க அவர்கிட்ட கொடுக்கலாமே தவிர, அவர் வந்து 10 இடத்துல வேலை செய்யற மாதிரி இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் கொடுக்க கூடாது. ஒரு நல்ல கிராமம், அந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தோட்டக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்காரு. அவர் நிறைய செடி கொடிகளுக்கு வந்து வளர்த்துட்டு இருக்காரு. டெய்லி தண்ணி ஊத்துவாரு, நல்லா வளர்ந்துருக்கான்னு பாப்பாரு. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துல வந்து சில குரங்கு எல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருக்கும். அப்படியே பல வருஷம் அங்கேயே அந்த தோட்டக்காரர் இருந்ததால அந்த குரங்கும் தோட்டக்காரரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த தோட்டக்காரர் செய்யக்கூடியதெல்லாம் பார்த்து அந்த குரங்கு வந்து அவர் என்னென்ன செய்யறாரோ அப்படியே எல்லாத்தையும் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தது. ஒரு முறை அந்த தோட்டத்துக்காரர் வந்து பக்கத்து ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதா இருந்தது. உடனே அப்ப அவர் நினைக்கிறாரு, ஐயோ இப்ப வந்து இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த முடியாது, எப்படி ஊத்துறது, யார் ஊத்த சொல்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த குரங்கு சொன்னிச்சு, நீங்க ஏதோ யோசிக்கிறீங்க, நிச்சயமா நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன், நீங்க என்ன யோசிக்கிறீங்களா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னோன்னு, இல்ல பக்கத்து ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால வந்து இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும் அப்படின்னா இது குரங்கு சொல்லிச்சு, இதுனா பெரிய விஷயமா, சந்தோஷமா நான் செய்யறேன், உங்களுக்கு இது வரைக்கும் நான் அதை உதவி செஞ்சுட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு வந்து நானே அதை வேலையை செய்யறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ செய்வியான்னு கேட்கிறாரு. நிச்சயமா செஞ்சறேன்னு சொல்லுது. சரி அப்ப தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த குரங்கு திரும்பி கேக்குது, எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துறதுன்னு எனக்கு தெரியாது, அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துறதுங்கிறது நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே, எப்படி சொல்லுன்னு கேட்டோன்னே, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, பெரிய வேறா இருந்தா நிறைய தண்ணி ஊத்து, கொஞ்சமான வேறா இருந்தா கொஞ்சமா தண்ணி ஊத்துன்னு சொல்லிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு குரங்கு தோட்டத்துக்காரர் ஊருக்கு போயிட்டாரு. ஊருக்கு போயிட்டு வராரு. வந்து பார்த்தா ஒரே அதிர்ச்சியா இருக்கு, ஏன்னா எல்லா செடியும் புடுங்கி கிடக்கு, தோட்டத்துக்காருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த குரங்கை பார்த்து கேட்கிறாரு, என்ன பண்ண நீனு அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க என்ன சொன்னீங்க, வேறு பெருசா இருந்தா நிறைய தண்ணி ஊத்து, வேறு சின்னதா இருந்தா கொஞ்சமா தண்ணி ஊத்துன்னு சொன்னீங்க. வேறு பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு ஒவ்வொரு செடியும் புடுங்கி பார்த்தேன். பிடிங்கி பார்த்துட்டு கொஞ்சமா உள்ளதுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்துனேன், அதிகமா இருக்குது அதிகமா தண்ணி ஊத்தணோன்னு அப்படியே தோட்டத்துக்காரர் தள்ள கழிச்சுட்டு உட்காந்துட்டாரு. அப்பதான் யோசிக்கிறாரு, புத்தி இல்லாத ஒன்றை போய் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போனாரு, அது என்னுடைய புத்தி இல்லாத செயல்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. ஏன்னா நம்ம நிர்வாகத்துல சரி, நம்ம குடும்பத்துல கூட பொறுப்பை கொடுக்கும்பொழுது, இல்லாட்டி நம்ம ஒரு தொழில கூட ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கும்பொழுது, அந்த பொறுப்புக்கு அவங்க வந்து சரியான நபரா, அதுக்கான திறமை அவங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கறத அடையாளம் பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இந்த குரங்கு செஞ்ச மாதிரி

0: நேரத்துல சில வேலைகளை சொல்லிடுவோம், அவங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம சொன்னது சரியா இருக்கும், ஆனா அவங்க செஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு இப்படி சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படக்கூடிய காலமும் வரும். அதனால வந்து புத்தி இல்லாதவங்கள்ட்ட போய் எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. அவர் புத்தி இருக்கா இல்லையானா அவரை செக் பண்ணுங்க, அவருக்கு அந்த திறமை இருக்கா இல்லையானுங்கிறத வாட்ச் பண்ணுங்க, அவருக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து அவரை டெஸ்ட் பண்ணுங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி அந்த ஆளுமை அவர்கிட்ட இருக்கு, அவரால் செய்ய முடியும், அவர்கிட்ட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு, எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அவரால் டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சா அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைங்க. அப்படி பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவர் வந்து நினைச்சதை விட அழகா செஞ்சு முடிப்பாரு. செஞ்சு முடிக்கும் பொழுது நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அந்த செயல் நடக்கும். ஸோ அப்ப சரியான நபரை தேர்ந்தெடுத்து சரியான வேலையை கொடுத்தீங்கன்னா நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கலாம், அவரும் மகிழ்ச்சியா இருப்பார். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 8:05.

0: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம், பொது இடத்தை நந்தவனமாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
1: மூராசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் திருமலராயன் பட்டணம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
3: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
4: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
3: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம். நேயர்களை அழைக்க வேண்டிய எண்கள் 0436 இந்த இணைப்பெண்ணோட 231-231-2994-80 299-550-9566-62-42-72-32 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பொது அறிவு வீணா கேட்டிருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக இன்றைக்கான பொது அறிவு வினா, புதுடெல்லியில் நடைபெறவிருக்கும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்

0: காரைகள் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில அடுத்த இணைய வரும் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, அவங்களுக்கான பாடல் கேட்கலாம். வருக வணக்கம்.
1: நீய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: படம் கும்பன், பாடல் அடி கருப்பு நிறத்தலை, அந்த பாடல் கொடுங்கம்.
0: உங்களுக்காக பாடல் வரும் கேட்கலாம். நன்றிம்மா.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பு. காரைக்கால் மாவட்டம் திருமலராயன்பட்டினம் கொமீன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கீழவாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு போலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த விரிவாக்க திட்டம் தொடர்பான தங்களது கருத்துக்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். இத்திட்டம் தொடர்பான விவரங்கள் பார்வையிட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருமலராயன்பட்டினம் கொமீன் பஞ்சாயத்து அலுவலகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மண்டல அலுவலகம், தொழில் மற்றும் வணிகத்துறை அலுவலகம் மற்றும் ஊராட்சி வளர்ச்சி அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளன.
2: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியின் பொது அறிவு வினா. புதுடெல்லியில் நடைபெறவிருக்கும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? விடையை பதிவு பண்ணுங்க. காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க போஸ்டர்ல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி கவரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல்லமது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை. துளி வரும்பாட்டு நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நம் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வங்கக்கடலோரம் சென்றலாய் தாளாக்கும் காரை பண்பலை நூறுபுரி மூலத்தை எண்ணி அக்காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நல்ல வேலை எனக்கு வணக்கம் சொல்ல நேரம் கொடுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன்.
1: இல்ல இல்ல
0: இல்ல, பூச்சி விடாம பேசிட்டீங்களா, அதனால சொன்னேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இட்லி கிடைச்சிருந்து பாட்டு. இந்த பாடல் அனைவருக்காகவும் ஒளிவுக்கும் வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க. எல்லாருக்காகவும் பாடல் வந்து கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மாப்பிள்ளை மன்னார்சாமி நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில இன்றைக்கான பொது அறிவு வினாவுக்கான விடையை தெரிந்து கொள்ளும் நேரம் இது. புதுடெல்லியில் நடைபெறவிருக்கும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாடு வரும் செப்டம்பர் மாதம் 12-13 ஆகிய தேதிகளில் நம்ம இந்திய நாட்டின் தலைநகரான புதுடெல்லியில பாரத் மண்டபத்தில் நடைபெறவிருக்குதுங்க. இந்திய வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக இதை அறிவிச்சிருக்காங்க. இந்த உச்சி மாநாட்டின் கருப்பொருள் பில்டிங் ஃபார் ரிசிலியன்ஸ் இன்னோவேஷன் கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, அதாவது மேல்தன்மை புதுமை ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான உருவாக்கம் என்பதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித நேயமே முதன்மை மற்றும் மக்கள் நலனை மையமாக கொண்ட தொலைநோக்கு சிந்தனையின் அடிப்படையில் இந்த மைய கருப்பொருள் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த மாநாட்டின் அதிகாரப்பூர்வ லோகோ கூட இந்த தத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் பிரிக்ஸ் நாடுகளின் வண்ணங்களை கொண்டே தாமரை இதழ்களுடனும் அதன் நடுவே இந்தியாவின் பாரம்பரிய நமஸ்தே முத்திரையுடனும் வடிவமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் நடைபெறவிருக்கும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் கருப்பொருள் மேல்தன்மை புதுமை ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான உருவாக்கம். இந்த விடையை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் யாரெல்லாம் சரியாக பதிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலிருந்து, ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து, அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி கும்பகோணம்.

செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், பைத்தவரன்காடு மருத வடுகநாதன், அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், நாகூர் யூசுப் மாலிம், நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலிருந்து, நாகை பாபு, அவங்களை தொடர்ந்து தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு, அடுத்தது வளங்கைமான் ஆட்டோ துரை அவர்கள், வீரதுரை அரியலூரிலிருந்து மேலவாஞ்சூர் சம்சுதீன், அவங்கள தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்புத்தரு வேல்முருகன், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அடுத்தது கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி குத்தாலத்திலிருந்து, அவங்களை தொடர்ந்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அடுத்து நிறவி என்எம்பி நச்சுப்பிள்ளை, அவங்களை தொடர்ந்து காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன், திட்டச்சேரி ஏ நிசான் ஹலீம், தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவன் வைத்தியலிங்கம், எந்த ஊர்லேன்னு பார்த்தீங்கன்னா குவாகத்திலிருந்து, அடுத்தது திட்டச்சேரி ஆனந்த செல்வம், தொடர்ந்து யோகநாயகி அனல்யா கவியரசன் பிரியா பிரதாபராபபுரத்திலிருந்து, நாகூர் ஜெகபர் சாதிக் முகமது யூசுப், மேல ஓடுதுறை சிவப்பு விஜயராகவன், அவங்களை தொடர்ந்து காரைக்கால் என்பி ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, மதுரை சோ சண்முக சுந்தரம் பேரளம் க சந்தோஷ்குமார், திட்டச்சேரி வைசூர் ரஹ்மான், காரைக்கால் நளினி, அவங்களை தொடர்ந்து நந்தகுமார் நெம்மேலியிலிருந்து, அடுத்து பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், கும்பகுணம் குமரன், அடுத்து நாகூர் அலோன்ஸ்ராஜ், டிஆர்பட்டினம் நளினி சங்கர், செல்வநாதன், வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா இந்த ஐடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்தது ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிபுதீன், அவங்கள தொடர்ந்து அடுத்து யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.

பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட் வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். மூராசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம். திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 916 ஹேடியம் ஹால்மார்க் தங்கப்பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். 8:30 நிமிடம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் காமராஜ் ஃபுட், திருவாரூர் நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லரி, திருவாரூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் வழங்கும் ஆலய உலா. திருவாரூர் தென்றன் நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் திருவாரூர் காமராஜ் ஃபுட்.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
1: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் நியூ கேவிகே வரதராஜ் வல்லரி.
3: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி நகைகள் வாங்கிட வருகை தாருங்கள்.
1: நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
2: நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, விஜயபுரம், திருவாரூர்.
1: 32 வருடங்களாக உங்களது நன்மதிப்பை பெற்ற நமது ஜுவல்லர்ஸ் இப்பொழுது நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லர்ஸாக புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளோடு வெள்ளி பொருட்களுக்கென்றே பிரத்யேகமான நகை பிரிவோடு செயல்படும். மேலும் வெள்ளியில் தங்க மூலம் பூசப்பட்ட ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட
3: புது புது டிசைன்களில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி நகைகள், வெள்ளி பரிசு பொருட்களும் வாங்கிட வருகை தாருங்கள்.
1: நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, விஜயபுரம், திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம்.
4: ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள் உங்களுக்கு கிடைக்க கோயில் நிர்வாகம் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். சகல தோஷ பரிகார ஸ்தலம் திருவாரூர் திருக்கோயிலின் வலதுபுறத்தில் நகருக்குள் தென்றன் நகரை அமர்ந்து 1996 2000 2014 2026 இன்று என தொடர்ந்து சிறப்பாக நகரவாசிகள், பக்தர்கள், பொதுமக்கள் என அனைவரின் பந்தளிப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருவாரூர் தென்றன் நகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று எல்லாம் வல்ல ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள் உங்களுக்கு கிடைக்க கோயில் நிர்வாகம் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம்.
0: நேயர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது திருவாரூர் தென்றன் நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.

0: திருவாரூர் தென்றநகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய திருக்குடமுழுக்கு விழாவிற்கு வர்ணனை இஞ்சிக்குடி பி கிரிஜா புரட்சிக்கணி. வாருங்கள் நேர்களே, நேர்முக வர்ணனைக்காக கும்பாபிஷேகம் நடைபெறும் திருவாரூருக்கு பயணிப்போம்.
1: என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஆரூரா தியாகேசா போற்றி போற்றி. ஆன்மீக அன்பர்களுக்கு காலை வணக்கம். டெல்டாவின் முக்கியமான ஆன்மீக நகரமான திருவாரூரில் திருவிழா சகல தோஷங்களையும் நீக்கும் பரிகார தலமான திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயிலின் வலதுபுறத்தில் வடமேற்கு

0: ஆன்மீக அன்பர்களுக்கு காலை வணக்கம். டெல்டாவின் முக்கியமான ஆன்மீக நகரமான திருவாரூரில் திருவிழா சகல தோஷங்களையும் நீக்கும் பரிகார தலமான திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயிலின் வலதுபுறத்தில் வடமேற்கே அமைந்திருக்கும் தென்றல் நகரில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு மற்ற பிள்ளையார் கோயிலில் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதாவது அபய கரத்தோடு அம்பாளை மடியில் அமர வைத்து அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ சக்தி விநாயகர். இந்த கோவில் தவிர்த்து திருவாரூரில் 501 பிள்ளையார் கோயில்கள் இருக்கிறது. அதாவது 501 பிள்ளையார் கோயில் தெரு என்று ஒரு தெருவே இருக்கிறது திருவாரூர். ஆம் அன்பர்களே, ஆவணி மாதம் என்றாலே அது பிள்ளையார் மாதம் இல்லையா? இன்னும் சில தினங்களில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட இருக்கும் நேரத்தில் இன்று திருவாரூர் தென்றல் நகர் ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு குடமுழுக்க விழா. நகரவாசிகள், பக்தர்கள், பொதுமக்கள் இவர்களின் பங்களிப்போடு 4வது குடமுழுக்க விழா இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆம் அன்பர்களே, சரியாக 8:20 பூர்ணாகுதி நடைபெற்று 8:30 கடம் புறப்பாடு நடைபெற்று இன்னும் சற்று நேரத்தில் கும்பாபிஷேக பெருவிழா அந்த புனித நீர் கோபுர கலசத்தில் ஊற்றப்படும் சிறப்பான நிகழ்வு நடைபெற இருக்கிறது. 1996 அடுத்து 2000வது ஆண்டு அடுத்து 2014வது ஆண்டு தொடர்ந்து இன்று 2026 சிறப்பாக ஜீர்ணோத்தாரண அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தடைகள் அனைத்தையும் தகர்த்து தொடங்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தந்து நல்ல அறிவையும் நல்ல தெளிவையும் நிறைந்த வளத்தையும் அருளும் விநாயக பெருமானின் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவினை காணவும் தரிசனம் பெறவும் இங்கு கூடியிருக்கும் பக்தர்களின் முகங்களில் ஆனந்தம், கோயில் முழுவதும் மங்கள ஒலிகள், நாதஸ்வரத்தின் இனிய நாதம், வேத விற்பனர்களின் மந்திர ஒலி, இப்படியாக ஆன்மீக திருவிழாவாக தென்றல் நகர் மாறியுள்ளது. தென்றல் நகரா, நகரமா என்று வியக்கும் அளவிற்கு மக்கள் கூட்டம் பக்தி உணர்வோடு அனைவரும் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர். அனைவரும் ஆர்வத்தோடு காத்திருக்கும் அந்த சிறப்பான நிகழ்வு, புனித நீர் ஊற்றப்படும் நிகழ்வுக்காக ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர். ஆம் அன்பர்களே, கும்பாபிஷேகத்திற்கு முன்னதாக யாகசாலை பூஜைகள், கம்பதி ஹோமம், வேத பாராயணம், கலச பூஜைகள் நடைபெற்று தற்போது கடம் புறப்பட்டு படிகளில் சிவாச்சாரியர்கள் தங்கள் தலைகளில் அந்த புனித நீர் நிறைந்திருக்கும் கலசத்தை, கடத்தை சுமந்து படிகளில் ஏறி கொண்டிருக்கின்றனர். யாகசாலையில் வேத மந்திரங்கள் பூஜிக்கப்பட்ட புனித கலசங்கள் கும்பாபிஷேகத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. ஆம், யாகசாலையில் இருந்து கோபுரத்தை நோக்கி புறப்படும் இந்த புனித ஊர்வலம் கடம் புறப்பாடு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இன்னும் சற்று நேரத்தில் அந்த புனித நீர் ஊற்றப்படும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடைபெற இருக்கிறது. இப்போது நம்மோட நிகழ்ச்சியில் நம்மோடு வர்ணனைக்காக அணுகிறார் ஆலயத்தின் அருகில் வசித்து வரும் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருவாரூர் தென்றல் நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற, இங்க இருக்கிற மக்களால் பெரிதும் போற்றப்படுகிற ஒரு ஆலயம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அம்மா பிள்ளையார் வந்து தன்னுடைய மடியில தன்னுடைய சக்தியை அம்மாவை அவங்க மடியில வச்சுட்டு அந்த சக்தியோட இருக்கிறதுனால சக்தி விநாயகர் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற இந்த தென்றல் நகரை சேர்ந்த ஒரு நாங்க இந்த நகர் வாசிகளால ரொம்ப பிரபலமாக ரொம்ப வேண்டியவருக்கு வேண்டியதெல்லாம் தந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு கடவுளாக காட்சி அளிக்கிறார். இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் குடமுழுக்குன்னு சொன்ன உடனே மக்கள் எப்படி அதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு யோசிச்சப்போ இங்க இருக்கிற அந்த கூட்டம், மக்கள் திரண்டிருக்கிற அந்த பக்தருடைய அந்த வெள்ளம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு நிறைவையும் தருது. இந்த ஆலயம் இது தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து காரைக்கால் வானொலி சார்பாக கேட்கறதுக்கு அதை பயன்படுத்திய மக்களுக்கெல்லாம் அதை கொண்டு சேர்க்கறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருநகர் வாசிகள் சார்பாக.
0: ஆம் அன்பர்களே, இப்பொழுது மணக்கல் நான் நம் கோயில் வளாகத்தை காண்போம். திருவாரூரின் நகரின் மையத்தில் கிழக்கே பார்த்து இந்த கோயில் அமைந்துள்ளது, தென்றல் நகரில் அமர்ந்துள்ளது. இந்த தென்றல் நகரில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் கோயில்களுக்கு திட்டமிட்டபடி இன்று கும்பாபிஷேக பெருவிழா நடத்த விழா குழுவினர் ரொம்ப கடுமையாக உழைத்துள்ளனர். அதாவது இங்குள்ள கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு அவங்களோட உழைப்பு இருக்குது அப்படின்னு. மாப்பிள்ளை தோரணங்கள், மலர் அலங்காரங்கள், காலையில் இட்ட கோலம் வந்து ஒரு பாதி மட்டும் தெரிகிற மாதிரி அழிந்து, ஆனா மக்கள் கூட்டத்துல அழிந்து அதுவும் ஒரு அழகாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அலங்காரத்தோடு ஆர்வத்தோடும் குழந்தைகளும் பெண்களும், அதாவது ஒரு திருவிழா அப்படின்னாலே குழந்தைகளோட எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு பிடித்த விளையாட்டுப் பொருட்களோ தின்பண்ணங்களோ இருக்குமா அப்படின்னா சுத்தி முத்தி பார்ப்பாங்க இல்லையா, அப்படி வந்து குழந்தைகள் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. மன நிறைவோடு பெரியவர்கள், அதாவது அவங்க கண்கள்ல ஒரு பூரிப்பு, இத்தனை நாள் உழைத்த இந்த சிறப்பான நிகழ்வுக்காக உழைத்த அந்த தருணம் இப்பொழுது வரப்போ

0: அவங்க முகத்துல ஒரு பூரிப்பு இருக்கிறது. ஆர்வலர்களின் அந்த கண்கள்ல உள்ள அந்த பரவசத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. சிலர் வேண்டுதலை வந்து மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள், அதாவது கண்களை மூடி பிரார்த்தனை செய்கின்றனர். பிரார்த்தனை வந்து கண்களை மூடி சில பேர் பிரார்த்தனை செய்வார்கள், சில பேர் வாய்விட்டு இறைவனிடம் தன்னுடைய நிலைமையை சொல்ல வேண்டிய அந்த அப்படிப்பட்ட நிலைமையும் நம்ம அங்க பார்த்து வருகிறோம். ஆம் அன்பர்களே, பிடித்து வைத்தாலே பிள்ளையாராகி அருள் செய்பவர் என்று கும்பாபிஷேக திருநாள்ல பக்தர்களுக்கு பேரருள் புரிவார் அல்லவா, அந்த நம்பிக்கையில் தான் இன்று மக்கள் கூட்டம் இங்கு அடைமுடிக்கிறது. பிரார்த்தனையோடு சிலர் ஓம் கணபத்தையை நமகா என்று கண்மூடி தியானத்தில் சிலர் தன்னுடைய மனதிற்குள்ளே தங்களுடைய குடும்பம் தங்களுடைய எதிர்காலம் வளமாக அமைய பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆம் அன்பர்கள், சற்று நேரத்தில் கும்பாபிஷேக பெருவிழா அந்த புனித நீர் ஊற்றப்படும் தருணத்திற்காக காத்திருக்கின்றோம். இப்பொழுது விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நம்ம அந்த தருணத்தை தரிசிப்போம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் காமராஜ் ஃபோர்ட், திருவாரூர் நீ கே வி கே வரதராஜ் வல்லரி, திருவாரூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் வழங்கிக் கொண்டிருக்கும் ஆலய உலா, திருவாரூர் தென்றல் நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
3: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரியுருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளோடு வெள்ளி பொருட்களுக்கென்றே பிரத்யேகமான நகை பிரிவோடு செயல்படும். மேலும் வெள்ளியில் தங்க மூலம் பூசப்பட்ட ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட
4: புது புது டிசைன்களில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி நகைகள், வெள்ளி பரிசு பொருட்களும் வாங்கிட வருகை தாருங்கள்.
3: நியூ கேவிகே வரதராஜு ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, விஜயபுரம், திருவாரூர்.
5: சகல தோஷ பரிகார ஸ்தலம் திருவாரூர் திருக்கோயிலின் வலது புறத்தில் நகருக்குள் தென்றல் நகரை அமர்ந்து 1996 2000 2014 2026 இன்று என தொடர்ந்து சிறப்பாக நகரவாசிகள் பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரின் பந்தளிப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருவாரூர் தென்றல் நகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று எல்லாம் வல்ல ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள் உங்களுக்கு கிடைக்க கோயில் நிர்வாகம் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம்.
1: நேயர்கள் இன்றைய ஆலய உலாவில் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் தென்றல் நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் தென்றல் நகருக்கு.
0: அனைவரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த புனித தருணம் சரியாக இப்போது நடைபெற ஆரம்பிக்கிறது. அந்த புனித நீர் வந்து ஊற்றப்பட்டு நம்ம விளம்பரம் கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம கருடனுக்காக காத்திருந்தார்கள். அந்த தரிசனம் கிடைத்தவுடன் அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு இப்பொழுது மக்கள் அதாவது இங்கு கூடியிருக்கிற பக்தர்கள் மீது அந்த புனித நீர் தெளிக்கப்படுகிறது. இதற்காக தானே இத்தனை தவிப்பு, இத்தனை நாளாக இந்த கும்பாபிஷேக நாளுக்கு வந்து இந்த புனிதரை நம் மீது ஒரு துளியாவது விழாதா என்று தவித்திருக்கும் பக்தர்களுக்காக அந்த புனித நீர் வந்து அவங்களுடைய மேல் ஊற்றப்பட்ட வருகிறது. ஆமாங்க, ஐந்து கரை ஆணை முகத்துணை இந்தின் இளம்பிரை போலும் எய்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். நண்பர்களே, ஞானத்தின் ஒளியாக விளங்கும் விநாயகர் பெருமானை என் மனதில் வைத்து திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். எல்லோருக்கும் இருப்ப தெய்வம் வேறு வேறாக இருந்தாலும் பொதுவான கடவுள் விநாயகர் அல்லவா, அனைவருக்கும் அவரின் அருள் கிடைக்க அவரிடமே பிரார்த்திப்போம். இந்த கும்பாபிஷேக திருநாளின் இந்த சிறந்த தருணம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த சிறந்த தருணத்தில் அவரிடம் நாம் வேண்டுதலை பிரார்த்திப்போம். கண்டிப்பாக அவர் அருள் புரிவார் இல்லையா. பார்வதி புத்திரராக இருந்தாலும் ஆதி முதல் அவரை பிரணவம் தான் எல்லாவற்றிற்கும் முதல். அந்த பிரணவத்தில் இருந்துதான் சகல பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் தோன்றின இல்லையா. அந்த பிரணவத்தின் சொரூபமே பிள்ளையார். எப்படின்னு கேக்குறீங்களா, அவரது ஆணை முகம், வளைந்த தும்பிக்கை இவற்றை சேர்த்து பார்க்கும் போது பிரணவத்தின் வடிவமாகவே தோன்றும். குழந்தையாக இருந்து கொண்டே ஆதி முதலில் தோற்றமாக இருக்கும் பிள்ளையார் குழந்தை போல தோன்றினாலும் பக்தர்களை கை தூக்கி உயர்த்தி விடுவதில் முன்னணியில் உள்ளார். அதாவது அன்பர்களே, பிறந்தாலே முக்தி தரும் திருவாரூர் தென்றல் நகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோயில் ஜீர்ணோத்தரண அஷ்டபதின மகா கும்பாபிஷேகம்.

0: கடந்த 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை முதல் யாகசாலை பூஜை தொடங்கி நேற்று காலை 2ஆம் கால பூஜையும் நேற்று மாலை 3ஆம் கால பூஜையும் நடைபெற்றது. இன்று காலை 6 மணிக்கு 4ஆம் கால பூஜையும் மகா பூர்ணாகுதியும் கடமும் புறப்பட்டு இப்போது சிறப்பாக அந்த கும்பாபிஷேக பெருவிழாவின் உச்சக்கட்ட நேரமான புனித நீர் ஊற்றுதல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த புனித நீர் ஊற்றி முடிந்தவுடன் இங்குள்ள பக்தர்கள் களைய ஆரம்பித்து விட்டனர். அடுத்த கட்ட நிகழ்வு இருக்கு இல்லையா, அவங்க வந்து விநாயகரோட தரிசனத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இளம் வர்ணனையாளர் தினேஷ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில வர்ணனைக்காக அணைகிறார்.
1: தடம் கொண்டதோர் தாமரை பொன்மேல் குடம் கொண்டு அடியார் குளிநீர் சுமந்தாட்டு என்று நம்முடைய திருமுறைகள் போற்றிய வகையிலே நம்முடைய சக்தி விநாயக பெருமான் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம், ஈசன் அடிக்கமலம் மணக்கமலம் தண்ணில் வைத்து மணபாலன் எனப்பெறுவான் மாதவம் செய் கமலாலயம் என்னும் பேரொழியார்ந்து திருவாரூர் உகந்தனைந்த பெண் கமலம் தைக்கமலம் பிடித்த ஒழிதனை தொழுது வாழ்வாம் என்று நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் போற்றிய வகையிலே சக்தி அமைய தன்னுடைய மடியிலே அமர வைத்ததாக உலகத்தினுடைய முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் இந்த ஆலயத்திலே எழுந்தருளி சென்ற நகழ்வாழ் அன்பர்களுக்கு தன்னுடைய அருளை பாவித்துக் கொண்டிருக்கக்கூடியதாகி இந்த வேளையிலே இறைவனுடைய திருவருட்பெருங்கருணையும் அவர்த்தும் கருணையை முன்னின்று அருள் செய்ய கற்பனை கடந்து சூதி கருணையே உருவமாகி என்று போற்றுகிற வகையிலே அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகை மூர்த்தி தெய்வ கடஞ்சிய திருக்கை என்று பொற்புதம் நினைந்து பாரில் கொயிலை கண்டதுமை விநாயக சரணம் சரணம் என்று கண்ணதாசனாலே போற்றப்பெறக்கூடியதாக இங்கே விநாயக பெருமான் எழுந்தருளி நம்முடைய ஆலயத்திலே அருள் செய்கின்ற பல்வேறு வகையான அன்பர்களுக்கு ஞானத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். நம்முடைய பெரிய புராணம் முதலான பல சிறப்பு வாய்ந்த நூலே முதலே ஊ என்று போட்டுதான் இந்த நூல்கள் எல்லாம் தொடங்கி இருக்கிறது. பெரிய புராணத்திலே உலகெல்லாம் உணர்ந்துவதற்குரியவன் என்று தொடங்குகிறார். அதே போல் கம்பராமாயணத்தின் உலகம் யாவையும் தாம்புல வாக்களும் என்று தொடங்குகிறார். அந்த ஊ என்பது விநாயக பெருமானின் முதலே இருப்பதாக இருக்கக்கூடியவராக எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய இந்த விநாயக பெருமான் ஆலயத்திலே 4 கால யானசாலைகள் இந்த பகுதி வாழ் அன்பர்களாக மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வேத சிவாகம முறையிலே மகா கும்பாபிஷேகமானது நிறைவு பெற்று தற்போது கும்பாபிஷேக பெருவிழா நிறைவு பெற்று மூலாலயத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்குரிய வேளையாக இறைவனுடைய சமிகையாக கருட பகவானனுடைய இசைவோடு இந்த மகா கும்பாபிஷேகமானது மூலாலயத்திலே இன்னும் சில நிமிடத்திலே நடைபெறவிருக்கிறது. இறைவனுடைய பெருங்கருணையும் அவர் தம் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய சென்றகாலத்தின் பழுதலால் சிறப்பும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடையோன் நன்றியில் நெறியில் நடுந்திய நாடு நற்றமிழ் வேந்தனும் ஐய வென்றுகள் திருநீட்டு ஒளி விளக்கும் மேன்மையும் படைத்து அழித்தனன் என்பார் என்று நம்முடைய திருக்கிழார் பெருமாளை போற்றுகிற வகையிலே பழுதடைந்திருந்த நம்முடைய திருக்கோவிலினுடைய மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நேர்த்தியாக நூதன ஆலயமாக புனர்வர்த்தனம் செய்து தற்போது எழுப்பியிருக்கிறார்கள். இந்த மகா கும்பாபிஷேகத்தை பல அன்பர்கள் தரிசித்து 16 வகையான பேச்சையும் பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
0: அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பான தருணம் முடிந்தவுடன் அதாவது மேலிருந்து அனைவரும் இறங்கிவிட்டனர். இப்பொழுது அடுத்த நிகழ்வை நோக்கி அதாவது விநாயகரின் தரிசனம் செய்யவும் அடுத்து பிரசாதம் பெறவும் கலசங்கள் வந்து ஏற்கனவே முன்பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வாங்குறதுக்காகவும் பக்தர்கள் கூட்டம் அங்கெங்கே கலைந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் திருவாரூர் சென்ட்ரல் நகர் சக்தி விநாயகரின் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனைக்காக நம்மோடு இணைகிறார் முதுகலை ஆசிரியர் சுதர்சனன் அவர்கள்.
2: தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணி என கணீர் என்றொழிக்க ஊக்குக மெல்லிசை என் உள்ளம் கழிக்க உண்மையும் ஞானமும் செல்வமும் தலைக்க என்று கணம்பியை வணங்கி அருள்மிகு சக்தி விநாயகரின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்ற இந்த வேளையில் இங்கு எழுந்தருளியுள்ள சக்தி விநாயகர் ஒரு சிறப்பு உண்டு. அதாவது விநாயகருக்கு 32 வடிவங்கள் உண்டு. அதில் மிக உன்னதமான வடிவமாக உமையார் இடது மார்பில் அமர்ந்திருக்க விநாயகர் அருள் புரிகின்ற அற்புதமான வடிவம்தான் சக்தியோடு கூடிய விநாயகர் சக்தி விநாயகர். ஒரு மனிதனுக்கு ஞானமும் தேவை, ஆற்றலும் தேவை, சக்தியும் தேவை. விநாயகர் பெருமான் அவர்கள் ஞானத்தின் வடிவாக அவரை வணங்கும் போது நமக்கு ஞானத்தை அருளுகின்றார். அதே போல சக்தி தேவி அவரை வணங்கும் போது நமக்கு ஆற்றலை தருகின்றார், சக்தியை தருகின்றார். இந்த சக்தி விநாயகரை நாம் வணங்கும் போது ஒரு சேர நமக்கு ஆற்றலும் ஒரு சேர நமக்கு ஞானமும் கிடைக்கின்றது. அந்த வகையில் புகழ்பெற்ற இந்த சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக இப்பொழுது நடந்து வருகின்றது. அன்பானவர்களே, திருமூலர் திருமந்திரத்தில் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் ஒரு இன்னொய்தானே என்பார். அதுபோல விநாயகப் பெருமானை நாம் வழிபட வேண்டும் என்று

0: அவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்பது போல ஒரே ஒரு அழுகம் உள்ளே கொண்டு வந்து சாத்தி அவருடைய அருளை நாம் பெறலாம். அந்த அளவிற்கு ஒரு எளிய இனிய கடவுள் நம்முடைய சக்தி விநாயகர் அவர்கள். அதாவது சொல்லுவாங்க, பிடித்து வைத்தால் பிள்ளையார் அது ஆன்மீகம், கரைத்து தெளித்தால் அது விஞ்ஞானம் என்று சொல்வார்கள். அதாவது ஸ்தானத்தை நாம் பிடித்து வைக்கும் போது, ஸ்தானத்தை நாம் பிடித்து வைத்து வழிபட்டால் அது பிள்ளையாராக மாறிவிடும். அதுபோல ஒரு மஞ்சளை பிடித்து வைத்தாலும் அது பிள்ளையாராக மாறும். ஒரு ஒரு களிமண்ணை பிடித்து வைத்தால் கூட அது பிள்ளையாராக மாறும். அதுபோல ஒரு இனிய கடவுள் நம்முடைய முருகப்பெருமான். அதைத்தான் அழகாக சொல்கின்றார்கள், பிடித்து வைத்தால் பிள்ளையார் அது ஆன்மீகம், கரைத்து தெளித்தால் விஞ்ஞானம் என்று அற்புதமாக சொல்கின்றார்கள். அந்த வகையில் இந்த சக்தி விநாயகர் மகா கும்பாபிஷேகத்தை கண்டரசித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை பக்த கோடிகளும் அருள் பெற்ற அந்த மகிழ்ச்சி அவர்களுடைய முகத்தில் தெரிகின்றது. இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த வானொலி நிலையத்திற்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன்.
1: ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் சத்தகர்ணகாய நமக, ஓம் லம்போதராய நமக என்று நாம் அனுதினமும் விநாயகரை போற்றி வணங்கினாலும் அவருடைய அனுகிரகம் நமக்கு குறைத்துக் கொண்டிருந்தாலும் இன்று ஒரு சிறப்பான நாள் இல்லையா? திருவாரூர் செந்தில் நகர் சக்தி விநாயகருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நேரத்துல விநாயகரை தரிசனம் பண்றதுக்காக அங்கு கூட்டம் அலை மோதுகிறது. பக்தர்கள் எப்போதுமே வந்து எப்போதுமே நம்ம முன்னாடி தரிசனம் பண்ணிட்டு நம்ம வேலை முடிந்தவுடன் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் போவாங்க இல்லையா? அது மாதிரிதான் இன்றைய நிகழ்வும் வந்து கூட்டம் அலை மோதி கொண்டிருக்கிறது. விநாயகர் வந்து நம்ம நம்பிக்கை வைத்து அவரிடம் வேண்டும் பொழுது ஒரு நொடி பொழுதுல நம்ம கை தூக்கி விடுபவர் விநாயகர். இதற்கு அதாவது கணபதி உபாசி ஒளவையாருடைய கதை ஒன்று, புராண கதை ஒன்று இருக்குது. ஒரு கண்ணவ குருபியான விநாயகர் வந்து குருவ மத்தியை தியானித்து கொண்டு ஒளவையார் லோக சாஸ்திரம் முழுவதையும் அடக்கியதாக அந்த விநாயகர் அகவலை பாடியிருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதாவது விநாயகர் அகவல் பாராயணம் பரம ஞானம் நமக்கு உண்டாகும், அது தெளிந்த ஞானம் அகந்த ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன கதை நான் அந்த கதைக்கு போகலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசத்துக்கு புறப்படுகின்றனர். அந்த போக்குவரத்து ஒவ்வையாரையும் அழைத்து ஒவ்வையாரையும் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. விரைவாக பூஜை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வாருங்கள் என்று இருவரும் அவரை கொடுத்தோ நீங்கள் போகிறபடி சொல்லுங்கள், நான் பூஜையை அவசரமாக பிடிக்க மாட்டேன் என்று கூறி விநாயகர் பூஜையை எனக்கு கைலாயம் அதனால நீங்கள் சொல்லுங்கள் என்று போய் அனுப்பிவிட்டார். மிகவும் பொறுமையாக விக்னேஸ்வரர் பூஜையை அப்பை முடித்தவுடன் விக்னேஸ்வரர் அந்த பிரசன்னமாகி அவருக்கு அருள் புரிந்து அதாவது தன்னுடைய துதிக்கையில அவ்வையாரை தூக்கி ஒரு நொடி பொழுதுல அவங்களை கைலாயத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. அவருக்கு பிறகுதான் சேரமாம் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கைலாயத்துக்கு அடைஞ்சிருக்காங்க. அதாவது நம்பிக்கை வைத்து அவங்க அந்த பூஜையை முடித்ததுனால அவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிருக்கு இல்லையா? இப்பொழுது இந்த நிகழ்வு வந்து அருணகிரிநாதர் வந்து அந்த திருக்குறள பாடியிருக்கிறாரு. அதாவது தொடக்க போடும் நாழிகையில அவ்வையார் வந்து கைலாசத்துக்கு அவ்வையார அழைச்சி போயிருக்காரு கணபதி. இப்படி ஒரு பெரிய அனுகிரகத்தை அநாயசமாக செய்கிறவர் விக்னேஸ்வர். இந்த விக்னேஸ்வரை நம்ம வணங்கி நம்முடைய பாவங்களை பிறவி கடன், அதாவது இம்மை மட்டும் இல்ல நம்முடைய பிறவி கடன்களையும் நம்ம வந்து தீர்த்துக்கலாம். ஆமாங்க, அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைத்தொழுந்த கால். நம் பிறவி துன்பத்தை நீக்கக்கூடியவர் விநாயகரை வணங்கி இப்பிறவியில் உள்ள தடைகளையும் நீங்கி முற்பிறவியில் உள்ள பாவங்களையும் நீங்கி வாழ்வோம். ஆம் அன்பர்களே, விமானம் கட்டிடம் இதெல்லாம் இல்லாமல் அரச மரத்தடையில் அமர்ந்து எளிமையாக அருள் புரியும் விநாயகர், இதுதான் பிள்ளையாரோட சிறப்பு. மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இது. எங்க பார்த்தாலும் விநாயகர் கோயில்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தவர். அதனால்தான் பிள்ளையார் என்று நாம் கூறுகிறோம். பார்வதி புத்திரரான பிள்ளையார் பிள்ளையை நாம் பிள்ளையார் என்று கூறுகிறோம். நம் வீட்டில் ஒருவராக நினைத்து வணங்கும் அளவுக்கு நம்முடன் நெருங்கி இருப்பவர் அந்த விநாயகரை.

விநாயகர்கள் கூட நமக்கு இந்த தத்துவத்தை உணர்த்துகிறது. பிள்ளையாருக்கு தேங்காய் உடப்பது எதற்காக, என்னுள் இருக்கும் அகங்காரம் சிதறுக்காய் மாதிரி சிதறி போகணும் அப்படின்னு, இந்த விஷயத்துக்காக இந்த விடயத்திற்காக நம்ம சிதறு தேங்காய் உடைக்கிறோம். இந்த சிதறு தேங்காய் உடைக்கும் பழக்கம் என்பது நம் தமிழ் தேசத்துக்கு மட்டுமே உரியது. அடுத்தது அவருடைய உருவத்திலேயே அந்த தத்துவம் அமைந்துள்ளது. அதாவது அவருடைய சின்ன கண்கள் வந்து அந்த கூர்மையான தெளிந்த பார்வையை கொண்டிருக்க வேண்டும் என்றும், அந்த பெரிய காதுகள் நல்லதை இருக்க வேண்டும் என்றும், பெரிய வயிறு பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்றும், தும்பிக்கை சூழலுக்கேற்ற வளைந்து கொடுக்கும் தன்மை நமக்கு வேண்டும் என்றும் அவருடைய உருவமே ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறது. ஆமாங்க. அடுத்தது, தன்னை காணும் பக்தர்கள் எப்போதும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க மனசுல ஒரு ஆனந்தம் கிடைக்கணும் என்றுதான் யானை உருவத்துல விநாயகர் இருக்கிறார். இதுதான் ஆனந்த தத்துவம், ஆறாத ஆசையின் தத்துவமே இதுதான். எந்த சுவாமியை உபாசிப்பதாக இருந்தாலும் கணபதியின் அனுகிரகம் தேவை. அதாவது விநாயகரை முழு முதல் கடவுளாக பிரதான மூர்த்தியாக உபாசிக்கும் சமயம் கணபாத்தியம். இது பிள்ளையாருக்கு எதிரே நின்று அந்த தோப்புகரணம் போடுற அந்த விஷயத்த கூட மகாவிஷ்ணு தான் ஆரம்பித்தார் அப்படின்னு ஒரு புராண கதையில இருக்கு. அதாவது மகாவிஷ்ணுவின் சக்கரத்தை இப்ப மருமகன் பிள்ளையார் விளையாட்டாக எடுத்து வாயில் போட்டுக்கல்ல, அதாவது மகாவிஷ்ணு அதை எப்படியாவது வாங்க வேண்டும் என்றும், ஆனால் தனது மருமகன் ஆயிற்று, அவரை அதட்ட முடியாமல் அவரை சிரிக்க வைத்து அந்த சக்கரத்தை வாங்கணும் அப்படின்னு நினைத்து தனது நான்கு கைகளால் காதுகளை பிடித்து அவரிடம் ஆடி காட்டுகிறார். அப்பொழுது மகிழ்ந்த விநாயகர் தன்னுடைய வாயில் இருந்த சக்கரத்தை கீழே விழுகிறது. இதுதான் வந்து இன்றைக்கு அது மாறி நம்ம நம்முடைய அகங்காரங்களை அவரிடம் சமர்ப்பிக்கிறதாக நம்முடைய தோப்புக்காரன் போடுவோம் இல்லையா. இது தத்துவம். சாமியர்களே, விநாயகர்படுவது தடைகள் நீக்க மட்டுமல்ல, நம்மோல் இருக்கும் பயம் அவநம்பிக்கை கோபம் பொறாமை என்ற தடைகளை நீக்கி அன்பு அமைதி வளர விநாயகரை வழிபட்டு சங்க தமிழை மூன்றையும் அவரிடம் வேண்டி நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்த ஆன்மீக அன்பர்களுக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள் புரியட்டும் என்று கூறி, திருவாரூர் தெந்தல் நகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோயிலின் குமாரசேர வர்ணனை நேரடியாக தந்த மகிழ்ச்சியோடு நிலை வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை போல் சைவ நிதி விளங்குக உலகமில்லாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் காமராஜ் ஃபுட், திருவாரூர் நியூ கேவிகே வரதராஜ் வல்லரி, திருவாரூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் வழங்கிய ஆலய உலா. திருவாரூர் தென்றல் நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் இஞ்சிக்குடி பி கிரிஜா புரட்சிக்கணி அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்.
1: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய்.

0: முறுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரியுருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லரி.
3: ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி நகைகள் வாங்கிட வருகை தாருங்கள்.
4: நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
5: நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை விஜயபுரம் திருவாரூர்.
4: 32 வருடங்களாக உங்களது நன்மதிப்பை பெற்ற நமது ஜுவல்லர்ஸ் இப்பொழுது நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லர்ஸாக புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளோடு வெள்ளி பொருட்களுக்கென்றே பிரத்யேகமான நகை பிரிவோடு செயல்படும். மேலும் வெள்ளியில் தங்க மூலம் பூசப்பட்ட ஹால்மார்க் முத்திரையோடு நகைகள் வாங்கி மகிழ்ந்திட
3: புது புது டிசைன்களில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி நகைகள், வெள்ளி பரிசு பொருட்களும் வாங்கிட வருகை தாருங்கள்.
4: நியூ கேவிகே வரதராஜ் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை விஜயபுரம் திருவாரூர்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம்.
6: ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள் உங்களுக்கு கிடைக்க கோயில் நிர்வாகம் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். சகல தோஷ பரிகார ஸ்தலம் திருவாரூர் திருக்கோயிலின் வலதுபுறத்தில் நகருக்குள் தென்றல் நகரை அமர்ந்து 1996 2000 2014 2026 இன்று என தொடர்ந்து சிறப்பாக நகரவாசிகள், பக்தர்கள், பொதுமக்கள் என அனைவரின் பந்தளிப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருவாரூர் தென்றல் நகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று எல்லாம் வல்ல ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள் உங்களுக்கு கிடைக்க கோயில் நிர்வாகம் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம்.
2: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.

0: கடலூரும் வீசும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. திருவாரூர் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:02.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து
9: கேட்டாதானே?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
11: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
10: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் GL மருத்துவமனை.
12: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
13: காரைக்கால் GL மருத்துவமனை,
14: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
13: GL மருத்துவமனை,
14: காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க. செங்கல் சுலை மற்றும் விதிலண்ட் விடுவதற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
15: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
16: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
15: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
16: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
17: நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
18: இப்போ மூட்டு வலியில நிவாரணம் தரக்கூடிய மூலிகைகள் பற்றி பேசலாம். முதலில் பிரண்டை. பிரண்டை பார்க்கும் போதே அதோட தண்டுகள் நம்மளோட எலும்புகள் வடிவமைப்புல தான் இருக்கும். நம்ம எலும்புல மூட்டுல வரக்கூடிய நோய்களுக்கு இது நல்ல பலன் அடிக்கும். இதை நம்ம தொடர்ச்சியா எடுக்கும்போது அதுல இருக்கிற கால்சியம் சத்தும் விட்டமின் சத்தும் எலும்புல பிராக்சர் ஆச்சுன்னா அதை சீக்கிரமே ஒண்ணு

0: உதவி செய்யுது. அது இல்லாம அந்த இடத்துல இருக்கிற புண்ணை சீக்கிரமா ஹீல் ஆகிறதுக்கு உதவி பண்ணுது. இதை நம்ம எண்ணெயில வதக்கி எடுத்துக்கும் போது இதோட பலன் நல்லா அப்சார்ப் ஆகும். நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து முடக்கத்தான். முடக்கத்தான்ல அயன் கால்சியம் சத்து ரெண்டுமே நிறைய இருக்கிறதுனால மூட்டு வலிக்கு இது ஒரு நல்ல பலன் கொடுக்கும். இதை வாரத்தில் அட்லீஸ்ட் 2 இல்லை 3 நாட்களாக தொடர்ந்து எடுக்கும் போது தான் நல்ல சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இதை நம்ம வெளி உபயோகமாகவும் உபயோகப்படுத்தலாம். இதை மஞ்சளோட சேர்த்து நம்ம வலி இருக்கிற இடத்துல 10 போடலாம். இதுக்கு இன்னொரு ஒரு குணம் வந்து மிதமான மலம் இலக்கி, அதாவது மூட்டு வலி இருக்கிறவங்களே ஒரு சிலருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். ஸோ அவங்க இதை சேர்த்து எடுத்துக்கும் போது என்னன்னா மலச்சிக்கல்லேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதனால ஏற்படக்கூடிய மூட்டு வலியிலுமே நல்ல மாற்றம் தெரியும். அடுத்து நொச்சி. நொச்சி வலி வீக்கம் ரெண்டுத்துக்குமே உபயோகப்படுத்தலாம். இது ஒரு நல்ல வலி நிவாரணி. இதை நம்ம வந்து வெளி உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம வலிகள் இருக்கிற இடத்துல மஞ்சளோட சேர்த்து 10 போடலாம். இல்ல துணியில வதக்கி கட்டி ஒத்தடம் கொடுக்கறதுக்கும் இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி இல்ல உடம்பு ஃபுல்லா தேகம் ஃபுல்லா வலி இருக்குன்னு சொல்றவங்க இதை சுடு தண்ணியில கொதிக்க வச்சு மேலுக்கு குளிக்கும் போது அதுலயும் முடக்கவாதத்துல இது ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். அடுத்து முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரையும் அதோட மெல்ல தண்டியும் சேர்த்து சூப்பு வச்சு நம்ம சாப்பிட்றதுனால உடம்பு ஃபுல்லா தேகம் ஃபுல்லா இருக்கிற வலியையும் அது கம்மி பண்ணும். மூட்டு வலியிலையும் அது நல்ல மாற்றம் கொடுக்கும். ஏன்னா எலும்புகளுக்கு தேவையான தாதுக்கள் அதுல நிறைய இருக்கு. இது எதிர்ப்பு சக்தி நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் உடல் பருமன் உள்ளவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சூப்பை ரெகுலரா அவங்களோட டயட்ல சேர்த்துக்கலாம். இதுல விட்டமின் சத்து, கால்சியம் சத்து, எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய எல்லா சத்துக்களுமே இதுல இருக்கு. எப்பொழுதும் ஒரே மாதிரியான உணவு முறைகள் இல்லாம சிறுதானியங்கள், சிவப்பரிசி, கருப்பு கவுனி, எள்ளு, கடலை இது போன்ற உணவுகளை நம்ம அடிக்கடி எடுக்கும் போது மூட்டு வலி மட்டும் இல்ல மற்ற நோய்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாத்துக்கலாம். மருந்து உட்கொள்ளும் போது நம்மளாவோ மற்றவர்களின் அறிவுறுத்தல்படியோ மூலிகைகளை எடுக்கக்கூடாது. அது ஒவ்வொருத்தரோட உடல் தன்மைக்கும் நோய் தன்மைக்கும் தகுந்த மாதிரி அளவு எடுக்க வேண்டிய காலம் எல்லாமே மாறுபடும். சோ ஒருத்தவங்களோட மருத்துவ அனுபவம் நமக்கும் ஒத்து போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளை சுத்தி இருக்கிற பிஹெச்சில இருக்கிற மருத்துவர்களை நேர்ல ஆலோசிச்சு அவங்கள்ட்ட அவங்களோட சந்தேகங்களை தீர்த்து என்ன மாதிரியான இந்த நோய்க்கு உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத கேட்டறிஞ்சு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதர திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதலண்டு விடுவதற்கான தார்பைகள் சலுகையை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது நெடுங்காடு சரஸ்வதி மெடிக்கல், காரைக்கால் கிங் மேக்கர் லித்தோ டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், குளக்குடி ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் தேவஸ்தானத்தின் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு குளக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொய்யாதி விநாயகர் ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்கள நாயகி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நெடுங்காடு சரஸ்வதி மெடிக்கல்ஸ்.
5: மருத்துவர் கிளினிக் வசதியுடன் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சரஸ்வதி மெடிக்கல்ஸ்
6: நெடுங்காடு.
5: அனைத்து வகை ஆங்கில மருந்துகளுக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ் நெடுங்காடு. மருத்துவர் கிளினிக் வசதியுடன் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சரஸ்வதி மெடிக்கல்ஸ்
6: கால்நடை மருந்துகளும் கிடைக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ் கடைவீதி நெடுங்காடு.
5: அனைத்து வகை ஆங்கில மருந்துகளுக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ் நெடுங்காடு. மருத்துவர் கிளினிக் வசதியுடன் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சரஸ்வதி மெடிக்கல்ஸ்
6: கால்நடை மருந்துகளும் கிடைக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ் கடைவீதி நெடுங்காடு.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கிங் மேக்கர் லித்தோ டிஜிட்டல் பிரிண்டர்ஸ்.
7: டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், போட்டோ ஃப்ரேம், அத்துணை தேவைகளுக்கும் காரை கிங் மேக்கர் லித்தோ அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் காரைக்கால். காரை கிங் மேக்கர் லித்தோ அண்ட் டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், பால் போஸ்டர்ஸ், டிஜிட்டல் பேனர், அழைப்பிதழ்கள், போட்டோ ஃப்ரேம், வாழ்த்து மடல், ஐடி கார்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ்.

0: அத்துணை தேவைகளுக்கும் காரை கிங் மேக்கர் லித்து அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் சவுந்தரம்பால் சன்னதி தெரு காரைக்கால். காரை கிங் மேக்கர் லித்து அண்ட் டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் பால் போஸ்டர்ஸ் டிஜிட்டல் பேனர்ஸ் அழைப்பிதழ்கள் போட்டோ பிரேம் வாழ்த்து மடல் ஐடி கார்ட்ஸ் விசிட்டி கார்ட்ஸ் என அத்துணை தேவைகளுக்கும் காரை கிங் மேக்கர் லித்து அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் சவுந்தரம்பால் சன்னதி தெரு காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் குலக்குடி ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் தேவஸ்தானம்,
2: ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்கரநாயகி ஆலய மகா கும்பாபிஷேக அன்போடு வரவேற்பது ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் தேவஸ்தானம். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன் குலக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொய்யாத விநாயகர் ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்கரநாயகி ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபத்ன மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெறும் மண்டலாபிஷேகத்திற்கு பக்தர்களை அன்போடு வரவேற்பது ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்கரநாயகி தேவஸ்தானம் குலக்குடி.

0: நேர்களே, இன்றைய ஆலய உலாவின் நாம் தரிசிக்க இருப்பது காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு குளக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொய்யாது விநாயகர் ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்களநாயகி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் சுந்தர சிவக்குமார் அவர்கள். வாருங்கள் நேர்களே, நெடுங்காடு குளக்குடிக்கு செல்வோம்.
1: திருவாக்கம் சைகரமும் கைகூட்டும் செஞ்சர் பெருவாக்கம் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை மேனியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து அருள் செய்யக்கூடிய சிவபெருமானுடைய அளப்பெரும் கருணையினாலே காரைக்கால் எஃப்எம் 100.3 மிக அழகானதொரு கும்பாபிஷேக நேர்முக வர்ணனையை நம்முடைய காரைக்கால் எஃப்எம் நேயர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கின்ற இந்த எஃப்எம்ஐ கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, சான்றோர் பெருமக்களே, பக்த கோடிகளே, இப்பொழுது நம்முடைய நிலையத்தாரோடு சேர்ந்து நாம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன் குளக்குடி என்ற அழகான இந்த கிராமத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு அடியார் பெருமக்களே, இன்னும் இப்பொழுது யாக சாலையிலிருந்து கட புறப்பாடானது நடைபெற்று அங்கே சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் வேத மந்திரங்கள் முழங்க வேத நெறி தலைவர்கள் மிக சைவங்கள் புத பரம்பரைதான் ஞானசம்பந்த பிரானுடைய அந்த அவதார சிறப்பை சொல்லுவதை போல வேத முறைப்படி வேதத்தினுடைய ஆகமத்தினுடைய முறை மிக அழகான முறையிலே கும்பாபிஷேக வர்ணனையானதை நம்முடைய போற்றுதலுக்குரிய சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் அழகான முறையில் செய்து கொண்டிருக்கின்ற கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் காவல்துறை எல்லாம் காவல்துறை சார்ந்த சான்றோர்கள் தங்களுடைய பணிகளை செவ்வனே செய்து இருக்கிறார்கள். மற்றொரு புறம் மிக அழகான முறையில நம்முடைய நாதஸ்வர இசை கலைஞர்கள் நாதஸ்வரத்தினால் சிவபெருமானை தாளாட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பு அடியார் பெருமக்களே, இப்பொழுது இந்த நாங்கள் இளையத்தாரோடு சேர்ந்து அந்த ஆலயத்தினுடைய பின்பக்கத்தில் இருக்கின்ற மடப்பள்ளிக்கு அருகாமையிலேயே நின்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சி உங்களுக்கு நேர்முக வர்ணனையாக வழங்குகின்றோம். ஆம், உடைய பொய்யாத விநாயக பெருமான் ஸ்ரீ பொய்யாதீஸ்வரர் ஸ்ரீ மங்கநாயகி முருகப்பெருமான் துர்க்கை அம்மனுடைய பரிவார தெய்வங்களோடு இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே அந்த கன புறப்பாடானது நிறைவு பெற்று 9:15 விமான கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து 9:25 மூலஸ்தானத்திலே இருக்கின்ற கும்பாபிஷேகம் அதன் ஒட்டிய பரிவார மூர்த்தங்களுக்கு மகா அபிஷேகங்கள் செய்ய இருக்கிறார்கள். அன்பு அடியார் பெருமக்களே, நம்முடைய இன்றைய தினம் இந்த குளக்குடி கிராமத்திலே எழுந்தருள் இருக்கின்ற நண்டல் ஆற்றங்கரை மிக அருகே இருக்கின்ற அழகான ஒரு கிராமம். அன்பு அடியார் பெருமக்களே, நேயர்களே, காரைக்கால் பண்பலையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே, பொய்யாத விநாயக பெருமான் குலோத்துங்கேஸ்வரர் மங்கள நாயகி ஆகிய மூர்த்தங்களுக்கு மிக அழகான முறையிலே ஒரு சில மணித்துளிகளில் கும்பாபிஷேகமானது நடைபெற்று

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெடுங்காடு சரஸ்வதி மெடிக்கல்ஸ், காரைக்கால் கிங் மேக்கர் லித்தோ டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், குளக்குடி ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் தேவஸ்தானத்தின் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு குளக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொய்யாத ஆலயர் விநாயகர் ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்களநாயகி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.

0: அனைத்து வகை ஆங்கில மருந்துகளுக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ் நெடுங்காடு. மருத்துவர் கிளினிக் வசதியுடன் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சரஸ்வதி மெடிக்கல்ஸ்.
1: கால்நடை மருந்துகளும் கிடைக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ், கடைவீதி நெடுங்காடு.
0: அனைத்து வகை ஆங்கில மருந்துகளுக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ் நெடுங்காடு. மருத்துவர் கிளினிக் வசதியுடன் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சரஸ்வதி மெடிக்கல்ஸ்.
1: கால்நடை மருந்துகளும் கிடைக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ், கடைவீதி நெடுங்காடு.
2: காரை கிங் மேக்கர், லித்துவான், டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், வால் போஸ்டர்ஸ், டிஜிட்டல் பேனர், அழைப்பிதழ்கள், போட்டோ பிரேம், வாழ்த்து மடல், ஐடி கார்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என அத்துணை தேவைகளுக்கும் காரை கிங் மேக்கர், லித்து அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட், சவுந்தரம்பால் சன்னதி தெரு, காரைக்கால். காரை கிங் மேக்கர், லித்துவான், டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், வால் போஸ்டர்ஸ், டிஜிட்டல் பேனர், அழைப்பிதழ்கள், போட்டோ பிரேம், வாழ்த்து மடல், ஐடி கார்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என அத்துணை தேவைகளுக்கும் காரை கிங் மேக்கர், லித்து அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட், சவுந்தரம்பால் சன்னதி தெரு, காரைக்கால்.
3: காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன் குளக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொய்யாத விநாயகர், ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர், ஸ்ரீ மங்கரநாயகி ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபத்ன மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெறும் மண்டலாபிஷேகத்திற்கு பக்தர்களை அன்போடு வரவேற்பது ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்கரநாயகி தேவஸ்தானம் குளக்குடி.
4: நேர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு குளக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொய்யாத விநாயகர், ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர், ஸ்ரீ மங்களநாயகி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் நெடுங்காடு குளக்குடிக்கு செல்வோம்.
5: காரைக்கால் எஃப்எம் நேயர் பெருமக்களே, நம்முடைய பொய்யாத விநாயக பெருமான், ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர், மங்கள நாயகி பரிவார மூர்த்தங்களுக்கும், முருகப்பெருமானுக்கும், துர்க்கை அன்னைக்கும் பராபவ வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி 30/8/2026 ஞாயிற்றுக்கிழமை துதியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சிவயோக சுபதனத்தில் காலை 9:05 கட புறப்பாடு நடைபெற்று இப்பொழுது யாகசாலையிலிருந்து கடங்கள் எல்லாம் புறப்பட்டு மூலஸ்தானத்தை விமானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகச்சரியாக 9:25-30 மணித்துளி அளவிலே நம்முடைய விமானத்திலே கும்பாபிஷேக பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது. அன்பிற்குரிய அடியார் பெருமக்களே, என்ன ஒரு அழகான ஏற்பாட்டை குலோத்துங்கேஸ்வரர் மங்கள நாயகி. சைவ சமயம் என்று சொன்னாலே அங்கே இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்று சொல்லக்கூடிய அனபாய சோழனுடைய அந்த பெருமையை நாம் நன்றாக அறிவோம். அருள்மொழி தேவருக்கு சேக்கிழார் என்ற அமைச்சராக இருந்தவருக்கு பெரிய புராணம் ஏற்றுவதற்கு அருள் செய்தவர். அப்படியே குலோத்துங்க சோழனுடைய அந்த பரம்பரையிலே அந்த சான்றோனுடைய பெயரிலே இந்த குலோத்துங்கேஸ்வரர் ஆலயமானது மிக அழகான முறையிலே சீரோடும் சிறப்போடும் செவ்வே வண்ணங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு மிக அழகாக குலோத்துங்கேஸ்வரரும் பக்கத்திலே மங்கள நாயகியும் சர்வ மங்களத்தையும் தருகின்ற மங்கள நாயகி. மங்களம் என்று சொன்னாலே சிவபெருமான், மங்களம் என்று சொன்னாலே இறை தத்துவம் செவ சக்தி, மங்களம் என்று சொன்னால் சைவம், மங்களம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே என்னென்ன மங்கள பொருட்கள் இருக்கிறதோ, என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ, பட்டர் பெருமான் சொன்னது போல தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா வினம் தரும், நல்லன வெள்ளாம் தரும், அன்பர் என்பவருக்கே கலம் தரும் பூங்கு

அன்னை அபிராமி கலை கண்களை என்று பட்டர் பெருமான் சொன்னது போல நம்முடைய மங்கள நாயகி இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை சான்றோர்களுக்கும் எல்லா வகையான மங்கத்தையும் வாரி வாரி வாரி வாரி வாரி வழங்க இருக்கிறார்கள். ஆகா, எவ்வளவு அழகான காட்சி! ஆகாயத்தில் சூரியன் தோன்றி பொய்யாத விநாயகப் பெருமான் என் இவருக்கு பொய்யாத பெயர் ஏற்பட்டது என்று சொன்னால் அடியார்களுடைய கோரிக்கைகளை, அடியார்கள் வேண்டுதல்களை எல்லாம் பொய்க்காது உடனுக்குடன் வழங்குபவர்தான் நம்முடைய பொன்னாத விநாயக பெருமான். ஆக மூர்த்தி சிறுசு என்றாலும் அவருடைய கீர்த்தி பெருசு என்று சொல்வதை போல மிக அழகான முறையிலே சிறிய விநாயகராக, இன்னும் சொல்ல போனால் நேயர் பெருமக்களே, ஒரு ஒன்றரை ஒரு அடி ஒன்றரை அடிக்குள்ளதாக சிறிய விநாயக பெருமானாக நம்முடைய பொய்யாத மூர்த்தி விநாயக பெருமான் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கண்கொள்ளாத காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பக்கத்திலே பொய்யாத விநாயகருக்கு இடது பக்கத்திலே அழகாக கோத்துங்கேஸ்வரரும் மங்கள நாயகியினுடைய இப்போது சிவாச்சாரியா பெருமக்கள் எல்லாம் வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டு இப்படி ஒரு கண்கொள்ளாத்தை நோக்கி யாக சமலையிலிருந்து புறப்பட்ட கன புறப்பாடானது மல்லாரி இசையோடு இருக்கின்ற பல்லாரி இசையோடு இருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் அந்த கோத்துங்கேஸ்வரருடைய அந்த விமானத்திலே ஏறி அந்த கும்பத்திலே இருக்கின்ற அந்த கலசத்தை வைக்கின்ற அந்த காட்சியை வேத நெறி தலை தொடங்கவும் ஆகம முறைப்படி சிவபெருமான் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற அந்த ஐந்து வகையான திருவங்களை உடைய சிவபெருமானுக்கு ஈசானம் என்ற முகத்திலிருந்து அருளிய வேத சிவ ஆகமங்கள் 28 இந்த சான்றோர்கள் சிவ பூஜை செய்வதற்காகவும் ஆலயத்தின் காமிக ஆகமத்தின்படி கும்பாபிஷேக திருவிழாவினை நடத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டவை. அப்படிப்பட்ட இந்த பொய்யாத விநாயக பெருமானுடைய அருகாமையிலே அழகா அரச மரம் சூழ பக்கத்திலே வேப்ப மரம் மங்கள நாயகிக்கு அருகாமையிலே வேப்ப மரம் இருக்க நண்டலாற்றங்கரையிலே, ஆஹா, எவ்வளவு அழகான ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். நண்டலாறு நண்டலாற்றினுடைய இந்த ஆற்றங்கரையிலே கிடைக்க பெற்றவர் தான் இந்த பொய்யாத விநாயக பெருமான் என்று இங்கு இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்த சான்றோர்கள் நமக்கு கருத்து சொல்லுகிறார். இந்த கோத்துங்கேஸ்வரரும் ஆற்றங்கரை ஓரமாக இருந்த கோத்துங்கேஸ்வரர், ஆற்றங்கரைக்கு அருகாமையில் இருந்த கோத்துங்கேஸ்வரர், அவரை எழுப்பி அழகான நாயகி மங்கள நாயகி அடியார் பெருமக்களே, ஒரு செய்தியை நான் உங்களுடைய மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். ஆம், பிறை சந்திரன் பித்தா பிறைசூடி பெருமானே அருளும் எத்தால் மரபே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுறையுள் அத்தாய் இனி அல்ல எனலாமே என்று சுந்தரர் பெருமான் பாடியதை போல சிவபெருமானுடைய ஜடா முடியில சிவபெருமானுடைய ஜடா முடியில் பிறை சந்திரன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பிறை சந்திரன் சிவபெருமானுடைய ஜட முடியிலே பிறை சந்திரன் கங்கா தேவியும் எழுந்தொருள் இருக்கிறாள். அன்பு தாயார் பெருமக்களே, நேயர்களே, நம்முடைய இந்த குளக்குடி கிராமத்திலே எழுந்தொருள் இருக்கின்ற மங்கள நாயகியினுடைய சிறசை பார்த்தால் ஓர் அழகான திருவுருவத்தை நாம் கண்டு மகிழ்கிறோம். என்ன சார் அது என்று கேட்கிறீர்களா? ஆம், மங்கள நாயகியினுடைய சிறசிலே சிவபெருமானுக்கு இருப்பது போல மங்கள நாயகி தாயாருடைய இந்த சிறசிலே மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், சிவபெருமானுக்கு இருப்பது போல இடது பக்கத்திலே அழகான ஒரு பிறை சந்திரன் தனியாக தென்படுகிறது. ஆம், அந்த கிரீடத்தின் தலையில இருக்கின்ற அந்த மணிமுடிக்கு மேலே இடது பக்கத்திலே அழகான ஒரு பிறை சந்திரனை இந்த மங்கள நாயகியினுடைய சிறசிலே நாம் காண்கிறோம். ஆகா, சிவபெருமான் தானே தலையிலே பிறை சந்திரனை சூடியிருப்பார். இந்த அம்மாவும் மங்கள நாயகி அம்மாவும் பிறை சந்திரனை தன்னுடைய மணி மகுடத்துக்கு மேலே தனியாக தெரிகின்றது மாதிரி நம்ம அந்த காட்சியை பார்த்தாலே தெரியும், தனியாக தெரிகின்ற அந்த பிறை சந்திரன். ஆம், வளர்கின்ற பிறையாக செல்வங்கள் வளர்கின்ற
வழியாக நமக்கு இந்த மங்கள நாயகி அருள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கிறோம். வேயிரு துணிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே.

0: புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே ஆம் நவ கிரகங்களினால் வருகின்ற தோஷங்களை கூடு கும்பாபிஷேகம் பார்த்தால் கும்பாபிஷேகத்திலே பங்கு பெற்றால் கும்பாபிஷேகத்தினுடைய நேர்முக வருணை வர இயலாத காரணத்தினால் கேட்டால் நாம் நவக்கிரகத்தினால் வருகின்ற அந்த தோஷங்களை கூட சிவபெருமான் நெருப்பிலே போட்ட பஞ்சை போல ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறாரே சுடர்குடியான ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறாரே ஆம் தீயிலே தூசாகும் செப்பேறு ஆக நாம் தெரிந்த செய்த வினை தெரியாமல் செய்த வினை பயன்கள் எல்லாம் இருவினை வருவினை நுகர்வினை ஆகிய மூன்று வகையான வினைகளையும் நெருப்பிலே போட்ட பஞ்சை போல எரிந்து சாம்பலாகும் எப்பொழுது என்று சொன்னால் இந்த கும்பாபிஷேக நேர்முக வருகையை கேட்கிற பொழுது கும்பாபிஷேகத்திலே பங்கு பெறுகின்ற கண்கொள்ளா காட்சியை நாம் காணுகின்ற பொழுது ஆகாயத்திலே கருட பெருமான் அங்கே வட்டமிடுகின்ற ஒரு கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடியார் பெருமக்களே நேயர்களே மிக அழகாக சிவாச்சாரியார்கள் எல்லாம் வேத மந்திர சொல்லி அந்த விமானத்திற்கு புனித நீர் சொல்லுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்னாடுடைய சோழனை போட்டு எல்லாட்டவர்க்கும் இறைவாக போட்டு காவாய் கனக திறன் போட்டு கைலை மலையானை போட்டி போட்டு ஏகம்பத்துற எந்தாய் போட்டு பாதம் பெண்ணுடைய ஆணை போட்டு வெற்றிவேலுக்கு துர்க்கை அன்னையருடைய பரிமாணங்களோடு பெரியாரும் இளமையர் பெருமானுக்கும் திருப்பந்தேஷருக்கும் மங்கள நாயகிக்கும் கூடாரி செய்த திருவிழாவினை நாம் கண்டோளாமல் கண்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து மகிழ்ச்சியாக இந்த காரைக்கால் எஃப்எம் 100.3 மிக அழகான நேர்களுக்காக வழங்கி இருக்கின்ற இந்த காட்சியை பார்க்கிறோம். துர்க்கை எவ்வளவு அழகாக இருக்கிறாள். ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்க்கா தேவி துர்க்கை அம்மனை துதித்தாள் என்றும் துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்ணால் போதும் சர்வ மங்களம் கூடும் சர்வ வினைகளும் நம்மை விட்டு ஓடும் என்று துர்க்கையை பிரார்த்தனை செய்து துர்க்கா என்றால் அழகு துர்க்கா என்றால் வெற்றி துர்க்கா என்றால் அருளை பெற்று துர்க்கை அன்னையனுடைய அருளை பெற்று பொய்யாத விநாயக பெருமான் பாலகணபதி தருண கணபதி பக்தி கணபதி வீர கணபதி சக்தி கணபதி சித்தி கணபதி உச்சிஷ கணபதி விஜய கணபதி சுப்பிர கணபதி கணபதி லட்சுமி கணபதி மகாந்த கணபதி விஜய கணபதி நிறுத்த கணபதி ஏழு கணபதி மணி கணபதி கணபதி சுப்பிரசாத கணபதி என்ற விநாயகருடைய அருளை பெற்று மகிழ்ச்சியாக எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று பாரத திருநாடு வல்லரசு நாடாக வாழ நல்ல மழை வல்லரை வளர்த்தது விவசாயம் செழிக்க பெரியாத விநாயகரை பிரார்த்தனை செய்து மகிழ்ச்சியாக காரைக்கால் வானொலி நிலையத்திற்கு மீண்டும் திரும்புகின்றோம். நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நெடுங்காடு சரஸ்வதி மெடல்ஸ், காரைக்கால் கிங் மேக்கர் லித்தோ டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், குளக்குடி ஸ்ரீ குலோத்தங்கேஸ்வரர் தேவஸ்தானத்தின் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு குளக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொய்யாத விநாயகர் ஸ்ரீ குலோத்தங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்களநாயகி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் சுந்தர சிவக்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நெடுங்காடு சரஸ்வதி மெடிக்கல்ஸ்.
2: மருத்துவர் கிளினிக் வசதியுடன் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சரஸ்வதி மெடிக்கல்ஸ்
3: நெடுங்காடு.
2: அனைத்து வகை ஆங்கில மருந்துகளுக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ் நெடுங்காடு. மருத்துவர் கிளினிக் வசதியுடன் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சரஸ்வதி மெடிக்கல்ஸ்
3: கால்நடை மருந்துகளும் கிடைக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ் கடைவீதி நெடுங்காடு.
2: அனைத்து வகை ஆங்கில மருந்துகளுக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ் நெடுங்காடு. மருத்துவர் கிளினிக் வசதியுடன் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சரஸ்வதி மெடிக்கல்ஸ்
3: கால்நடை மருந்துகளும் கிடைக்கும் சரஸ்வதி மெடிக்கல்ஸ் கடைவீதி நெடுங்காடு.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கிங் மேக்கர் லித்தோ டிஜிட்டல் பிரிண்டர்ஸ்.
4: டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் போட்டோ பிரேம் அத்துணை தேவைகளுக்கும் காரை கிங் மேக்கர் லித்தோ அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்.

0: காரை கிங் மேக்கர், லித்வான், டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், பால் போஸ்டர்ஸ், டிஜிட்டல் பேனர், அழைப்பிதழ்கள், போட்டோ பிரேம், வாழ்த்து மடல், ஐடி கார்ட்ஸ், விசிட்டி கார்ட்ஸ் என அத்துணை தேவைகளுக்கும் காரை கிங் மேக்கர், லித்வோ அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட், சவுந்தரம்பால் சன்னதி தெரு, காரைக்கால். காரை கிங் மேக்கர், லித்வான், டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், பால் போஸ்டர்ஸ், டிஜிட்டல் பேனர்ஸ், அழைப்பிதழ்கள், போட்டோ பிரேம், வாழ்த்து மடல், ஐடி கார்ட்ஸ், விசிட்டி கார்ட்ஸ் என அத்துணை தேவைகளுக்கும் காரை கிங் மேக்கர், லித்வோ அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட், சவுந்தரம்பால் சன்னதி தெரு, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் குளக்குடி ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் தேவஸ்தானம்,
2: ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்கரநாயகி ஆலய மகா கும்பாபிஷேக அன்போடு வரவேற்பது ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் தேவஸ்தானம், காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன் குளக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொய்யாத விநாயகர் ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்கரநாயகி ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபத்ன மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெறும் மண்டலாபிஷேகத்திற்கு பக்தர்களை அன்போடு வரவேற்பது ஸ்ரீ குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்கரநாயகி தேவஸ்தானம் குளக்குடி.
1: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ். நேரம் 9:31.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
0: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும். இன்று August 30. ஒவ்வொரு ஆண்டும் August 30 சர்வதேச திமிங்கில சுறா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய வனவிலங்கு அறக்கட்டளை கர்நாடகா, கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் திமிங்கில சுறாவை காப்பாற்றும் பிரச்சாரத்தை மங்களூரிலிருந்து தொடங்கியிருக்கிறது. இந்த தினமானது உலகின் மிகப்பெரிய மீனாக விளங்கும் திமிங்கில சுறாக்களின் அவல நிலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
10: நாகர்கோயில் சுடலை முத்து பிள்ளை. கிருஷ்ணன் என்ற என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களின் நினைவு தினம் இன்று. தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகரும் பாடகருமான இவர் பணம், மணமகள் போன்ற படங்களில் இயக்கியுள்ளார். நாகர்கோவில் அருகே ஒழுகினஞ்சேரி என்ற கிராமத்தில் 1908 நவம்பர் 29 என்று பிறந்தார். அறிவியல் கருத்துக்களை நாட்டில் பரவ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆர்வம் கொண்ட இவர்

0: ஏறத்தாழ 150 படங்களுக்கு மேல் நடித்தவர். சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களில் துணிவோடு எடுத்துக்கொண்டவர் இவர்.
1: வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினம் ஒவ்வொரு ஆண்டும் August 30 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் பலவந்தமாக காணாமல் போனவர்களை நினைவில் கொள்ளவும், காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர்களின் வேதனைக்கு

0: கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் பலவந்தமாக காணாமல் போனவர்களை நினைவில் கொள்ளவும், காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர்களின் வேதனைக்கு குரல் கொடுப்பதற்காகவும், இத்தகைய மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2010 டிசம்பர் 21 அன்று நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த தினம் உருவாக்கப்பட்டது.
1: தேசிய கடற்கரை நாள் என்று இந்த தினம் 2015 ஆண்டில் விலங்கு மற்றும் நல ஆர்வம் ஆர்வலரார் கோலின் பேஜ் என்பவரால் தொடங்கப்பட்டது. கடற்கரை அழகை ரசிப்பதோடு அவற்றை பாதுகாப்பது, அதன் தூய்மையை சுத்தமாக வைப்பது, இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இதை இயக்கினார்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். என் நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இணைக்கிட்டு ரசிக்கலாம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காரைக்கால் திருமலராயன் பட்டணம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிற்சிறு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
8: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
7: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
8: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
7: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
9: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
10: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட இன்னைக்கு நம்ம இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன நேயர்களுக்காக கேள்வியை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த பொழுது, நம்ம படிக்கிற காலத்துல பொதுவாகவே சில விஷயங்கள் செய்வோம் இல்லைங்களா, நண்பர்களோட சேர்ந்து அந்த நம்ம உட்கார்ந்துருக்க அந்த டெஸ்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த பெஞ்சில் நம்ம பேர் எழுதி வைப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த இனிஷியல், இல்லை நம்ம குரூப்புக்குன்னு ஒரு நேம் வச்சுருப்போம், அந்த நேம் எல்லாத்தையுமே எழுதி பார்ப்போம் இல்லைங்களா.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, இது மட்டுமா எத்தனையோ விஷயங்களை செய்வோம், அதில் இதுவும் ஒன்று.
0: கண்டிப்பாக அதை குறிப்பிட்டு வேற சொல்லணுமா, இன்னைக்கு நேயர்களுக்கு கொஞ்சம் அதை நினைவூட்டுவோமே அப்படின்ற வகையில் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நீங்கள் படிக்கிற காலத்தில் ஸ்கூல் காலேஜ் பெஞ்சில் நண்பர்களோட சேர்ந்து பேர் எழுதியது உண்டா அப்படின்னு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், அந்த போஸ்டரோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே நேயர்கள்லாம் நிறைய பேர் பதிவு பண்ணிட்டாங்க.
1: ஆமாம், ஒரு 11 மெசேஜ் நம்மக்கிட்ட இது வந்து
0: போட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுச்சு. யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி எதுவும் எழுதியதில்லை, நண்பர்களுடன் முதல் பெஞ்சில் அமர்ந்திருந்ததால் எது செய்தாலும் ஆசிரியர் கண்டுபிடித்து விடுவார், நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன். அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க?
1: காரைக்கால் நளினி. நான் எழுதியது உண்டு, என் ஃப்ரெண்டோட பேரையும் சும்மா விளையாட்டுக்கு, இன்னும் அதை விளையாட்டுக்கு தான் எழுதிருக்காங்களா, இன்னும் ஒருத்தர் பேரையும் சேர்த்து
0: எழுதினா
1: ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு, அடிச்சுக்கோ புடிச்சுக்கோன்னு சண்டை போட்டுட்டு 1 வருஷம் பேசாம இருந்த அவ கூட. அப்புறம் அவங்கள உங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்து என்கிட்ட பேச சொல்லுமாறு சொல்லி அதுக்கப்புறம் தான்
0: பேசினாங்களுக்கு
1: நன்றி வேற சொல்லி இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய சண்டையை போட்டுட்டு.
0: என்ன பண்றது, அப்பப்ப நினைவூட்டி நாங்களும் உங்களுடைய பழைய நினைவுகள்ல நீங்க மூண்டு போறதுக்கு உதவி பண்றோம். அடுத்து பாருங்க, காரைக்கால்ல இருந்து அருள் ஷாலினி ரியா அவங்க சொல்றாங்க, நானும் அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன், மரத்துல கூட எழுதியிருக்கேன், பெஞ்சில் எழுதியிருக்கேன், நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
1: காட்டுமன்னார் கோயில் இருந்து குளிஞ்சிப்பன் சொல்லிருக்காங்க பாருங்க, அதாவது காம்பஸ வச்சு பென்சில்ல நல்ல பலமா பெஞ்சில எழுதியிருக்கேன், அதுவும் பகலில் செய்ய முடியாது, இரவில் நைட் ஸ்டேடியம் நடக்கும் அந்த நேரத்துல வந்து எழுதிருக்காங்க, எவ்வளவு பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க பாருங்களேன்.
0: பாருங்க, நீங்க பேனா பென்சில் எழுதுனா எப்பயோ ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும், காம்பஸ் எல்லாம் நாங்க அப்படியே செதுக்கி வச்சுட்டு வந்துடும்.

0: அந்த பெஞ்சு சின்ன பின்னமா ஆகுற வரைக்கும் அது பதிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
1: போய் பார்த்தாலும் அதெல்லாம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இரு ஆசான்களுக்கும் இனிய காலை வணக்கமா. பாருங்க என்னங்க அப்படி கேட்டுவிட்டீங்க, நிறைய எழுதியிருக்கேன் பள்ளியில அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சார் சொல்றாங்க.
0: அப்ப கூட நம்மள ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்ல சேர்க்கலவங்க ஆசை ஆக்கிட்டாங்க.
1: எங்களுக்கு 50 வயசுலாம் ஆகல. பள்ளி
0: அவங்க செஞ்சு குறும்பல நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அதனால. அடுத்தது பாருங்க, பாபு முள்ளக்கடல இருந்து நிறைய முறை எழுதியது உண்டு. ஒன்னு ரெண்டு முறையா தான் சொல்லலாம், நிறைய முறைன்னு அவங்க வரிசையில சொல்லிட்டாங்க.
1: என்னன்னு சொல்றது அப்படின்னுட்டாங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன். அப்படி எதுவும் நடந்தது இல்லைங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அப்படி ஒரு செயலை செஞ்சதில்லை அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. ஏனென்றால் ஒரு நாள் ஆசிரியர் அதற்கு விசாரணை வைத்தால் என்ன செய்வது என்று நினைத்து அது போன்று செய்ததே இல்லை. குவாகம் இளங்கோவன் ரொம்ப பவ்யமான பயந்த புள்ள போல இருக்கு. இவங்க
1: நம்ம எல்லாம் இந்த வயசுலயும் போய் எங்கேயாவது ஒரு பெஞ்ச பார்த்தா கையில பெண் இருந்தா கண்டிப்பா கிறுக்க தோணுது.
0: நம்மளும் சேர்த்துக்கிட்டா எப்படி?
1: ஓ, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றீங்க. அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வணக்கம், நான் எப்பொழுதுமே முதல் பெஞ்சில் தான் அமர்ந்திருப்பேன், அதனால எழுத முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து யாரு?
0: ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து. ஆமா, ஸ்கூல் காலேஜ் காலத்துல பெஞ்சில் நண்பர்களோட சேர்ந்து நிறைய குறும்புகள் பண்ணியிருக்கோம். அதில் பெயர் எழுதினதும் அந்த நேரத்தில் நடந்த ஜாலியான விஷயங்களையும் நினைவு கூர்ந்ததும் இன்னும் மறக்க முடியாத நினைவுகள்.
1: அடுத்து பாருங்க, வணக்கம், வேலக்குடி குணசுந்தரி செல்வதநாதன். அது இல்லைனா எப்படிங்க எழுதி சாரிடம் திட்டு கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் இருவருக்கும் காலை வணக்கம். வணக்கங்க. கிளாஸ் லீடர் நான் என்பதால் வெஞ்சலெல்லாம் எழுத முடியாது. எழுதியவரே ஆசிரியரிடம் நான் தான் சொல்வேன்.
1: என்ன பண்றது, வேலையே பயிரவே முடியுமா?
0: நானும் சேர்ந்துக்கிறேன். இதே பரிதாப நிலவு தாங்க எனக்கும்.
1: அடுத்து, நானும் என் நண்பனும் சேர்ந்து அவன் பெயரையும் என் பெயரையும் பெஞ்சில் எழுதியுள்ளோம் அப்படின்னு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி
0: பெஞ்சில் தானே கேட்டோம்.
1: அவங்களும் அதெல்லாம் தான் சொல்றாங்க.
0: சரி சரி. திட்டச்சேரி ஃபைஜூர் ரகுமான், என் நண்பர்கள் 6 முதல் 12 வகுப்பு வரை ஒரே பெஞ்சில் அருகருகே இருந்துள்ளோம். டெஸ்கில் ஆங்கிலத்தில் MMF அப்படின்னு கேம்பஸில் எடுத்து அச்சாக வைத்திருக்கிறோம். இவங்க கம்பெனி பேர் மாதிரி போட்டு வச்சிருந்துருக்குறாங்க.
1: ஆமா, அது எல்லாரும் பண்றதுதான். எல்லாரும் சொன்னல ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதி அப்படி ஹார்ட்டெல்லாம் போட்டு எல்லாம் செய்வோம். சரி, தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 2 நிகழ்ச்சியோடு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 kW ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: காரைக்கால் திருமலராயன் பட்டணம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
8: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
7: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
8: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
7: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நெல்லை நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் 2 பாயிண்ட்.

0: நேயர்களுக்கு உலக நினைந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட். நேர்களே, நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லர் பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நினைவிருக்கட்டும் நேயர்களே, நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
4: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா.

0: அனைத்தும்
1: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சுரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
3: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
4: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
3: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நேர்களே, நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனேனன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
6: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
10: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட. இன்னைக்கு நிகழ்ச்சியில படிக்கிற காலத்துல ஸ்கூல் காலேஜ் பெஞ்சில் உங்களுடைய நண்பர்களுடைய பெயரை சேர்ந்து எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி சொல்றாங்க, எழுதியது உண்டு, பெயர் எழுதி ஸ்டார்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலக்கூட்டுச்சேரி ரவுலின் மார்க்கஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் +2 படிக்கும் பொழுது சிவாஜி திரைப்படம் ரிலீஸ் ஆனது, அதனால் சிவாஜி திரைப்பட போஸ்டர்ல எந்த மாதிரி எழுதி இருக்குமோ அதே போல என்னுடைய டிஸ்கு அதாவது டெஸ்க்ல பெஞ்சு எழுதி ஸ்கெட்ச் செய்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
11: அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரலம் சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருவருக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கமுங்க, நான் பள்ளியில் படிக்கும் காலத்தில் என்னை பேசுகிற ஒரு பெயரை எழுத சொல்லி ஆசிரியர் சொல்வார்கள், ஆனால் எழுத மாட்டேன். ஓ, நம்ம பெஞ்சில அவங்க வந்து லிஸ்ட்ல சொல்றாங்க, பேசுறவங்க பேசலாம் ஏதோ இல்ல அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க.
6: ரொம்ப நல்லவங்க நீங்க. ராஜேந்திரன் மணக்குடியில இருந்து, ஆமா ஸ்கூல் காலேஜ் காலத்துல பெஞ்சில நண்பர்களோட சேர்ந்து நிறைய குறும்புகள் பண்ணியிருக்கோம், அதுல பெயர் எழுதுனதும் அந்த நேரத்துல நடந்த ஜாலியான விஷயம்தான், நினைவுக்கு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
11: நீடமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் சொல்லியிருக்காங்க, நிறையவே இருக்கிறது பெயர் மற்றும் எழுத்துக்களை எழுதுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்தது வலங்கைமான் ஆட்டோ துரை, இதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை, காரணம் நான் படித்தது இடைநிலை கல்வி, தரையில் அமர்ந்துதான் படிப்போம், எழுதுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருங்க, வணக்கம் இருவருக்கும், ஸ்கூல் படிக்கும் போது டெஸ்கில் எழுதின அனுபவம் உண்டு, கல்லூரியில் அது போல் எழுதிய அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரு, நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல் சார் சொல்கிறாங்க, நான் பெஞ்சில் நண்பர்கள் பெயரை எழுதி வைப்பேன், நண்பர்கள் அவரவர்கள் பெயர்களை எழுதிய இடத்தில் அமர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
11: அடுத்தது காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழி ஏஞ்சல் சிறுவருக்கும் அன்பான காலை வழக்கம். கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்குது. என்ன போங்க இப்படி கேட்டுட்டீங்க, ஸ்கூல் டெஸ்கில் வந்து காம்போஸால் குத்தி குத்தி பேர் எழுதி இருக்கேன், ஆசிரியர் கேட்டால் அடி வெளுத்து வாங்கி விடுவார். அந்த பழைய ஞாபகத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு
6: வேற எங்க ஞாபகப்படுத்துறீங்கன்ற இருக்கு. சரி, விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
12: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேத

0: ஆதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிலிச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களுக்கு உலக இந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
2: மூராசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
1: இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில படிக்கிற காலத்துல ஸ்கூல் பெஞ்சு காலேஜ் பெஞ்சில் நண்பர்களோட சேர்ந்து பெயரை எழுதியதுண்டா அப்படின்னு கேட்டிருந்தோம். தொடர்ந்து நேயர்கள் வந்து அவங்களுடைய பதில்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இருவருக்கும் இனிய காலை வணக்கம். மேட்டுப்பாளையம் நாகராஜன், பெஞ்சில் பெயர் எழுதியது உண்டு, ஆனால் ஆணியால் கிறுக்கி கிறுக்கி வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாடல்கள் அனைத்தும் வருமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு குறிஞ்சாங்கோணி அசூருதீன் அப்படின்ற ஐடியிலேருந்து
3: கமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா செந்தில் கண்ணன் ஷோபா அனுப்பிச்சிருக்கிறாங்க பேரளத்துலேருந்து.
1: ஆஹா, என்ன சொல்லியிருக்காங்க?
3: வணக்கம் சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. தவறா நினைச்சுக்காதீங்க, இங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்குது, அதுல தேடி கண்டுபிடிச்சு நம்ம படிச்சுட்டே இருக்கோம். அந்த வகையில ஏதாவது விட்டு போயிருக்கலாம்.
1: ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் சொல்றாங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, கிடைத்திருந்தால் கண்டிப்பா இறுக்கி தள்ளிருப்போம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தொடர்ந்து இன்னைக்கு நேயர்கள்லாம் ரொம்ப அருமையா அவங்களுடைய பதில்களை வந்து நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில தெரிவிச்சிருந்தாங்க. அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லி இணைந்திருப்போம். காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பாயிண்ட் டு பாயிண்ட். தொடர்ந்து இணைந்தீர்கள் நேயர்களே காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களே காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: சங்கரம்பந்தல் எழுப்பூர் அபர்ணா வெடிக்கடை, மயிலை கந்தாஸ் சைவ உணவகம், சங்கரம்பந்தல் முனிவலாங்குடி கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸின் ஆலய உலா. தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் வட்டம் முனிவலங்குடி அருள்மிகு ஸ்ரீ கல்யாணி அம்மன் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்கோர் சங்கரம்பந்தல் இலுப்பூர் அபர்ணா வெடிக்கடை.
1: வானவெடிக்கைகள் பட்டாசுகள் என எல்லா காலங்களிலும் அபர்ணா வெடிக்கடல் சங்கரம்பந்தல்
2: இருப்பூர் சங்கரம்பந்தல் அபர்ணா வெடிக்கடல்.
1: வானவெடிக்கைகள் பட்டாசுகள் என எல்லா காலங்களிலும் அனைத்து விசேஷங்களுக்கும் நம்பிக்கையின் முகவரி உங்கள் அபர்ணா வெடிக்கடல் இருப்பூர் சங்கரம்பந்தல்.
2: இருப்பூர் சங்கரம்பந்தல் அபர்ணா வெடிக்கடல்.
1: வானவெடிக்கைகள் பட்டாசுகள் என எல்லா காலங்களிலும் அனைத்து விசேஷங்களுக்கும் நம்பிக்கையின் முகவரி உங்கள் அபர்ணா வெடிக்கடல் இலுப்பூர் சங்கரம்பந்தல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலை கந்தாஸ் சைவ உணவகம்.
3: உடலுக்கு பாதுகாப்பான மளிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் உயர்தர சைவ உணவகம் மயிலை கந்தாஸ் சைவ உணவகம். மயிலை கந்தாஸ் உடலுக்கு பாதுகாப்பான மளிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் உயர்தர சைவ உணவகம். மயிலாடுதுறை மக்களின் நன்மதிப்பை பெற்ற மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம், GH ரோடு மயிலாடுதுறை. மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம். மயிலை கந்தாஸ் உடலுக்கு பாதுகாப்பான மளிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் உயர்தர சைவ உணவகம். மயிலாடுதுறை மக்களின் நன்மதிப்பை பெற்ற மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம், GH ரோடு மயிலாடுதுறை. மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சங்கரம்பந்தல் முனிவலாங்குடி கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்.
4: விதைகள் பூச்சி மருந்துகள் உரம் என அனைத்தும் நியாயமான விலையில் கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ் சங்கரம்பந்தல்.
5: முடிவளங்குடி கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்.
4: விதைகள் பூச்சி மருந்துகள் உரம் என அனைத்தும் நியாயமான விலையில் கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்
5: விவசாயிகளின் உற்ற நண்பன்.
4: கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ் முடிவளங்குடி சங்கரம்பந்தல்.
5: கார்த்திக் அக்ரோ முடிவளங்குடி கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்.
4: விதைகள் பூச்சி மருந்துகள் உரம் என அனைத்தும் நியாயமான விலையில் கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்
5: விவசாயிகளின் உற்ற நண்பன்.
4: கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ் முடிவளங்குடி சங்கரம்பந்தல்.
5: கார்த்திக் அக்ரோ.
0: நேர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் வட்டம் முனிவலங்குடி அருள்மிகு ஸ்ரீ கல்யாணி அம்மன் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.

0: வர்ணனையாளர் எஸ் நேதாஜி அவர்கள். வாருங்கள் நேர்களே, முனிவலங்குடிக்கு செல்வோம்.
1: ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை யான கொடுந்தனை உண்டியில் வைத்து அடி போற்றுகின்றேன். பேரன்பு

மெய்யற்பர்களே, நாம் நமது காரைக்கால் பண்பலையின் வாயிலாக இன்று தரிசிக்க உள்ள ஆலயம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் வட்டம் முனிவலங்குடி கிராமத்தில் எழுந்தருளி அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கல்யாணி அம்மன் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பகோஷம் நடைபெற இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் தான் நாம் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றோம். மையன்பர்களே, இந்த ஆலயமானது திருக்கடையூர், அதாவது அமிர்த கடையேஸ்வரர் அபிராமி அம்பாள் ஆலயத்திலிருந்து தென்மேற்கே 9 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநள்ளார் தர்பானேஸ்வரர் ஆலயத்திலிருந்து வடக்கே 6 கிலோமீட்டர் தொலைவிலும், பொறையாரிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலும் மிகச்சிறப்பாக வெகு சிறப்போடு இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, இங்கே ஹரிகரும் சிவனும் எதிரெதிரே ஆலயம் கொண்டு அமர்ந்துள்ள அரிகளன் கூடலூரும் அருகே அமைந்துள்ள ஊருக்கு பக்கத்திலேதான் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. வியாழன் 6 வீரசோழன் 6 பாய்ந்து செல்வம் செழிக்கின்ற ஒரு வளமான பகுதியிலே இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. மெய்யன்பர்களே, இன்றைய ஆலயத்திலே அஷ்டவந்தன மகா கும்பாஷகமானது வெகு சிறப்பாக யாகசாலையில் இருந்து தொடர்ந்து அங்கே அப்படியே இந்த அதற்கான பூர்வாங்க பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஐயன்பர்களே, இந்த அஷ்டவந்தன மகா கும்பாஷகமானது 12 ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெறுகின்றது என்பதை யாம் அனைவருமே அறிவோம். அதாவது இந்த ஒரு நாள் முழுவதும் நடக்கின்ற 6 கால பூஜை. அதாவது இந்த 6 கால பூஜையை நாம் தவறவிட்டாலும் எப்படி என்றால், ஒவ்வொரு நாளும் அந்த 6 கால பூஜை எல்லா ஆலயங்களிலும் நடைபெறுகிறது. அப்படி நாம் அதை தவறவிட்டாலும், அது இந்த 12 ஆண்டுகளுக்குள் நாம் எத்தனை முறை அந்த 6 கால பூஜையில் நாம் கலந்து கொள்கிறோம் என்பது நம்மளுடைய சூழ்நிலையும் பணிகளையும் பொறுத்து இருக்கிறது. எனவே அவ்வாறெல்லாம் தவறவிட்டாலும் கூட, இது போன்ற 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நாம் கண்குளிர நேரடியாக கண்டோம் என்றால், அந்த 12 ஆண்டுகளும் நாம் கலந்து கொண்டு அந்த 6 ராஜ பூஜையில் நாம் கலந்து கொண்டு நமக்கு என்னெல்லாம் இறைவனின் அருள்பாலில் கிடைக்குமோ அத்தனையும் இந்த ஒரு நாளிலே கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம். அதாவது இந்த 12 என்றால் உங்களுக்கு எல்லாம் தோன்றலாம், அது என்ன 12 என்று? குறிஞ்சி மலர் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்றது. மாதங்கள் 12, மாதங்கள் 12 கொண்டேதான் நாம் வருடங்களை கணக்கெடுக்கின்றோம். ராசிகள் 12, இப்படி எக்கச்சக்கமாக நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனை முறைப்படிதான் நமது முன்னோர்களும் ஆகம விதிப்படியும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் நமது முன்னோர்கள் நமக்கு ஆகம விதிப்படி சொல்லி செய்தி. அந்த வழிப்பிரகாரம்தான் நாம் ஒவ்வொரு ஆலயங்களிலும், அது வைஷ்ணவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, சைவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆகம விதிப்படிதான் இந்த கும்பாபிஷ முறைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கே முனிவளங்குடியிலே இந்த யாகசாலை அமைக்கப்பட்டு அங்கிருந்து தடங்கள் புறப்பட்டு, அதாவது மெல்ல மெல்ல அந்த வாத்திய முழங்க, மங்கள இசை முழங்க, அந்த கடங்களை சிவாச்சாரியர்கள் தங்களுடைய சிரசிலே சுமர்ந்து அந்த ஆலயங்களை வலம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த காட்சியும் இப்பொழுது சென்று கொண்டு இருக்கின்றது. இந்த ஆலயமானது வெகு சுற்றி உள்ள அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் என்றால், காலையில் ஒரு 50-100 என்று இருந்த இந்த மக்கள் திரளானது தற்பொழுது 100-200 தாண்டி ஆயிரக்கணக்கில் ஆலயங்களை சுற்றி அங்கே மக்கள் கூடியிருக்கிற காட்சியை, கண்கொள்ளா காட்சியை நாம் காண முடிகிறது. எங்க பார்த்தாலும் மக்கள் கை இருகரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி அங்கே சிவாய நம சிவாய நம ஓம் பராசக்தி என்று சொல்லி அவர்கள் அந்த கலசத்தை நோக்கியே மேல் நோக்கி கொண்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நம் ஆலயத்தில் அருகில் இருந்தே காண முடிகிறது. அந்த காட்சியானது சொல்லுக்குள் வருமா என்றால் சொல்லுக்குள் வராது என்கின்ற சூழ்நிலை. அத்தனை அழகான, அத்தனை இலையான, அத்தனை எழிலான அந்த காட்சியை இங்கு நாம் ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ கல்யாணி அம்மனுடைய ஆலயத்தில் கண்கொள்ளா காட்சியாக காண முடிகிறது. மையன்

நண்பர்களே, நம்முடைய இறை வழிபாடு என்பது அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, உருவ வழிபாடு என்கின்ற அந்த மூன்று நிலையை நாம் கொண்டு வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். அதாவது அருவ வழிபாடு என்பது நம் கண்ணில் காண முடியாதது. அது என்ன என்று கேட்டால் நம்பிக்கை உரியது. அதாவது நம்மை ஒரு சக்தி ஆட்டிவிக்கின்றது, நமக்கு மேலே ஒரு சக்தி இயங்குகின்றது என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வு தான் அருவ வழிபாடு என்று சொல்லி நமது முன்னோர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்தபடியாக அரு உருவ வழிபாடு என்பது அந்த உணவின் மூலம், அந்த சிந்தனையின் மூலம் நாம் காண்கின்றோமே, அது மெல்ல மெல்ல ஏதேனும் ஒரு உருவ வழிபாடு போல் நம் எண்ணத்தில், நம் உள்ளத்தில், நம் சிந்தனையில் தோன்றுகின்றது. அப்படி தோன்றுகின்ற அதனைத்தான் நாம் லிங்க உருவமாக நினைத்து வழிபடுகின்றோம். ஆக அருவ வழிபாடு, அரு உருவ வழிபாடு என்ற இந்த இரண்டு நிலையை கடந்து நாம் வருகின்ற மூன்றாவது நிலை உருவ வழிபாடு. அந்த உருவ வழிபாடு என்பதுதான் நாம் இப்பொழுதெல்லாம் ஆலயங்களிலே சென்று வழிபடுகின்ற இறைவனின் திருமேனிகள். அங்கே இருக்கின்ற அந்த திருமேனிகளுக்கு உயிர் ஊட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி, சக்தி கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த சக்தி கொடுக்கின்ற நிகழ்ச்சியை தான் யாகசாலையில் இருந்து தொடங்குகிறது. ஆக யாகசாலை என்பது என்னவென்று நாம கேட்டால், தாயுமானவர் சொல்லுகிறாரு, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஊர்த்தியாகி என்பார் தாயுமானவர். அதாவது என்னவென்று கேட்டால், இறைவன் எங்கும் வியாபித்திருக்கின்றான், வான்வெளியிலாம் வியாபித்திருக்கின்றான். அப்படிப்பட்ட சக்தியை, அப்படிப்பட்ட அருளை நாம் ஒருங்கிணைத்து ஒரு சக்திக்குள் கொண்டு வருவது, அந்த வேலையை, அந்த பணியை மிக சிரத்தையோடு செய்கின்ற இடம்தான் யாகசாலை. அதாவது மெய்யன்பர்களே, யாகசாலையில் குடம் வைத்து, அதாவது கலசம் வைப்பார்கள். அந்த கலசத்திலே புனித நீர்களை சேகரித்து அதிலே உள்ளே வைத்து அதன் மீது தேங்காய் மாவிலைகள் வைப்பார்கள். அதாவது அதன் பொருள் என்னவென்றால், அந்த கலசத்திலே வைக்கின்ற தேங்காய் இருக்கிறதல்லவா, அது மூன்று கண் உடையதாக இருக்க வேண்டும். அதுதான் ஞான கண் உடைய இறைவன். அடுத்ததாக அங்கே இருக்கின்ற மாவிலை இருக்கிறதல்லவா, அந்த மாவிலை தான் இறைவனுடைய சடாமுடி. அதன் பிறகு அதன் உள்ளே இருக்கின்ற அந்த புனித நீரானது இறைவனின் இரத்தம். அதன் பிறகு அந்த கலசத்தின் மேலே சுத்தப்பட்டு இருக்கின்ற அந்த நூலானது இறைவனின் நரம்பு. ஆக இப்படியாகத்தான் நாம் நினைத்து அந்த இறைவனை, எம்பெருமானை இருப்பதாக நாம் பூஜித்து அருள் பெற வேண்டும். அப்படிதான் இந்த யாகசாலையிலே இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, இங்கே இந்த காட்சியை நாம் தொடர்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு செய்தி. இப்பொழுது ஆலயத்தை சுத்தி அங்கங்கே மக்கள் திரளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்தின் எதிர்புறம், அதாவது முன்பே ஆலயத்தில் உள்ளே செல்வதற்கு முன்பாக முனீஸ்வரர் ஆலயம், அவருக்கென்று ஒரு தனி ஆலயம் இருக்கிறது. அந்த தனி ஆலயத்தின் பக்கத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு அரச மரம் இருக்கின்றது. அந்த நிழலிலும் நம்மளுடைய மெய்யன்பர்கள் நின்று கொண்டு ஆலயத்தில் உள்ளேயும் ஆலயத்து வெளியையும் சுத்தியபடியே பெரும் திரளான கூட்டம் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லி ஒரு விடம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்வோம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கரம் மந்தல் இலுப்பூர் அபர்ணா வெடிக்கடை, மயிலை கந்தாஸ் சைவ உணவகம், சங்கரம் பந்தல் முனிவலங்குடி கார்த்திக் அக்ரோ ஏஜென்சியின் ஆலய உலா, தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் வட்டம் முனிவலங்குடி அருள்மிகு ஸ்ரீ கல்யாணி அம்மன் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
1: இருப்பூர் சங்கரன் பந்தல் அபர்ணாவெடி கடல்
2: வானவெடிக்கைகள் பட்டாசுகள் என எல்லா காலங்களிலும் அனைத்து விசேஷங்களுக்கும் நம்பிக்கையின் முகவரி உங்கள் அபர்ணா வெடிக்கடல் இருப்பூர் சங்கரன் பந்தல்.
1: இருப்பூர் சங்கரன் பந்தல் அபர்ணாவெடி கடல்
2: வானவெடிக்கைகள் பட்டாசுகள் என எல்லா காலங்களிலும்

0: அனைத்து விசேஷங்களுக்கும் நம்பிக்கையின் முகவரி உங்கள் அபர்ணா வெடிக்கடல் இழுப்பூர் சங்கரமந்தல்.
1: மயிலை கந்தாஸ் உடலுக்கு பாதுகாப்பான மளிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் உயர்தர சைவ உணவகம். மயிலாடுதுறை மக்களின் நன்மதிப்பை பெற்ற மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம், ஜி ஹெச் ரோடு மயிலாடுதுறை. மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம். மயிலை

0: உங்களுக்கு பாதுகாப்பான மளிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் உயர்தர சைவ உணவகம் மயிலாடுதுறை மக்களின் நன்மதிப்பை பெற்ற மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம் GH ரோடு மயிலாடுதுறை மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம்.
1: முடிவளங்குடி கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்.
2: விதைகள், பூச்சி மருந்துகள், உரம் என அனைத்தும் நியாயமான விலையில் கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்,
1: விவசாயிகளின்
2: கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ், முடிவளங்குடி சக்ரட் மந்தல்.
1: கார்த்திக் அக்ரோ, முடிவளங்குடி கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்.
2: விதைகள், பூச்சி மருந்துகள், உரம் என அனைத்தும் நியாயமான விலையில் கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்,
1: விவசாயிகளின்
2: கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ், முடிவளங்குடி சக்ரட் மந்தல்.
1: கார்த்திக் அக்ரோ.
3: நேர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் வட்டம் முடிவளங்குடி அருள்மிகு ஸ்ரீ கல்யாணி அம்மன் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் முடிவளங்குடிக்கு செல்வோம்.
4: இப்பொழுது யாகசாலையில் இருந்து புறப்பட்ட கடமானது மெல்ல மெல்ல மேலே கோபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இப்பொழுதானது அதோ பாருங்கள், மிக உற்சாகமாக அந்த கலசத்திலே சிவாச்சாரியர்கள் மந்திர வேதங்கள் முழங்க அங்கே அந்த கும்பத்திலே நீரை ஊற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதோ பாருங்கள், எங்கோ மக்கள் அரோகரா அரோகரா என்றும் ஓ நமச்சிவாய என்றும் ஓம் பராசக்தி என்று சொல்லுகின்ற அந்த காட்சியை நம்மளால் காண முடிகிறது. இதோ இதோ அதோ பாருங்கள் மெய்யன்பர்களே, கலசத்தின் மீது நீரை ஊற்றி கொண்டிருக்கின்றார்கள். அங்கெங்கே அந்த கலச நீரானது மக்கள் மீது அங்கெங்கே தெளிக்கப்படுகிறது. மெய்யில் பட்ட அந்த மேனியானது பேசில் இருக்கிறது. அந்த நீர் பட்டவுடனே உள்ளம் சிலிருக்கிறது. அந்த நீர் பட்டவுடனே மனமானது மகிழ்ச்சி கொள்கிறது. அத்தனை காட்சியாக இத்தனை காலமும் இங்க திரண்டு இருந்த மக்கள் இந்த காட்சிக்காக, இந்த அருங்காட்சிக்காக, அற்புதமான காட்சிக்காக இங்க மக்கள் கூடியிருக்கின்றார்கள். ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாய என்றும் அரோகரா அரோகரா நமச்சிவாய என்றும் ஓம் பராசக்தி தேவி என்றும் அந்த சொல்லுகிற காட்சியை இங்கே அந்த கலசத்தில் நீர் அந்த மக்கள் மீது தெளித்துக் கொண்டிருக்கிற மிக நிலையான காட்சியை, அற்புதமான காட்சியை இங்கு நாம் காண முடிகிறது. மெய்யன்பர்களே, ஓம் நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம. அங்காங்கே மக்கள் ஒருவரை ஒருவர் மெய்மறந்து அந்த கலசத்தை நோக்கியும் தங்கள் மீதும் அந்த நீர் படாதா என்கின்ற நெருக்கடித்துக் கொண்டும் அங்கே மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது இரு கரங்களையும் கூப்பி அந்த கலசத்தை நோக்கியும் தங்களுடைய கண்ணெல்லாம் அதை பார்த்து கொண்டும் தங்களை அறியாமலே வாயெல்லாம் நமச்சிவாய நமச்சிவாய சொல்லும் மெல்ல மெல்ல தங்களை அறியாமலே அவர்கள் அசைந்தாடி கொண்டும் அந்த இரவினை நோக்கி அவன் தெளிக்கின்ற அந்த நீரை நோக்கி எங்கள் மீதும் படு ஆண்டவனே, எங்களுக்கும் உன்னுடைய அருள் வேண்டும் என்று அங்கெல்லாம் மக்கள் அலைமோதி கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி, சிறப்பான காட்சியை ஆண்டவன் நம்மை அனுபவித்த அனுபவிக்க வந்த அந்த அற்புத காட்சியை, கண்கொள்ளா காட்சியை இங்கு நம்மால் உளமாற காண முடிகிறது. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று பாரதி சொன்னானே, அத்தனை கோடி இன்பங்களை, அத்தனை மகிழ்ச்சியான தருணங்களை, அத்தனை எழிலான காட்சியை அல்லது அற்புதமான காட்சியை இந்த கோடான கோடி கண்கொண்டு பார்க்கின்ற எழில் அழகான காட்சியை நாம் இந்த பொழுது காண முடிகிறது. மெய்யன்பர்களே, இப்பொழுது சிவாச்சாரியர்கள் மந்திர வேதங்கள் முழங்க மங்கள இசை முழங்க அந்த நிகழ்ச்சியானது சிறப்பாக சிறப்பாக வெகு சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கின்றது. அங்கே இப்ப அது முடிந்தவுடனே அதிலேயே தீபாராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய என்று அனைவரும் இரு கன்னத்திலும் போட்டுக்கொண்டு அந்த தீபாராதனையை கண்டுகளிக்கின்ற காட்சியையும் நாம் காண முடிகிறது. இந்த காட்சியை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம். இந்த வாய்ப்பை எங்கள்

எங்களுக்கு வழங்கிய எம்பெருமான் சிவனுக்கும் பார்வதிக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்கின்ற அந்த உள்ளார்ந்த காட்சியோடு மக்கள் இன்னும் அங்கேயே நின்று கொண்டு அந்த கோபுரத்தை நோக்கி உயர்ந்து பார்த்து கொண்டும் வணங்கி கொண்டு இருக்கின்ற அந்த காட்சியை நாம் காண முடிகிறது. மெய்யன்பர்களே, நாம் முன்பு சொன்னதை போல அத்துணை தருணங்களையும் அத்துணை காட்சிகளையும் அந்த கலசத்துக்கு அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அதிலே அங்கு இருக்கின்ற அத்தனை உருவங்களும் சிவனாக மதித்து சிவனாக எண்ணி அங்கே மக்கள் பூஜிக்கின்ற அந்த இடம்தான் யாகசாலை. ஆகவே மெய்யன்பர்களே, அது மட்டுமல்ல, அங்க அந்த கலசத்திற்கும் அடியிலே 70 தானியங்களை அங்கே பரப்பி வைத்திருப்பார்கள். அதாவது நெல், அரிசி, உளுந்து, கோதுமை, துவரை, பயிறு, எள் என்கின்ற அந்த 70 தானியங்களையும் அங்கே வைத்திருப்பார்கள். அதாவது நெல் ரிஷபதேவர், அரிசி முருகன், உளுந்து அக்னி, கோதுமை சந்திரன், துவரை குபேரன், பயிறு வருணன், எள் தேவி என அனைத்து தேவர்களும் அங்க யாகசாலையிலே கூடியிருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முடங்க அந்த யாகசாலை அங்கு நடைபெறும். அத்துணை சக்தி வாய்ந்தது அந்த கும்பமானது. எனவே அங்கு இறைவனும் தேவர்களும் உடைசூழ இருக்கின்ற அந்த யாகசாலை தான் அங்கிருந்துதான். அதாவது சுருக்கமாக சொன்னால், கும்பத்திலிருந்து பிம்பத்திற்கு என்பார்கள். கும்பத்தில் இந்த சக்தியை திரட்டி அதன் பிறகு பிம்பத்திற்கு கொண்டு செல்வது, அதாவது திருமேனிக்கு கொண்டு செல்வது, அந்த சக்தியை தான் மிக சிறப்பாக யாகசாலையிலே செய்வார்கள். அதாவது அடுத்த கட்டமாக அக்னிகுண்டம் என்பார்கள். அக்னிகுண்டம் என்பது வான்வெளியில் இருக்கின்ற அந்த அருளை, இறை அருளை, அந்த சக்தியை திரட்டி, அதாவது ஞானி அல்லது தவ வாய்ந்த சிவாச்சாரியார்கள் தங்களுடைய மந்திர வேதங்கள் முழங்க தன்னுடைய மனசக்தியால் அந்த சக்தியை தங்களது, அதாவது சிவாச்சாரியர் ஒருவர் அந்த சக்தியை தங்களுடைய இதய கமலத்தில் நிறுத்தி வைப்பார். அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த சக்தியை வேதங்கள் ஓடும் சக்திகளோடும் கிரிகைகளோடும் அதை அந்த காற்றின் மந்திரங்களோடும் உறுதி செய்து கொள்வார். உறுதி செய்த பிறகு அந்த சக்தியை அக்னிகுண்டத்திற்கு கொண்டு வருவார். ஆக அக்னிகுண்டத்திலே அந்த இறைவனை நிழலாடச் செய்து அங்கே வைத்திருப்பார். ஆக அக்னிகுண்டத்திலே இறைவனானவர் இருப்பார். அப்படி அக்னிகுண்டத்திலே இறைவன் இருக்கின்ற பொழுது இறைவனை மகிழ்விப்ப உயர்ந்த தானியங்கள், ஆடை ஆபரணங்கள், என்னென்னலாம் உயர்வான பொருள்கள் எல்லாம் இருக்கிறதோ அதிலே அந்த அக்னிகுண்டத்திலே இடுவார்கள். அதற்கு பெயர்தான் ஆகுதி என்று பெயர். ஆக அந்த புறநாகுதி என்பது எம்பெருமானை சிவனை மகிழ்விப்பதற்காக, அந்த அக்னிகுண்டத்திலே இருக்கின்ற அந்த இறைவனை மகிழ்விப்பதற்காக அத்தனை செய்களையும் அவர்கள் செய்வார்கள். ஆக அது முடிந்த பிறகு அதிலிருந்து, அதாவது குண்டத்திலிருந்து கும்பத்திற்கு என்று சொல்வார்கள். ஏற்கனவே, அதாவது முன்பாகவே நாம் சொல்லியிருக்கிறோம் கும்பத்தில் என்னென்னலாம் இருக்கிறது என்று. அதுபோலவே இங்கே அக்னிகுண்டத்திலிருந்து அந்த இறை சக்தியை இப்பொழுது கும்பத்திற்கு கொண்டு செல்வார்கள். அதாவது கும்பத்தில் தர்பை இருக்கிறது அல்லவா, தர்பை என்பது ஒரு கடத்தி, மின் கடத்தி. அதன் மூலமாக அந்த குண்டத்தில் இருக்கின்ற இறையருளை அந்த தர்பையின் மூலமாக அந்த கும்பத்திலே செலுத்துவார்கள். அப்படி கும்பத்திலே செலுத்திய பிறகு அந்த கும்பத்தை எடுத்துக்கொண்டுதான் நாம் மெல்ல மந்திரங்கள் முடங்க, வேத தலங்கள் முடங்க அனைத்து சிவாச்சாரியர்களும், இதில் முக்கியமாக மக்கள் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு, அன்பர்கள் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு, எம்பெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டும் இத்தனைக்கும் மேலாக கடவுளின் துணையோடு அந்த கடத்தை எடுத்துக்கொண்டுதான் மேலே செல்லுவார்கள். மேலே சென்று அங்கு வைத்து, ஆசனத்தில் வைத்து பூஜித்து, அதன் பிறகு நடக்கின்ற அந்த கும்பாபிஷேகத்திற்கும் இடைப்பட்ட நிகழ்ச்சியை தான் நாம் நாடி சந்தானம் என்று சொல்லுவோம். அப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள் தான் இந்த கும்பாபிஷேகம்.

0: நடைபெறுகின்றன. ஆக கும்பாபிஷேகம் என்பது ஏதோ கோயிலில் நடக்கின்ற ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இந்த வையத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வாழ்வாங்க வாழ வேண்டும். இந்த மக்களில் எல்லாம் செழிப்புற வாழ வேண்டும். வானம் பொழிய வேண்டும், பூமி விளைய வேண்டும், மக்கள் நோய் நொடி இன்று வாழ வேண்டும் என்கிறதான் நம்மளுடைய முன்னோர்கள் வேத ஆகமப்படி எவைகள் எல்லாம் வழிபாடு செய்ய வேண்டுமோ அத்தனை வழிபாடுகளையும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அத்தனை முறப்படியாகத்தான் இந்த மகா கும்பாபிஷேகமானது இங்கே சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. கும்பாபிஷேகத்தினுடைய முக்கியமாக நோக்கமே நாம் சொல்வதை போல இந்த நாம் பலாப்பழங்களை, அதாவது என்னை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று வள்ளலார் சொல்வார் அல்லவா, அந்த நோக்கம் நாம் பிறப்படுத்ததின் நோக்கம் இங்கே நாம் இந்த போன்ற கும்பாபிஷேகங்களை நடத்தி மக்களுக்கும் இந்த மண்ணுலகிற்கும் நாம் அமைதி காண செய்ய வேண்டும். அதற்காகவே இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பவர்களே, இப்பொழுது அங்கு மேலிருந்து அந்த கும்பாபிஷேகமான நிகழ்ச்சியானது முடிந்த பிறகு அங்கிருந்து சிவாச்சாரிகள் மற்றும் ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருமாக வந்து ஆலயத்திற்குள்ளே சென்று கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே ஆலயத்தின் உள்ளே தீபாராதனையும் உபதி குங்குமம் என்கின்ற பிரசாதமும் வழங்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மக்கள் நெருக்கடியிலும் வெகு கூட்டமாக மக்கள் திரளாக அந்த சூழ்ந்திருக்கிற அந்த காட்சியை பார்க்கும் போது, இத்தனை காட்சியிலும் இந்த மக்கள் எம்பெருமானை, சிவனை, இந்த ஸ்ரீ கல்யாணி சமேத அம்மனை நினைத்து கொண்டு உள்ளே செல்லுகின்ற அந்த காட்சி, ஒருவரோடு ஒருவர் மோதி அத்தனை கூட்டங்கள் அம்பாளை தரிசிக்க வேண்டும், இத்தனை காலங்கள் இத்தனை நாட்களாக நாங்கள் இதற்குத்தானே எங்கள் நாங்கள் கடத்தப்பட்டோம், இதற்குத்தானே நாங்கள் எங்கள் விரும்பி இருந்தோம், இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி நாங்கள் இப்பொழுது கருவறைக்குள்ளே என்று சென்று அந்த தீபாராதனை மூலம் எங்கள் கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு எம்பெருமானையும் ஸ்ரீ கல்யாணி அம்மனுடைய ஆட்சியை, அந்த அருளை நாங்கள் பெற வேண்டும் என்று கோயில் உள்ளே முண்டி அடித்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அன்பர்களே. அந்த காட்சியும் நாம் காண முடிகிறது. சுத்தி வெளியிலேயும் கூட்டம், உள்ளேயும் கூட்டம், எங்கு பார்த்தாலும் மக்கள் திரளாக இத்தனை நிகழ்ச்சிகளையும் இந்த குடிவளங்குடி கிராமம் பெரும் பாக்கியம் செய்ததாக காணப்படுகிறது, பெரும் புண்ணியம் செய்த காணப்படுகிறது. அந்த அருகில் எல்லாம் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் நட்டு மிக கம்பீரமாக எழிலாக அந்த ஆலயத்தை அலங்கரித்திருக்கின்றார்கள். இதுவே இரவு நேரமாக இருந்திருந்தால் அந்த காட்சிகளை நாம் இன்னும் அழகழகாக சொல்லலாம். அத்தனை அலங்காரங்களையும் வெளியிலோடும் சிறப்போடும் இந்த ஆலயத்தை சுற்றி செய்திருக்கின்றார்கள். அத்தனை எழிலான காட்சியை நாம் காண ஓடுகிறது. இப்போ தீபாராதனை நடத்திவிட்டு கொண்டிருக்கின்றது. ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, ஓம் ஆதிபதா சக்தி என்று சொல்கிறார்கள். இந்த அற்புதமான காட்சியை நமக்கு வழங்கிய காரைக்கால் பண்பலைக்கும் இந்த பிரதோஷ முயலங்குடி பிரதோஷ மன்றத்தாருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ஏற்பாடு செய்த அத்தனை பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி ஆலயம் தொழுது நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கரம்பந்தல் இழுப்பூர் அபர்ணா வெடிக்கடை, மயிலை கந்தா சைவ உணவகம், சங்கரம்பந்தல் முனிவலங்குடி கார்த்திக் அக்ரோ ஏஜென்சியின் ஆலய உலா. தரங்கம்பாடி தாலுகா இழுப்பூர் வட்டம் முனிவலங்குடி அருள்மிகு ஸ்ரீ கல்யாணி அம்மன் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் எஸ் நேதாஜி அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சங்கரம்பந்தல் இழுப்பூர் அபர்ணா வெடிக்கடை.
2: வெடிக்கைகள் பட்டாசுகள் என எல்லா காலங்களிலும் அபர்ணா வெடிக்கடல் சங்கரம்பந்தல்
3: இழுப்பூர் சங்கரம்பந்தல் அபர்ணா வெடிக்கடல்.
2: வாண வெடிக்கைகள் பட்டாசுகள் என எல்லா காலங்களிலும் அனைத்து விசேஷங்களுக்கும் நம்பிக்கையின் முகவரி உங்கள் அபர்ணா வெடிக்கடல் இழுப்பூர் சங்கரம்பந்தல்.
3: இழுப்பூர் சங்கரம்பந்தல் அபர்ணா வெடிக்கடல்.
2: வாண வெடிக்கைகள் பட்டாசுகள் என எல்லா காலங்களிலும் அனைத்து விசேஷங்களுக்கும் நம்பிக்கையின் முகவரி உங்கள் அபர்ணா வெடிக்கடல் இழுப்பூர் சங்கரம்பந்தல்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலை கந்தாஸ் சைவ உணவகம்,
1: மளிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் உயர்தர சைவ உணவகம் மயிலை கந்தாஸ் சைவ உணவகம். மயிலை கந்தாஸ் உடலுக்கு பாதுகாப்பான மளிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் உயர்தர சைவ உணவகம். மயிலாடுதுறை மக்களின் நன்மதிப்பை பெற்ற மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம், GH ரோடு மயிலாடுதுறை. மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம். மயிலை கந்தாஸ் உடலுக்கு பாதுகாப்பான மளிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் உயர்தர சைவ உணவகம். மயிலாடுதுறை மக்களின் நன்மதிப்பை பெற்ற மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம், GH ரோடு மயிலாடுதுறை. மயிலை கந்தாஸ் ஏசி சைவ உணவகம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சங்கரம் பந்தல், முனிவலங்குடி, கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்.
2: பூச்சி மருந்துகள், உரம் என அனைத்தும் நியாயமான விலையில் கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ். சங்கரம் பந்தல்,
3: முனிவலங்குடி, கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்.
2: விதைகள், பூச்சி மருந்துகள், உரம் என அனைத்தும் நியாயமான விலையில் கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்.
3: விவசாயிகளின் உற்ற நண்பன்
2: கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ், முனிவலங்குடி, சங்கரம் பந்தல்.
3: கார்த்திக் அக்ரோ, முனிவலங்குடி, கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்.
2: விதைகள், பூச்சி மருந்துகள், உரம் என அனைத்தும் நியாயமான விலையில் கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ்.
3: விவசாயிகளின் உற்ற நண்பன்
2: கார்த்திக் அக்ரோ ஏஜென்சிஸ், முனிவலங்குடி, சங்கரம் பந்தல்.
3: கார்த்திக் அக்ரோ.
0: படிப்பு காரைக்கால் வானொலி நிலையம். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3.
4: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
5: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய நம்ம நேர்களும் கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், இல்லை என் பேஷண்ட்ஸ், நம்ம வர பேஷண்ட்ஸ் கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், என்ன காமனாக கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, சார் 40 வயசு ஆயிடுச்சு சார், இப்போ இப்போ பார்த்தா முதுகு வலிக்குதுன்னு, எனக்கு ரொம்ப வலிக்குது சார், இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காமனாக நிறைய இப்போ 40ஸில் பார்த்தீங்கன்னா, இயர்லி 40ஸில் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன, அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பெஸ்ட் வே அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயின் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான ப்ராப்பரான சிட்டிங் பொசிஷன். அது என்னென்னா, இப்போ நம்ம உட்காரோம் அப்படின்னா பின்னாடி முதுகு தண்டு வரத்துக்கு பின்னாடி சப்போர்ட் வச்ச மாதிரி உட்காரணும். அதுவும் கீழ் முதுகு தண்டுக்கு ஒரு, இல்லை நார்மல் சேரில் தான் உட்காரோம்னா கீழ் முதுகு தண்டுக்கு ஒரு சின்ன ஸ்கொயர் பில்லோ மாதிரி வச்சு அதில் வச்சு உட்காந்திங்கன்னா பின்னாடி வந்து அதில் சப்போர்ட் இருக்கும். ஒன்று, ரெண்டாவது ரொம்ப கூணு போடுறது, முன்னாடி போய் கூணு போடுறது, இல்லை சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் இல்லாமலையோ, இல்லை கையை ரொம்ப முன்னாடி கொண்டு வந்தோ, தோள்பட்டை முன்னாடி கொண்டு வந்தோ, அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பைன் மேலே ஓவர்லோட் ஆகும், அதனால் பெயின் இருக்கும். ஓவரான ஃபோன் யூசேஜ், நம்ம வந்து ஃபோன் வந்து ரொம்ப நாள் கீழே பிடிச்சி பார்த்துட்டு இருக்கும்போது கழுத்து வலி அதனால் நார்மலாக வரும், இல்லை ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணும்போது ப்ராப்பராக நெக் பில்லோ யூஸ் பண்ணல, அந்த மாதிரி டைம்லேயும் இந்த மாதிரி நெக் பெயின்லாம் வரும். ஸோ அதனால் ப்ராப்பராக நெக் பில்லோ யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து வேலை செய்யக்கூடாது. ஸோ அப்படி உட்காறோம் அப்படின்னா எந்திரிச்சு ஒரு வாக் மாதிரி போயிட்டு வந்து கரெக்டாக அது இது பண்ணும். அதேமாதிரி சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சின் வந்து ரொம்ப கீழே இறங்கக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது, அது ஸ்ட்ரெயிட் லெவலில் இருக்க மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த தசையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அதுக்கு வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் கழுத்துக்கு, முதுகு தண்டு வரத்துக்கு இதுக்கெலாம் ப்ராப்பராக ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக வந்து இதுக்கு என்ன பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பண்ணும்போது அது மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ அந்த மாதிரி பெயின்லாம் இருக்கும். டூ வீலர்ஸ், மெயினாக டூ வீலர்ஸ் ஹெல்மெட் போட்டு லாங் டிரைவ் பண்ணுறவங்களாம் டெஃபினட்டாக உங்கள் ஸ்பைனை வந்து ரொம்ப நம்ம பார்த்துக்க வேணும். ஏன்னா கேட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் இனிஷியல் ஃபேஸில் அந்த ஒரு ஏஜில் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும், மசிலோட இதெல்லாம் இருக்கும்போது. அது ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா லேட் 40ஸ், இயர்லி 50ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயினும் ஸ்பைனோட ப்ராப்ளம்லாம் எக்கச்சக்கமாக இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து நீங்கள் ப்ராப்பரான எக்ஸசைஸோ ப்ராப்பரான வழியில் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து பெயின்லேருந்து எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
4: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: மனதொரு மிழுமகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ரெடியா இருக்கீங்களா?
1: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிலிச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
5: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது.
4: மெய்யன்பர்களை இறையருள் பெற

0: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிற பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
2: என்ன ரெடியா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு நீங்க பாட்டு விளம்பரத்தை போட்டுட்டீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஜி ஹூம்பான் நிகழ்ச்சி நம்ம கிட்ட இருக்கு, ஆனா ரொம்ப குறுகிய காலம் தான் அதுக்கு இருக்கு. குட்டீஸ், உங்க குரல் கேட்கும் நேரம் வந்தாச்சு. உங்களுடைய புன்னகை சிரிப்பு இந்த பிரபஞ்சத்தில் நிரப்ப போற நேரம் இது. உங்களோட புத்திசாலித்தனத்தை பார்த்து நாங்களும் அசந்து போற நேரம் இது. உங்க குட்டி மூளையில பெரிய பெரிய ஐடியா வச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் சவால அமைய போகுது இன்றைய நிகழ்ச்சி ஜி பூம் பா. இன்றைய ஜி பூம் பா நிகழ்ச்சியில என்ன டாபிக்கோட வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இன்றைய ஜி பூம்பால முதல்ல நான் ஒரு 6 பொருளை சொல்லுவேன். அதை நீங்க ஒரு 10 செகண்டுக்குள்ள அதை திரும்ப சொல்லணும். இது உங்க ஞாபக சக்திக்கான சவால். இது ஜி. அடுத்து என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத விட எதிர்மறையா, அதாவது எதிர்மறையா பதில் சொல்ல போறீங்க. இது பூம். அடுத்து ஒன்றிற்கு 5வது நான் ஒன்று சொல்வேன், அது சார்ந்த 5 விடைகளை நீங்க சொல்லணும். இது பா. உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புத்திசாலிகளாச்சே நீங்க.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜெயல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல்சோலை மற்றும் இதழண்டு விடுவதற்கான தார்ப்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:55 டிஎல்ஆர் லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம் அன்னை ஏஜென்சிஸ் பரவி வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
6: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
7: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பரவை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகைமளிகை வழங்கும் பசுந்தளிர்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இப்ப லைன்ல குட்டீஸ் ரெடியா இருக்காங்களா அப்படின்னு பாத்துடலாமா? ஹலோ, காலை வணக்கம் சொல்ற குட்டி தங்கம் யாரு? சூப்பரா, உங்களோட பேரையே ரொம்ப கவிதை மாதிரி சொல்லிட்டீங்க. ஜீகும்பால, நீங்க என்ன விளையாட போறீங்க சொல்லுங்க.
9: என்னமா
0: ஜி விளையாடுறீங்களா? சரி ஜீகும்பால, நான் ஒரு 6 பொருள் உங்ககிட்ட சொல்றேன், அதை திரும்பி உடனே நீங்க சொல்லணும், சரியா? சதுரங்கம், பெட்டி, அணில், புட்டி, வண்டி, மண்பானை. வண்டியை விட்டுட்டீங்க, அம்மா சொல்லி கொடுத்து கூட பலன் இல்லையே. இருந்தாலும் உங்க ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகவே இருக்கு, பாராட்டுக்கள் தங்கம். அடுத்த நேயர், ஹலோ ஹலோ குட்டி நேயர் வாங்க.
10: ஹலோ
0: ஹலோ, யார் பேசுறீங்க? ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சிடலாமா? யார் அந்த? ஹலோ, பேசலாம். ஹலோ ஹலோ, மாம்பழம் சொல்லுங்க. சரி, ரெண்டு சூப்பரா யோசிக்கிறீங்க. என்னமா? கூழ் தயாரிக்கலாம். சரி, ஓகே. என்ன கலர்ல இருக்குன்னு
10: சொல்லாமே,
0: சூப்பர், அழகா விளையாண்டீங்க சொல்லும், பாராட்டுக்கள். அடுத்து வர செல்லுக்குட்டி யாருன்னு பாக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? பேசுங்க, உங்களுக்கு என்ன ஜி பா பூ எதுல வேணும்? என்ன மூர்த்தி சொன்னா?

0: எந்த எந்த இதுல நீங்க கேம் விளையாட போறீங்களா? ஜி விளையாட போறீங்களா? பூம் விளையாட போறீங்களா? பா விளையாட போறீங்களா? திருக்குறள். நீங்க மூணுத்தையும் மூணுத்தையும் விட்டுட்டு நாலாவதா ஒண்ணு. சூப்பர்மா சூப்பர்மா. அதாவது உங்க கேமுக்குள்ளே நான் வரல போங்க, நான் சொல்ற திருக்குறளோட பொருளையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து அசத்திட்டு போயிருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். யாரு? இது ஜி பூம்பா நிகழ்ச்சி.
1: ஓகே மேடம், நான் தெரியப்பட்டோம் மேடம்.
0: ஹலோ, குட்டி நேயர் வருவாங்கன்னு பார்த்தா பெரிய நேயர் வந்து என்ன தலைப்புன்னு கேக்குறாங்க.
2: This call is now being recorded.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க. ஜி பூம் பால எந்த பகுதியை நீங்க விளையாட போறீங்க? பா விளையாட போறீங்களா? சரி சரி, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு நீங்க அதாவது வந்து ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு நீங்க அஞ்சு அது சொல்லணும், சரியா? வண்ணம். கலர் கலர் இருக்குல்ல, கலர் வண்ணம். அம்மா சரியா சொல்லி கொடுக்கறாங்களா? சூப்பர்டா குட்டி. சரி, ரொம்பவே அழகா ட்ரை பண்றீங்க. இருந்தாலும் நீங்க அம்மா சொல்லி இருந்த கேட்காம நீங்களா யோசிச்சு சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும், சரியா? சரிம்மா சரிம்மா, சூப்பர்மா, சூப்பரா கலக்குனீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்மா.
2: தேங்க்யூ சொல்லலாம்.
0: நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
4: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
5: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
6: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியும் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
11: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியம் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
12: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்களியம் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
13: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்களியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல மங்களியான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமுது. தார்பைகள் கிரீனஸ் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளி.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
3: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
4: சொல்லுங்க.
3: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
4: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
3: ஆனா அத எப்படி பண்ணனும்?
4: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
3: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
4: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
3: அவ்வளவுதானா?
4: அவ்வளவுதான்,
3: புரிஞ்சிடுச்சு.
4: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இளையருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சுர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
3: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
4: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
3: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நிறைவு பெற்றது. ஜி பூம் பா. நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: ஏ ஆகாஷ்வாணி தில்லி ஹே. கிருப்பையா ஹமாரே விசேஷ் காரியக்ரம் கி பிரதீக்ஷா கீஜியே. ஏ ஆகாஷ்வாணி ஹே.
2: ஸ்ரீமத் பகவத் கீதா மே கஹா கயா ஹே, யதி வியக்தி கி புத்தி சுத்த ஹோ தோ அக்ஸர் சோட்டே சோட்டே கர்மோ கி நைதிக் யோக்யதா பி படே படே கர்ம கர் டாலனே மே சமர்த் ஹோதி ஹே. புத்தி தோ ஏக் தல்வார் கே சமான் ஹே. ஜீவன் மே ஜோ குச் பி இன்சான் கே சாம்னே ஆதா ஹே உஸ்கி காண்ட் சாண்ட் கர்னா ஹி புத்தி கா காம் ஹே. இஸ்கே விபரீத் ஜப் புத்தி சுத்த நா ஹோ தப் கிசி கர்ம கி நைதிக் யோக்யதா கா ஜ்ஞான் மனுஷ்ய கோ நஹி ஹோ சக்தா. இஸ் தரஹ புத்தி கே அபாவ் மே அச்சா கார்ய பி புரா பன் சக்தா ஹே.
3: மகாத்மா காந்தி கா கஹனா ஹே,
4: மே பகவான் கோ மானவதா கி சேவா த்வாரா தேக்னே கா பிரயத்ன கர்தா ஹூ, க்யோன்கி மே ஜான்தா ஹூ பகவான் ந ஊபர் ஆகாஷ் மே ஹே ஔர் ந நீச்சே பாதால் மே, வோ தோ சப் மே ஹே.
5: The best of entertainment, information, education, अब आपके एक उंगली के इशारे पर कहीं भी

0: की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
1: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
0: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
4: வணக்கம் சார், வணக்கம்.
3: சார், நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
4: நன்றி சார், உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் எம்பிஏ செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
3: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது

0: அசாமில் இருந்த அஹோம்கள் இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம் தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம்.

0: இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
1: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோன்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
1: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும்

0: பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு?
1: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார், நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
0: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள்.

என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் டிஎஸ் நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீனப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே 1000கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16000க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10000க்கும் மேற்

பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000 அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60 மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள்

தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3ஆம் தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கோல்

0: சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:04:37.

0: சிந்தனை துளி. புகையில்லா புவி படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பான்மலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம் கடித மலர்கள். நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மாரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சுரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சல பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
3: காரைக்கால் பண்பலையின் 100.3 கடித மலர்கள் எங்களின் குரலில் உங்கள் கருத்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் அவர்களுடைய கடிதங்கள். கடந்த 19 6:41 இன்சொல் அமுது கேட்டோம். நிகழ்ச்சியில் திருவாரூர் முனைவர் இர அறிவழகன் அவர்கள் வழங்கிய இன்சொல் அமுது சிறப்பாக இருந்தது. வாழ்க்கையில் ஏற்படும் கவலைகளை எண்ணி எண்ணி வாழாமல் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை ரசித்து வாழ்ந்தால் தேன் துளி போல நம் வாழ்க்கை இனிக்கும் என்பதை விளக்கி கூறினார். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து 20 காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் குழந்தை அழகாக பாடலை பாடி அசத்திவிட்டார். வருங்காலத்தில் மருத்துவராக வேண்டும் என்ற அவருடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். 20 பிற்பகல் 2 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவர் எம் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்ற நேரலை கேட்டேன். காதில் பட்ஸ் பயன்படுத்தக்கூடாது, இறைச்சலை தவிர்ப்பது, மூக்கினை கண்டபடி சுத்தம் செய்யக்கூடாது, குளிர்பரணத்தை தவிர்த்து சுடுதண்ணீர் அருந்துவது, மவுத் வாஷ் செய்வது நல்லது என்பதை மருத்துவர் அவர்கள் விளக்கி கூறினார்கள். சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 22 காலை 9 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மூட்டு வலி குறித்து மருத்துவர் எஸ் சக்தி அவர்களின் விளக்கங்கள் மூலம் மூட்டு வலிக்கு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் வலி என்ன, எண்ணெய்களை பயன்படுத்தக்கூடாது, ஒரே வகை ஆயிலையும் அப்ளை பண்ணக்கூடாது என்பதை நன்கு விளக்கி சொன்னார். பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 23 காலை 9 நலமாய் வாழ நிகழ்ச்சியை தொடர்ந்து 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி மிகவும் கலகலப்பாக இருந்தது. அறிவிப்பாளர்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நேயர்களின் கமெண்டை படித்தது கேட்கவே வெகு சுவையாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். அதே நாளில் காலை 6:40 இன்சொல் அமுது நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் மட்டும் துன்பமே வரக்கூடாது என்று நாம் நினைப்பதுதான் நமது ஏமாற்றத்தின் தொடக்கம். நம் வாழ்வில் இன்ப துன்பங்களை சமமாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை வளம் பெறும் என்பதை முனைவர் இரா அறிவழகன் அவர்கள் வெகு சிறப்பாக கூறினார்கள். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 28 காலை 6:40 இன்சொல் அமுது நிகழ்ச்சியில் தாய் தந்தை ஆசிரியர் அறமும் ஒழுக்கமும் நிறைந்த வாழ்க்கையை விடுவது மேலே சொன்ன தாய் தந்தை ஆசிரியரின் சான்றோர் சொன்னதை மதிக்காதவர்கள் நரகம் செல்வார்கள் என்பதை விளக்கி கூறினார். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் நாகப்பட்டினம் ஆரியநாட்டத்தறிய சிவா பாரதி, வால்முனீஸ்வரன், பாப்பா கோவில் கே ரவி, வேளாங்கண்ணி ஏஆர் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கி மடம் ஜி ஜெயந்தி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 22 காலை 10 சொல்லரங்கம் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் ஒரு வரியில் கருத்துக்களை வழங்கினார்கள். மற்ற பாடல்களும் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 22 பிற்பகல் 2:30 சிறுவர் சொல்லி நிகழ்ச்சி கேட்டோம். அதில் காரைக்கால் மேடு RKMS பக்கிரிசாமி பிள்ளை உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவி நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கின்றன. அடுத்ததாக கடந்த 23 அன்று காலை 10 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டும் சிறப்பாக இருந்தது. அதே நாளில் 10 இரவு மலரும் நிகழ்ச்சியில் நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்ட பாடல்களை அறிவிப்பாளர் வெகு சிறப்பாக வழங்கினார். இனிமையாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம், நன்றி என்றிருக்கிறார். 23 பிற்பகல் 2 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் கேட்ட பிற மொழி பாடல்களுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னார்கள். தகுந்த பாடலையும் வழங்கினார்கள். நிகழ்ச்சி விறுவிறுப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். கடந்த 24 பிற்பகல் 2 கேள்விக்கு பதில் நிகழ்ச்சி கேட்டும் அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு நேயர்கள் சரியான பதிலை சொன்னார்கள். மற்றும் பாடல்களும் சிறப்பாக

இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து 25ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டும் அதில் காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவடை என்ற ஊரிலிருந்து சிறப்பாக நிகழ்ச்சி மலர்ந்தது. அந்த ஊரின் சிறப்புகளை பற்றியும் அங்குள்ள கோயில்களின் சிறப்புகளை பற்றியும் நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டும் வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கின்றன. கடந்த 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஊரும் வரும் நிகழ்ச்சி கேட்டும் அதில் தரங்கம்பாடி வட்டம் எரவாஞ்சேரி என்ற ஊரிலிருந்து மலர்ந்தது நிகழ்ச்சி. பங்கு கொண்ட நேயர்கள் ஊரின் சிறப்புகளை பற்றியும் காரைக்கால் பண்பலையின் சிறப்புகளை பற்றியும் வழங்கினார்கள். சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் காரை பண்பலைக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கின்றன. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் விலமல் காவேரி எத்திராஜ் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 14ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசந்தளிர் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் குட்டி செம் சாய்வர்ஷன் அவர்கள் பழமொழிகள் சொன்னது சூப்பராக இருந்தது. குட்டி சாய்வர்ஷன் அவர்கள் படித்து சிறந்த காவல்துறை அதிகாரியாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான ஊர்முறம் நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பதை கேட்டு ரசித்தோம். ஊரின் சிறப்புகள் பற்றியும் பிரகதீஸ்வரர் கோவிலின் வரலாறுகள் பற்றியும் அறிந்து கொண்டோம். சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 21ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான ஊருமுறவு நிகழ்ச்சி திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிரை கடைவீதியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பானதை கேட்டோம். ஊரின் சிறப்புகள் பற்றியும் பொன்னிரை என்ற ஊருக்கு பெயர் எப்படி வந்தது, அங்கு உள்ள மாரியம்மன் கோவிலின் சிறப்பு பற்றியும் விவசாயம் நிறைந்த ஊர் என்பதையும் அந்த ஊர் மக்கள் எடுத்து கூறியதை கேட்டு ரசித்தோம், மகிழ்ந்தோம். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 22ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசந்தளிர் நிகழ்ச்சியில் காரைக்கால் குட்டிஸ் யாலிசி அவர்கள் மீன் கதை சொன்னது சூப்பராக இருந்தது. குட்டிஸ் யாலிசி அவர்கள் படித்து மாவட்ட ஆட்சியராக ஆவதற்கு அவர்களின் ஆசை நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 24ஆம் தேதி பகல் 2:30 ஒளிபரப்பான சங்கீத சரல் நிகழ்ச்சியில் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்டேன். வருவாரோ வரம் தருவாரோ என்ற பாடல் மிக இனிமையாக இருந்தது. கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்த காரை பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசந்தளி நிகழ்ச்சியில் நெடுகாடு குட்டி சர்வேஸ்வரன் அவர்கள் எறும்பு வெட்டுக்கிளி கதை சொன்னது சூப்பராக இருந்தது. சர்வேஸ்வரன் அவர்கள் படித்து IPS ஆக ஆவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்றிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஒளிபரப்பான நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மூட்டுவலி குறித்து விளக்கம் அளித்தார். நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எக்ஸ் சக்தி அவர்கள் மூட்டுவலி உள்ளவர்கள் பாலில் மஞ்சள் இஞ்சி கலந்து குடித்து வந்தால் மூட்டுவலி குணமாகும் என்பதை அவர்கள் கூறிய போது கேட்டு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு நன்றியும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 27ஆம் தேதி காலை 6:55 பசந்தளி நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. குட்டிஸ் பாடல் ஒன்று பாடினார். மாம்பழம் பாடல் மிகவும் இனிமையாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 27ஆம் தேதி காலை 9 மணிக்கு வந்த நலமாய்வாழ நிகழ்ச்சியில் மூட்டுவலி குறித்து விளக்கங்கள் கூறிய ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சத்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். அதே நாளில் பிற்பகல் 2:05 ஒளிபரப்பான டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் கண் மருத்துவ நிபுணர் சிவகுமார் அவர்கள் கண்களில் தூசி விழுந்தால் கண்களை வைத்து கசக்க கூடாது, தண்ணீரில் சுத்தமாக கழுவ வேண்டும், உடனே கண் மருத்துவரிடம் நாம் சென்று ஆலோசனை பெற வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து கூறினார்கள். நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம், பயனடைந்தோம். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 28ஆம் தேதி காலை 6:55 பசுந்தளி நிகழ்ச்சியில் குட்டிஸ் எஸ் தீட்சிதா அவர்கள் பாட்டு பாடியது பாட்டி வடை சுட்ட கதை சொன்னது சூப்பராக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் குட்டீஸ்க்கும் வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அலிவலம் எஸ் ஜெயலட்சுமி கணேசன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 14ஆம் தேதி காலை 6:50 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் சாய்வர்ஷன் அவர்கள் பழமொழிகள் சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் குழந்தைக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஊரிலிருந்து நேயர்கள் பேசினார்கள். இதில் பிரகதீஸ்வரர் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் என்றும் கோவில் வரலாறுகள் பற்றியும் கூறினார்கள். கேட்டு தெரிந்து கொண்டும் வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 22ஆம் தேதி காலை 11 மணிக்கு வணக்கம் தொழி நிகழ்ச்சியில் நேயர்கள் 2 சக்கரம் 4 சக்கரம் ஓட்டுவது பற்றி சொன்னார்கள். இதில் அதிக நேயர்கள் 2 சக்கர வாகனம் ஓட்டுவது பற்றி கூறி மேலும் அவர்

0: கேட்ட பாடல்களும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய வானொலிக்கு வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 21ஆம் தேதி அன்று மதியம் 1 மணிக்கு உலக மூத்த குடிமக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் ஆர் சோபனா தேவி அவர்கள் நேர்முகம் கேட்டோம். இதில் வயதானவர்களுக்கு நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நிகழ்ச்சி சிறப்பாக கூறியது. வழங்கிய வானொலிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 21ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஊரும் வரும் நிகழ்ச்சி கேட்டோம். இது திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறை என்ற ஊரிலிருந்து நேயர்கள் பேசினார்கள். இதில் அந்த ஊர் சிறப்புகள், கோவில்கள் பற்றிய தகவல்கள் சிறப்பாக கூறினார்கள். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டரவடை கிராமத்திலிருந்து நேயர்கள் பேசினார்கள். அந்த ஊரின் சிறப்புகள், கோவில்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 27ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சி கேட்டேன். இதில் நேயர்கள் கிராமங்களில் நீர்நிலைகளில் குளித்த அனுபவங்கள் பற்றி பல தகவல்களும் அனுபவங்களையும் சொன்னார்கள். மேலும் அவர்கள் கேட்ட பாடல்களும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நாளை காலை 9:15 காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் டிஆர் பட்டினம் கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர், காரைக்கால் டிஆர் பட்டினம் ஸ்ரீ குமரன் ஷாப்பிங் வழங்கும் ஆலய உலா, காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு அபிராமியம்மன் உடனமர் அருள்மிகு ராஜசோலீஸ்வர பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
2: உங்கள் கைராசி சாபனம் கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர், மெயின் ரோட் திருமலை ராயன்பட்டினம் காரைக்கால்.
3: உங்கள் அனைத்து தேவைகளை நிறைவு செய்யும் ஒரே கடை ஸ்ரீ குமரன் ஷாப்பிங், சட்டைப்பர் பிள்ளை வீதி, திருமலை ராயன்பட்டினம் காரைக்கால்.
0: நாளை காலை 9:00 காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
0: செங்கல் சுலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நினைவிருக்கட்டும் நேர்களை, நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்த ஜுவல்லர் பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
9: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
10: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: நாளை காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
11: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: பண்பலை 100.3 நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
12: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
13: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
14: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நேரம் 12:26 இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 கடித மலர்கள். நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது.
15: வீட்டு உபயோக பொருட்கள்
16: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
17: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனேனன் பிரீட்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
18: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
19: ரொம்ப நன்றி டாக்டர்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களே, நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: நேயர்களுக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட் நூலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: மூராசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 கடிதமலர்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 14 காலை 6:55 மழலைகளின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசந்தலை நிகழ்ச்சி கேட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறுவன் சிறப்பாக பாடலை பாடினார். கடந்த 18 காலை 6:40 இன்சொல்லவது கேட்டேன். முனைவர் ஆர் அறிவழகன் அவர்கள், மனது உறுதியாக இருக்க நல்லவர்கள் நட்பு புத்தகங்கள் படிப்பது போன்றவைகளை நாம் வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்று வழங்கினார். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 18 காலை 6:55 பசுந்தலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் சிறுமி பறவை பாடல் விலங்குகள் பற்றியும் சிறப்பாக எடுத்துக் கூறினார். வழங்கிய பண்பலைக்கும் குழந்தைக்கும் பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 22 காலை 6:55 மழலைகளின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தலை நிகழ்ச்சியில் 3 சிறுமி யாழிசை சொன்ன மீன் கதை சூப்பராக இருந்தது. எதிர்காலத்தில் IAS ஆக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 23 காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். அதில் ஈக்கள் கோழிகளின் எச்சத்தால் தான் அதிகம் பரவுகிறது எனவும், ஒருங்கிணைந்த ஈக்கள் கட்டுப்பாடு முறையில் இதை கட்டுப்படுத்தலாம், இயற்கை முறையில் ஈக்களை கட்டுப்படுத்தும் எளிய வழிமுறைகளையும் பற்றியும் சகோதரிகள் விளக்கமாக கூறினார்கள். சகோதரிகளுக்கும் வானொலிக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். 24 காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் காய்கறிகளை பதப்படுத்தி வருடம் முழுவதும் பயன்படுத்துவது எப்படி, எந்தெந்த ஈரப்பதம் உள்ள காய்கறிகளை உலர்த்த முடியும், காய்கறிகளை கூழாக சாராக மாற்றியும் பயன்படுத்தலாம் என்பதையும் சகோதரிகள் விளக்கமாக கூறினார்கள். சகோதரிகளுக்கும் பண்பலைக்கும் பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 24 காலை 6:40 இன்சொல்லமுது நிகழ்ச்சியில் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள் வழங்க கேட்டேன். வாழ்க்கையில் வரவு செலவு எப்படி இருக்க வேண்டும், தொடக்கத்திலிருந்து சிக்கனமாக நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை விளக்கமாக கூறினார். வழங்கிய வானொலிக்கும் முனைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 24 காலை 6:55 சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தலை நிகழ்ச்சியில் சிறுவன் அழகாக பாடலை பாடினார். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 25 காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் தென்னை நன்றாக காய்த்து குலுங்க, மரத்தில் கசடி எடுக்க வேண்டும், தேனீக்கள் வளர்ந்த மகரந்த சேர்க்கையை அதிகப்படுத்தலாம் எனவும், காண்டமிருக வண்டுகளை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றியும் சகோதரிகள் கூறினார்கள். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து நாம் திட்டச்சேரி MS சாகுல் ஹமீது அவர்களுடைய கடிதம் இதை பார்க்கலாம். கடந்த 22 சனிக்கிழமை மாலை 4:00 முதல் 4:30 வரை ஒளிபரப்பான மனம் வெழுதே என்ற நிகழ்ச்சியில் தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி அவர்களின் பாடல் தொகுப்பும் அதற்கேற்றவாறு ஒழித்த பாடல்களும் அருமையாக இருந்தது. பங்கு பெற்ற நேயருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். புஷ்பவனம் கே முத்து அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 22 மாலை ஒளி உலா வந்த மனம் விழுதே நிகழ்ச்சி கேட்டேன். அதில் தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி அவர்களுடைய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல்களை தேர்வு செய்து அதற்கான விளக்கங்களையும் அருமையாக கொடுத்திருந்தார். நேயருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். சிதம்பரம் சின்ன மார்க்கெட் VS ஸ்வேதா ஈஸ்வரி இந்த நேயர்களுடைய கடிதம் இது. கடந்த 27 காலை காலை காம்போ நிகழ்ச்சியில் பாடல்கள் உற்சாகத்தின் ஊற்றாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். பாளையங்கோட்டை செம்புலன் ஆதிகவி இவருடைய கடிதம் இது. பண்பலையில் காலை 5:51 முதல் 10 வரை சிறப்பாக நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து கூடூர் மாலாதேவி, ரவீந்திரன், சுகன்யா, மரகதவேலன், அருண்மொழி அரசன் இந்த நேயர்களுடைய கடிதங்கள் இது. கடந்த 23 காலை 6:50 பசுந்தலை நிகழ்ச்சியில்

0: மழலைகளின் மொழியில் பேசிய பாப்பா தீபிகா ஸ்ரீ மருத்துவர்களின் சிறப்பு பெயர்களை கூறி அசத்தினார். அனைத்து நிகழ்ச்சியும் சிறப்பாக இருக்கிறது, வழங்கி வரும் வானொலிக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 27 மதியம் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் வி சிவகுமார் அவர்கள் கண் மருத்துவம், கண் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறப்பான தீர்வுகளையும், கிட்டப்பார்வை தூரப்பார்வைக்கு தொடர்ந்து கண்ணில் நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை தந்து சிறப்பாக எடுத்து சென்றார். நிகழ்ச்சியை வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். திருமலைராயன்பட்டினம் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 21 ஊரும் உறவும் நிகழ்ச்சியினை கேட்டோம். திருத்துறைப்பூண்டி பொன்னேரி என்ற ஊரின் கடைவீதியிலிருந்து நிகழ்ச்சி சிறப்பாக சென்றது. தேன் சுட்டும் குரலில் அனைத்து நேயர்களும் பேசிய தகவல்கள் சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுகள் என்றிருக்கிறார். 26 மாலை 4 ஊரும் உறவும் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது என்றிருக்கிறார். தொடர்ந்து திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ் அவர்களுடைய கடிதம் இதை பார்க்கலாம். கடந்த 26 மாலை 4 ஊரும் உணவும் நிகழ்ச்சி மிலாது நபி விழா சிறப்பு நிகழ்ச்சியாக நாகூரில் அங்குள்ள நேயர்களின் மத்தியில் சிறப்பாக வளம் வந்தது. ஒளிபரப்பிய பண்பலை 100.3 மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். இந்த நேயரோடு சங்கரன் பந்தல் ராஜு, சாகுல் ஹமீது, ரஞ்சித், அப்துல் அஜீஸ், ரவிராஜன், சவுகத் அலி, குட்டியாண்டியூர் மணிசேகர், ஹரிஹரன் குடல் கார்த்திகேயன், கலைச்செல்வி எரவாஞ்சேரி, கணேசன், கஸ்தூரி கரிகாலன், கலாவதி ராஜமோகன், தென்றலரசி மெய் விரும்பி, முருகேசன், அரும்பாக்கம் தனசேகர், செண்பகவள்ளி இதன் நேயர்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்திருக்கிறார். லட்சுமாங்குடி டி செல்வராஜ் அவர்களுடைய கடிதம் இது. நான் எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இன்று வரை காரைக்கால் பண்பலையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு வருகிறேன். அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாகவும் நல்ல பயனுள்ளதாகவும் இருக்கிறது. வழங்கி வரும் பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். ஆண்டிபாளையம் மதனசேகர் அவருடைய கடிதம் இது. கடந்த 26 மிலாது நபி பண்டிகையை ஒட்டி நாகூர் ஆண்டவர் பள்ளிவாசல் அருகே நடைபெற்ற ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது மிகவும் அருமையாக இருந்தது. நிறைய நேயர்கள் ரால்வடை எப்படி செய்வது, சுத்தம் செய்வது என்று கூறினார்கள். குழாய் புட்டு கறிக்குழம்பு எப்படி செய்வது என்பதையும் சிறப்பாக கூறினார்கள். நிகழ்ச்சி அற்புதமாக இருந்தது. வழங்கிய காரை பண்பலைக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கங்களாஞ்சேரி மைதிலி முருகேசன் அவருடைய கடிதம் இது. கடந்த 25 அன்று காலை 11 வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தால் முதலில் குழந்தைகள் அப்பா அம்மாவிடம்தான் கூறுவார்கள், கடவுளிடம் வெற்றியை கூறுவார்கள் என்று பெண்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசினார்கள். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்த நாம் நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவர்களுடைய கடிதம் இதை பார்க்கலாம். கடந்த 12 ஆடி அமாவாசை தினமான புத்துணர்வு மிக்க புதன்கிழமை அன்று தவழ்ந்து வந்த தகவல் நேரம் கேட்டோம். இதில் கணமும் கூட கை கொடுக்கும் கண்டுபிடிப்பு தையல் இயந்திர ஊசி வடிவமைப்புக்கு வந்ததன் வரலாற்று தகவல்களை வழங்கிய தென்கச்சியார் அவர்களுக்கும் வானொலிக்கும் பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 12 மாலை 4 பண்பலை 100.3 உலா வந்த ஊரும் உணவும் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் குழந்தை வட்டம் திருப்பாம்புரம் என்ற ஊரிலிருந்து ஆர்வமிக்க அன்பு நேயர்கள் சிறப்பாக பேசினார்கள். வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். சென்ற 22 காலை 6:40 இன்சொல் அமது நிகழ்ச்சி கேட்டு நிகழ்ச்சியில் அளவுக்கு மீறிய ஆசை வாழ்க்கைக்கு ஆரோக்கியமற்றதாக அமைந்துவிடும் என்பதை அழகாக எடுத்து கூறினார். முனைவர் அவர்களுக்கும் பண்பலைக்கும் பாராட்டுகள் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்த சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞதாசன் பாரி அவர்களுடைய கடிதம் இது. 12 இரவு 10 இரவு மலர் நிகழ்ச்சி கேட்டினதில் காலத்தால் அழியாத காவிய கான கீதங்கள் சிறப்பாக இருந்தது. வழங்கிய காரைக்கால் வானொலிக்கும் அறிவிப்பாளர் சகோதரர் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள் பல என்றிருக்கிறார். கடந்த 22 அன்று மாலை 4 மனம் விழுதிய நிகழ்ச்சி கேட்டேன். அதில் தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி அவர்களின் பாடல் தொகுப்பு நன்றாக இருந்தது. பாராட்டுக்கள் பல என்றிருக்கிறார்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க.

0: தேதி அன்று மாலை 4 மணிக்கு மனம் எழுதி நிகழ்ச்சி கேட்டேன். அதில் தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி அவர்களின் பாடல் தொகுப்பு நன்றாக இருந்தது, பாராட்டுக்கள் பல என்று இருக்கிறார்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கடித மலர்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமத்து சுகைனா இந்த நேயர்களுடைய கடிதம். இது கடந்த 21ஆம் தேதி அன்று ஊருமுறம் நிகழ்ச்சியானது பொன்னிறை நிறைந்த பொன்னிறை என்ற ஊரிலிருந்து உலா வந்தது. நேரலையில் பேசிய நேயர்கள் பலரும் மிகவும் நயம்பட பேசியது அருமையாக இருந்தது, நேரம் சென்றதே தெரியவில்லை என்றிருக்கிறார். கடந்த 23ஆம் தேதி அன்று உலா வந்த பசுந்தளிர் நிகழ்ச்சியில் காரைக்கால் மாணவி பாடிய வந்தே மாதர பாடல் மிகவும் சூப்பராக இருந்தது. சிறுவயதில் நினைவு திறனோடு முழுமையான பாடலை அவர் பாடினார், பாராட்டிற்குரியதாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 24ஆம் தேதி மதியம் பண்பலையில் உலா வந்த கேள்விக்கென பதில் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. மிருகங்கள் மற்றும் பறவைகள் பற்றி பலரும் அறிந்திடாத தகவல்களை கூறினார்கள். வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி அன்று நமது பண்பலையில் உலா வந்த சிந்தனை அரங்கம் ஒரு நல்ல அருமையான இக்கரைக்கு அக்கறை பச்சை தலைப்பில் சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 26ஆம் தேதி அன்று ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகூரிலிருந்து மிலாடு நபி சிறப்பு நிகழ்ச்சியாக மழை வந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து பேரளம் எஸ் செந்தில் கண்ணன் அவர்களுடைய கடிதம் இதை பார்க்கலாம். கடந்த 28ஆம் தேதி காலை 8:05 ஒளிபரப்பான காந்தியலிஞ்சலி நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. 9:05 ஒளிபரப்பான பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி எங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு ஒளி என்ற தலைப்பில் மிகவும் நன்றாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். நேயர்கள் இதுவரை கேட்டது கடித மலர்கள். தொடர்ந்து பண்பலையோடு இணைந்திருங்கள் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகளை கேட்டிருங்கள். இன்றைய கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்காக பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் கருத்துக்களை பதிந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றியுடன் விடைபெறுகிறது கடிதமலர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதைப் பொருளால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிப்படைவதாக கூறினார்.
3: எனது அருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டாக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள்.
2: ஆகஸ்ட் மாதத்தில் தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக பிரதமர் தெரிவித்தார்.

0: மேரே பியாரே தேசவாசியோ,
1: என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின் படி நமது மூவண்ணக் கொடி பிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன.
2: பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார்.
1: என் கனிவான நாட்டு மக்களே, பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள்.
2: பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. இவர்களிலே பல அவர்கள் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
2: புதிய மகசூல் அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்துதல் காரணமாக சிறிய பண்ணைகளில் வருவாயும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியிருக்கிறார்.
1: தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவோகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவோகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
2: பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற வேண்டுகோளை விடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும் போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாக பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.
2: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சக்தி சாத் இயக்கம் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொண்டதாக பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவத் மிர்சியேயோவுடன் தாஷ்கண்டில் ஆலோசனை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக உஸ்பெகிஸ்தான் யோகா அமைப்பு சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மிதிவண்டி பெரிதும் பயனுள்ள

0: தாக அமையும் என தெரிவித்தார். இளைஞர்கள் நாள்தோறும் ஒரு மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் திரு கௌதம் கம்பீர், உடற்பயிற்சி மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை எழுத 273,000 MBBS பட்டதாரிகள் பதிவு செய்திருந்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய நீட் தேர்வு மதியம் 12:30 மணி வரை நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெற்றது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 2,500 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 4,400 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே போட் கோஷியாற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு 11 டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்கள், தொழில்நுட்ப மற்றும் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் காட்மாண்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 319 பேரில் 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் சிக்கித்தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சரின் உத்தரவுக்கு ஏற்ப தில்லியில் முகாமிட்டு பணிகளை ஒருங்கிணைத்ததாக கூறினார். தமிழகத்திலிருந்து 319 பேர் பல்வேறு குழுக்கள் மூலம் நேபாளம் சென்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இதில் 219 பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்தே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றிருக்கிறார். முன்னாள் இந்திய கால்பந்து அணித் தலைவர் பாய்சங் பூட்டியா அவருக்கு இந்த விருதை வழங்கினார். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுக்கு நாட்டில் உள்ள கால்பந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:52.
2: நீங்க ஸ்மார்ட் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட் தெரியாது.
3: எப்படி சொல்ற?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது. அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும்?
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்னை தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
1: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
6: வணக்கம் பாப்பா. பாப்பா பேர்
7: என்ன?
6: நீங்க என்ன படிக்கிறீங்க?
7: யுகேஜி.
6: ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
7: காரைக்கால்.
6: காரைக்கால். ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
7: டான்ஸ் பிஜியோ நை நை பிகினர் ஸ்டார் டவுன் கேரட் இன்ஜி நெரோசி செபோ ஆ செலபிச் கரிதான் சார் டோஸ் டை டைவன் டோன்ட் கட்.
6: வேற என்ன சொல்றீங்க?

0: எஸ் பாப்பா, ரீட்டிங்ஸ் வேணும் பாப்பா, டெல்லிங் நைனோ பாப்பா, ஓபெரிமா.
1: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே, பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க் யூ.
1: ரொம்ப அழகா கியூட்டா மலாய் மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு குட்டி கதை கேட்கலாமா? இன்னைக்கு கதை என்ன அப்படின்னா, ஒரு காட்டுல காட்டுத்தீ பரவிட்டு இருந்துச்சான். காட்டுத்தீ பரவுறத பார்த்த ஒரு சின்ன சிட்டுக்குருவி, அச்சச்சோ காட்டுத்தீ பரவுதே, நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு தன்னோட குட்டி அழகால தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தீயில ஊத்திச்சான். அதை பார்த்த நரி கேலியா சிரிச்சுச்சான். நீ உன்னோட இந்த சின்ன வாயில தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த காட்டுத்தீய அணைச்சிடுவியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொன்னிச்சான், ஒரு பேராபத்து நடந்துகிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன அப்படின்னு என்னால போக முடியாது, என்னால முடிஞ்ச இந்த சின்ன உதவிய நான் செய்யறேன், இது போல நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா எளிமையா இந்த காட்டுத்தீய நம்மளால அணைக்க முடியும் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, எந்த ஒரு பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பங்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு குட்டி தீர்வா இருக்கும்னு நம்புங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசந்தளர். மீண்டும் ஒரு பசந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
2: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம், எழுத்தாக்கம் தெல்லாறு ந பானு அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று மாலை 6:20 இன்சொல் அமுது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:40 நலமாய் வாழ, மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம், மூலிகை சாகுபடியின் மகத்துவம், நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி வி முரளிக்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8:00 அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிபரப்பாகும். நேரம் 12:56, 15:00. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் கூங்கை என தொடங்கும் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்.

சிந்தனை துளி. கழிவுகளை தரம் பிரிப்போம், தூய்மையான சூழலை உருவாக்குவோம். அக்கறையுடன் கூறுவது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1 மணி.

நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை. நேர்களை, இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கடித வழி விருப்ப பாடல்களாக ஒளி உலா வரும். நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

0: நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொல்லி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தரப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம்.

0: குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நேர்கே நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அதிகமாக சொல்ல அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்ல முது தார்பைகள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். தேன்மழை நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பூத்தாண்டவம் புண்ணியகோடி உமா ஆசிரியர் நகர் நட்சத்திரா தமிழினி தருண் இமை அன்வர்த்திக்கன்பேட்டை அருணகிரி கீதா கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள்.

0: நெற்கை நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வருவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வருவோர் காரைக்கால் சிவலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தென்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நைதவாசல், பார்த்தசாரதி, பாலசுந்தரம், லக்ஷ்மி, மனோகரன், ரகுராமன், சமணர் கோவில், கண் ஸ்ரீராம், பூம்புகார், சுந்தரவல்லி, சங்கரன், சௌந்தரபாண்டியன், ராஜா.

0: நேர்களுக்கு தங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: மோராசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன்மழை. நிகழ்ச்சியில் அளிக்கவிருக்கும் இந்த பாடல் ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, வான்மதி மோனிகா, பிரீத்தி ஜென்சி, வான்முகிலன் அமீர்பாலன், மருதூர் தன்மதுரை தனமணி, உத்தரக்குடி சரவணன் தமிழரசி.

தென்மழையில் வரும் இந்த பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், திருமிழிசை ராஜசேகர், வாரியங்காவல் கதிரவன்.

0: நம்ம தேன்மழை நிகழ்ச்சிக்கான போஸ்டர் ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பேரை வாசிச்சுடலாம் வாங்க. முதல் கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா காரைக்கால் நளினி அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேரளம் சந்தோஷ்குமார் அவங்களும் ஒரு தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அமிர்தநாயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல பெருமாள் அவங்களும் அவங்களோட ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி அவங்களும் நமக்கான கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்கங்க. காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா யாரு அப்படின்னு பார்த்தா மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் தன்னோட கமெண்ட்ஸை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லிலம் அம்பலவாணன் அவங்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இடக்கணிலேருந்து நெடுஞ்செழியன் அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா காட்டூர் சிவகுமார் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பத்மாவதி ஸ்ரீதரன் அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா எரவாஞ்சேரியிலேருந்து சின்னக்கண்ணன் அவங்க தன்னோட கமெண்ட்ஸை நம்ம தேன்மொழி நிகழ்ச்சியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காரைக்கால்லேருந்து அருள் ஷாலினி ரியா அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்களும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுக்குற எல்லா போஸ்டருக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கான போஸ்டருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸை கொடுங்க. கமெண்ட்ஸோட லைக் ஷேரும் சேர்த்து பண்ணுங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பதோ தேன்மழை.
1: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிற்சுரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
0: பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் வசந்த கால பறவை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நரசிங்கன் பேட்டை ஐயப்பன் சங்கர் மகேஸ்வரி வர்ஷினி ஜனனி யாழினி சிவா புவனா தனுஷியா விஜயா லாவண்யா கண்ணன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் 100வது நாள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நன்னிலம் நாராயணன், சாய்வென்பா ஆதிரா இனியா.

0: தேன்மழை நிகழ்ச்சியை நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் டிசம்பர் பூக்கு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் செமனார் கோவில் குணசேகரன், திலகவதி, கணேசன், பானுமதி.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா இளையோர் இயக்கம் நாடு முழுவதும் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்த இயக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலம் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்று கூறிய பிரதமர், போதைப் பழக்கம் தனிநபரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த குடும்பம் மற்றும் சமூகத்தை பாதிப்பதாக சுட்டிக்காட்டினார். இதுகுறித்த சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு பாடல்களை உருவாக்க இளம் இசைக்கலைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், அவர்கள் தங்களது படைப்புகள் மூலம் வலுவான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலம் செழிப்படையும் என்று கூறிய பிரதமர், ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் மகளிர் தங்களது தொழிலை விரிவுபடுத்தியுள்ளதாகவும் பெண்கள் புதிய வலிமை பெற்று வருவதாகவும் கூறினார். பெண் குழந்தைகளின் கனவுகள் தற்போது பூமியிலிருந்து விண்வெளி வரை பறந்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், மிஷன் சக்தி சாட் இயக்கத்தின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதமபுத்தர் பல்கலைக்கழகத்தின் புத்தாக்கத் துறையில் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் தற்போது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயின்று வருவதாக கூறினார். தூய்மை மற்றும் சுகாதாரம் தனி மனித ஒழுக்கமாக மாறும்போது சுற்றுப்புறம் தூய்மையடையும் என்று குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தூய்மை முயற்சிகள் தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். வேளாண் துறையில் புதுமைகளின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகோடா பழ சாகுபடியில் கூடுதல்

0: வருமானம் ஈட்டுவதாக சுட்டிக்காட்டினார். பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட விவசாயி எமது திண்டுக்கல் செய்தியாளரிடம் பேசுகையில்,
1: அவக்கொடாவும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அவக்கொடாவோட பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால, நல்ல உணவாக இருக்கிறதுனால, வாண்டட் அதிகமாக இருக்கு. அதனால ரேட் அதிகமாக போகுது, மார்க்கெட்டிங் ரேட்டு. இது எங்கே மார்க் பண்ணுறதுன்னா, பெங்களூர் போகலாம், சென்னை போகுது. நானும் வந்து நர்சரியில் வருஷத்துக்கு 50-50 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 100-150 மரங்கள் காய்க்கக்கூடிய தருவாயில் ஒரு 3 வருஷம் மரங்கள் இப்போ எங்கிட்ட இருக்கு. இயற்கை உரம் கொடுத்தா இந்த மரம் என்றைக்குமே விவசாய ஸ்டாண்டர்டாக இருக்கும்.
0: நம் நாட்டின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பாரத் ராஜ்யா இணையதளத்தை உருவாக்கிய மும்பையைச் சேர்ந்தவருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இந்த இணையதளத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு ஆண்டை தேர்ந்தெடுத்து அக்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் குறித்து தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றார். திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் மக்களிடையேயான உறவுகளை மேம்படுத்துவதாக கூறிய பிரதமர், எதிர்வரும் கோகுலாஷ்டமி, விஸ்வகர்மா பூஜை உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், இதன் மூலம் நாடு தன்னிறைவை அடைவதற்கான பாதையை உருவாக்க முடியும் என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவுகத் மிர்சியோயேவுடன் தாஷ்கண்டில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதில் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. முன்னதாக யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். நம்பகத்தன்மையுடனான செய்திகள் இதழியல் துறையில் மிக முக்கியமானது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கேரளத்தின் கௌமிகி நாளிதழின் 115வது ஆண்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், 100 ஆண்டுக்கும் மேலாக இதழியல் துறையில் பணியாற்றி வரும் அந்நாளிதழுக்கு பாராட்டு தெரிவித்தார். 2 நாள் பயணமாக இன்று காலை கொச்சி சென்றடைந்த அவர், ஆரன்முலா படகு போட்டியை தொடங்கி வைக்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் ஓணம் சுற்றுலா வார விழாவின் பிரம்மாண்ட நிறைவு பேரணியையும் குடியரசு துணைத்தலைவர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் கடன் அளவை வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 50% அளவிற்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சரக்கு கப்பல் போக்குவரத்தில் சவாலான சூழல் நிலவிய போதிலும் இந்தியாவில் உரம், கச்சா எண்ணெய், எல்பிஜி விநியோகம் சீராக இருந்ததாக குறிப்பிட்டார். சரக்கு கப்பல்களின் காப்பீட்டு கட்டணங்கள் உயர்ந்த நிலையில் மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை அடைவதற்கு மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டியதன் அவசியத்தையும் நிதியமைச்சர் வலியுறுத்தினார். இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க நாள்தோறும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 88வது ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு சைக்கிள் பயிற்சி சிறந்த தீர்வாக அமையும் என்றார். சட்ட அளவியல் விதிகள் 2026 மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் பொதுவான நேர குறியீடாக இந்திய திட்ட நேரம் IST விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. சட்ட ரீதியான நிர்வாக, வணிக மற்றும் பிற அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்கான பொதுவான நேர குறியீடு, வங்கி மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் துல்லியமான நேரப்பதிவு, ரயில், விமான நிலையங்கள் மற்றும் பிற போக்குவரத்து அமைப்புகளை ஒருங்கிணைப்பது, அவசர மற்றும் நேரம் சார்ந்த சேவைகளை ஒருங்கிணைக்க இது வழிவகுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 219 பேர் இவ்வாரத்திற்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும் 100 பேர் குறித்த தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பெரம்பலூரில் அரசு கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து 166 பயனாளிகளுக்கு 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், சிலிண்டர் தீ விபத்துகளில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும் என்றார். தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்கான தனி சட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள

0: கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000-க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு வாசகத்தை வலியுறுத்தி 10 கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈனா வழக்கு அருகே மதுரை செல்லும் சாலையில் தொடங்கிய மாரத்தான் போட்டி சிவராமபேட்டை நெடுவயல் அச்சம்புதூர் வழியாக சென்று கடையநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை நிறைவடைந்தது. பல்வேறு பகுதியிலிருந்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 1000-க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: விழுப்புரத்தில் நடைபெற்ற சிறார் மாரத்தான் போட்டியில் 500-க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். திருப்பூரில் மகளிர் பங்கேற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாடு முழுவதும் குடிமைப் பணிகளுக்கான UPSC முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. 1016 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வை 13,343 பேர் எழுதுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் நடமாடும் புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வரும் 7ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 6,887 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 90.3 அடியாகும். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. துபாயில் 8:30 இப்போட்டி நடைபெறும். US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்கின. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சினர், ஸ்பெயினின் கார்லஸ் அல்காராஸ், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சோரோ உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா இளையோர் இயக்கம் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்.

பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய மெல்லிசை பாடல். மனதோரம் இசைகளை இதம் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் பிற்பகல் 2 மணி.

0: சிந்தனை துளி. மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். குளிர்சாதன வசதியை தேவையான அளவில் மட்டும் இயக்குவோம். இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம். லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. நேயர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இன்றைய வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் நேயர்களே. 043-638 இணைப்பு எண்ணுடன், 231-239-480-99-5-80 95-66-42-72-31. லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நேயர்களே. காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, இன்றைய வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் என்ன விளையாட போகிறோன்னு ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. மூன்று காலங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த மூன்று காலங்களுக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையில் ஒரு காலத்திற்குரிய வாக்கியத்தை சொல்லிடுவேன். உங்களை மற்ற இரண்டு காலங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒரு காலத்திற்குரிய வாக்கியத்தை சொல்ல போகிறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் படம் வரைந்தேன் அப்படின்னா அது இறந்த காலம். இதையே நிகழ்காலத்தில் எப்படி சொல்லலாம்? நான் படம் வரைகின்றேன். இதை எதிர்காலத்தில் எப்படி சொல்லலாம்? நான் படம் வரைவேன். இதை தான் இன்னைக்கு நீங்கள் விளையாட போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3 ஓடு.

0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். முன்பு சொன்னது போலவே இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம முக்காலத்திற்கும் உரிய வாக்கியத்தை தான் சொல்ல போறோம். நான் படம் வரைந்தேன் அப்படின்னா அது இறந்த காலம். இதையே நான் நிகழ்காலத்துல சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நான் படம் வரைகின்றேன் அப்படின்னு சொல்லலாம். இதை எதிர்காலத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நான் படம் வரைவேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இன்றைக்கு வந்து முக்காலத்திற்கு உரிய வாக்கியத்தை நம்ம சொல்லி விளையாட இருக்கிறோம். நிகழ்ச்சியில பங்கு பெற அழைக்கலாம் நேர்களே. 0 4 3 6 8 இணைப்பு எண்ணுடன், 2 3 1 2 3 1 2 9 9 8 0 2 9 9 5 8 0 95 66 42 72 31 இந்த எண்ணிலும் அழைக்கலாம். இந்த லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணைவர முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேக்கலாமா? வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சோமசுந்தரம் சார், இன்னைக்கு நிகழ்ச்சி கேக்குறீங்களா?
1: ஆ, கேக்குறேன், சொல்லுங்க.
0: என்ன விளையாட போறேன்னு தெரியுங்களா?
1: அதான் போட்டிருக்கீங்களே.
0: ஓகே, நீங்க காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல பாத்துருக்கீங்க.
1: ஆமா,
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கான வாக்கியம் சொல்றேன். நான் பாடம் படித்தேன், இது இறந்த காலம். நிகழ்காலத்துல சொல்லுங்க.
1: நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன்.
0: படிக்கின்றேன், படித்துக் கொண்டிருக்கின்றேன். சரிங்க, நன்றிங்க, வாழ்த்துக்கள், சிறப்பா சொல்லிட்டீங்க, நன்றிங்க. சோமசுந்தரம் ஐயா தொடர்ந்து அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம். மேம் மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், சொல்லாமா?
2: மகிழ்ச்சி, சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கான வார்த்தை காலை உணவு உண்கிறேன், இத வந்து எதிர்காலத்துல சொல்லுங்க. உண்கிறேன் அப்படின்னா அது நிகழ்காலம் இல்லைங்களா? எதிர்காலத்துல சொல்லுங்க. காலை உணவு உண்கிறேன்.
2: காலை உணவு உண்டேன்.
0: சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: காலை உணவு எடுத்தேன் அப்படின்னா உண்டேன் அப்படின்னா இறந்த காலம்.
0: ஆமா, உண்கிறேன் அப்படின்னா நிகழ்காலம், உண்பேன் அப்படின்னா இறந்த காலம். ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து யார் வராங்கன்னு கேக்கலாமா? வருக வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: லதாமா,
0: உங்களுக்கான வாக்கிய சொல்லலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: அவன் பள்ளிக்கு செல்வான், இது எதிர்காலம். நீங்க இறந்த காலத்துல சொல்லுங்க. அவன் பள்ளிக்கு செல்வான், இதை எப்படி இறந்த காலத்துல சொல்லலாம்?
3: அவன் பள்ளிக்கு சென்றான்.
0: சென்றான், சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் மாலதாமா, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு, நேர்களை ரொம்ப சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து யார் வராங்க கேக்கலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: குடவாசல் சசிகலா மேடம்.
0: குடவாசல் சசிகலா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசிருக்கோமா? ஓ, இப்பதான் வந்து நம்ம 4வது நேரா சந்திக்கிறோம். அதுக்குள்ள அருமையா இருக்கு, சொல்லிங்க, ரொம்ப சந்தோஷமா. நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோமா சசிகலாமா? சூப்பர், இன்னில இருந்து நான் மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறேன். உங்களுக்கான வாக்கியம் ஒரு புத்தகம் வாங்கினேன், இது வந்து இறந்த காலம். நீங்க நிகழ்காலத்துல சொல்லுங்க. ஒரு புத்தகம் வாங்கினேன், நிகழ்காலத்துல சொல்லுங்க.
4: ஒரு புத்தகம் வாங்குகிறேன்.
0: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள், சூப்பரா சொல்லிட்டீங்கம்மா, நன்றிமா, நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
9: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிறு பெருமான் திருக்கோயில் மகா

0: காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரைப்புண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்புண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு முக்காலத்திற்கு உரிய வாக்கியத்தை சொல்ல சொல்லி நேயர்கள்ட்ட கேட்டிருக்கோம். ரொம்ப அருமையா நேயர்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சியில யார் வராங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாகராஜன்.
0: நாகராஜன் சார், உங்களுக்கான வாக்கியம் சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வாக்கியம், நண்பர்களுடன் பேசி மகிழ்கிறேன். இது வந்து நிகழ்காலம். இதை எதிர்காலத்துல எப்படி சொல்லலாம்? நண்பர்களுடன் பேசி மகிழ்கிறேன். இது நிகழ்காலம், இப்ப நடந்துட்டு இருக்கு. இதையே எதிர்காலத்தில் எப்படி சொல்லலாம்?
3: நண்பர்களுடன் பேசி மகிழ்வேன்.
0: அருமைங்க ஐயா, சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றிங்க. அடுத்து வரவிருக்கும் நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தென்விடாகை ஆனந்தன்.
0: ஆனந்தன் சார், உங்களுக்கான வாக்கியம், அம்மா உணவு சமைத்தார். அம்மா உணவு சமைத்தார். இது இறந்த காலம். இதை நிகழ்காலத்தில் சொல்லுங்க.
4: அம்மா உணவு சமைத்துக் கொண்டிருக்கிறார்.
0: சமைக்கின்றார். அப்படி
4: சமைக்கின்றதா?
0: சரி, நன்றிங்க, நன்றி. சிறப்பா சொல்லிட்டீங்க. அடுத்து வரும் நேயர், வருக வணக்கம்.
5: இனிய மதிய வணக்கம்.
0: வணக்கம்
5: சகோதரிக்கு. வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சார், உங்களுக்கான வாக்கியம் சொல்லலாமா?
5: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கான வாக்கியம், பறவை வானில் பறக்கின்றது. இதை இறந்த காலத்தில் சொல்லலாம்.
5: பறவை
0: வானில்
5: பறந்து கொண்டிருந்தது.
0: இல்ல, நான் நிகழ்காலத்துல சொல்லிட்டேன், நீங்க இறந்த காலத்தில் சொல்லணும்.
5: வானத்தில் பறவைகள் பறந்து கொண்டு இருந்தன.
0: பறந்து கொண்டு இருந்தன அப்படின்னாலும் அது நிகழ்காலம் மாதிரி தானே?
5: சரி, இருந்தன அப்படிங்கறத எதிர்காலம் தான். நேற்று இருந்தன.
0: இல்ல, நம்ம ஒரே வரி ஒரே சொல்லுல சொல்லணும். பறந்து கொண்டு இருந்தது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பறவை வானில் பறக்கின்றதுன்னு சொன்ன இல்லைங்களா? பறவை வானில் பறந்தது, அதுதான் இறந்த காலம். சரிங்களா?
5: நன்றி,
0: நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: திருத்திரைப்புண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் தேவிமா. உங்களுக்கான வாக்கியம் சொல்லலாமா?
6: சொல்லுங்க மேடம்.
0: நாய் வேகமாக ஓடும். நாய் வேகமாக ஓடும். இது எதிர்காலம். இதை இறந்த காலத்தில் சொல்லுங்க.
6: நாய் வேகமாக ஓடியது.
0: ஓடியது. சிறப்பா சொல்லிட்டீங்க தேவிமா. வாழ்த்துக்கள்.
6: நன்றி மேடம்.
0: நன்றி. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் ரொம்பவே சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. முக்காலம், மூன்று காலங்கள் உணர்த்தும் சொற்கள். நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லைங்களா? இதை படிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்போம். இன்றைக்கி அதை நினைவு கூறுற மாதிரி வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் விளையாடிகிட்டு இருக்கோம். நேயர்களும் ரொம்பவே சிறப்பாக அவங்களுடைய பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே. பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நேயர்களுக்கு உலகறிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் நாகை முரசன்ஸ் ரெடிமேட்.
7: முரசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.

0: நிகழ்ச்சியில் இணை வரும் நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜவரம் பகுதியிலிருந்து பாபுரேக்கு பால். மிக்க மகிழ்ச்சி. நலமா இருக்கலாம் சகோதரி?
0: நலமா இருக்கேன் சார். உங்களுக்கான வாக்கியம் சொல்லலாமா?
1: தமிழ் இலக்கணமா சொல்லிருக்கீங்க.
0: இலக்கணம்லாம் இல்ல, ஈஸியா தானே இருக்கு, எளிமையா தானே விளையாடிட்டு இருக்கோம். சொல்லலாங்களா? மாடு வயலில் மேய்கிறது, இதை எதிர்காலத்தில் சொல்லுங்க.
1: மாடு வயலில் மேயும்.
0: மேயும், சிறப்பா சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்ங்க. அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மேலவாஞ்சி பாத்திமா பேசுறேங்க மேடம்.
0: பாத்திமாமா, உங்களுக்கான வாக்கியம், அம்மா பூ தொடுத்தார், இது இறந்த காலம், இதை நிகழ்காலத்தில் சொல்லுங்க.
2: அம்மா பூ தொடுக்கின்றாள்.
0: தொடுக்கின்றார், சிறப்பா சொல்லிட்டீங்க. சிறப்புமா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
3: நான் சிதம்பரம் புனேயில இருந்து சுமதி பேசுறேமா.
0: சுமதிமா, உங்களுக்கான வாக்கியம்
3: சொல்லுங்கம்மா.
0: மழை நன்றாக பெய்யும், இது எதிர்காலம். இது எதிர்காலம், இறந்த காலத்தில் சொல்லுங்க.
3: மழை நன்றாக பெய்ந்தது,
0: அவ்வளவுதான். சிறப்புமா,
3: அவ்வளவுதான்,
0: பெய்தது, சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர், அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நேர்களே, நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
9: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
10: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி, பறவை.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. நேரம் 2:30. இன்னைக்கு காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் கிட்டத்தட்ட 17 நேயர்கள் வந்து இதுவரைக்கும் நம்ம வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயாவடி, அசோக் ராஜ் கனிமொழி, அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, நிறைவி என்எம்பி நச்சுப்பிள்ளை, வழுவூர் பண்டாரவாடை எம் ஸ்ரீ கிருஷ்ணா, அடுத்து புவனகிரி சுமதி பாபு, முல்லக்காடு பாபு, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறம், தோப்பு தெரு வேல்முருகன், அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குணசுந்தரி செல்வநாதன் வேலங்குடியிலிருந்து. அடுத்த நிகழ்ச்சியில் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, தில்லை சீனிவாசன், அடுத்து நன்னிலம் அம்பலவாணன், அவங்களை தொடர்ந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா மருதூர் சங்கர் சரண்யா, அடுத்து இரவாஞ்சேரி சின்னக்கண்ணன் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னா அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், அவங்களை தொடர்ந்து செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து, காரைக்கால் நளினி, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், காரைக்கால் அருள், ஷாலினி, ரியா, இவங்க எல்லாருமே இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு.

0: ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
2: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில முக்காலம் உணர்த்தும் வாக்கியங்களை கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க நேயர்கள்லாம். அடுத்த நிகழ்ச்சியில இணைவரும் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
5: அனைவருக்கும் மதிய வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வபாரதி.
1: செல்வபாரதி சார், உங்களுக்கான வாக்கியம் சொல்லாமா?
5: சொல்லுங்க மேடம்.
1: பூக்கள் அழகாக மலர்கின்றது, இத நிகழ்காலம் இறந்த காலத்தில் சொல்லுங்க.
5: பூக்கள் அழகாக மலர்ந்தன.
1: மலர்ந்தது, மலர்ந்தன. மலர்ந்தனாலும் அது வந்து நிகழ்காலம் பொருளாகினோம்.

0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோடு. நெல்லை நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம்.

0: சொல்லாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: பூக்கள் அழகாக மலர்கின்றது, இது நிகழ்காலம். இறந்த காலத்தில் சொல்லுங்க.
1: பூக்கள் அழகாக மலர்ந்தன.
0: மலர்ந்தது, மலர்ந்தன. மலர்ந்தனன்னாலும் அது வந்து நிகழ்காலம் பொருள் ஆகினோம். மலர்ந்தது, மலர்ந்தது அப்படின்னு சொன்னாதான் அது இறந்த காலம். நமக்கும் வாழ்த்துக்கள் சார். அடுத்து வரவிருக்கும் நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கங்க, நான் காட்டு மன்னார் கோயில இருந்து குளஞ்சியப்பன் பேசுறேங்க.
0: குளஞ்சியப்பன் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
0: அது விண்ணில் பறக்கின்றது, இது நிகழ்காலம். நீங்க எதிர்காலத்துல சொல்லுங்க.
2: அது விண்ணில் பறக்கும்.
0: அவ்வளவுதாங்க ஐயா, சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க, நன்றிங்க. அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக, வணக்கம். இணைப்பில் வரும் நேயர், வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரவிச்சந்திரன் சார், உங்களுக்கான வார்த்தை பாட்டி கதை சொன்னார். பாட்டி கதை சொன்னார், இது இறந்த காலம். நீங்க நிகழ்காலத்துல சொல்லுங்க.
3: பாட்டி கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்,
0: சொல்கின்றார், அதுவே போதுமா? நன்றி ஐயா, நன்றி. அடுத்து வரவிருக்கும் நேயர் ரவிச்சந்திரன் சார் தொடர்ந்து. அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டம் உதயநகர் சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியன் சார், உங்களுக்கான வாக்கியம் சொல்லலாமா?
4: சொல்லுங்க.
0: ரவி கடைக்கு சென்றான். ரவி கடைக்கு சென்றான், இத எதிர்காலத்துல சொல்லுங்க.
4: செல்வான்.
0: செல்வான், ரவி கடைக்கு செல்வான்.
4: செல்வான்,
0: சரியா சொல்லிட்டீங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நேர்களே, நாளை மாலை 6:20 ஆச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில முக்காலத்தும் உணர்த்தும் முக்காலத்திற்கும் உரிய வாக்கியங்கள் கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க நேயர்கள்லாம். நிகழ்ச்சியில நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல நேயர்கள் யாரெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 நேயர்கள் வந்து ரொம்ப சிறப்பா உங்களுடைய பதில சொல்லியிருக்காங்க, அதாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தலைஞாயிறு ராஜா முகமது, அவங்கள தொடர்ந்து சிவபுரி கீர்த்தி ராஜன், வார்த்தை விளையாட்டு சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வியிலிருந்து தெத்தியிலிருந்து செல்வி அப்படின்ற அந்த நேயர் அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகுண்டம் கலைவாணன் மெர்சி ராணி, இந்த நேயரும் வந்து நம்ம வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்குமே நம்ம நன்றியை சொல்லிக்கலாம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் இன்னும் ஒரு நேயர் வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முக்காலத்திற்கு உரிய வாக்கியங்கள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா. நிகழ்ச்சியில அடுத்து இணை வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? சுமதிமா, விட்டு விட்டு கேக்குது, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கான வாக்கியம் சொல்ற, பூனை பாலை குடித்தது. இதை இறந்த காலம், நீங்க எதிர்காலத்துல சொல்லுங்க. பூனை பாலை குடித்தது
1: எதிர்காலத்துலயா?
0: ஆமா.
1: பூனை பாலை குடிக்க போகிறது.
0: எப்படி எப்படி குடிக்க போகிறதா? இல்லைங்களே, அப்படி சொல்லக்கூடாது. பூனை பாலை குடிக்கும்.

0: பிடிக்கும் அப்படின்னா இனிமேல் தான் பிடிக்கும் இல்லைங்களா, பூனை பாலை குடிக்கும் அவ்வளவுதான். சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி. அடுத்து வர இருக்கும் நேயர், வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா? மழை துளி கீழே விழுகின்றது. மழை துளி கீழே விழுகின்றது, இது நிகழ்காலம். நீங்க இறந்த காலத்துல சொல்லுங்க. மழை துளி கீழே விழுந்தது. நன்றிங்க, நன்றி, சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சியில யார் வராங்கன்னு கேட்கலாம். வருக, வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? திட்டச்சேரி ஆனந்த செல்வம். உங்களுக்கான வாக்கியம் சொல்றேன், மீன் நீரில் நீந்தியது. இது இறந்த காலம், நீங்க நிகழ்காலத்துல சொல்லுங்க. நீந்து கொண்டு இருக்கிறது, நீந்துகிறது சொல்லலாம். நன்றிங்க, நன்றிங்க ஐயா. நேர்களே, நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 விளக்கீற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். யார் பேசுறீங்க?
5: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: செந்தில் கண்ணன் சார், உங்களுக்கான வாக்கியம், மயில் அழகாக ஆடும். இது எதிர்காலம், நீங்க நிகழ்காலத்துல சொல்லுங்க.
5: மயில் அழகாக ஆடியது.
0: ஆடியதுன்றது வந்து இறந்த காலம், நான் நிகழ்காலத்துல கேட்டேன்.
5: மயில் அழகாக ஆடுகிறது.
0: மயில் அழகாக ஆடுகிறது, சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நிறைய நேயர்கள் வந்து நிகழ்காலம்னு சொன்னதும் ஆடிக்கொண்டிருக்கிறது, பறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பொதுவாகவே முக்காலம், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொன்னாலே மகிழ்ந்தேன், மகிழ்கின்றேன், மகிழ்வேன், அவ்வளோதான். அப்படிதான் சொல்லணும். படித்தேன், படிக்கின்றேன், படிப்பேன், இதில் படித்து கொண்டிருக்கின்றேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
6: மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபு. சுரேஷ், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். உங்களுக்கான வாக்கியம் சொல்லலாமா?
6: சொல்லலாம் மேடம்.
0: மரம் நன்றாக வளர்ந்தது. இது இறந்த காலம், நீங்க எதிர்காலத்துல சொல்லுங்க.
6: மரம் நன்றாக வளரும்.
0: வளரும், சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம்.

நேர்களே, இன்றைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் முக்காலத்திற்கும் உரிய வாக்கியங்கள் நேர்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே சொன்னாங்க இல்லைங்களா. அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம்.

நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் அனைத்து நேயர்களும் வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு நேயர் சொல்லியிருக்காங்க, பெருஞ்சேரி ஜார்ஜ் அவர்கள் நம்ம நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது வார்த்தை விளையாட்டு. மற்றும் ஒரு இனிய தருணத்தில் சந்திக்கலாம் நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3. காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55 20 நொடி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சேலம் மாவட்டம், சேலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், அலங்காபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பார்வுட், சந்தியூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாளா, சின்னக்கல்லாறு, வால்பாறை, பாப்பிரெட்டிப்பட்டி, மேல்கூடலூர், ஓமலூர், உப்பாசி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, குடலூர் பஜார், ஆனைமடுவு அணை, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் இடிமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவிருக்கும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கும்.

0: கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கவும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை அதிகள வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி இன்று வீசக்கூடும். இவ்வானிலை முதல் தேதி வரை தொடரும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி. சிந்தனை துளி. பகலில் இயற்கை ஒளி இருக்கையில் செயற்கை ஒளி ஏன்? அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. நாம் இணைந்திருப்பது 100.3.

0: பண்பலையில் நாம் இனி கீற்ற ரசிக்கலாம். LSC like share comment. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: மூராசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.

0: மரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: என்ன நேயர்களே, நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு எல்எஸ்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு இந்நேரம் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல எல்லாருமே

பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சைலண்டா ரேடியோ மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக நானும் மறுபுறம் சொல்லணும்ல. எப்போதுமே இந்த பெற்றோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் எப்போதுமே பொய்யான எதிர்பார்ப்பாகவும் இருக்காது, தவறான எதிர்பார்ப்பாகவும் இருக்காது. எப்போதுமே குழந்தைங்க இன்னும் மேலே மேலே வளர்ச்சி அடையணும், அவங்களோட பேரும் புகழும் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு தாங்க எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுவோம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த ஒரு நல்ல குணம் எங்கள் குழந்தைங்கக்கிட்ட இருந்தால் அதுவே போதும், இந்த குணமே எல்லா குணத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு குணத்தை நினைப்போம்ல. அந்த குணத்தை பத்தி தாங்க இன்னைக்கு கமெண்ட்ஸ் பண்ண போறீங்க. ரொம்பலாம் குழப்பலங்க, நானே சொல்லிடுறேன் கேளுங்களேன். உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல குணம் எது? அதுதாங்க இன்னைக்கு எல்லசில க்வெஸ்சன். ஸோ உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எப்போதுமே சொல்கிற மாதிரி மூணே விஷயந்தாங்க. மொதல் விஷயம், உங்கள் பேரை சொல்ல மறந்துடாதீங்க. ரெண்டாவது விஷயம், உங்களோட ஊரை சொல்ல மறந்துடாதீங்க. அதுக்கடுத்தது மூணாவது முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுடைய ரத்ன சுருக்கமான குட்டி கமெண்ட்ஸ். அதுவே போதுங்க, உங்கள் பேரோட உங்கள் ஊரோட உங்களோட பதில், அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு குட்டி ஒரு நல்ல குணம், இதை தாங்க இன்னைக்கு சொல்ல போறீங்க. ஸோ உடனே ஃபோன் எடுங்க, உடனே நம்ம காரைக்கால் பண்பை ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை, உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல குணம், இது மூணுத்தையும் டைப் பண்ணி அப்படியே நம்ம போஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னு அப்படின்னா இந்த நிகழ்ச்சி முழுக்க உங்களுக்கான நேரம் தான், நான் தொடர்ந்து உங்களோட கமெண்ட்ஸை படிச்சிடுவேன். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். இதுக்கு இப்போ வரைக்குமே நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, காட்டுமலார் கோவில் டீ மடப்புறம் தோப்பு தரலேருந்து வேல்முருகன் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் பொய் சொல்லக்கூடாது, அவங்க தப்பே செஞ்சாலும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் ஒருத்தங்க யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, வழுவூர் பண்டாரவாரிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணா தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரியல் சொல்லக்கூடாது, ரியல் சொல்லணும், இதுக்கு நீங்கள் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஷார்ட்டாகவே சொல்லியிருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ரீல் விடாமல். அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செல்ஃபோன் பார்க்காமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க குழந்தைங்கக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு நல்ல குணம்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. கனாரப்பாளையத்துலேருந்து சுரேஷ் ராஜேந்திரன். அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ராஜேந்திரன் மன்னக்குடியிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. எங்களோட குழந்தைங்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குற முக்கியமான நல்ல குணம் என்னென்னா, மற்றவங்களை மதிக்கிற மனப்பக்குவம் தான். அதுதான் ஏதாவது அவங்க எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்கக்கிட்ட அன்பாக மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கவங்க வந்து அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி தான் சொல்லியிருக்காங்க. சட்டனை கோவப்படாமல் இருக்க வேண்டும், இதுதாங்க நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டு செல்லக்குட்டி ஷாலினி ரியா வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது தாங்க நான் என்னோட நல்ல குணமாக நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க பேர்

தான் சொல்ல மறந்துட்டாங்க, வணக்கத்தோட சொல்லியிருக்காங்க. நான் குழந்தைகளிடம் எதிர்பார்ப்பது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்திக்கோட்டையிலேருந்து மீனம் பக்கிரசாமி அப்படிங்கிறவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேரையும் இந்த கமெண்ட்ஸோடையே சேர்த்து போட்டாங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம் பாருங்களேன். அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, ஐயாவாடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு வணக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா, பிள்ளைகளிடம் உள்ள நல்ல குணம் என்னுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுட்டு நடந்துப்பாங்க, அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறமா ஒரு இனிய பிற்பகல் வணக்கத்தோடு வந்திருக்காங்க எரவஞ்செடி சின்ன கண்ணன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் குழந்தைகளிடம் அதிகம் எதிர்பார்ப்பது அடம் பிடிக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், இதை தாண்டி நான் என்னங்க எதிர்பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, திருச்செடியிலேருந்து ஆனந்த செல்வம் சொல்லியிருக்காங்க, என் மகள் பையன் என்னிடம் ஏதாவது கேட்கும்போது அழகான புன்னகை சிந்தி மௌனமாக கேட்கும் பொழுது அந்த தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வேற கேள்வி கேட்டிருக்கேன், நீங்கள் வேற பதில் சொல்லிட்டீங்களே. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆரூர்லேருந்து கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிபுதீன் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பிற்பகல் வணக்கத்தோட, எங்கள் குழந்தைகளிடம் நாங்கள் எதிர்பார்க்கும் குணம் எல்லாரிடமும் அன்பாக பேசுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு.

0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 9:15 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் டிஆர் பட்டினம் கோவிந்தராஜன் ஜுவல்லர் ஸ்டோர் காரைக்கால் டிஆர் பட்டினம் ஸ்ரீ குமரன் ஷாப்பிங்கின் ஆலய உலா காரைக்கால் மாவட்டம் திருமலராயன்பட்டினம் அருள்மிகு அபிராமி அம்மன் உடனமர் அருள்மிகு ராஜசோழீஸ்வர பெருமாள் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
2: உங்கள் கைராசி சாபனம் கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர் மெயின் ரோட் திருமலை ராயன்பட்டினம் காரைக்கால்.
3: உங்கள் அனைத்து தேவைகளை நிறைவு செய்யும் ஒரே கடை ஸ்ரீ குமரன் ஷாப்பிங் சட்டைப்பர் பிள்ளை வீதி திருமலை ராயன்பட்டினம் காரைக்கால்.
4: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜசோழீஸ்வர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
5: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
4: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
5: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
4: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
0: உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, அதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க வந்து அமிர்தராயன்கோட்டையிலேருந்து பாடிவள்ளல் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு 3 குழந்தைகள், அவர்கள் எதிர்பார்ப்பது பிறருக்கு உதவுவார்கள், அதை மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அந்த ஒரு குணம் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பேரளத்துலேருந்து சந்தோஷ்குமார் சொல்லியிருக்காங்க, ஒரு வணக்கத்தோட யாவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் அப்படின்னு நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செந்தில்கண்ணன் தான் பேரளத்திலேருந்து நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அனைவரிடமும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, நல்லா படிக்கணும், பிறருக்கு கொடுத்த உணவுற உதவுற மனப்பான்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து கும்பகோணத்துலேருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மதிய வணக்கத்தோட எங்கள் குழந்தைங்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது நேர்மை மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் குணம், இது தாங்க வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இளங்கோவன் வைத்தியலிங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அமைதி, பொறுமை, நேர்மை, கல்வி, ஒழுக்கம், இரக்க குணம், மற்றவர்களுக்கு உதவுதல், இதெல்லாம் தாங்க வேணும், இதுதான் நான் எதிர்பார்க்கறது அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க. பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: நாளை மாலை 6:40 இருக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தரப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: பண்பலையில் நாளை இரவு 7:25 இருக்கு காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 இருக்கு நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சல் அமுது தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வருப்போர் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
6: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: என்எஸ்சி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். இதுக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. யார் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, காட்டுமலர் கோவில்லேருந்து குளஞ்சியப்பன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கும் நல்ல எண்ணங்களோட இருக்க வேண்டும் என்பதே எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, சிவபுரியிலேருந்து கீர்த்திராஜன் தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு, ரெண்டு பேருக்குமே வந்து பொய் சொல்லாமல் திருடாமல் உழைப்பாலே உயர வேண்டும் அப்படின்னு தான் எண்ணத்தோடு தான் நான் வளர்க்குறேன், அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க நம்புகிறேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் குழந்தைகளிடம் நான் எதிர்பார்ப்பது நேர்மை மற்றும் சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. எங்கள் குழந்தைகளிடம் எதிர்பார்க்கும் நல்ல குணம் எல்லாரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் மரியாதையிடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா, இடக்கணிலேருந்து நெடுஞ்செடி இருந்தாங்க. செல்போன் பார்க்காமல் இருந்தால் அதுவே போதுமானது அப்படின்னு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. திட்டச்சேரியிலேருந்து ஷாகுல் ஹமீத். அப்ரிக்காட்லேருந்து வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் பிள்ளைகளிடம் நான் எதிர்பார்க்கும் நல்ல குணம், எந்த ஒரு சூழலிலும் பொய் சொல்லவே கூடாது, மற்றவங்கள மதிக்கணும், பணிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமல் சந்த நல்ல பெருமாள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, நல்லா சாப்பிடணும், இதை மட்டும்தாங்க நான் எதிர்பார்க்குறேன், இந்த குணம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. பெரியவர்களிடம் மரியாதை, சிறந்த கற்றல் திறன், தீய பழக்க வழக்கங்களை புறக்கணித்தல், இதை தான் என் குழந்தைங்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு வணக்கத்தோடு வந்திருக்காங்க. குத்தாலம் தோப்புத்தர்லேருந்து சிவசுப்பிரமணியன், என் குழந்தைகளிடம் நான் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல குணம், பிறரிடம் அன்பாக பேசுவது, வயதில் முதியோர்களுக்கு மரியாதை கொடுப்பது, இது தாங்க நான் எதிர்பார்க்குற குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. திருமணஸ்தானத்திலேருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களோட முடிச்சுக்கிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கவங்க மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகளிடம் அன்பும் பண்பையும் எதிர்பார்க்கிறேன், அப்படி இருந்தால் தான் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மதிய வணக்கத்தோட வந்திருக்காங்க பெருஞ்சேரியிலேருந்து ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிள்ளைகள் எப்பொழுதும் பெரியவங்களை மதிக்கணும், நல்லவர்களிடம் பழக்கம் வைத்து கொள்ள வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும், இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மகன் சிவபிரகாசத்திடம் நான் எதிர்பார்க்கும் நல்ல குணம், அடம் பிடித்தல் பிடிவாதம் கொஞ்சம் குறையணும், இதை வாங்க நான் எதிர்பார்க்குறேன், வேற ஒன்றுமே பெருசாக எதிர்பார்க்கல அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அடுத்தது அழ

0: ரத்ன சுருக்கமான சொன்ன மாதிரியே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தில்லை சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மை இதை தாங்க நான் எதிர்பார்க்குறேன், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டாங்கங்க. அடுத்தது குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இது தாங்க நான் எதிர்பார்க்குற குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர்லேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்றவங்களை மதிக்க கற்றுக்கணும், மற்றவங்க யாராவது வந்தாலும் அவங்களுக்காக மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்டோட நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜெயங்கொண்டம்லேருந்து கலைவாணன் மெர்சிராணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் குழந்தைகளிடம் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கிறேன், நல்லா படிக்கணும், நல்ல ஒழுக்கம், நல்ல மரியாதை, இதெல்லாங்க நாங்கள் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து ஒரு முற்பகல் வணக்கத்தோட வந்திருக்காங்க. யார் அப்படின்னா, மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா, எனக்கு இரண்டு பிள்ளைகள், அமைதியாக இருக்குவாங்க, அடுத்தவங்களிடம் பேசும் பொழுது ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க, உதவி நல்லா செய்வாங்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்காமலே அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல குணம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்கங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டு இருப்பது நகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: மூரா சன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.

0: பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல குணம் எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கருக்கல் பண்புலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க. பாடல தொடர்ந்து வந்த படிச்சிடலாம். உங்களுக்கான நேரம் இன்னும் இருக்குங்க. ஸோ கமெண்ட்ஸ் போட யோசிக்காதீங்க, உடனே கமெண்ட்ஸ் கொடுங்க.

0: காரைக்கால் திருமலராயன் பட்டணம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். இதுக்கு வந்திருக்க கமெண்ட்ஸ்ல யார் இப்ப கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மன்னர்குடி வாட்டார்லேருந்து கலைவாணி வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பிள்ளைகளிடம் நான் எதிர்பார்க்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாரிடமும் அன்பு காட்டணும், நேர்மையாக இருக்கணும், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், இது தாங்க நான் எதிர்பார்க்குற நல்ல குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்புலேருந்து சிங்காரவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாப்பா கோவில்லேருந்து ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வணக்கத்தோட அன்பு, ஒற்றுமை, நல்ல குணம், உதவி செய்தல், உண்மை பேசுதல், இதுதாங்க நான் எதிர்பார்க்கிற குணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அன்பு நேயர்களுக்கு ஒரு மதிய வணக்கத்தோட வந்திருக்காங்க யாரு அப்படின்னு பார்த்தா, மஞ்சக்கொள்ளையிலேருந்து பாலாஜி. அதுக்கப்புறமா ஒரு பிற்பகல் வணக்கத்தோட நமக்கு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன் ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. எல்லாரிடத்திலும் உண்மை, உயிர்களிடத்தில் கருணை காட்டுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நமக்கு கமெண்ட்

கொடுத்துருக்காங்க. அதம்பர்லேருந்து கலைச்செல்வி அடுத்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, என் பிள்ளைகளிடம் நான் எதிர்பார்ப்பது போல் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் அவங்களோட குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி செய்கிறாங்க, விட்டு கொடுத்து போவது, இதெல்லாம் நான் தான் எதிர்பார்க்குறேன். இது எல்லாமே எங்கள் குழந்தைங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு, நான் குழந்தையிலேருந்து கொரநாட்டு கருப்பூர்லேருந்து பிரபாகரன் நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களோட முடிச்சுட்டாங்கங்க. எல்லாரிடத்திலும் உண்மை அன்பு முடிந்தவரை மற்றவர்கள்

இந்த பிரபாகரன் நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களோட முடிச்சுட்டாங்கங்க. எல்லாரிடத்திலும் உண்மை, அன்பு, முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை, இதெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னிலம் சுப்பிரமணியன். காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோட பெரியவர்களை மதிக்க வேண்டும், நல்ல சாப்பிட்ற உணவை அதாவது அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாது, செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க.

0: என்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு நிகழ்ச்சியோட போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க, படிச்சிடலாம். நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9:15 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் டிஆர் பட்டினம் கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர், காரைக்கால் டிஆர் பட்டினம் ஸ்ரீ குமரன் ஷாப்பிங்கின் ஆலய உலா, காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு அபிராமி அம்மன் உடனம்பர் அருள்மிகு ராஜசோழீஸ்வர பெருமாள் திருக்கோவிலின் மகா கும்ப அபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.

0: அனைத்து தேவைகளை நிறைவு செய்யும் ஒரே கடை ஸ்ரீ குமரன் ஷாப்பிங், சட்டைப்பர் பிள்ளை வீதி, திருமலைராயன்பட்டினம், காரைக்கால்.
1: காரைக்கால் திருமலைராயன்பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி,
1: திருமலைராயன்பட்டினம், காரைக்கால்.

0: நேர்களில் நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தலர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: இன்னும் தங்க நிலவோ கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ
8: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும்

0: அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் கைராசி சாபனம் கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர், மெயின் ரோட், திருமலை ராயன்பட்டினம், காரைக்கால்.
2: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சுர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
3: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
2: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
3: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
2: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
4: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 7 மயிலாடுதுறை ARC நடசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கானன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை நீத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். கமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு, அதை அப்படியே படிச்சிடலாம். யார் இப்ப கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நாகர் யூசுப் மாலிக் தான் சொல்லியிருக்காங்க. என் அன்பு மகள் ஆஃபியா வந்து அவங்க ஃபோன் அதிகமாக பார்க்குறாங்களாம், அதனால பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து எரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிற்பகல் வனத்துக்கத்தோட நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு திருக்குறளை கொடுத்து மகன் தந்தை காற்றும் உதவி, இந்த ரெண்டுத்தையும் வந்து இலக்கணமாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் அந்த குரலையும், அன்புக்கு அன்பு தந்தைக்கு ஆற்றும் உதவி அப்படிங்கிற அந்த ரெண்டு குரலையும் தான் இலக்கணமாக காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து திட்டச்சேரிலேருந்து ஃபைசர் ரஸ்மான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் குழந்தைகளிடம் நான் எதிர்பார்ப்பது தன்னை விட மூத்த அவங்கள மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து மயிலாடுதுறை நீடூர்லேருந்து அம்பிகா சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, சிவனேஷ், சிவானி அப்படின்னு சொல்லி மூணு பேர் சேர்ந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, எனது 2 குழந்தைகளிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது நல்ல குணம், நல்ல கல்வி, இந்த மாதிரி நல்ல அறிவு, இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அவங்களே தான் 2 கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது நமக்கு வலங்கை மாநிலேருந்து ஆட்டோதுரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அன்பாக, அதாவது அனைவரிடமும் அன்பாக இருத்தல், மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து சீர்காழி தென்னங்குடியிலேருந்து விஜய முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விட்டு கொடுத்து போதல் எதையும் மறைக்காமல் சொல்றது, இதுதாங்க நான் எதிர்பார்க்கறது அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கங்க. கோமல் சரவணன் ரொம்ப அழகா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா, பிறதை மதிக்க வேண்டும், இதுதான் நான் எதிர்பார்க்கிற நல்ல குணம் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் LSC நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க. இன்னும் நமக்கான 8 இருக்குங்க, உங்களோட கமெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்தால் நிச்சயமாக படிச்சிடலாம்.

0: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீஸ்வர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
2: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சி ரொம்பவே அருமையா போனிச்சுந்தாங்க சொல்லணும். உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். இது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சாச்சு. ஒரு 4 கமெண்ட்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கு, அதையும் படிச்சிடலாம் வாங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பறவையிலேருந்து நதியா முரளி இவங்க தான் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யாரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா சண்முக சுந்தரம் மதுரையிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மாலை வணக்கத்தோட வேற கமெண்ட்ஸ் அவங்க கொடுக்கல. அடுத்தது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கார்த்திகேயன் பூந்தோட்டத்துலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. என் சின்ன பையனும் பெரிய பையனும் நல்ல மாதிரியே படிப்பில் நல்லா படிக்கிறாங்கங்க. அதனால் எந்த நல்ல குணங்களையும் வேற எதுவும் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா டிஆர் பட்டினத்துலேருந்து ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொன்ன சொல்ல கேட்டுக்கொண்டு நம் குழந்தைகள் நம்ம போலவே இருந்தாலே போதும், வேற எதுவும் தேவை கிடையாது, நான் எதிர்பார்க்கிற நல்ல குணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இன்னைக்கு எல்எஸ்சியில நான் கேட்ட கேள்விக்கு ரொம்பவே நிறைவா எல்லாருமே உங்களோட அழகான கமெண்ட்ஸை கொடுத்துட்டீங்க. இது போல எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம காரைக்கால் பண்பலையில் எல்லா நிகழ்ச்சிக்கான போஸ்டரும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் அப்படியே லைவாக அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. உடனே உங்களோட லைவ்

ஷேர், கமெண்ட்டை நம்ம நிகழ்ச்சிகளுக்கு கொடுங்க. இன்னைக்கு நம்ம கிட்டே இருந்து விடை பெறுகிறது LSC. லைக், ஷேர், கமெண்ட். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம், சென்னை அஞ்சலாக.

0: 4 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு ந பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் கே ஸ்டெல்லா மரி திமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: திருமகள் விரும்பி உரையும் இப்புகார் நகரம் வாழ்க. மாதம் மும்மாரி பெய்க, மன்னரின் செங்கோல் ஆட்சி ஓங்குக. ஆண்டுதோறும் நம் சோழ வளநாட்டில் நடைபெற்று வரும் இந்திர விழா நாளை மறுநாள் முதல் 28 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். எனவே மக்கள் நகரம் முழுவதும் தூய்மை செய்து பூரண கும்பங்கள், பொற்பாளிகைகள், பாவை விளக்குகள் வைத்து குலைக்கமுகு, குலைவாழை, கரும்பு, வஞ்சிக்கொடி, பூங்கொடி ஆகியவற்றை கட்ட வேண்டிய இடங்களில் கட்டி நகரம் முழுவதும் விழா கோலமாக்குங்கள். இது நம் அரசர் உத்தரவு.
2: மாதவி, மாதவி!
3: யார்? வயந்த மாலையா? ஏன் இப்படி பதட்டத்தோடு இருக்கிறாய்? இப்படி அருகே வந்து அமர்க, என்ன செய்தி?
2: இந்திர விழா நம் புகார் நகரிலே கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. ஆனால் நீயும் உன் மகள் மணிமேகலையும் இப்படி மனச்சோர்வுடன், அழகிய ஓவியம் கரும்புகை படிந்ததை போல இருப்பதை காண எனக்கு மிக்க வேதனையாக இருக்கிறது மாதவி, வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன் அன்பு தாய் சித்திராபதி, நீயும் உன் மகள் மணிமேகலையும் இந்திர விழாவில் கலந்து கொண்டு நடனமாடாமல் இப்படி எல்லாவற்றையும் துறந்த நிலையில் கவலையோடு காலம் கழிப்பதை அவர்கள் சற்றும் விரும்பவில்லை மாதவி. நாம் கணிகையர் குலத்தில் பிறந்தவர்கள், இதற்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். பொன்னும் பொருளும் போகமும் தான் நம்முடைய வாழ்க்கை முறை. இதை மீறுவதும் கொஞ்சம் கூட சரியில்லை என்று சங்கடத்தோடு உன் தாய் இருக்கின்றார்கள். ஊராரும் நம்மை பழிக்கின்றார்கள் மாதவி.
3: எல்லாம் அறிந்த நீயே இப்படி பேசலாமா வயந்தமாலை? கற்புடை மகளிர் உயிரிடம் சிறந்த தம் கணவர் இறந்தால் அந்த கணத்திலேயே உயிரை இழப்பர். அப்படி இல்லையெனில் பெரும் நெருப்பை மூட்டி குளிர்ந்த பொய்கையில் நீராடுவது போல அந்த நெருப்பினுள் பாய்வர். அதை செய்ய முடியாதவர் மறுபிறவியில் தம் அன்பு கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்காக துறவு வாழ்வை மேற்கொண்டு எளிய வாழ்வை வாழ்வார்கள். என் மகள் மணிமேகலையை நான் பெற்றவள்தான். ஆனால் இந்த மணிமேகலை மாபெரும் பத்தினி கண்ணகியின் மகள் என்றே உறுதி செய்துவிட்டேன். எங்களை எவரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் வயந்தமாலை.
2: உங்கள் முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மாதவி. அப்புறம் உங்கள் விருப்பம், நான் சென்று வருகிறேன்.
3: போய் வா வயந்தமாலை. சுதமதி!

0: சுதமதி, இங்கே வா.
1: என்ன அம்மா?
0: இதோ பார், இந்த வயந்த மாலை இங்கே வந்து பேசிவிட்டு போனதிலிருந்து மணிமேகலையின் முகம் எப்படி வாடி போயிருக்கிறது பார். அவள் பூக்களை கொண்டு மாலை கட்டி கொண்டிருந்தாள். அவளின் கண்ணீர் துளிப்பட்டு மாலையின் புனிதம் கெட்டுவிட்டது. வேறு மாலையை தொடுக்க நீயும் அவளும் உவவனம் சென்று மலர்களை பறித்து வாருங்கள் சுதமதி.
1: அப்படியே ஆகட்டும் அம்மா. மணிமேகலை, நாம் ஓவனம் வந்துவிட்டோம். இங்கே பார், பூச்செடிகளின் அழகும் பறவைகளின் ஒளியும் வண்டுகளின் ரீங்காரமும் மனதுக்கு எவ்வளவு விதமாக இருக்கிறது பார். ஏதோ தேர்வரும் ஓசை கேட்கிறதே. இளவரசன் உதயகுமரன் வருவதாக வீரர்கள் ஒலி எழுப்பிக் கொண்டு வருகின்றார்களே.
2: அப்படியா? அவர் என் அழகில் மயங்கி
3: என்னை அடைய அதிக விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்று வயந்தமாலை என் அன்னையிடம் கூற கேட்டேன். என் மனநிலையை அவர் அறியாமையால் அவரால் எனக்கு துன்பம் வருமோ என அஞ்சுகிறேன் சுதமதி.
1: நீங்கள் கவலை அடைய வேண்டாம் மணிமேகலை. இதோ இந்த பளிங்கு அறைக்குள் நீங்கள் பதுங்கி இருங்கள். இளவரசரை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
3: அப்படியே செய்கிறேன் சுதமதி.
4: யார், சுதமதியா? எப்படி இருக்கிறாய் சுதமதி? ஆமாம், நீயும் மணிமேகலையும் இந்த பக்கமாக வந்ததை அறிந்தேன். மணிமேகலையை காணோமே, அவள் எங்கே இருக்கிறாள் சுதமதி?
5: அவள் அழகில் மயங்கி நான் நிலைகுலைந்து போயிருக்கிறேன். உடனே நான் அவளை காண வேண்டும். என் கண்மணி மணிமேகலை எங்கே இருக்கிறாள்? சொல் சுதமதி, சீக்கிரம் சொல்.
1: இளவரசே, தங்களுக்கு என் பணிவான வணக்கம். மணிமேகலை துறவ நிலைக்கு வந்துவிட்டாள். எனவே அவளை மறந்து இங்கிருந்து போய்விடுங்கள்.
5: போகிறேன் சுதமதி, போகிறேன். ஆனால் இந்த மணிமேகலையை அவள் பாட்டி சித்ராபதியின் மூலமாக நான் அடைவது உறுதி.
3: என்ன சுதமதி, இளவரசர் உதயகுமரன் சென்று விட்டாரா?
1: ஆமாம் அம்மா. இப்படி இந்த செடி மறைவில் வந்து அமருங்கள். எவரும் நம்மை கவனிக்க முடியாது.
3: என் மனம் என்னை அறியாமல் அவரை நாடுகிறது. இந்த உண்மையை என்னால் மறைக்க முடியவில்லை சுதமதி.
1: ஆ, அதோ அதோ பாருங்கள், ஓர் அழகிய பெண் இந்த பளிங்கு அறையில் நுழைந்து புத்த பீடிகையை வலம் வந்து நம்மை நோக்கி வருகின்றாளே. பாருங்கள் அம்மா, பாருங்கள்.
3: ஆமாம் சுதமதி, இதோ இவள் நம் அருகில் வந்துவிட்டாளே.
6: நான் மணிமேகலா தெய்வம். என் நிஜ உருவத்தை மறைத்து இந்த உருவத்திலே வந்திருக்கிறேன். இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்திர விழாவை காண வந்தேன். நீங்கள் இருவரும் ஏதோ அச்சத்துடன் இருக்கிறீர்களே. என்னவானது உங்களுக்கு? என்னிடம் கூறலாமே. ஓஹோ, அப்படியா செய்தி? இளவரசர் குறித்து நீங்கள் இருவரும் எதற்கும் அஞ்ச வேண்டாம். சுதமதி,
1: அம்மா,
6: நீ மட்டும் எழுந்து என்னோடு இங்கே வா.
3: என்ன இந்த பெண், நம் சுதமதியை தனியே அழைத்து போய் ஏதோ சொல்கின்றாளே. எனக்கு மயக்கமாக இருக்கிறதே. இப்படி சிறிது நேரம் சாய்ந்து படுப்போம்.
6: சுதமதி, நான் சொல்வதை கவனமாக கேள். புத்த பெருமானின் அறநிறையில் செல்வதற்கான நல்வினை மணிமேகலைக்கு வந்திருக்கிறது. அதனால் அவளை வான்வழியாக மணிப்பல்லவத்தீவுக்கு எடுத்துச் செல்ல போகிறேன். அங்கே அவள் தன் முற்பிறப்பின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொண்டு இன்றைக்கு 7ஆம் நாள் இந்நகருக்கு வேற்றுருவம் பூண்டு திரும்பி வருவாள். அவளால் இங்கே பல அற்புதங்கள் நிகழும். உன்னிடம் அவள் நடந்த அனைத்தையும் கூறுவாள். அவளுக்கு ஆபத்தும் ஏதும் நேராது. என்னை பற்றி மணிமேகலைக்கு இப்போது புரியவில்லை. அவள் தாய் மாதவியிடம் விவரத்தை கூறி அவளை அமைதியாக இருக்க சொல். நல்லதே நடக்கும்.
1: என்ன வியப்பு இது! இந்த பெண் மின்னலென மறைந்து விட்டாளே. இங்கே இருந்த மணிமேகலையும் காணவில்லையே. சரி, மணிமேகலா தெய்வம் தான் அவளை தூக்கிச் சென்றிருக்கும். நாம் இல்லம் செல்வோம்.
3: இப்போது நான் எங்கே இருக்கின்றேன்? இது உபவனம் போல் இல்லையே. சுதமதியையும் காணவில்லை. இந்த இடம் புதிதாக உள்ளதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா? என் மனம் அஞ்சுகிறதே. என்னை காணாமல் என் தாய் துடிதுடித்து போய்விடுவாளே.

0: இது என்ன? இங்கே ஒரு தர்ம பீடிகை இருக்கிறதே. ஆஹா, இது என் மனதை கவர்கிறதே. இதை மும்முறை வளம் வருவோம். எனக்கு என் பூர்வ ஜென்ம நினைவுகள் மனதில் தோன்றுகிறதே. ஆம் ஆம், பிரம்ம தர்மன் என்னும் முனிவரை நானும் என் கணவர் ராகுலனும் வணங்கி நின்றோம். அப்போது அம்முனிவர், இன்றைக்கு 11 நாள் உன் கணவன் ராகுலன் திட்டிவிடம் என்னும் பாம்பால் கடிபட்டு இறப்பான். நீயும் அவனுடன் தீப்புகுவாய். பின்னர் காவிரி பூம்பட்டினத்தில் மாதவியின் மகளாக பிறப்பாய். பருவ வயதில் உனக்கு ஒரு துன்பம் வரும். அப்போது மணிமேகலா தெய்வம் இங்கே உன்னை கொண்டு வரும் என்று அவர் கூறியதெல்லாம் என் நினைவுக்கு வருகிறதே. எப்போது அந்த தெய்வம் வரும்? ஒன்று புரியவில்லையே. ஆஹா ஆஹா, அதோ விண்ணிலிருந்து பூங்கொடி போன்ற அழகுமிக்க பெண் ஒருத்தி கீழே இறங்கி வருகின்றாளே. ஆஹா ஆஹா, இவள்தான் மணிமேகலா தெய்வமா? தாயே, உங்கள் திருவடியை போற்றி வணங்குகின்றேன். என் அச்சத்தை போக்க வேண்டும் தாயே.
1: மணிமேகலை, அஞ்சற்க, சென்ற பிறவியில் நீ உன் கணவனுடன் சாது சக்கரன் என்ற மாமுனிவருக்கு விருந்துணவு அளித்தாய். அதனால் உனக்கு நல்வினை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்ற பிறவியில் உனக்கு கணவனாக இருந்த ராகுலன்தான் உதயகுமரனாக பிறந்துள்ளான். இதனால்தான் உங்களுக்கு காதலும் தோன்றியுள்ளது. இப்பிறவியில் நீ அவனோடு சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை. நீ துறவியாக இருந்து அறவழியில் செல்ல வேண்டும் என விதி இருக்கிறது. நீ வான்வழியே நினைத்த இடம் செல்லவும், பசி தாகம் பிணியின்றி வாழவும், நினைத்த உருவத்தை எடுக்கவும் உதவக்கூடிய மந்திரங்களை கூறுகின்றேன். அருகே வந்து கேள்.
0: நன்றி தாயே, நன்றி. சேற்றில் விழ இருந்த எண்ணெய் தூய செந்தாமரை குளத்தில் நீராட்டி தூய்மையாக்கி விட்டீர்கள். புத்த பெருமானின் அறக்கருத்துக்களை அவனியில் விதைக்கவே நான் பிறந்துள்ளேன் என அறிந்து மிகவும் பெருமைப்படுகின்றேன் தாயே, பெருமைப்படுகின்றேன்.
1: வைகாசி திங்களில் வரும் நிறைமதி நாள் நம் புத்த பெருமான் மெய்யுணர்வு பெற்ற நாள். அத்தினத்தில் நீயும் மெய்யுணர்வு பெறுவாய். வாழ்க நீ, வளர்க உன் சேவை.
0: மணிமேகலா தெய்வம் மறைந்து விட்டதே. நல்லது, இந்த தீவை சுற்றி பார்ப்போம். வேறு யாராவது இங்கு தென்படலாம். ஆஹா ஆஹா, இந்த தீவு அழகாக இருக்கிறதே. பார்க்கும் இடமெல்லாம் பசுமையாக தெரிகிறதே. ஆ, அதோ நம்மை நோக்கி ஒரு அழகான பெண் வருகின்றாளே. வணக்கம் தாயே.
2: வணக்கம் பெண்ணே. யார் நீ? இங்கே எப்படி வந்தாய்?
0: தாயே, என் பெயர் மணிமேகலை. சென்ற பிறவியில் ராகுலன் என்ற வேந்தனின் மனைவி லக்குமி. இப்பிறவியில் மாதவியின் மகளாக பிறந்துள்ளேன். மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்தது.
2: ஓஹோ, அப்படியா? என் பெயர் தீவத்திலகை. இத்தீவிற்கு அருகே ரத்ன தீவு என்று ஒன்று உள்ளது. அரதி நாயகனான புத்த தேவனின் இணையடி பீடிகை அங்கே உள்ளது. இந்திரனின் உத்தரவுப்படி நான் அதை காத்து வருகின்றேன். நல்லோர் சிலருக்கே அதை தொழும் வாய்ப்பு கிடைக்கும். வா, அங்கே போகலாம்.
0: நல்லது தாயே, நல்லது.
2: மணிமேகலை, இதோ பார், இதுதான் புத்த பீடிகை. இதை மும்முறை வளம் வா.
0: அப்படியே செய்கின்றேன் தாயே. ஆ, இதென்ன அற்புதம்! இதை வளம் வரும்போது என் மனதில் இன்ப பரவசம் ஏற்படுகிறதே. வானில் பறப்பது போல் இருக்கின்றதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா?
2: மணிமேகலை, இந்த புத்த பீடிகைக்கு முன்னே கோமுகி என்னும் பெயரில் அழகிய பொய்கை ஒன்று உள்ளது பார். அதையும் மும்முறை வளம் வா.
0: அப்படியே செய்கின்றேன் தாயே.
2: மணிமேகலை, இப்பொய்கையிலிருந்து ஆபுத்திரன் என்ற இளந்துறவியின் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பெருமை பொருந்திய பாத்திரம் வெளிவரும் நாள் இது. நீ அதை அடைய போகும் திருநாள் இது. ஆரோக்கிய மருந்தாகிய அன்னம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்.
0: என்ன, எடுக்க எடுக்க உணவு சுரந்து கொண்டே இருக்கும் அமுத சுரபியா? ஆஹா, அதை நான் இன்று பெறப்போகிறேனா? ஒன்றும் புரியவில்லையே. சற்று விளக்கமாக கூறுங்கள் தாயே.
2: இதோ இந்த பொய்கையில் நீர் நுரைத்து குமிழ்கள் தோன்றுகிறது பார். அதோ அதோ பார், அமுத சுரபி என்ற அந்த பாத்திரம் மேலே வந்து உன் கரங்களை நோக்கி வருகிறது பார்.
0: அற்புதம், அற்புதம். தாங்கள் கூறிய வண்ணம் இந்த அமுத சுரபி

0: கையில் வந்து சேர்ந்து விட்டது தாயே. எல்லாம் அந்த போதி மாதவனின் திருவருள் தாயே, திருவருள்.
1: ஆம், புறப்படு மகளே, புறப்படு.
0: நன்றி தாயே, இதோ புறப்படுகின்றேன்.
2: சுதமதி, என் மகள் மணிமேகலை 7ஆம் நாள் வருவாள் என்றாயே, இன்னும் அவள் இந்த புகார் நகருக்கு வரவில்லையே. ஐயோ, என் மனம் அனலில் புழுவாக துடிக்கிறதே. இது உனக்கு புரியவில்லையா சுதமதி?
3: உண்மைதான் அம்மா, எனக்கும் இந்த கவலைதான் காலை முதலே இருந்து வருகிறது. ஆ, அதோ அதோ பாருங்கள் அம்மா, வானிலிருந்து நம் மணிமேகலை இறங்கி வருகின்றாள்.
2: ஆமாம் ஆமாம், என் அரும் பெரும் புதல்வி வந்துவிட்டாள், வந்துவிட்டாள். வா மணிமேகலை, வா.
0: தாயே, இதோ வந்துவிட்டேன் தாயே, வந்துவிட்டேன்.
2: வா மணிமேகலை, இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. எப்படி இருக்கின்றாய் என் கண்மணி?
0: நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன். என்னை தக்க நேரத்தில் காத்து என் முற்பிறவியை பற்றி அறிய வைத்தது மணிமேகலா தெய்வம். அது மட்டுமின்றி வானில் உலவவும், பசி பிணி தாகமின்றி இருக்கவும், வேண்டிய உருவை பெறவும் உரிய மந்திரங்களை போதித்தது. இதோ இதோ பாருங்கள்.
2: என்ன இது? பொன் போல மின்னும் ஒரு அழகிய பாத்திரமாக இது இருக்கிறதே, என்னம்மா இது?
0: அம்மா, இது அமுத சுரபி. இதிலிருந்து உணவை எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அதிசய பாத்திரம் அம்மா, அதிசய பாத்திரம்.
3: ஓ, அப்படியா? பெரும் வியப்பாக உள்ளதே.
2: ஆமாம் மணிமேகலை, எங்களை விட்டு சென்ற இந்த 7 நாட்களில் உனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா?
0: ஓ, தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இதுதான் நடந்தது அம்மா.
3: அப்படியென்றால் சென்ற பிறவியில் தாய் மாதவியும் நானும் உனக்கு தமக்கையாக இருந்தோமா?
2: நல்ல வேடிக்கைதான். ஆமா மணிமேகலை, நம் உறவு தொடர்கிறது, நல்லதுதானே?
0: அம்மா, நான் உடனடியாக அரவணடிகளை காண வேண்டும். இந்த அமுத சுரபியை பற்றி அவர்தான் விவரமாக கூறுவார்.
2: ஒரு சிறிய விண்ணப்பம் மகளே, நாங்களும் முன்னோடு வரலாமா?
0: ஓ, அதற்கென்ன, மூவரும் உடனே புறப்படுவோம்.
4: அடிகளாரின் திருப்பாதங்களே எங்களுக்கு உற்ற துணை, வணங்குகிறோம் அடிகளாரே.
5: என் ஆசி உங்களுக்கு எப்போதும் உண்டு. ஆ, மூவரும் எழுந்திருங்கள்.
0: அடிகளாரே, நான் பெரும் பாக்கியம் செய்தவள். இதோ பாருங்கள் இந்த அமுத சுரபியை.
5: ஆஹா, எல்லாம் விதிப்படி நடந்து வருகிறது. மணிமேகலை, நம் புத்த பெருமானின் அருளை பெற்ற உனக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கும்.
0: இந்த அமுத சுரபியின் வரலாற்றை அருள் கூர்ந்து தாங்கள் கூறிட வேண்டுகிறேன் அடிகளாரே.
5: கூறுகிறேன் மகளே, கூறுகிறேன். ஆ, ஒரு காலத்தில் மறை ஓதும் அந்தனர் ஒருவர் இருந்தார். அவரின் மனைவி விதிப்பயனால் ஒழுக்கம் தவறிவிட்டாள். தன் பாவத்தை போக்கிக் கொள்ள குமரிமுனையில் நீராட வந்தாள். கர்ப்பவதியாக இருந்த அவள் தான் பெற்ற ஆண் குழந்தையை வழியிலிருந்த தோட்டத்தில் வைத்துவிட்டு போய்விட்டாள். அங்கே வந்த பசு ஒன்று அக்குழந்தைக்கு அருகே சென்று நாவினால் நக்கி கொடுத்து 7 நாட்கள் அக்குழந்தைக்கு பாலையும் ஊட்டி பாதுகாப்பாக இருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த இளம்பூதி என்ற அந்தணனும் அவன் மனைவியும் குழந்தையை பார்த்து பரவசமடைந்து வீட்டுக்கு எடுத்துச் சென்று பாசத்துடன் வளர்த்தனர். அவனை ஆபுத்திரன் என்று அழைத்தனர்.
2: ஆ என்றால் பசு, இவன் பசுவினால் வளர்க்கப்பட்டவன் தானே, நல்ல பெயர்தான். மேலே கூறுங்கள் அடிகளாரே.
5: சிறுவனாக வளர்ந்த அவன் ஒரு முறை வேள்வி சாலையில் பசு ஒன்று கட்டப்பட்டிருப்பதை கண்டான். அதை பலி கொடுக்க இருக்கிறார்கள் என்று எண்ணி இரவோடு இரவாக அப்பசுவை விடுவித்து விரட்டி ஓட்டி விட்டான்.
0: என்னே அவனின் கருணை! எவ்வுயிரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதானே புத்த பெருமானின் போதனை. பிறகு என்ன ஆனது அடிகளாரே?
5: பிறகு என்ன, வேள்வி சாலையில் இருந்த அந்த அந்தணர்கள் இவன் செயலை அறிந்து கோபம் கொண்டு அவனின் தந்தையிடம் முறையிட்டனர். அவரும் சினமடைந்து, நீ ஆவின் புத்திரன்தானே, அதுதான் இப்படி அடாது செய்தாய் என்று அச்சிறுவனை வீட்டிலிருந்தே வெளியே துரத்தி விட்டார்.
2: அடப்பாவமே, நல்லோர்க்கு இப்படியெல்லாம் சோதனை வரலாமா? அப்புறம் அச்சிறுவன் எங்கே சென்றான் அடிகளாரே?
5: மாதவி, நல்லோரை பகவான் சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த வகையில் வீட்டை விட்டு வெளியேறிய அப்பாலகன் தென்மதுரையை அடைந்து அங்கிருந்த

0: சித்ராதேவியின் முன் இருந்த மண்டபத்தில் தங்கி பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான். எடுத்து வந்த பிச்சை உணவை அங்கிருந்த கண் பார்வையற்றோர், காது கேளாதோர், நடக்க இயலாதோர், நோயால் வருந்துவோர், ஆதரிப்பார் யாரும் அற்றோர் போன்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்து விட்டு மீதம் இருந்தால் அவன் உண்பான், இல்லையேல் பட்டினி கிடப்பான்.
1: ஆஹா, அப்பாலகனுக்குத்தான் எப்பேற்பட்ட அன்பு இருந்தது. இவனுக்கு நல்லதே தான் நடக்கும் இல்லையாடிகளாரே.
0: ஆமாம் மணிமேகலை, இவன் செயலை கண்ட சித்ராதேவி இவன் முன் தோன்றி, உன் அருங்குணத்தை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இதோ இந்த அட்சய பாத்திரத்தை நீ பெற்றுக்கொள். இதிலிருந்து உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் என்று கூறி மறைந்து விட்டது.
1: அருமை அருமை, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அல்லவா?
2: பிறகு அவ்வூரில் பசிப்பினி இல்லாமல் போனதா அடிகளாரே?
0: ஆமாம், அப்படித்தான் ஆனது. ஒரு நாள் இந்திரன் இவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டான். அதற்கு ஆபுத்திரன், நீ தேவலோகத்து இன்பத்தையே பெரிதாக கருதி வாழ்பவன், உன்னால் எனக்கு ஆகப்போவது ஏதும் இல்லை என்று ஏளனமாக பேச, இந்திரன் கோபமுற்று அமுதசுரபி பயனற்று போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாட்டில் நல்ல மழையை பெய்வித்தான். இதனால் நாடு செழிக்க, தானியம் கொழிக்க, மக்கள் பசியின்றி இன்பமாக வாழ்ந்தனர். அமுதசுரபிக்கு அவசியமே இல்லாமல் போயிற்று. இந்நாட்டுக்கு அருகே சாவக நாடு ஒன்று இருக்கிறது. அங்கே மழை வளம் இல்லை, பசிப்பிணி உள்ளது என அறிந்து மக்களோடு மக்களாக சாவக நாடு செல்ல மரக்கலம் ஒன்றில் ஏறினான் ஆபுத்திரன். வழியில் காற்று பலமாக வீசியதால் அருகே இருந்த மணிப்பல்லவ தீவில் மரக்கலம் சற்றே ஒதுங்கி ஒரு நாள் தங்கி மறுநாள் புறப்பட்டது.
2: இயற்கையை வெல்லும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? ஆபுத்திரனுக்கு ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லையா அடிகளாரே?
0: ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லை, ஆனால் விதி அவன் வாழ்வில் மீண்டும் விளையாடிவிட்டது மாதவி.
1: விதியா? விவரமாக சொல்லுங்கள் அடிகளாரே.
0: ஆமாம், விதிதான் மணிமேகலை, விதிதான். மறுநாள் புறப்பட்ட மரக்கலத்தில் அவன் வந்து ஏறுவதற்குள் அது தீவை விட்டு புறப்பட்டு விட்டது. அத்தீவில் தனித்து நின்ற ஆபுத்திரன், இந்த அமுத சுரபியால் யாருடைய பசியையும் போக்க முடியாமல் போயிற்றே என மனம் வருந்தி அதை இங்கே இருந்த கோமுகி பொய்கையில் போட்டுவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது வைகாசி பௌர்ணமி தினத்தில் மட்டும் நீ மேலே வந்து மிக்க இரக்கம் உள்ளவர் எவரேனும் ஒருவர் கையில் சேர்வாயாக என்று வேண்டிக் கொண்டு உன்னா நோம்பிருந்து உயிர் விட்டு விட்டான் தாய்.
1: ஆஹா, எப்பேற்பட்ட பொதுநலம் அவனுக்கு! இப்படியும் ஒரு பாலகனா? கேட்கவே வியப்பாக இருக்கிறது அடிகளாரே, வியப்பாக இருக்கிறது.
0: அந்த அரிய அமுத சுரபிதான் இப்போது உன் கையில் இருக்கிறது மணிமேகலை. இதை கொண்டு நீ இந்த பசிப்பிணியை அறவே நீக்குவாயாக. உனக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும். போய் வா மகளே, போய் வா.
1: உத்தரவு அடிகளாரே.
2: பசிக்குதே, ஐயோ பசி தாங்க முடியவில்லையே. பசியம்மா, பசிக்குதே, யாராவது வந்து என் பசியை தீர்க்க மாட்டீர்களா? பசி வயிற்றை கிள்ளுகிறதே. ஐயோ நான் என்ன செய்வேன், பசி தாங்க முடியவில்லையே.
1: சுதமதி, யார் இந்த பெண்? ஏன் இப்படி பசி பசி என்று கத்திக்கொண்டே ஓடுகிறாள்?
3: மணிமேகலை, இவள் பெயர்தான் காயசண்டிகை. இவள் கணவனின் பெயர் காஞ்சனன். வடக்கே இருக்கின்ற வித்யாதர உலகில் உள்ள காஞ்சனபுரம் என்பது இவர்களின் ஊர். இருவரும் பொதியமலையை சுற்றி பார்க்க வந்தபோது வழியில் ஒரு காட்டாறு. அந்த ஆற்றின் கரையில் பல ஆண்டுகள் கடும் தவம் செய்து முடித்த விருச்சிகர் என்ற ஒரு மா முனிவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கனியும் ஒரு நாவல் கனியை கொண்டு வந்து தேக்கு இலையில் வைத்துவிட்டு நீராட சென்றிருக்கிறார். இந்த பெண் முனிவர் உண்பதற்காக வைத்து சென்ற கனி என்று அறியாமல் அக்கனியை காலால் சிதைத்து விட்டாள். கோபம் கொண்ட அந்த முனிவர், 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசி நோயால் வாட கடவாய், விண்ணில் பறக்கும் மாற்றலையும் இழப்பாய் என சாபமிட்டார். இவள் கணவன் எவ்வளவோ உணவளித்தும் இவள் பசி தீரவில்லை. எனவே இந்த புகார் நகரில் அலைய விட்டுவிட்டு வான் வழி அவன் போய்விட்டான். இதுதான் அவள் வரலாறு மணிமேகலை.
1: ஓஹோ, அப்படியா? இவளை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது சுதமதி. நமது அமுத சுரபி மூலம் இவள் பசியை நாம் தீர்த்து விடலாம். ஆனால் இச்சுரபியில்

0: முதல் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கையால் அமுதம் பெற வேண்டுமே. யாரிடம் வாங்கலாம்? அதோ அந்த காய சண்டிகை நம்மை நோக்கி வருகின்றாளே.
1: அம்மா, பசி பசி.
0: பெண்ணே, கொஞ்சம் பொறு. உன் பசியை போக்கத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது அமுத சுரபி. அல்ல அல்ல, அன்னம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் முதன் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கைகளிலிருந்து இதில் அன்னம் பெற வேண்டும். அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: அப்படியா தாயே? இந்நகரில் ஆதிரை என்ற ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் சிறந்த கற்புக்கரசி. அவளிடம் அன்னம் பெறலாம். வாருங்கள் என்னோடு.
0: ஆதிரையா? யார் அவள்?
1: ஆதிரையின் கணவன் பெயர் சாதுவன். அவன் விலைமகள் ஒருவளின் வீடே கதி என்று கிடந்தான். தன் செல்வத்தையெல்லாம் இழந்தான். ஆதிரை வேதனைப்பட்டாள். தன் கணவன் திருந்தி திரும்ப வேண்டும் என்று நோன்பு இருந்தாள். புத்தி தெளிந்த சாதுவன் இழந்த பொருளை மீட்க சில வணிகர்களோடு கப்பலேறி சென்றான். அம்மா! வழியில் சுழற்காற்றால் ஏற்பட்ட விபத்தில் கப்பல் கவிழ்ந்தது. கப்பலிலிருந்து ஒடிந்து விழுந்த ஒரு கட்டையை தெப்படமாக பற்றி கொண்டு நீந்தி நாகர்கள் வாழும் மலைப்பகுதியை அடைந்தான்.
0: அடப்பாவமே, பிறகு என்ன நடந்தது?
1: அவனுடன் சென்ற சிலர் தப்பித்து புகார் நகர் வந்தவர்கள் சாதுவன் இறந்து விட்டதாக ஆதிரியிடம் கூறிவிட்டார்கள். கணவன் போன பிறகு இனி உயிர் வாழ்வதா என்று தீ மூட்டி உயிரை விட்டுவிட முயன்றாள் ஆதிரை. ஆனால் தீ அவளை சுடவில்லை. வியப்படைந்த அவள் தன் கணவன் இறக்கவில்லை, உயிருடன் இருக்கின்றார் என்று அவளின் உள்மனம் உணர்த்தவே அன்று முதல் அறச்செயலில் ஈடுபட்டாள்.
2: கதை நன்றாக இருக்கிறதே. அப்புறம் என்னானது?
1: நாகர்களிடம் சேர்ந்த சாதுவன் அவர்களின் மொழியான நாகமொழியில் பேசி அவர்களை நட்பாக்கி அம்மா உயிர் பிழைத்து அவ்வழியாக வந்த ஒரு கப்பலில் ஏறி பூம்புகார் திரும்பினான். பசி உயிர் போகிறதே. தற்பொழுது ஆதிரையோடு நெறி தவறாமல் வாழ்வாங்கு வாழ்கின்றான். அதோ தெரிகிறதே, அதுதான் ஆதிரை வீடு. போய் அன்னம் பெற்று வாருங்கள். நான் பசியால் துடிக்கின்றேன். சீக்கிரம் வந்து என் பசியை போக்குங்களேன்.
3: யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்?
0: தாயே, நான் மாதவியின் மகள் மணிமேகலை. இவள் என் தோழி சுதமதி. ஆபுத்திரன் வைத்திருந்த அமுத சுரபி சென்ற வைகாசி பௌர்ணமி நாளில் மணிப்பல்லவ தீவில் எனக்கு கிடைத்தது. இதில் முதன் முதலாக தங்களிடம் பிச்சை பெற வேண்டும் தாயே. அதற்காகத்தான் தங்களை நாடி வந்தோம்.
3: ஓ, அப்படியா? நல்லது. பாலண்ணம் உள்ளது, இதோ எடுத்து வருகின்றேன். இதோ பாலண்ணம், காட்டுங்கள் பாத்திரத்தை.
0: இந்த அமுத சுரபியில் போடுங்கள் தாயே. மகிழ்ச்சி தாயே, மகிழ்ச்சி. இது சாதாரண பாத்திரம் அல்ல தாயே. தாங்கள் இட்ட பாலண்ணம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். பூம்புகாரில் இனி பசிப்பினியே இருக்காது தாயே.
3: அப்படியா? மிகவும் நல்லது. இந்நகரில் பல ஆண்டுகளாக யானை தீ என்ற பசியால் துன்புறும் காய சண்டிகைக்கு முதலில் உணவு தாருங்கள்.
1: ஐயோ, ரொம்ப பசி. என்னை இப்படி மிகவும் வாட்டுகிறதே. யாராவது உணவு தாருங்களேன்.
3: இதோ அவளை வந்துவிட்டாள் மணிமேகலை. அவள் பசிக்கு முதலில் அன்னம் இடுங்கள்.
0: நல்லது தாயே. காயசண்டிகை, இங்கே அருகே வா. புத்த பகவானை வேண்டிக்கொள். இந்தா பால் சோறு, வேண்டிய அளவிற்கு சாப்பிடு. உன் பசி போகும் அளவு இதோ வாரி வாரி வழங்குகின்றேன். சாப்பிடு காய் சண்டிகை, சாப்பிடு.
1: போடுங்கள் தாயே, போடுங்கள். என் வயிறு நிரம்பி விட்டது, பசி அடங்கி விட்டது. ஆஹா தாயே, என் பசி நோய் குணமாகி விட்டது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி கூறுவேன், எப்படி நன்றி கூறுவேன். பசி தீர்த்த பாவையம்மா நீங்கள். வாழ்க நீங்கள் பல்லாண்டுகள் தாயே.
0: காய சண்டிகை, இன்றே உன் நாட்டுக்கு சென்று உன் கணவருடன் சுகமாக வாழ்வாயாக.
1: நன்றி தாயே, நன்றி. இதோ புறப்படுகின்றேன்.
2: என்ன, இவள் விந்தியமலை பக்கம் போகின்றாளே? அப்பக்கம் எவரேனும் சென்றால் அம்மலையின் தெய்வமான விந்தா கடிகை என்பவள் விடமாட்டாளே, விழுங்கி விடுவாளே.
0: அவள் ஊருக்கு போக அவளுக்கு தெரியாதா சுதமதி?
4: என்ன இளவரசே, பெரும் சிந்தனையில் மூழ்கி இருக்கிறீர்கள். முகம் பெரிதும் வாட்டமாகி இருக்கிறதே. நான் ஏதேனும் செய்ய வேண்டியது இருக்கிறதா? இருந்தால் சொல்லுங்கள் இளவரசே, செய்து முடிக்கிறேன்.
5: தோழனே, உன் எண்ணம் சரிதான். சிறிது நேரத்திற்கு முன் மாதவியின் தாய் சித்ராபதி இங்கு வந்து சென்றாள்.
4: ஓ,
5: அவள் கூறியன யாவும் என் நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டது போல் இருக்கின்றன.

0: நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டதா? அப்படியா இளவரசே?
1: ஆம்,
0: என் மனம் மஞ்சுகிறது. அவள் அப்படி என்னத்தான் சொல்லிவிட்டு சென்றாள்?
1: தோழனி, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பேரழகி மணிமேகலை, அவள் துறவு கோலத்தில் அமுத சுரபியை வைத்துக் கொண்டு ஊர் ஊராய் அலைந்து மக்களின் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறாளாம். அவள் மனதை மாற்றி எப்படியாவது அவளை உன் மனைவி ஆக்கிக்கொள் என்று கூறிவிட்டு போனாள் தோழா.
0: அப்படியா இளவரசே? அந்த மணிமேகலையை நீங்கள் அடைவது உறுதி. வாருங்கள், இப்போதே அவள் இருக்கும் இடத்தை தேடிச் செல்வோம். ஊன் உறக்கமின்றி நாளுக்கு நாள் நீங்கள் மெலிந்து கொண்டே வருகிறீர்கள். அவளை அடைந்தால் மட்டுமே வாடிக்கிடக்கும் உங்கள் உடலும் உள்ளமும் ஊட்டம் பெறும். வாருங்கள் இளவரசே, புறப்படுவோம்.
1: சரியாக சொன்னாய் தோழா, வா புறப்படுவோம்.
2: மணிமேகலை, நாம் இப்பொழுது சக்கரவால கோட்டம் என்ற நகரில் உள்ளோம். இங்கே அகன்ற வாயிலை உடைய உலக அரவி ஒன்று உள்ளது. இதன் அருகே இங்கே பார், சம்பாபதி கோயிலும் உள்ளது. இதோ பார், இந்த தூணில் கந்தீர்பாவை என்ற பெயரில் ஒரு சிற்பம் உள்ளது. இப்பாவை நம் பிறவியின் காரணங்களை கூறுமாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
3: நல்லது சுதமதி, நல்லது. அதோ பார், அங்கே பசி துன்பத்தால் வாடியபடி பலர் உள்ளனர். அனைவரையும் இங்கே அழைத்து வா சுதமதி.
2: இதோ உடனே அழைத்து வருகின்றேன் மணிமேகலை. எல்லோரும் இங்கே வாருங்கள். மணிமேகலை தன் கையில் இருக்கும் அமுத சுரபியால் அன்னத்தை வாரி வாரி வழங்குவாள். வாருங்கள், அனைவரும் இங்கே வாருங்கள்.
4: ஆஹா, ஆஹா, என்ன வியப்பு!
5: ஆஹா, ஆஹா, என்ன வியப்பு! நம் அனைவருக்கும் இந்த மணிமேகலை தாய் இந்த அமுத சுரபி மூலம் அன்னத்தை வாரி வாரி வழங்குகின்றாளே. அனைவரும் வேண்டிய அளவு சாப்பிட்டு விட்டு செல்கின்றார்களே. இவள் அந்த அன்னபூரணி தாயே தான். வாழ்க தாயே, வாழ்க! நீங்கள் வாழ்க பல்லாண்டுகள்.
3: என் மனம் குளிர்ந்தது சுதமதி, மனம் குளிர்ந்தது. அனைவரும் பசியாரி எவ்வளவு மகிழ்ச்சியுடன் செல்கின்றார்கள் பார். எல்லாம் அந்த புத்த பகவானின் பேரருளே சுதமதி, பேரருளே. அங்கே பார், யாரோ ஒரு வாலிபன் நம்மை நெருங்கி வருகின்றானே.
2: யாரப்பா நீ? உனக்கு என்ன வேண்டும்?
4: அம்மா, என் பெயர் காஞ்சனன். என் மனைவி காயசண்டிகை, விருச்சக முனிவர். 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசியால் அலைந்து திரிவாய் என சாபம் கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த 12 ஆண்டுகள் முடிந்து விட்டன என்பதால் அவளை பார்த்து அடைத்து செல்ல வந்தேன் அம்மா.
2: ஓ, தாங்கள் அந்த காயசண்டிகையின் கணவரா?
4: ஆமாம் தாயே.
3: அவளின் பசி பிணி தீர்ந்து விட்டதையா?
4: என்ன, என்ன, என் மனைவிக்கு பசிப்பிணி தீர்ந்து விட்டதா? என் காய சண்டிகை குணமாகி விட்டாளா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. தாயே, தாயே, எங்கே அவள், எங்கே அவள்? அவளை நான் உடனே பார்க்க வேண்டும் தாயே.
2: நான் என் சொந்த நகரமான விஞ்சய நகரத்திற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டாளே. ஒருவேளை உன் வரவுக்காக இங்கே எங்கேயாவது தங்கி இருக்கின்றாலோ என்னவோ. எதற்கும் தேடி பாருங்கள் ஐயா.
4: நல்லது தாயே, நல்லது. மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி. நான் சென்று வருகிறேன் அம்மா.
2: நல்லது ஐயா, புறப்படுங்கள். இதென்ன, குதிரையின் குளம்பொலி கேட்கிறதே. ஒருவேளை இளவரசன் உதயகுமரன் இங்கு நம்மை தேடி வந்துவிட்டாரோ?
3: என்ன சொல்கிறாய் சுதமதி? இளவரசர் நம்மை தேடி மீண்டும் வந்து விட்டாரா? இப்போது நாம் எப்படி தப்பிப்பது சுதமதி?
2: கவலை வேண்டாம் மணிமேகலை, உங்களுக்கு தான் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தி உள்ளதே. நீங்கள் காயச்சண்டிகையாக உருவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மணிமேகலை.
3: ஓ, அப்படியே செய்கின்றேன். சுதமதி, இதோ என்னை பார்.
2: ஆ, என்ன ஆச்சரியம், அப்படியே காயச்சண்டிகை மாதிரியே இருக்கின்றாய் மணிமேகலை. இனி அச்சப்பட தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் வரட்டும், உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே பதுங்குவதற்கு இடம் ஏதும் இல்லை. எனவே உன் முகத்தை மறைத்து முக்காடிட்டுக் கொள். சீக்கிரம், இளவரசர் வந்தால் நான் சமாளித்து அனுப்பி விடுகின்றேன். நீ அங்கே நிற்கும் சிலருக்கு உணவு வழங்கி கொண்டிரு. வாருங்கள் இளவரசே. வணக்கம்.
6: ஓ, நீயா? நான் உன்னிடம் பேச வரவில்லை. எங்கே என் மணிமேகலை? இந்த முறை அவள் என்னிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. அதோ அங்கே அமுத சுரபியிலிருந்து அன்னத்தை எடுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறாளே, அவள்தான் என் ஆர்வியின் மணிமேகலை. ஏ பெண்ணே, விலகினில், நான் அங்கே போக வேண்டும்.
2: வேண்டாம் இளவரசே, அங்கே நிற்பவள் மணிமேகலை இல்லை. தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள்.
6: முடியாது, என் கட்டித்தங்க மணிமேகலை தான் அவள். உன் வெட்டி பேச்சு உடனே நிறுத்து.
2: இளவரசே, இளவரசே.

0: அங்கே போகாதீர்கள். ஐயோ, அருகே போய்விட்டாரே.
1: மணிமேகலை, மணிமேகலை, என் ஆருயிர் அமுதே, என் அருகே வா. என் கண்ணே, ஏன் உனக்கு இந்த துறவு கோலம்? என்னோடு வா, உன்னை இந்த நாட்டுக்கே இளவரசியாக ஆக்குகின்றேன். அழகே, உன் முழுமதி முகத்தை முக்காடிட்டு மறைக்கலாமா? என் அரியணையை அலங்கரிக்க வேண்டிய நீ இந்த வெயிலில் அல்லல் படலாமா? உனக்காகவே நான் பிறந்தவள், எனக்காகவே நீ பிறந்தவள். இதை உன் பாட்டி சித்ராபதியே என்னிடம் கூறியிருக்கிறாய். வா மணிமேகலை, வா என்னோடு.
2: இவர் சென்ற பிறவியில் என் கணவனாக இருந்த ராகுலனை, அதனால்தான் என்னை அறியாமல் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. முதலில் அவருடைய திருவடியை தொழுவோம்.
1: என் மணிமேகலை என் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டாள். இனி எல்லாம் சுகமே, மகிழ்ச்சி. என் அன்பே, அகமகிழ்ந்தேன் கண்ணே, அகமகிழ்ந்தேன். மணிமேகலை எழுந்திரு, இப்போதே என்னோடு புறப்பட்டு வா. இந்த உலக இன்பங்களை எல்லாம் அள்ளி அள்ளி பருகலாம். வா வா மணிமேகலை, வா என்னோடு.
2: மன்னிக்க வேண்டும் இளவரசே, மன்னிக்க வேண்டும். நான் முற்றும் துறந்த துறவி. எனவே பல நல்ல வரங்களை பெற்று வளமோடும் நலமோடும் இருந்து வருகின்றேன். என்னிடம் இப்படியெல்லாம் காதல் கீதம் பாடி என் மனதை மாற்றாது. தயவு செய்து இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள்.
3: என்ன இந்த வாலிபன் அமுத சுரபியை வைத்துக் கொண்டு முக்காடிட்டு முகத்தை மறைத்திருக்கும் அந்த பெண்ணோடு கொஞ்சி கொஞ்சி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறான். அவளும் அவனுடன் அமைதியாக ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறாளே. ஒன்றும் புரியவில்லையே. சரி, இந்த மரத்தின் பக்கம் அமர்ந்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். என் அருமை மனைவி காயசண்டியை கண்டுபிடித்து அவளை என்னோடு அழைத்துச் செல்லும் வரை நான் இங்குதான் இருக்க வேண்டும். இங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம்.
1: ஐயோ மணிமேகலை, என் மனம் உனக்கு புரியவில்லை. உன் அறிவுரை அருளுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. மரியாதையாக என்னோடு வருகின்றாயா அல்லது இழுத்துச் செல்லட்டுமா? வா என்னோடு, வா, வா என்னோடு.
2: ஐயோ, இது அநீதி. துறவியான என்னை தொடலாமா? என்னை விடுங்கள், என் கைகளை விடுங்கள்.
1: என் கைப்பிடியில் இருந்து இவள் தப்பித்து ஓடுகின்றாளே. மணிமேகலை, மணிமேகலை, ஓடாதேனில் என்னிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் உயிரே போனாலும் உன்னை அடையாமல் நான் விடமாட்டேன். நில் மணிமேகலை, நில். இவள் வேகமாக ஓடி அந்த சம்பாபதி கோவிலுக்குள் சென்று மறைந்து விட்டாளே. உள்ளே சென்று தேடுவோம்.
3: அற்புதம், அந்த பெண் இவனிடமிருந்து தப்பித்து கோயிலுக்குள் சென்று மறைந்து விட்டாள். அவள் ஓடும் போது முக்காடு சரிந்து வீழ்ந்ததால் என் மனைவி காயசண்டியை போல தெரிந்தாளே. அவள் காயசண்டியை தானா?
1: எங்கே அவள், எங்கே அவள்? என் மணிமேகலையை எங்கும் காண முடியவில்லையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அதோ ஒரு பெண் அந்த பக்கவாசல் வழியாக அமுதுசுரபியுடன் செல்கின்றாளே. ஓடி சென்று பார்ப்போம். இவள் யானை தீ பசியால் நம் புகார் நகரில் அலைந்து திரிந்த காயசண்டிகள் அல்லவா? ஓ, இந்த மணிமேகலை இங்கு எங்கேயோ மறைந்து கொண்டு அமுத சுரபியை அவளிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாள். உன்னை அழைத்துச் செல்லாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன் மணிமேகலை, நிச்சயம் போக மாட்டேன். இதோ சம்பாவதி தெய்வ சிலை இருக்கிறது. இந்த அம்மை சக்தி உடையவளாயிற்று. இவளிடமே முறையிடுவோம். தெய்வமே, என் அருமை காதலி மணிமேகலை எங்கே ஒளிந்திருக்கின்றாள் எனக்கு காட்டு. இல்லையே, உன் திருவடியிலேயே நான் விழுந்து கிடப்பேன். காட்டு தெய்வமே, காட்டு.
4: உதயகுமரனே, உன் பக்திக்கு மெச்சினே, எழுந்திரு. உன் எண்ணம் ஒரு காலம் நிறைவேறாது. மணிமேகலையை மறந்துவிடு. அவள் வழியில் குறுக்கே நிற்காதே. அவள் புத்த பகவானின் அருளை பெற்று அறவழியில் வாழ்ந்து இன்னும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியுள்ளன. நீ அறத்தை மீறாதே. போய்விடு, இங்கிருந்து போய்விடு.
1: என்ன இது, தெய்வத்தின் குரல் போல இருக்கின்றதே. உருவம் ஏதும் தெரியவில்லையே. நான் வந்த நேரம் சரியில்லை. இப்போது புறப்படுவோம்.
0: மணிமேகலை, வறுமையுற்றோர் வயிற்று பசியை தீர்க்கும் நம் அறச்செயல் தொடர்ந்து நல்லபடியாக நடந்து வருகிறது. நீ காயசண்டிகை உடுவில் இருப்பதால் இளவரசரிடமிருந்து தப்பித்து வாழ்கின்றோம். நம் வாழ்க்கை இதுவரை மகிழ்ச்சியாக போகிறதில்லையா?
2: நம் சோழ மன்னர் நாம் செய்யும் அரசியலை கேள்விப்பட்டு அரண்மனை கழைத்து பாராட்டினாரே.
0: அது மட்டுமா, சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற செயலுக்காக அடைப்பட்டு கிடந்த கைதிகளை உன் விருப்பப்படி விடுவித்து அவர்களுடைய பசிப்பிணியை போக்க

0: சொன்னாரே?
1: பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்பார்கள். அந்த பசிப்பினியை மக்களிடமிருந்து நீக்கிவிட்டால் அடுத்து அவனுக்கு தேவைப்படும் உடைக்கும் இல்லத்திற்கும் அவன் உழைத்துதான் ஆக வேண்டும். பசி நீங்கியவன் உழைக்க தயங்க மாட்டான் அல்லவா?
0: ஆம் மணிமேகலை, நரகம் போலிருந்த அந்த வெஞ்சிரை கோட்டம் உன்னால் அறக்கோட்டமாயிற்று. தீவினை பயனால் பிறந்து வருந்தியவர்கள் தாங்கள் செய்த நல்வினை பயனால் நற்பிறப்பு அடைந்தது போல மகிழ்ச்சி அடைந்தார்களே.
1: ஆமாம் சுதமதி, அவர்களின் பசிப்பினியை போக்கிக் கொண்டே புத்த பெருமானின் அருளுரையை அவர்களுக்கு எடுத்து கூறினேன்.
0: இந்த தவக்கோலத்தின் அன்பையும் அருளையும் கலந்து அவர்களுக்கு அன்னத்தை மட்டும் நீ அளிக்கவில்லை, இந்த அகிலத்தில் அமைதியோடும் சாந்தியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு புத்த பெருமான் கூறிய பொன்மொழிகளை எல்லாம் அவர்களின் இதயத்தில் இறக்கி வைத்து விட்டாய். இதனால் நம் சோழ மன்னர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா?
1: சரியாக சொன்னாய் சுதமதி, அவரால் சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆயிற்று.
0: சரி சரி, நேரமாயிற்று. நாம் உலக

0: வாழ்வதற்கு புத்த பெருமான் கூறிய பொன்மொழிகளை எல்லாம் அவர்களின் இதயத்தில் இறக்கி வைத்து விட்டாய். இதனால் நம் சோழ மன்னர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா?
1: சரியாக சொன்னாய் சுதமதி. அவரால் சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆயிற்று.
0: சரி சரி, நேரமாயிற்று. நாம் உலக அரவிக்கு சென்று உணவளிப்போம். நமக்கு நல்லதே நடக்கும். புறப்படும் மணிமேகலை.
1: புறப்படுவோம் சுதமதி.
2: என் அன்பு தோழனி, உலக அரவியிலிருந்து இதுநாள் வரை வெளிவராத என் கண்மணி மணிமேகலை என்ன ஆனால் என்றே தெரியவில்லையே. நான் எப்படியும் இன்று அவளை அடைந்தே தீர வேண்டும். இனியும் என்னால் பொறுக்க முடியாது. தோழா, தேரை செலுத்து, புறப்படுவோம்.
3: இதோ தேர் தயாராக இருக்கிறது இளவரசே, வாருங்கள் புறப்படுவோம். இளவரசே, இதோ உலக அரவிக்கு வந்துவிட்டோம்.
2: தோழனே, நீ இங்கேயே இரு, நான் உள்ளே சென்று அவளை இழுத்து வருகிறேன்.
4: ஐயோ புத்த பகவானே, இது என்ன கொடுமை! காய சண்டையை உருவில் இருக்கும் மணிமேகலையான என்னை இளவரசன் அறிந்து கொள்ளாமல் என்னை கடந்து வேகமாக செல்கின்றாரே. ஐயோ, இதோ என் அருகில் நான் மணிமேகலை என்று உணராமல் இந்த காஞ்சன் என்னை நெருங்கி வருகின்றானே. என் நிலை இருதலை கொள்ளி எறும்பு போல் ஆகிவிட்டதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்?
5: ஆ கண்ணே, காய சண்டிகை, அங்கே என்ன பார்வை! ஏன் என்னை கண்டு அஞ்சுகின்றாய்? என்னை பார் கண்ணே, என்னை பார். எங்கெல்லாமோ தேடி இதோ இதோ உன்னை இன்று கண்டு கொண்டேன். வா வா என் அருகே காயசண்டிகை, வா, நம் நம் நம் நகரத்துக்கு செல்வோம். வா. என்ன இது, நான் இவ்வளவு கெஞ்சியும் நம் முகத்தை கூட பார்க்காமல் அந்த இளைஞன் சென்ற பாதையிலே ஓடுகின்றாளே. ஐயோ ஐயோ, இருள் சூழ்ந்து விட்டதே. ஐயோ, இவள் இவள் எங்கு மறைந்தாள், எங்கு மறைந்தாள் என்று தெரியவில்லையே.
2: தோழனே, என் மணிமேகலையை என்னால் காண முடியவில்லை. இப்போது நேரம் சரியில்லை என்று நீ சொன்னது சரிதான். நாம் இப்போது புறப்பட்டு நள்ளிரவில் வருவோம். அவள் இங்கேதான் இருக்க வேண்டும்.
6: ஆமாம் இளவரசே, காயசண்டிகையின் கணவன் காஞ்சனன் இங்கேதான் திரிந்து கொண்டிருந்தான். அவன் மனைவி அமுதசுரபியின் மூலம் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருந்தாள். இவன் அவளிடம் எவ்வளவோ கெஞ்சியும் அவள் இவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் அவள் உலக அரவிக்குள் ஓடி ஒளிந்து விட்டதை சற்று நேரத்திற்கு முன்னால் நானே என் கண்களால் பார்த்தேன் இளவரசே.
2: ஓஹோ, அப்படியா செய்தி? என் மணிமேகலைதான் காயசண்டிகை உருவில் இருக்கின்றாளோ! அவள் மாயக்காரி, எதற்கு இங்கே வந்திருப்பாள்? நாம் இந்த நள்ளிரவில் சம்பாவதி கோவிலுக்கு வந்துவிட்டோம். என் மணிமேகலையை இன்று நான் அடைந்தே தீர வேண்டும். உள்ளே செல்வோம்.
5: என்ன, இந்த வாலிபன் இந்த நள்ளிரவில் வந்து கோயிலுக்குள் நுழைகின்றான்? உள்ளே என் மனைவி காயசண்டியை இருக்கின்றாளே. ஒருவேளை என் மனைவி என்னை மறந்து இவனுடன் பழகுகின்றாளோ? மாலையில் நான் எவ்வளவோ கெஞ்சியும் என்னை அசட்டை செய்துவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டாளே. என் மனைவியை மயக்கி தன் வலையில் சிக்க வைத்த இந்த வாலிபனை விடக்கூடாது, விடக்கூடாது. இவன் பின்னே மறைந்து செல்வோம். இதோ என் கையில் இருக்கும் வாளால் இவனை வெட்டி வீழ்த்துகிறேன். ஐயோ,
7: ஒழிந்தான் இந்த கயவன். இனி என் காயசண்டியை எனக்கே சொந்தம், எனக்கே சொந்தம்.
8: நில் நில் காஞ்சனனே, நில். உள்ளே இருப்பவள் உன் மனைவி காயசண்டிகை அல்ல, அவள் மணிமேகலை. உன் மனைவியின் உருவில் பசிப்பிணியை போக்குக் கொண்டிருப்பது உண்மையில் மணிமேகலையே தான்.
5: ஐயோ தெய்வமே, நீ என்ன சொல்கின்றாய்? உள்ளே இருப்பவள் மணிமேகலையா? அப்படியானால் என் மனைவி காயசண்டிகை எங்கே போனாள்? சொல் தாயே, சொல்.
8: மணிமேகலை அமுதசுரபி மூலம் தந்த உணவை உண்டு உன் மனைவிக்கு இருந்த கடும் பசி நீங்கியது. எனவே உன்னை அடைய வான் வழியே அவள் சென்றாள். அவளின் போதாத காலம் விந்திய மலை உச்சிக்கு மேலாக சென்றாள். அம்மலையில் துர்கை வாசம் செய்கிறாள். இனி நீ அவளை அடைய முடியாது.
7: ஐயோ!

0: என்ன கொடுமை! என் மதி மயக்கத்தால் இப்போது இங்க ஒரு வாலிபனை வேறு கொலை செய்து விட்டேனே. ஐயோ, மாண்டு போன என் மனைவிக்காக அழுவேனா? கொலை பாவத்தில் விழுந்து விட்ட கொடுமைக்காக அழுவேனா? தெய்வமே, நான் என்ன செய்வேன்?
1: காஞ்சனனே, கலங்காதே. ஊழ்வினை உருக்கு வந்து ஊட்டிய செயல் இது. இதற்காக வருந்தாதே. இளவரசன் உதயகுமரன் உன் கையால் சாக வேண்டும் என்று விதி உள்ளது. இனியும் இங்கே நிற்காதே. வந்த வழியே உடனே புறப்படு.
0: ஐயோ, நான் இளவரசனை கொன்று விட்டேனே. இங்கிருப்பது ஆபத்து. நான் உடனே புறப்படுகிறேன், புறப்படுகிறேன்.
2: இந்த நள்ளிரவு நேரத்தில் எனக்கு விழிப்பு ஏற்பட்டு என் மனம் கலங்குகிறதே, உடல் நடுங்குகிறதே. நடக்கக்கூடாது ஏதோ ஒன்று நடந்துவிட்டது போல் மனம் சஞ்சலப்படுகிறதே. சம்பாபதி கோவிலுக்கு செல்வோம். இந்த காய சண்டிகை தோற்றம் மறையட்டும். மணிமேகலை உருவிலேயே செல்வோம்.
3: ஐயோ, இது என்ன கொடுமை! என் அன்புக்குரிய இளவரசர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கின்றாரே! காய சண்டிகை என்று என்னை அடைய வந்த அந்த காஞ்சனன் தான் இவரை கொலை செய்திருக்க வேண்டும். ஐயோ புத்தர் பெருமானே, எனக்கு நல்வழி காட்டு. புத்தர் பெருமானே, நல்வழி காட்டு.
4: மணிமேகலை, நில், அவன் அருகே செல்லாதே.
2: குரல் கேட்கிறது. ஆனால் உருவம் ஏதும் தெரியவில்லையே. இது தெய்வத்தின் குரல் தானோ? சொல் தாயே, சொல்.
4: மணிமேகலையே, உனக்கு இவன் கணவனாகியதும், இவனுக்கு நீ மனதிற்கினிய மனைவியாகியதும், சென்ற பிறவிகளில் மட்டுமல்ல அதற்கு முன்னும் எத்தனையோ பிறவிகளில் நடந்துள்ளது. நீ இப்பொழுது புத்த பெருமானின் அருளால் பிறவி துன்பத்தை போக்குவதற்காக பிறந்துள்ளாய். இந்த மாய பாச வலையில் சிக்காதே. இவன் இறப்புக்காக வருந்தாதே. இவன் இப்படி இறக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. இதிலிருந்து எவருமே தப்ப முடியாது. நீ எதற்கும் கலங்காதே. மகன் கொலையுண்டதர்மைக்கு நீயே காரணம் என்று மன்னன் உன்னை சிறை வைப்பான். இதனால் உனக்கு ஒன்றும் தீங்கு நேராது, நல்லதே நடக்கும். பொழுது விடியும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ உடனே இவ்விடத்தை விட்டு செல். புறப்படு மணிமேகலை, புறப்படு.
2: அப்படியே செய்கின்றேன் தாயே.
5: மன்னர் பெருமான் வாழ்க! தங்களுக்கான சக்கரவாள கோட்டத்து முனிவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
6: அப்படியா? அவர்களை நானே சென்று வரவேற்கின்றேன். இதோ வந்து விட்டார்களே. வாருங்கள், வாருங்கள். அனைவரும் இப்படி ஆசனத்தில் அமருங்கள். தாங்கள் வந்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
7: மன்னா, நீர் வாழ்க, வளர்க உன் அறச்செயல், ஓங்கட்டும் உன் ஆட்சி. நாங்கள் கூற வந்த செய்தியை கேட்டு தாங்கள் வருத்தமடைய வேண்டாம். உலகில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் முன்வினைப்படியே நடக்கிறது. அதை எவராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில் துறவு கோலத்தில் இருந்து கொண்டு பசிப்பிணியை போக்கும் மாபெரும் அறச்செயலை செய்து கொண்டிருந்த மணிமகளின் மீது இளவரசன் உதயகுமரன் காதல் கொண்டு அது முற்றிய நிலையில் மனம் தடுமாறி அவளை பலவந்தமாக கைப்பற்ற முனைந்தான். ஊழ்வினை பயனால் காஞ்சனன் என்பவனுடைய கைவாளுக்கு இரையாகிவிட்டான்.
6: ஐயோ, இது என்ன மாபெரும் கொடுமையாக இருக்கிறது! இளவரசன் கொலை செய்யப்பட்டு இறந்தானா? அதுவும் காம வயப்பட்ட குற்றத்தால் மாண்டானா? அவமானம், வெட்கம், வேதனை! போதும், போதும், இனி நீங்கள் எதுவும் கூற வேண்டாம். மாதவர் நோன்பும் மடவார் கற்பும் காவலன் காக்க வேண்டிய தலையாய அறமல்லவா?

0: கன்றை இழந்த பசுவினது துயர் அறிந்து தன் மகனை தேர்காலில் இட்டு உரிய நீதியை வழங்கிய என் முன்னோர்களின் ஆட்சியின் வழியில் நிற்கும் எனக்கு இப்படி ஒரு இடிமகனா? தளபதி, இச்செய்தி பிற மன்னர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக உதய குமரனின் உடலை ஈமத்தில் ஏற்றி அப்புனிதபதி மணிமேகலையை நம் காவலில் வையுங்கள்.
1: உத்தரவு அரசே.
0: அருந்தவ முனிவர்களே, உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. நீங்கள் சென்று வாருங்கள்.

0: தேவி, நம் மகன் உதயகுமரன் மாண்டு மாதங்கள் சில ஆகிவிட்டதே, இன்னும் அந்த துயரத்திலேயே இப்படி துவண்டு கிடக்கலாமா? உள்வினை பயனை யாராலும் மாற்ற முடியாதல்லவா? ஒரு கெட்ட கனவாக எல்லாவற்றையும் மறந்துவிடு தேவி, மறந்துவிடு.
1: எப்படி மறக்க முடியும் அரசே, எப்படி மறக்க முடியும்? அவளை பெற்றெடுத்து அறிவூட்டி ஆளாக்கி எப்படியெல்லாம் சிறக்க வளர்த்தோம். இதற்கெல்லாம் காரணம் அந்த மணிமேகலை தானே. அவளை நினைத்தாலே எனக்கு ஆத்திரம் பொங்கி வருகிறது அரசே, பொங்கி வருகிறது.
0: தவறு தேவி, தவறு. நான் எல்லாவற்றையும் தீர விசாரித்து விட்டேன். மணிமேகலை மிகவும் நல்லவள், புத்த பெருமானின் அருளை பெற்றவள். அவளை நீ நேரில் பார்த்தால் உனக்கு எல்லா உண்மையும் புரியும் தேவி.
1: என் அருமை செல்வன் இறப்பிற்கு காரணமாக இருந்த இந்த மணிமேகலை நல்லவளா? இவளை ஒழித்தால்தான் என் மனம் அமைதி அடையும். இதை தந்திரமாகத்தான் செய்ய வேண்டும்.
0: என்ன தேவி, ஏதோ யோசனையில் இருக்கிறாய்?
1: மன்னா, மணிமேகலை நல்லவள், அரசிந்தனை உடையவள் என்றெல்லாம் கூறும் நீங்கள் அவளை சிறைக்காவலில் ஏன் வைக்க வேண்டும்? அவள் என்னோடு கொஞ்ச காலம் அந்த புறத்திலேயே இருக்கட்டுமே.
0: இதோ இப்பொழுதே அவளை இங்கு கொண்டு வர சொல்கின்றேன். தேவி, நீ கவலைப்படாதே.
1: மிக்க மகிழ்ச்சி மன்னா.
2: அரசமாதேவி, உங்கள் ஆத்திரம் தெரிந்துவிட்டதா? இன்னும் ஏதேனும் பாக்கி இருக்கிறதா? இந்த ஒரு மாத காலமாக நான் உங்களோடு தங்கியிருந்தேன். உங்கள் சூழ்ச்சியால் என்னை வெல்ல முடிந்ததா? இன்னுமா நீங்கள் என்னை தூய்மையானவள் என்று நம்பவில்லை?
1: மணிமேகலை, என்னை மன்னித்து விடு அம்மா, மன்னித்து விடு. பிள்ளை பாசத்தால் உன் மீது வெறுப்பு கொண்டு உனக்கு பழியையும் அழிவையும் ஏற்படுத்த முயன்றேன். உனக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டுமென மருந்து ஒன்றை தயார் செய்து தந்தேன். அதை எவரும் அறியா வண்ணம் வெளியிலே வீசி எறிந்து விட்டாய். கல்லா இளைஞனை இரவு நேரத்தில் உன் படுக்கை அறைக்கு அனுப்பி கெடுத்து விட சொன்னேன் அம்மா, கெடுத்து விட சொன்னேன். நீ ஆணுருவில் இருப்பதைக் கண்டு அவன் ஓடி மறைந்தான். நீ கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி உணவுகளும் தராமல் காற்று புகா இருட்டறையில் உன்னை அடைத்து வைத்திருந்தேன் அம்மா, அடைத்து வைத்திருந்தேன். சில நாட்கள் கழித்து அறையை திறந்த பொழுது நீ அன்றலர்ந்த மலராய் மனம் வீசிக்கொண்டு வெளியே வந்தாய். நீ ஒரு தெய்வ பிறவி. நான் தான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் மணிமேகலை, மன்னிக்க வேண்டும்.
2: ஐயோ, இது என்ன விபரீதம்! அரசமாதேவி என் கால்களில் விழலாமா? எழுந்திருங்கள் தாயே, எழுந்திருங்கள். நான் இந்நகரிலேயே தங்கியிருந்தால் இளவரசர் மாண்டு போனதற்கு நானே காரணம் என்று மக்கள் என்னை பழித்து பேச நேரிடும். இது அவர்களுக்குள்ள அறியாமை. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அவர்களின் கண்ணில் படாமல் நான் விலகி செல்ல எண்ணுகிறேன். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பல உள்ளன. நான் புறப்படுகின்றேன் தாயே.
1: நல்லது மணிமேகலை, நல்லது. சென்று வா மகளே.
2: வான் வழி நாம் வஞ்சி மாநகரம் வந்துவிட்டோம். கற்புக்கரசியான என் தாய் கண்ணகிக்கும் தந்தை கோவலனுக்கும் இங்கே கட்டியிருக்கும் கோவிலை வணங்கி மகிழ்ந்தோம். என் அன்புக்குரிய கண்ணகி தாயை நேரில் காண வேண்டுமே. அவர்களை பார்த்தால்தான் எனக்கு பூர்ண சாந்தி ஏற்படும். இதோ இந்த பாறையின் மீது அமர்ந்து வேண்டுதல் செய்வோம்.
3: மகளே மணிமேகலை,
2: நான் பாக்கிய

0: நான் பாக்கியவதி, என் அன்னை நேரில் வந்து விட்டார்கள். வணங்குகின்றேன் தாயே.
1: எழுந்திரு மணிமேகலை, எழுந்திரு மகளே. உன்னை இந்த துருவு கோலத்தில் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புத்த பெருமானின் அருளால் நீ பசிக்கிலியை போக்கும் மாபெரும் மரச்செயலை செய்து வருகிறாய். நம் குலத்திற்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் இது. வானுல வாழ்வு முடிந்ததும் கபிலவஸ்து என்ற நகரில் நாங்கள் பிறப்போம். புத்தர் பிரானுக்குரிய இந்திர விகாரம் ஏழினையும் தொழுவோம். அவரின் அருமுறையை பின்பற்றி பிறவி பிணியை தீர்க்கும் தகுதியை பெறுவோம். நீ இந்த மங்கை வடிவில் இனி இருப்பது நல்லதல்ல.
0: தாயே,
1: ஒரு தவமுனிவர் வடிவம் கொண்டு பல்வேறு சமயத்தார் கூறும் அறநெறிகளை முறையாக கேள். எது சத்தியம் எது அசத்தியம் என்று உனக்கு விளங்கும். என் ஆசி எப்பொழுதும் உனக்குண்டு. சென்று வா மகளே, சென்று வா.
0: என் அன்பு தாய், என் முன்னே தோன்றி எனக்கு அருளாசி வழங்கிவிட்டார்கள். அடிகளாரே, பல மாதங்களாக பல்வேறு சமயவாதிகளைக் கண்டு விவாதம் செய்தோம். எந்த வகையிலும் நம் புத்த பெருமானின் அருளுரைக்கு ஈடாக எவையும் என் மனதில் நிற்கவில்லை. அவரவர் வினைக்கேற்ப அவரவர் சமயத்தை பின்பற்றட்டும். நம் வழியில் நாம் செல்வோம். வான்வழி காஞ்சி மாநகரை அடைவோம். ஓ, இதோ காஞ்சி மாநகர் வந்துவிட்டோம். நாம் கேள்விப்பட்டது போல் இந்நகரில் மழை பொய்த்து வறுமை நிறைந்திருக்கிறதே. வளமை குன்றி மக்கள் பசியால் வாடுகின்றார்களே. முதலில் இலங்கிலே அமைந்திருக்கும் புத்தர் கோயிலை கண்டு வணங்கி மக்களின் பசிப்பினியை அகற்றுவோம். இதோ எதிரே ஒரு புத்த துறவி வருகின்றாரே. அடிகளாரே, அடியேன் மணிமேகலை, தங்களை வணங்குகின்றேன்.
2: எழுந்திரு மகளே, எழுந்திரு. நீ காஞ்சி நகர் வருவாய் என நான் முன்பே அறிவேன். உன் தவப்பயனாலும் அறச்செயலாலும் நீ பிறவா நிலையை அடைவது உறுதி. மணிமேகலை, நீ பிறவா நிலையை அடைவது உறுதி.
0: யான் பெற்ற இன்பம் இவ்வையக மக்களும் பெற வேண்டும் என விரும்புகின்றேன் அடிகளாரி. அதற்கு மக்களுக்கு அன்னதானத்தோடு அருளுரையும் நான் வழங்க வேண்டாமா?
2: நன்றாக சொன்னாய் மணிமேகலை. அன்னம் உடலை வளர்க்கும், அருளுரை பிறவா பெருநிலையை அளிக்கும். மக்கள் பேராசையில் உழன்று தவிக்கிறார்கள், தவிக்கிறார்கள். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றையும் அடியோடு நீக்க வேண்டும். தீதும் நன்றும் நமக்கு பிறர் தருவதால் வருவதல்ல, நம் வினையே அனைத்திற்கும் காரணம். நல்வினை ஆற்ற நாம் நல்லோர் வழி நடக்க வேண்டும். அந்த நல்லவர் நம் புத்த பெருமானே, நம் புத்த பெருமானே. பற்றையெல்லாம் விட்டு ஞான நிலையை அடைந்த அந்த புத்த பெருமானின் பொன்னடிகளை பற்றி அவர் பாதையில் செல்வோம். அதோ புத்த பிட்சுக்கள் வருகிறார்கள். அவர்களோடு புத்த மடாலயம் செல்வோம். வாருங்கள், வாருங்கள். புத்தம்

நேர்கள் இதுவரை கேட்டது காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு நா பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் மணிமேகலையாக கே ஸ்டெல்லா மருதிமாஷ், மாதவியாக எஸ் புவனேஸ்வரி, காஞ்சனாக துரை ராமலிங்கம், அரவண அடிகள் மற்றும் தோழனாக ஆர் ராமகிருஷ்ணன், உதயகுமரனாக யு பிரபாகரன், அரசராக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், முனிவராக ஸ்ரீனிவாச முருகன், காயசண்டிகை மற்றும் அரசியாக ஜி மாதேஸ்வரி, வயந்தமாலை மற்றும் மணிமேகலா தெய்வமாக ஆர் அருணா, சுதமதியாக எல் அருந்ததி, கந்தர்பாலை மற்றும் கண்ணகியாக சி ஸ்ரீபிரியா, தீவத்திலகை மற்றும் ஆதிரையாக டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.

நேயர்கள் கேட்கவிருப்பது பைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் பைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிச்சுர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
3: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
2: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
3: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
2: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கலக்கல் நேரம் நேயர்கள் தொலைபேசி வழியே பங்குபெறும் நகைச்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்குபெற 0436823123 அல்லது 2994840 அல்லது 2995580 அலைபேசி எண் 9566427231. இன்னைக்கு கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில நாம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, யாராவது பார்க்க போறாங்கன்னு பயந்து பயந்து சாப்பிட்ட உணவு, அந்த மாதிரி என்ன இருக்கு, இது சம்பந்தமா நம்முடைய நேயர்கள் நிகழ்ச்சியில் தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்
1: சார்.
0: வணக்கம்மா.
1: ஜோதி அண்ணப்பன் பட்டியிலிருந்து.
0: அம்மா பேசுங்க
1: சார். கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணி தான் சார்.
0: அப்படியா? கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணி தான். வேளாக்குடியிலிருந்து குணசுந்தரி செல்வநாதன் அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி நம்முடைய நேயர்கள் பதிவிட்டு வராங்க. அடுத்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். நலம்.
0: வீட்டுக்கு தனியா வாங்கிட்டு நன்றி செந்தில்கண்ணன் சார், நன்றி. அடுத்து வரும் நேயர், வணக்கம். வருக. வணக்கம். அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்
3: சார். நலமா இருக்கீங்களா?
0: நலம் பேசுங்க.
3: ஆமா, நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரடை கிருஷ்ணா பேசுறேன் சார்.
0: கிருஷ்ணா, என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி
3: அண்ணனுக்கு தெரியாம முதல் முதலா வாங்கி சாப்பிட்டேன் சார்.
0: அண்ணனுக்கு தெரியாம என்ன சாப்பிட்டீங்க?
3: மேகி சார், மேகி.
0: சரி சரி,

0: நன்றி கிருஷ்ணா, நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ஏர்பட்டன திருமதி சார்.
0: அம்மா சொல்லுங்க
1: சார். வீட்ல 5 பேர் சார்.
0: சரிங்க.
1: முட்டை இருந்தது 4 முட்டை சார்.
0: ம்.
1: அது என்ன பண்றன்னு தெரியாத நான் சொல்லிட்டு சத்தம் போடாம ஒரு முட்டை எடுத்து நான் தெரியாத.
0: இத ஒன்னு எடுத்து என்ன செஞ்சீங்க?
1: நான் 5 பேருக்கு வேணுமா சார்? இருக்குது 4 தான சார் இருக்கு.
0: ஆமா.
1: நன்றிங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்து இடையே நேயர் வணக்கம்.

0: வணக்கம், கலக்கல் நேரம். வணக்கம் ஐயா, பேசுங்க.
1: ராஜேந்திரன் மணக்குடியா
0: ஐயா, சொல்லுங்க.
1: அதாவது வீட்டில் வந்து ஃபியூர் வெஜ்.
0: சரிங்க ஐயா.
1: நான் என்ன பண்ணுவேன்னா, அப்பப்ப நம்ம வெளியில இருந்ததுனால நம்ம வாயை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்னா, சிக்கன் ஃப்ரை இருக்கு பாத்தீங்களா?
0: சரிங்க.
1: அந்த சிக்கன் ஃப்ரை வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் சொல்லலாம் சொல்லி சாப்பிடுவேன். அதை ஒரு நாள் பார்த்துட்டு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு.
0: என்னாச்சு?
1: நீ பியூர் வெஜ்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் சொல்லிட்டு எப்படி சிக்கனை சட் பண்ண வச்சு சாப்பிட டைனிங் டேபிள் சொல்லிட்டு
0: சிக்கனை உருளைக்கிழங்கு சிப்ஸ் சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நம் நேயர், வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் ஐயா, பேசுங்க.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை உங்ககிட்ட சொல்லலாம் இருக்கேன்.
0: நகைச்சுவை இன்னைக்கு நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம், யாராவது பார்க்க போறாங்கன்னு பயந்து பயந்து சாப்பிட்ட உணவு. என்ன சாப்பிட்டுருக்கீங்க அந்த மாதிரி?
2: அது மாதிரிதான் இங்க பார்க்க தெரியாத. அந்த தீபாவளி ஆச்சு அப்படின்னா பாதுஷா செய்வாங்க.
0: சரிங்க.
2: அந்த பாதுஷா அவ்வளவு சூப்பரா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பாட்டி இந்த பக்கம் அப்படியே பாதுஷா செஞ்சு வச்சுட்டு போனா அந்த பக்கம் ஒரு ரெண்டு பீஸ் கம்மியாகும். சாயங்காலம் திருப்பியும் ரெண்டு எடுப்பேன். என்ன இந்த பாதுஷா எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கும் பொழுது, கரெக்டா அந்த பாதுஷாவை எடுத்து அந்த கொல்லப்புறமா ஒரு இடம் இருக்கும், அங்க போய் சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு அப்படின்ட்டு அப்படியே வந்திருக்கிறோம். பல நினைவுகள் அந்த இளைய வயதுல திருடி சாப்பிட்டதுல நல்லா சந்தோஷமா இருந்தேன்.
0: எல்லாம் உங்களால நடந்திருக்கு.
2: ஆமா, எல்லாம் என்ன கொடுப்பேன் ஐயா. யாம் பெற்ற இரு இன்பம் பெருக்கை வையகம்.
0: நன்றிங்க ஐயா. நன்றி
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: ஐயா வணக்கம். திட்டச்சேரி இருந்து ஆனந்த செல்வம்.
0: ஆனந்த செல்வம் ஐயா, சொல்லுங்க.
3: இந்த ரோட்டு ஓரத்துல அந்த கம்மங்கூழு கேழ்வர கூழுனா வைக்க தெரியுமா?
0: ஆம் சரிங்க.
3: அதுக்கு சைஸ் நிறைய இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போய் ஓரமா உட்காந்து சாப்பிடுவோம். அவங்க சைஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து ஒத்திட்டு அவங்களுக்கே தெரியாம கொண்டு போய் ஓரமா சாப்பிடுவேன். பார்த்துட்டு தப்பா நினைக்க போறாங்கன்னு.
0: நன்றிங்க ஐயா. அடுத்து வரும் நேயர், ஐயா வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
4: சித்ரிபதி தேவி சார்.
0: தேவிமா, யாராவது பார்க்க போறாங்கன்னு பயந்து பயந்து சாப்பிட்ட உணவு என்ன?
4: ஸ்கூல் படிக்கக்குள்ள சார் வாங்கிட்டு போவோம் காலையிலே ஸ்கூலுக்கு. பசங்க யாராவது பாத்துறாங்க சாப் பாத்துற கூடாதுன்னு சொல்லிட்டு தேன் முட்டை ஆயிடுச்சு சார். பைக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு அப்படியே வாய்க்குள்ளார வச்சுக்கிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி.
0: என்ன வெறும் தேன் முட்டை மட்டும்தானா? நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். கேசவன் ஐயா சொல்லுங்க.
5: தீபாவளி டைம்ல கெட்டி உருண்டை செய்வாங்க.
0: சரிங்க.
5: அம்மாவுக்கு தெரியாம எடுத்து போய் திருடுறீங்க.
0: சரி, அம்மா கேட்ட என்ன சொல்லுவீங்க?
5: பட்டாளம் போட்டு எடுத்து ஓடிடுறாங்க.

0: நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர், வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஓஹோ, சமைக்கும் பொழுதே சாப்பிட்டு அதான் சூடா இருக்கும். சரி சார், நன்றிங்கம்மா. அடுத்து வரும் நேயர், வணக்கம். அம்மா பேசுங்க. சரிங்கம்மா.
2: அப்ப பால் பண்ணி எடுத்து தெரியாம சாப்பிடுறோம் சார்.
0: கடை உங்க கடை தானே? உங்க கடை தானேம்மா கடை வச்சிருந்தேன்னு சொல்றீங்கல்ல, சொந்த கடையா? சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரி, நன்றிங்கம்மா, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: பேசுறேன்.
0: பேசுங்க.
3: ஸ்கூலுக்கு போகல சாருக்கு தெரியாம ட்ரெஸ்ஸிங்கில வச்சு வச்சு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கையில வச்சுக்கிட்டு சாப்பிடுற சார், வாங்கி வந்து வச்சுட்டு கடையில.
0: என்னங்கம்மா என்ன சாப்பிடுவீங்க?
3: அதான் கள்ள முட்டாயி. இந்த நேரம் என்ன எல்லாம் கள்ள முட்டாயி தான் சார் இருக்கும். முக்கியமா சீடை இருக்கும் கையில, கள்ள முட்டாயி எல்லாம் வச்சு சாப்பிடுறது சார்.
0: சரிங்க, ஒரு மலரும் நினைவுகள். நன்றிங்கம்மா, நன்றி,
3: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்
4: சார். வணக்கம். ஆண்டிப்பாளையம் மதனசேகர்.
0: மதனசேகர் ஐயா சொல்லுங்க.
4: தீபாவளி பலகாரம் சார் எங்க அம்மா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. விடிய காலையில எஞ்சி தானே செய்வாங்க, தாம்பாளத்துல எடுத்து போட்டு போட்டுட்டு
0: இருப்பாங்க.
4: அப்ப நான் ஆஃப் ட்ரையர் தான் போட்டுருப்பேன்.
0: சரிங்க.
4: அந்த ட்ராயர்ல ஒரு பக்கம் வடை ஒரு பக்கம் முறுக்கு எடுத்து பையில
0: போட்டுருவாங்க.
4: வெளியில வந்து காட்டுக்கிட்ட இருக்க ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து தெரியாம இருப்பேன்.
0: இப்ப காலையிலே. நன்றிங்க மதுரசேகர் ஐயா.
4: நன்றி சார், நன்றி சார்.
0: அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
5: என்ன
0: அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
6: வணக்கம் சார். நான் வடமட்ட புகழேந்தி.
0: புகழேந்தி ஐயா சொல்லுங்க.
6: ஒரு படத்துல வடிவேலோட ஊற வச்சு அரைச்சு சாப்பிடுவார்ல பாக்கெட்ல, அது மாதிரி ஸ்கூல்ல பிஸ்கட் கொடுப்பாங்க.
0: பாத்தீங்கன்னா
6: சின்ன சின்னதா பாக்கெட்ல உடச்சு போட்டுட்டு கிளாஸ் ரூம்ல சாப்பிட்டோம்னா சாரு என்ன ஆய் அசையுது அப்படின்னு கேட்பாரு. திட்டுவாங்க, என்னடா பிஸ்கட்ட போய் பாக்கெட்ல போட்டு இருக்காரு.
0: அப்புறம் என்ன,
6: அப்புறம் சார் திட்டுவாரு அடிப்பாரு.
0: நன்றிங்க ஐயா. அவர்களுடைய மலரும் நினைவுகள் அழகா நிகழ்ச்சியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் ஐயா, வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
7: நாகூர் ஜலீல்.
0: ஜலீல் ஐயா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
7: நலமாதீங்களா சார்?
0: நலம் ஐயா.
7: சார், நான் சிறுவயதுல இருக்கும் போது லைப்ரரி பக்கம் போயிருந்தேன் சார்.
0: சரிங்க.
7: அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பக்கத்துல உள்ள கடையில பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி வச்சிருந்தாங்க, பக்கத்துல வந்து கெரசின் வச்சிருந்தாங்க. கெரசின் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா கெரசின் தண்ணி கலந்த கெரசின் பிள்ளைக்கு தெரியல.
0: குடிச்சிட்டேன்,
7: தாங்க முடியல. வீட்டுல வந்தா திட்டுறாங்க. என்னன்னு கேட்டா தண்ணி பக்கத்துல வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா ரெண்டு மூணு டம்ளர் குடிச்சதோட அவர் சொல்றாரு வயிறுலாம் எரியும். இதை தெரியாம குடிச்சிட்டேங்க குடிச்சாரு.
0: இல்ல ரெண்டு மூணு டம்ளர் சொல்றீங்களா? முதல் டம்ளர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அது கரிசன். சரி, அப்புறம் நல்லா ஆயிடுச்சு இல்ல?
7: நல்லா ஆயிடுச்சு.

0: வந்து மலர் நினைவுகளா சொல்றேன்.
1: சரிங்க, நன்றிங்க ஜலீல் சார்.
0: ஓகே சார்.
1: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: நாகை மாவட்டம் கங்களாஞ்சேரியிலிருந்து ராஜா பேசுறேன்.
1: ராஜா ஐயா சொல்லுங்க.
2: எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்தையா, இங்க திருக்கண்ணபுரம். எங்க ஆத்தா வயதானவங்க. அப்ப எல்லாம் அந்த பானைக்குள்ள முறுக்கு வச்சு எடுத்து கொடுத்தாங்க. நான் அவசர அவசரமா எடுத்து வாயில கடிச்சிட்டேன். ஒரு எறும்பு வாயெல்லாம் எறும்பு.
1: அப்புறம் என்னாச்சு?
2: அப்புறம் எங்க ஆத்தா ரொம்ப வயதானவங்க. அப்புறம் வாயெல்லாம் கழுவி விட்டு எனக்கு அப்படியே அழுவுறையா, அப்படியே டக்கு எடுத்து வாயில பானைக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்தோம்னா அப்படியே எடுத்து வாயில வச்சுட்டேன். எறும்பி அப்படியே கடிச்சு முதலிட்டே வாயெல்லாம்.
1: ரொம்ப சின்னவங்களா இருந்தீங்களா அப்போ?
2: ஆமா ஆமாங்க.
1: நன்றிங்க ஐயா. நேர்களை நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது வைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் கலக்கல் நேரம்.

0: உங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரி.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்களுக்கு உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோர் நாகை முராசன்சன் ரெடிமேட்ஸ்.
3: முராசன்சன் ஆதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
4: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காரைக்கால் திருமலைநாயகன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலைநாயகன் பட்டினம் காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க, காரைக்கால் நளினி பள்ளிக்கு செல்லும் பொழுது மாங்காய் வத்தல் டப்பிங் வச்சு ஆசிரியருக்கு தெரியாமல் சாப்பிட்டதை குறிப்பிட்டிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலிம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. திருமணஸ்தான வீரசுந்தரி தீபாவளிக்கு முறுக்கு சுட்டு வைப்பாங்க, அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்து நிறைய சாப்பிட்டுருக்கேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் கலக்கல் நேரம் நிகழ்ச்சியை சிறப்பாக இருக்குது, வாழ்த்துக்கள்னு அறிவிச்சிருக்காங்க. மேலவிடுதுறை சிவப்பூர் வாஜியராஜன், இன்றைய சூழ்நிலையில் விதவிதமான உணவுகள் வந்துவிட்டன, ஆனால் யாராவது பார்த்து விடுவார்களோ கேட்டு விடுவார்களோ என்று பயந்து சாப்பிட்டு வந்த காலங்கள். பயப்படாது சாப்பிட்ட உணவு கிராமத்தில் பழைய சோறு, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமாங்க, உண்மைங்க, அவ்வளவுதாங்க. காரைக்கால் மேலவிடுதுறை சிவப்பு விஜயராகவன் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா.
2: ஹலோ,
1: வணக்கம். பேசுங்கம்மா.
2: விட்டு சொல்லாமா?
1: சொல்லுங்கம்மா.
2: மாமியார்
1: இல்ல, என்னம்மா தலைப்பு கொடுத்துருக்கோம்ல, யாராவது பார்க்க போறாங்கன்னா நீங்க பயந்து பயந்து சாப்பிட்ட உணவு ஏதாவது இருக்குங்களா, அது சொல்லலாம்.
2: அந்த மாதிரி இல்லையே,
1: எப்பவும் அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லையா? சரி பரவாயில்லைங்கம்மா, அடுத்து நேரடி நம்ம பேசுவோம். வேற அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க. அடுத்து வரும் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
3: நாகராஜன்.
1: நாகராஜன் ஐயா சொல்லுங்க.
3: ஒருத்தர் பேப்பரை படிக்கும் போது சார், ஏழு போலீஸார் ஏற்றான படிக்கிறதுக்கு,
1: சரிங்க ஐயா, சரி. நம்ம இந்த வாரத்தில் நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம், யாராவது பார்க்க போறாங்கன்னு பயந்து பயந்து சாப்பிட்ட உணவு. நீங்க அந்த மாதிரி இருந்தா நீங்க நிகழ்ச்சியில் நீங்க சொல்லலாம். நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி, நம்ம அடுத்த நேயரிடம் பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். பேசுங்க ஐயா.
3: நன்றிங்க.
1: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், ஐயா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
4: சீர்காழி விஜயமுத்துக்குமா.
1: அம்மா சொல்லுங்க.
4: ஒண்ணு இல்ல சார், மாசம் இருக்கிற நேரத்துல அரிசி சாப்பிடறதுக்கு பயந்து பயந்து சாப்பிடுவோம் சார்.
1: புரியல.
4: மொத பையன் மாசமா இருக்கிறக்குள்ள நானு அரிசி சாப்பிடறத பயந்து சாப்பிடுவேன் சார்.
1: சரிங்கம்மா, சரிங்க. அப்புறம் அது மாதிரி இல்லாம வேற மற்ற நேரங்களில் சாப்பிடுறீங்களா?
4: மத்த நேரத்துல சார், மாசமா இருக்கிறப்ப அரிசி

0: திட்டுவாங்க, ஆனா நான் பயந்துட்டேன் சாப்பிடுறது தெரியாம.
1: சரிங்கம்மா, சரிங்க, நன்றிங்கம்மா.
0: சாப்பிடுறது இலந்த தூசு சார்.
1: இப்ப சாப்பிடுறத சொல்லுங்க. இலந்த ஜூஸ்ங்களா?
0: ஆமா, தேன் மிட்டாய், இலந்த அடை.
1: ம், இப்பவும் சாப்பிடுறீங்களா?
0: இந்த வயசுல சாப்பிடுறாங்க கிட்டத்தட்ட பதுங்கி பதுங்கி சாப்பிடுறது.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, பேசுங்கம்மா. என்னங்கம்மா புரியல?
2: சாப்பிடும்போது முட்டை வச்சு சாப்பிடுவாங்க.
1: சரிங்க, நிகழ்ச்சியில் அடுத்து இணையம் நம் நேயர். வணக்கம்
3: சார். வணக்கம் சார், நான் திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதி சார். நம்ம காரைப்பண்பலை முதல் முதல் இணையம் சார்.
1: வாழ்த்துக்கள் ஐயா. சொல்லுங்க, இன்னைக்கு கலக்கல் நேர நிகழ்ச்சிகள யாராவது பார்க்க போறாங்கன்னு பயந்து பயந்து சாப்பிட்ட உணவு உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? அந்த அனுபவங்களை சொல்லுங்க.
3: ரேடியோ கேட்டுட்டு இரவு நேரத்துல திருநெல்வேலியில பேமஸான அல்வா கொஞ்சம் நம்ம வீட்டுல போது வாங்கி வச்சிருப்பேன்.
1: சரிங்க,
3: அது எங்க வீட்டமும் ரேடியோ கேட்டு சாப்பிட சொல்ல பாத்துட்டு வாங்க சத்தமான ஒரு தனியா ஒரு ரூம்ல ரேடியோ வச்சுட்டு அங்க வச்சு இருப்பான்.
1: எப்படி நீங்க வாங்கினது? நீங்களே வந்து தெரியாமல் வாங்கி வச்சுட்டு வீட்டுல வச்சுட்டு சாப்பிடுறீங்களா? நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். ஐயா வணக்கம். வணக்கம், பேசுங்க ஐயா.
4: இந்த மாதிரி நேரம் இனிமையா ஜாலியா போயிட்டு இருக்கு. எனக்கு சுகர் இனிப்பு எல்லாம் வீட்டுல ரொம்ப கொடுக்க மாட்டாங்க.
1: சரிங்க,
4: அப்ப என்ன ஒரு கடையில ஸ்வீட்கள்ல போய் உட்காந்து இனிப்பு வாங்கி சாப்பிட்டு இருக்கேன்.
1: இப்போ
4: என் பையன் வந்துட்டாப்ல.
1: இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா?
4: ஆமாங்க,
1: எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நம் நேயர். ஐயா வணக்கம். அடுத்த நேயரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
5: வணக்கம், நான் வந்து புலிவளம், திருவாரூர் டு புலிவளம், வாவுச்சி நகர்ல இருந்து பேசுறேன் சார்.
1: ஐயா பேர் சொல்லுங்க.
5: ஜெயச்சந்திரன் சார், சைக்கிள் கடை.
1: சரிங்க ஐயா, நீங்க யாராவது பார்க்க போறாங்கன்னு பயந்து பயந்து சாப்பிட்ட உணவு சொல்லுங்க.
5: ஆமாங்க, ஆமாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல படிச்சு விட்டு அச்சுவெல்லாம் தெரியாம வச்சிருப்பாங்க சார், டீ போட.
1: சரிங்க,
5: அத போய் எடுத்து திங்கிறதுக்காக எடுத்து திம்பாத்தா திங்க காட்டி எறும்பு விழுந்து.
1: எறும்பு அதிகமா கடிச்சிருமா?
5: ஆமா சார், வெள்ளத்தை கடிக்கிறது எறும்பு என்ன விழுந்து கடிச்சு விடுற.
1: சரிங்க, சரிங்க ஐயா, சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சியா நம்மளுடைய நேயர்கள் அவங்களுடைய அந்த இளம் பருவத்தில் பற்ற அந்த அனுபவங்கள், நகைச்சுவை அனுபவங்கள்லாம் வந்து கலக்கல் நேரத்தில் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய 2 நிமிஷத்தில் நம்ம சந்திப்போம். ஐயா வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். திருநள்ளாறு பெரியார் நகர் சந்தாமரை.
0: அம்மா பேசுங்கம்மா.
1: ஒன்று சார், நானே இந்த எறும்பு இந்த அவங்களாம் சின்ன பிள்ளைல சாப்பிட்டாங்க, நாங்கள் இப்பயே போன வாரத்தில் எறும்பு சாதத்தில் வந்து தெரியாமல் போட்டு சாப்பிட்டேன்.
0: சரிங்க, தெரியாம தானே சாப்பிட்டீங்க, அதை பத்தி என்ன?
1: தெரியாம அதுக்கப்புறம் பார்த்தா உடம்பு ஆயெல்லாம் ஒரே புண்ணா போயிட்டு போவான். மருமை வெட்டுறது பார்த்துட்டு ஐயா இவ்வளவு எறும்பு இருக்கு எப்படி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறான்.
0: சரி, யாருக்கும் தெரியாம பயந்து பயந்து

0: சாப்பிட்டு அந்த அனுபவம் சொல்லுங்க.
1: பயந்து பயந்து சாப்பிட்டதுனா எங்க அம்மாவுக்கு தெரியாம பலகாரம் செஞ்சிருப்பாங்க, தெரியாம எடுத்துட்டு போயிட்டு தாவணி பாவடல வச்சு சாப்பிட்டேன். போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா எடுத்து சாப்பிட போகணும் பயந்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டு பார்த்தா ஃபுல்லா இருந்து மேலதான் ஏறி கடிச்சு ஒரே சிரிப்பா போயிட்டு இல்ல.
0: சரிங்கம்மா, சரி, ரொம்ப சந்தோஷமா. இன்றைக்கி கலக்கல் நேர நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள் ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப அழகாக அவங்களுடைய அனுபவங்கள், அந்த இளம் பருவத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் சொன்னாங்க. அப்போது அந்த சின்ன வயசில் நடந்ததை இன்றைக்கும் ஒரு சொல்கிறது ஒரு சந்தோஷமாக பகிர்ந்துக்கக்கூடிய அந்த காலங்கள் ஒரு நினைவுக்கு கொண்டு வருவதற்கு கலக்கல் நேரம் இந்த நேரம் ஒரு சிறப்பாக அமைந்ததுன்னு சொல்லலாம். இது வைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கிய கலக்கல் நேரம். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸ்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேலை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ. சரி சரி,
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

0: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நிகழ்ச்சியில் இனி எஸ் சரளா பாடியது.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
6: மின்னும் தங்க நிலவோ கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ
7: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. பன்னிசை நிகழ்ச்சியில் திருமாளு எனத் தொடங்கும் பாடல், பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள்.

பன்னிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் தொழில் தொடங்கி முன்னேறி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. நம்பகத்தன்மையே பத்திரிகையின் முக்கிய நெறி என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 68.5 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து விடுவிக்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி உருவாக்க முன்வருமாறு சமூக ஆர்வலர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் இன்று காலை ஆகாஷ்வாணியில் நடைபெற்ற மன் கி பாத் நிகழ்ச்சியில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவர் தமது உரையில் போதை இல்லாத இந்தியாவை உருவாக்குவதே நமது நோக்கம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். உடல்நலத்தில் அக்கறை செலுத்தும்படி இளைஞர்களை அவர் கேட்டுக் கொண்டார். போதையின் பிடியில் தனிநபர் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பணியில் இசையமைப்பாளர்களும் எழுத்தாளர்களும் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து விடுவிக்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சிகளை உருவாக்க முன்வரும்படி அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் தொழில் தொடங்கி முன்னேறி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு நகரங்களின் சாலைகளில் சிறு சிறு பொருட்களை விற்பனை செய்யும் பணியில் லட்சக்கணக்கான பெண்கள் ஈடுபட்டு வருவதை அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இவர்களுக்காக பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் குறித்து அவர் விளக்கி கூறினார். நாடு முழுவதும் இத்திட்டத்தின் மூலம் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தில் பயனடைவோர் 46% பேர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒரு பெண் முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறும் என்று கூறிய அவர், அத்துடன் குழந்தைகளின் கல்வி வீட்டின் தேவைகள் நிறைவு பெறும் என்றும் தெரிவித்தார். தூய்மை குறித்து தமது உரையில் குறிப்பிட்ட பிரதமர், தூய்மைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க குணம் உண்டு என்று கூறினார். ஓரிடத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற உறுதி மக்களின் சொந்த அர்ப்பணிப்பாக மாறும்போது அது அந்த இடத்தின் அடையாளத்தையே முற்றிலுமாக மாற்றிவிடுகிறது என்றும் அவர் கூறினார். தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் உள்ளூரில் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கி ஊக்குவிக்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வீடுகள் தோறும் தீபாவளியை முன்னிட்டு மண்ணிலான அகல் விளக்குகளை வாங்கி ஏற்றும்படி அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் தேசத்தின் ஏதோ ஒரு மூலையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். அவகேடா பழ சாகுபடியில் சாதனை படைத்து வரும் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி திரு சந்திரசேகரனுக்கு அவர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய பிரதமர் தமது உரையின் தொடக்கத்தில் மும்பையைச் சேர்ந்த திரு கிருஷ்ண சேஷாத்ரி என்பவர் உருவாக்கியுள்ள www.bharatrajya.com என்ற வலைதளம் குறித்து பெருமையாக குறிப்பிட்டார். பாரதத்தின் எந்த பகுதியில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பதை மிக சுலபமாக இந்த வலைதளம் மூலம் தெரிந்து கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் இந்த வலைதளத்தை உருவாக்கிய திரு கிருஷ்ண சேஷாத்ரி உடனும் அவர் உரையாடினார். அப்போது இந்திய வரலாற்றில் இடம் பிடித்த 3 பெயர்களுடன் பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் யார் யாருடன் பேசுவீர்கள் என பிரதமர் கேட்டார். மூவரில் முதலாவதாக மாமன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுடன் பேச விரும்புவதாக அவர் தெரிவித்தார். இரண்டாவது ஆளுமையான பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தால் அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்செல்லாம். அதே ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி, அவர்தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார். மூன்றாவது ஆளுமை என்று பார்த்தால் அவர் ஒரு பெண், ஒடிசாவைச் சேர்ந்த திரிபுவன் மகாதேவி ஆகியோருடன் பேச விரும்புவதாக கிருஷ்ணா தெரிவித்தார். இவரின் முயற்சி வரலாற்றுத் துறையினருக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று பிரதமர் தெரிவித்தார். இன்று நாட்டின் மகள்களின் கனவு பயணம் பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் இருந்து இதுபோன்ற கனவுகளை வளர்க்கும் ஆயிரக்கணக்கான மகள்களை இந்தியா ஒன்றிணைக்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த முயற்சிக்கு விஷன் சக்தி சாட் என பெயரிடப்பட்டுள்ளது என்றும், இதன் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத் துறையை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த மாதம் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேச

0: மாநிலத்தின் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள கௌதம் புத்தா பல்கலைக்கழகத்தில் சக்தி சாட்சி திட்டத்தின் இரண்டாம் கட்ட முன்னேற்றம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தேசிய கைத்தறி தினம், வெள்ளையனே வெளியேறு இயக்க ஆண்டு விழா, பிரிவினையின் கொடூரங்கள் நினைவு தினம் போன்றவை இம்மாதத்தில் நினைவு கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஹர்கர் மூவர்ண கொடி பிரச்சாரம் இந்த உணர்வை மேலும் வலுப்படுத்துகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். நான்கு நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரது பயணத்தின் முதல் கட்டமாக தாஷ்கண்ட் நகருக்கு சென்றார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோ அவரை நேரில் வரவேற்றார். இரு நாட்டு தலைவர்களும் அந்நாட்டு சுதந்திர நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
1: உஸ்பெகிஸ்தான் அதிபரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு துறைகளில் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் இன்று சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பொருளாதாரம், உயர்கல்வி, சுற்றுச்சூழல் போன்ற துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. இரு நாடுகளின் வியூக கூட்டாண்மையின் 15வது ஆண்டு நிறைவும் உஸ்பெகிஸ்தானின் 35வது சுதந்திர ஆண்டு நிறைவும் ஒரே நாளில் அமைவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார். செப்டம்பர் 1 வரும் உஸ்பெகிஸ்தான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் அதிபர் அந்நாட்டின் உயரிய விருதை இன்று தாஷ்கண்டில் வழங்கினார். இது தொடர்பாக பிரதமர் திரு மோடி சமூக வலைதள பதிவில் இந்த விருதை பெறுவதில் தாம் பெருமைப்படுவதாக தெரிவித்துள்ளார். தமது உஸ்பெகிஸ்தான் பயணத்தை தொடர்ந்து கிர்கிஸ்தான் செல்லும் பிரதமர் நாளை ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை புதுதில்லியில் நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கழகத்தின் ஒருங்கிணைந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து 18 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மற்றும் பல அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர். நம்பகத்தன்மையே பத்திரிகையின் முக்கிய நெறி என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று கேரள மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர் ஆலப்புழாவில் கௌமுதி நாளிதழின் 115வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களை அவர் தொடக்கி வைத்தார். மேலும் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நெறிமுறைகளை கைவிடாமல் பத்திரிகை துறையில் பணியாற்றி வரும் கேரள கௌமுதிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து கேரளாவின் ஆரன் முலா படகு போட்டியையும் அவர் தொடக்கி வைத்தார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் ஓணம் சுற்றுலா வார கொண்டாட்டங்களின் நிறைவு ஊர்வலத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 68.5 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக தொழில்நுட்ப குழுக்கள், தடவியல் நிபுணர்கள் மற்றும் உபகரணங்களையும் இந்தியா அனுப்பியுள்ளது. இதுகுறித்து மேலும் தகவல்கள்.
1: 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்தியாவின் 4வது விமானம் இன்று நேபாளம் சென்றுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சார்பில் தடயவியல் நிபுணர்களையும் டிஎன்ஏ பகுப்பாய்விற்கான உபகரணங்களையும் போர்வைகள், உறங்கும் பைகள், தார்பாய்கள், சுகாதார பெட்டிகள் உள்ள நிவாரணப் பொருட்களும் அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் 230 அடி நீளமுள்ள பாலத்தை கட்டுவதற்கான உபகரணங்களும் 16 லாரிகளில் அனுப்பப்பட்டுள்ளன. இமயமலை சுனாமி என அழைக்கப்படும் பேரழிவு வெள்ள அபாயத்தால் உருகுலைந்த நேபாளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 768 அதிகரித்துள்ளது. 5வது நாளாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் 2500க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கி மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க 15,000 வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் தமது உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வெகுவாக பாராட்டியுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் தொழில் தொடங்கி முன்னேறி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. நம்பகத்தன்மையே பத்திரிகையின் முக்கிய நெறி என குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.

0: பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 68.5 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20. நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாராட்டுங்கிறது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசுங்க. பாராட்டுங்கிறது ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடியதுமாகும். ஒரு செயல் ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுங்கிறது அந்த பாராட்டுற மனிதனுடைய உயரிய விழுமியமாகவும் இன்னைக்கு பார்க்கப்படுதுங்க. இன்னைக்கு மனிதவள மேம்பாடு மேலாண்மை குறித்த வகுப்புகளில் பாராட்டுறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான பண்பாடு அப்படின்னு பயிற்றுவிக்கப்படுகிறது. வேலைக்கு மட்டும் இல்லைங்க, குடும்பங்கள்லையும் கூட பாராட்டுறது நல்ல உறவு நிலைகளை வளர்க்கும்னு சொல்லுது. ஆனால் எப்படி பாராட்டுறது? பாராட்டுவதற்கு ஒரு நெறி இருக்கிறதுங்கிறத ஔவையார் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எப்படி பாராட்டணும், யாரை பாராட்டணும், எங்கு பாராட்டணும்னு சொல்கிறாங்க. நேசனை காணா இடத்தில் நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தமை நெஞ்சில், வினையாளை வேலை முடிவில். இந்த பாட்டு நண்பனை, ஆசானை, மனைவியை, மைந்தர்களை, வேலையாளை எப்படி பாராட்டணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, எப்போ பாராட்டணும்னு சொல்லுது. பாராட்டுற இடம், காலம், முறை ஆகியவற்றை அறிந்து பாராட்டணும். சரியான நேரத்தில் சொல்லப்படுற பாராட்டு ஊக்கத்தை தந்து, தவறான இடத்துல சொல்லப்படுற பாராட்டு சில நேரங்களில் அகந்தையோ சங்கடத்தையோ உருவாக்கிறோமா. இப்போ யாரை எப்படி பாராட்டணும், ஏன் பாராட்டணும் அந்த இடத்துல, அதுக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க. நண்பனை அவன் இல்லாத இடத்துல புகழுங்க, ஏன்னா அதுதான் உண்மையான பாராட்டு. முகத்துக்கு நேர புகழ்வதை விட அவன் இல்லாத போது அவன நட்பண்புகளை சொல்றதே ஒரு எந்த நட்புன்னு சொல்றாங்க. ஆசிரியரை எப்போது எங்கும் நன்றியுடன் போற்றணும், ஏன்னா நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்டிய ஒரு ஆசிரியர் தான். இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை துணைய மனம் மகிழும் தருணங்களை மட்டும் பாராட்டுங்க, ஏன்னா அன்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் உறவை மேலும் மேலும் வெளிப்படுத்துங்க. அடுத்து குழந்தைகளை அன்போடு வளருங்க, அதே நேரத்தில் அளவுக்கு மீறிய புகழ்ச்சி அவர்களிடம் தற்பெருமையை உருவாக்காம பார்த்துக்கணுங்க. சரி, வேலை செய்யறவங்களே வேலை முடிஞ்ச உடனே மனம் திறந்து பாராட்டுங்க. ஒரு சிறிய பாராட்டு அவர்களுக்கு அடுத்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்யும் உற்சாகத்தை தரும். குறைகளை சொல்ல தயங்குறது இல்லை, ஆனா நன்றாக செய்ததை பாராட்டுறதுக்கு மறந்துடுறாங்க. ஒரு சரியான நேரத்துல சொல்லப்படுற ஒரு பாராட்டு ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை உயர்த்தும், ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றும், ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். அதனால பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டுங்க, ஆனா சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான முறையில பாராட்டுங்க. அதுவே உறவுகளை வளர்க்கும், அதுவே மனிதர்களை உயர்த்தும். பாராட்டோட மதிப்பு பாராட்டும் வார்த்தையில் மட்டும் இல்லைங்க, அதை சொல்லும் நேரத்திலும் இடத்திலும் நோக்கத்திலும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
6: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம்

0: 6:25.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: லைட் ஹவுஸ் இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று இரவு 7:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 7:55 ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள், 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம், மூலிகை சாகுபடியின் மகத்துவம் நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி பி முரளிகுமார் அவர்களுடன் நீர்முகம், 7:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒளிபரப்பாகும், 8:30 நாகை மூராசன் சன் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் தங்க மாளிகை, காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரி. நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர், பங்கேற்பவர் செல்வி என் அக்ஷிதா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி வழங்கும் விழிக்கு ஒலி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள். 7:35 காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே சேவை செய்தி இடம்பெறும். 7:55 நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்த ஜுவல்லரி, புலிவலம் அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைகடல் தாலாட்டும் அன்னை, வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் வழங்குவோர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரூர் திரு சி இருதயராஜ் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் பயனாளிகளில் 46% பேர் பெண்கள் என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தூய்மை பணிகள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது.
0: கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகேடோ சாகுபடி செய்து கூடுதல் வருவாய் ஈட்டி வருவது குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
0: சிறிய முயற்சிகளினால் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோர் குறித்த விவரங்களை பொதுமக்கள் தம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே தம்மை பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும், அவகேடோ பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதாகவும் கொடைக்கானலைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். இந்த அவகடா வந்து பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, காலையில் டிஃபனாக கூட சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது விட்டமின் மினரல்ஸ் நிறையா இருக்குது, எனர்ஜி, அது ஒரு மெடிக்கல் ரீதியாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி அதிகமாகும், அது ஒரு பூஸ்ட்டு. இந்த அவகடா பழம் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுனால எந்த நோயும் ஸ்கின் டிசீஸ் அட்டாக் ஆகாது.
0: இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலை பாளையம் கிராமத்தில் பிரதமர் ஆற்றிய உரையின் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர், மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார்.
3: ஏலரிசி திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலப்பாள கிராமத்துல நாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சி எங்க கிராமத்துல வந்து சிறப்பாக ஒளிபரப்பு செஞ்சாங்க. மோடிஜியுடைய நலத்திட்டங்கள்லாம் எங்க கிராமப்புற மக்கள் வந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அது எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. எங்க கிராமப்புற மக்கள் வந்து விறகடுப்புல சமைச்சிட்டு இருந்தோம், வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்ததால நாங்க விரைவாகவும் சமைச்சு வெளியில வேலைக்கு போறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 125 நாளா உயர்த்தி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சது. ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்லாம் வந்து ரொம்ப எங்க கிராமப்புற மக்கள் வந்து அரிசி இல்லாம ரொம்ப திண்டாட்டமா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இலவச அரிசியை கொடுத்து எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்தையே வந்து நிலைநாட்டியிருந்தாரு. அவர் வந்து எங்க கிராமப்புற மக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கல்வித்துறை உயரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2014 ஆண்டு 760 ஆக இருந்த பல்கலை

0: கழகங்களின் எண்ணிக்கை தற்போது 1289 அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 38,000 to 48,000 அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு மீது மக்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறினார். இதன் காரணமாக பதவிக்காலத்தை பூர்த்தி செய்வதில் சந்தேகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போதையில் இருந்த இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் போதைப் பொருட்கள் சரளமாக புழங்குவதை சமூக வலைதளங்களில் வெளியாகும் காணொலி மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கும் போதை கலாச்சாரத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் எதிர்ப்பையும் மீறி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பதவியேற்ற நாளிலிருந்து மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு அமைதியாக இருப்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து குழந்தைகள் மீது மோதியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொல்லம்பட்டி சமத்துவரம் அருகே ஆடு மேய்க்க சென்ற மூதாட்டி அஞ்சம்மாள் என்பவருடன் சாலையோரம் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த 4 குழந்தைகள் மீது அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இதில் 4 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற பால் வேனை பறிமுதல் செய்த வடமதுரை காவல்துறையினர் தப்பிய ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரத்தில் சிறார்கள் பங்கேற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் நங்கவல்லி அருகே டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கச் சென்ற தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புறா பிடிக்கச் சென்று 70 அடி கிணற்றில் விழுந்த 2 சிறார்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீ சுந்தரேச ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஆதம்பாக்கம் ஏரியில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-5, 21-6 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் கிம் மின் சுன்னை வென்றார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் ஜூனியர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் சீனியர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-7, 6-11, 3-11, 11-5, 12-10 என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் ஹென்றி லூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச்

0: பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.

0: स्ट्रीट वेंडर से लेकर आपकी गाड़ी के शोरूम तक आपकी सारी पेमेंट सिर्फ एक QR कोड स्कैन करके हो जाती है.
1: 10 years of UPI, digital, self-reliant, worry-free.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:41.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
8: நலமாய் வாழ. முட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
9: இப்போ மூட்டு வலியில நிவாரணம் தரக்கூடிய மூலிகைகள் பற்றி பேசலாம். முதலில் பிரண்டை. பிரண்டை பார்க்கும் போதே அதோட தண்டுகள் நம்மளோட எலும்புகள் வடிவமைப்புல தான் இருக்கும். நம்ம எலும்புல மூட்டுல வரக்கூடிய நோய்களுக்கு இது நல்ல பலன் அளிக்கும். இதை நம்ம தொடர்ச்சியா எடுக்கும்போது அதுல இருக்கிற கால்சியம் சத்தும் விட்டமின் சத்தும் எலும்புல பிராக்சர் ஆச்சுன்னா அதை சீக்கிரமே ஒண்ணு கூடுறதுக்கு உதவி செய்யுது. அது இல்லாம அந்த இடத்துல இருக்கிற புண்ணை சீக்கிரமா ஹீல் ஆகிறதுக்கு உதவி பண்ணுது. இதை நம்ம எண்ணெயில வதக்கி எடுத்துக்கும் போது இதோட பலன் நல்லா அப்சார்ப் ஆகும். நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து முடக்கத்தான். முடக்கத்தான்ல அயன் கால்சியம் சத்து ரெண்டுமே நிறைய இருக்கிறதுனால மூட்டு வலிக்கு இது ஒரு நல்ல பலன் கொடுக்கும். இதை வாரத்துல அட்லீஸ்ட் 2 இல்ல 3 நாட்களா தொடர்ந்து எடுக்கும் போதுதான் நல்ல சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இதை நம்ம வெளி உபயோகமாகவும் உபயோகப்படுத்தலாம். இதை மஞ்சளோட சேர்த்து நம்ம வலி இருக்கிற இடத்துல 10 போடலாம். இதுக்கு இன்னொரு ஒரு குணம் வந்து மிதமான மலம் இலக்கி. அதாவது மூட்டு வலி இருக்கிறவங்களே ஒரு சிலருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். ஸோ அவங்க இதை சேர்த்து எடுத்துக்கும் போது என்னன்னா மலச்சிக்கல்ல இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதனால ஏற்படக்கூடிய மூட்டு வலியிலுமே நல்ல மாற்றம் தெரியும். அடுத்து நொச்சி. நொச்சி வலி வீக்கம் ரெண்டுத்துக்குமே உபயோகப்படுத்தலாம். இது ஒரு நல்ல வலி நிவாரணி. இதை நம்ம வந்து வெளி உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம வலிகள் இருக்கிற இடத்துல மஞ்சளோட சேர்த்து 10 போடலாம். இல்ல துணியில வதக்கி கட்டி ஒத்தடம் கொடுக்கறதுக்கும் இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி இல்ல உடம்பு ஃபுல்லா தேகம் ஃபுல்லா வலி இருக்குன்னு சொல்றவங்க இதை சுடு தண்ணியில கொதிக்க வச்சு மேலுக்கு குளிக்கும் போது அதுலயும் முடக்கவாதத்துல இது ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். அடுத்து முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரையும் அதோட மெல்ல தண்டியும் சேர்த்து சூப்பு வச்சு நம்ம சாப்பிடறதுனால உடம்பு ஃபுல்லா தேகம் ஃபுல்லா இருக்கிற வலியையும் அது கம்மி பண்ணும். மூட்டு வலியிலையும் அது நல்ல மாற்றம் கொடுக்கும். ஏன்னா எலும்புகளுக்கு தேவையான தாதுக்கள் அதுல நிறைய இருக்கு. இது எதிர்ப்பு சக்தி நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் உடல் பருமன் உள்ளவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சூப்பை ரெகுலரா அவங்களோட டயட்ல சேர்த்துக்கலாம். இதுல விட்டமின் சத்து, கால்சியம் சத்து, எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய எல்லா சத்துக்களுமே இதுல இருக்கு. எப்பொழுதும் ஒரே மாதிரியான உணவு முறைகள் இல்லாம சிறுதானியங்கள், சிவப்பரிசி, கருப்பு கவனி, எள்ளு, கடலை இது போன்ற உணவுகளை நம்ம அடிக்கடி எடுக்கும் போது மூட்டு வலி மட்டும் இல்ல மற்ற நோய்கள்ல இருந்தும் நம்மள பாதுகாத்துக்கலாம். மருந்து உட்கொள்ளும் போது நம்மளாவோ மற்றவர்களின் அறிவுறுத்தல்படியோ மூலிகைகளை எடுக்கக்கூடாது. அதை ஒவ்வொருத்தரோட உடல் தன்மைக்கும் நோய் தன்மைக்கும் தகுந்த மாதிரி அளவு எடுக்க வேண்டிய காலம் எல்லாமே மாறுபடும். சோ ஒருத்தவங்களோட மருத்துவ அனுபவம் நமக்கும் ஒத்து போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்மள சுத்தி இருக்கிற PHC ல இருக்கிற மருத்துவர்களை நேர்ல ஆலோசிச்சு அவங்கள்ட்ட அவங்களோட சந்தேகங்களை தீர்த்து என்ன மாதிரியான இந்த நோய்க்கு உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத கேட்டறிஞ்சு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: சிந்தனைக்குறி கவனம் சாலையில் இருக்கட்டும் கைபேசி பையில் இருக்கட்டும் அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

இசை தூரிகை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடியது படம் அயலான்.

தண்ணியும் வேற லெவல், பொண்ண படிக்கவை வேற லெவல், மண் செழிக்கவை வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தும் கண்ணியமான வேற லெவல், அன்பு பரிசலி வேற லெவல். ஓ

0: நாளை காலை மணி 9:15 காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் டிஆர் பட்டினம் கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர், காரைக்கால் டிஆர் பட்டினம் ஸ்ரீ குமரன் ஷாப்பிங் வழங்கும் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் அருள்மிகு அபிராமி அம்மன் உடனவர் அருள்மிகு ராஜசோலீஸ்வர பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டி ஆர் பட்டினம் கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர்.
2: உங்கள் கைராசி சாபனம் கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர், மெயின் ரோட் திருமலை ராயன்பட்டினம் காரைக்கால்.
0: இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டி ஆர் பட்டினம் ஸ்ரீ குமரன் ஷாப்பிங்.
3: உங்கள் அனைத்து தேவைகளை நிறைவு செய்யும் ஒரே கடை ஸ்ரீ குமரன் ஷாப்பிங், சட்டைப்பர் பிள்ளை வீதி திருமலை ராயன்பட்டினம் காரைக்கால்.
0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை மணி 9:15 ஆலய உலா.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜசோலீஸ்வர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
6: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
5: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
6: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
5: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
10: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
9: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
5: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜசோலீஸ்வர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
6: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
5: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
6: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
5: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.

0: வாரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சியில் இனி அனிருத் ரவிச்சந்திர இசையில் ஜெயிலர்.

இன்று இரவு மணி 7:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிபரப்பாகும்.

ஜோடு கண்ணா.

0: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சுரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நிறைவாக AR ரஹ்மான் இசையில் மெர்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது.

செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமருக்கு இவ்விருதினை அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் வழங்கினார். இந்த விருதினை பெறுவது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுக்கு இவ்விருதினை சமர்ப்பிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். யுரேனியம் விநியோகம் தொடர்பான நீண்டகால ஒத்துழைப்புக்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளின் வெளியுறவுச் செயலர்கள் நிலையிலான ஒருங்கிணைப்பு குழுமம் அமைச்சர்கள் நிலைக்கு உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உச்சி மாநாடுகளை இணைந்து நடத்துவது என்றும் முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். உஸ்பெகிஸ்தானின் சுதந்திர தினம் வரும் 1ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் பேசுகையில் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார். உயர் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் திகழ்வதாக அவர் கூறினார். இந்தியாவின் சாதனைகளைக் கண்டு உஸ்பெகிஸ்தான் பெருமிதம் கொள்வதாகவும் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பாதுகாப்பு, உயர்கல்வி, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 5 மடங்காக அதிகரிப்பது என்றும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமரின் தலைமை பண்புக்கு உலக அளவில் தொடர்ந்து கிடைத்து வரும் அங்கீகாரத்தின் வெளிப்பாடாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு பிரலாத் ஜோஷி, திருமதி நிர்மலா சீதாராமன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இந்த விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டதற்காக வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசோடு மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். லக்னோவின் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சியில் லக்னோ முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் உரை இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இன்று புவனேஸ்வரில் பிரதமர் உரையை கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பல்வேறு தரப்பினரின் சாதனைகளை பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைப்பதாக அவர் கூறினார். இது அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று திரு மோகன் சரண் மாஜி தெரிவித்தார். இளையோர் நலனுக்கான பொது விவாதங்கள் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று கர்னாலில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விளம்பரத்திற்காக இளையோர் நலன் குறித்து தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 339 நகரங்களின் 1111 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. 265,000 மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜெய்ப்பூரில் உள்ள 2 மையங்களில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக இந்த மையங்களைச் சேர்ந்த 2,445 பேருக்கு மறுதேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்புப் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுறை

0: தாக்குதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 3,253 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக 26,000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இன்று பார்வையிட்டார். சித்ரகூட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் அப்பகுதி மக்களுடன் உரையாடினார். இப்பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேற்கு வங்கத்தில் தனியார் பங்களிப்புடன் ஊரகப் பகுதிகளுக்கான சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்பத் முகர்ஜி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் மருத்துவக் கல்லூரிகளோடு இணைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வயலட் மெக்கி ஷில்லா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக சிலி சென்றுள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் அந்நாட்டு துணை அமைச்சர் திருமதி பவுலா எஸ்டெவஸ் வெயின்ஸ்டீனை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுக்களை நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்வதென பரஸ்பரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் கிர்கிஸ்தான் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை ஆர்வமுடன் எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஸீ ஜின்பிங் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தேவ் ரூபரேலியாவும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷிதா நேகியும் தங்கப்பதக்கத்தை வென்றனர். இப்பிரிவுகளில் நிச்சல் சந்தும் கதா கணேஷ் சூரியவன்ஷியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் பவன் சுரேஷ் இணை தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா கீர்த்தி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் தீபக்ராஜ் அதித்தி இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் எல் சையத் இப்ராஹிம் இணையை வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. சீனாவின் டாலியனில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1 போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலி உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனேயில் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்றீங்க?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.tsuryagar.gov.in.
1: நேயர்கள் கேட்கவிருக்கும்

0: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
3: மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
4: உழவர்களுக்கு
5: ரேவதி அக்கா, நீங்க முயல் வளர்க்கறத பார்க்கும் போது எனக்கு கொல்ல ஆசையா இருக்குக்கா. இத சும்மா மட்டும் வளர்க்க கூடாது, இந்த முயல் வளர்ப்ப ஏன் ஒரு தொழிலாவே பண்ணக்கூடாதுன்னு கூட எனக்கு தோணுதுக்கா.
6: நல்ல யோசனை தான் சித்ரா உனக்கு வந்திருக்கு. நானே இந்த 4-5 முயலோட அப்படியே விட்டுறக்கூடாது, இதையே பெருக்கி பெரிய அளவுல செய்யணும்னு தான் ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. நீ அதையே வந்து கேக்குற பாரு.
5: அப்படின்னா ரேவதி அக்காவுக்கு முயல் வளர்ப்ப எப்படி தொழிலா செய்யறதுன்ற யுத்தியும் தெரிஞ்சிருக்கும். எனக்கும் சொல்லுங்க அக்கா.
6: இவ்வளோ ஆர்வமா நீ கேக்குற, சொல்லாம இருப்பனா சித்ரா? இப்படி சத்த உட்காரு, உனக்கு விழா வாரியா இத பத்தி சொல்றேன்.
5: அக்கா அக்கா, அப்படியே இந்த முயல் குட்டிய கொஞ்சம் என் கையில தூக்கி கொடுங்களேன், அதை கொஞ்சிட்டே நான் கேக்குறேன்.
6: அதை வேற நான் தான் தூக்கி கொடுக்கணுமா? நீயே போய் பிடிச்சிக்கோ. இப்போ விஷயத்த கேளு. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த கால்நடை வளர்ப்புலயே முயலு அதிக இனவருத்தி திறனை கொண்டது, நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதுதான் சித்ரா. இது பொதுவா ஒரு ஈட்டுக்கு 5-6 குட்டிய அழகா பெத்து போடுது. வளர்ற விதமும் இதான் பாக்குறிய, கண்ணுக்கு முன்னாடி கடகடன்னு வளர்ந்து நிக்குது. இதை விட நமக்கு என்ன லாபம் இருக்க முடியும், நீயே சொல்லு.
5: ஏங்கா, இந்த முயல்ல இந்த ரகம் தான் இருக்கா? நான் வேற வேற வீட்டுல எல்லாம் பாக்குறேன், அந்த முயல் எல்லாம் வேற மாதிரி இருக்குதுக்கா.
6: என்ன சித்ரா இப்படி கேட்டுட்ட? முயல்ல நியூசிலாந்து வெள்ளை, சோவியத் சின்சில்லா, வெள்ளை ஜெயிண்ட், சாம்பல் ஜெயிண்ட்னு இறைச்சிக்காகவே வளர்க்கக்கூடிய பல ரகம் இருக்குமா. இந்த ரோமத்துக்கெல்லாம் கூட அங்கோரா அப்படின்னு ஒரு இனத்தை கூட வளர்க்குறாங்க.
5: அதெல்லாம் மலைப்பகுதியில் வளர்ப்பாங்க அப்படிதானக்கா?
6: அப்படின்னு நினைச்சிடாத, நம்ம ஊர்ல கூட அதை இப்பெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
5: ஓஹோ,
6: இந்த நியூசிலாந்து வெள்ளைன்னு சொன்ன பத்தியா, அதோட தாயகம் இங்கிலாந்து நாடு. அதோட ரோமம்லாம் வெள்ளை நேரத்தில் இருக்கும், அதோட கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா வெளிர் சிவப்பு நிறத்துல இருக்கும். அதை வச்சுதான் அந்த இனத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
5: அப்படின்னா இந்த இனம் தான் அந்த முடிக்காக வளர்க்கறதாக்கா?
6: அட இல்ல சித்ரா, இதெல்லாம் இறைச்சிக்காக வளர்க்கறது தான். இதோட எடை பாத்தீங்கன்னா 3-4 கிலோ பொதுவா வளரும். நம்ம நாட்டுல இது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்ததாச்சே, நம்ம ஊர்ல வளருமான்னு நீ நினைக்கலாம்.
5: அதானே,
6: அருமையா வளரும்.
5: சரிக்கா, இப்ப நம்ம வீட்டுல வளர்க்குறீங்களே, இதோ என் கையில இருக்கே, இது என்ன இனம்?
6: இதுதான் வெள்ள ஜெயிண்ட் இனம். இதுலயே ஒண்ணு சாம்பல் ஜெயிண்ட் கூட இருக்கு. இதோட எடை கூட 3-5 to 4 kilos வரைக்கும் வளரக்கூடியது சித்ரா. வெள்ள ஜெயிண்ட்னா வெள்ள நிறத்துல இருக்கும், அதான் உன் கையில இருக்குதே அதுதான். இதுவே சாம்பல் ஜெயிண்ட்னு வச்சுக்கோ, ஏன் சாம்பல் கலர்ல இருக்கும், இவ்வளவுதான் அதோட வித்தியாசம்.
5: ஆமாக்கா, இந்த சோவியத் சின் அதை பத்தி சொல்லுங்களேன்.
6: இந்த இனம் இறைச்சிக்காகவும் வளர்க்குறாங்க, தோல் உற்பத்திக்காகவும் வளர்க்குற இனம் சித்ரா. உடல் இடம் பார்த்தீங்கன்னா மற்ற முயல் மாதிரி தான், 3-4 kilos இருக்கும். இந்த முயலோட அடிப்பகுதி நீல நிற சாம்பல் நிறத்துலையோ இல்லை வெள்ளை நிறமாவோ இருக்கும்.
5: சரிங்க ரேவதிக்கா, இந்த முயல்லாம் பொதுவாக எங்கே வாங்குறது? இப்போ நான் வாங்குறதா இருந்தால் உங்கள் வீட்டு முயலே தூக்கிட்டு போயிடுவேன்னு வச்சுக்கோங்க.
6: சரிதான், நான் வளர்க்குற 4 முயலை நீ வியாபாரமாக்கலான்னு பார்க்குற போல இருக்கு. நான் உனக்கு எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணுன்ற முறையே சொல்கிறேன் சித்ரா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் வாங்கு. நீ அக்கா வீட்டு முயலுக்கு ஆசைப்படாத.
5: சரி சரிக்கா.
4: கேட்டது உழவர்களுக்கு.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
3: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு.

0: இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
4: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
5: அது ஓஎன்ஜிசியோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
4: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
5: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
4: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
5: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ஓஎன்ஜிசி தாமா?
4: தாத்தா ஓஎன்ஜிசினால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
6: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
5: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
6: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்ப ஓஎன்ஜிசி நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.

0: எங்க அருமையான பாடல் சத்தம் கேக்குது? பூங்கொடி நீயா? உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா?
1: அட சுப்பாக்கா, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க?
0: நான் வந்து 2 நாளாவது. ஒரு 8 எங்க வீட்டு பக்கம் வந்து பாத்தியா?
1: எங்க வீட்டு தோட்டத்துல ஒரே களைச்செடி முளைச்சு கிடக்குது. 2 நாளா அந்த வேலையை தானே பாக்குறேன். இதுல எங்க உங்களை பாக்குறது?
0: நல்லாதான் காரணம் சொல்ற. அது சரி, களைய எடுத்து போடுறேன்னு சொல்ற. அதுல குப்பமேனி, கீழா நெல்லி, தூது வேலை, ஓ துளசி கூட இருக்கு போல இருக்கே. ஏன் பூங்கொடி, இதை நீ களையாதான் பாப்பியா, மூலிகையே பார்க்க மாட்டியா?
1: மூலிகை தேவைப்படுறவங்களுக்கு அது மூலிகை, எனக்கு இங்க களை தானே.
0: என்ன அறிவா பேசுற? அப்ப மூலிகையோட மகத்துவம் உனக்கு தெரியலன்னு சொல்லு.
1: அக்கா, மூலிகையோட மகத்துவம் பத்தி எனக்கு தெரியாம ஒன்னும் இல்ல. ஆனா இப்போதைக்கு எனக்கு தேவைப்படல, அதனாலதான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன்.
0: ஓ, உனக்கு தேவைப்படலன்னு எடுத்து போட்டுட்ட. சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன்.
1: என்ன சொல்ல வந்தீங்க
0: பூங்கொடி? இன்னைக்கு மூலிகை சாகுபடியோட மகத்துவத்தை பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி வி முரளிகுமார் அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை கேளு, அதுக்கப்புறம் மூலிகை செடிகளை இந்த மாதிரிலாம் வீணாக்க மாட்ட.
1: சரிக்கா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்ப நான் கண்டிப்பா நிகழ்ச்சியை கேக்குறேன்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில மூலிகைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த மூலிகை சாகுபடி செய்யற ஒரு விவசாயி வந்திருக்காங்க. அது சாகுபடி மட்டும் இல்லைங்க, மதிப்பு கூட்டலும் செஞ்சு விக்கிறாங்களா. வாங்க, அவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி எல்லாம் அவங்க வளர்க்கறாங்கன்னு. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க சார், எங்க இருந்து வரீங்க, எப்பையில இருந்து இந்த மூலிகை சாகுபடி செய்யறீங்க?
3: எனது பெயர் முரளிகுமார், நாகப்பட்டினம் மாவட்டம் கீவலூர் வட்டம் விழுந்த மாவட்டம் என்ற கிராமத்துல இருந்து வர்றேன். நான் வந்து இயற்கை முறையில மூலிகை தோட்டம் வச்சு நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
2: எப்பையில இருந்து சார் பண்றீங்க இது?
3: 7 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
2: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி திடீர்னு மூலிகை சாகுபடிக்கு வந்தீங்க?
3: நான் வந்து MBA முடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கொரோனாவுக்கு பிறகு சரி ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி ஒரு பிளான் பண்ணோம்.
2: அதுலேயும் எப்படி நீங்க மற்ற சாகுபடிலாம் யோசிக்கலையா? காய்கறி, நெல் விவசாயம் இதெல்லாம் இருக்குல்ல, ஏன் வந்து திடீர்னு மூலிகை நோக்கி வந்தீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
3: என்ன காரணம்னா வந்து நம்ம ஊர்ல வந்து முருங்கை நிறைய இருக்குது. அந்த முருங்கை வந்து இலைய யாரும் வந்து அதிகமாக அதை மதிப்பு கூட்டலை. அந்த முருங்கை விதை காயும் சரி நல்ல விலைக்கு போக மாட்டுது. அதனால என்ன பண்ணலாம், அதை வந்து மதிப்பு கூட்டி நம்ம வந்து விற்பனை செய்யலாம்னு சொல்கிற நோக்கத்தில் தான் நான் வந்து இவர் ஏற்றுமதி பண்ணலான்னு ஒரு நோக்கத்தில் தான் நான் அந்த முருங்கையே நான் ஆரம்பித்தேன். படிப்படி

0: வந்து நான் வந்து அப்புறம் மற்ற வகையான மூலிகைகள்லாம் வந்து அவுரி, மருதாணி, ஆவாரம்பூ, பிரண்டை, கரிசலாங்கண்ணி, மருதாணி இதுமாரி மூலிகைகளை வந்து நான் ஒரு கருவேப்பிள்ளை, முருங்கை செடிகளை வளர்க்குறது இதுமாரி ஒரு 10-15 வகையான மூலிகைகளை வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன்.
1: முதல்ல வந்து முருங்கையை தான் மதிப்பு கூட்டல் செஞ்சு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க?
0: கண்டிப்பாக. ஆமாம்,
1: இப்பையும் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: இப்பையும் பண்ணிட்டு
1: இருக்கேன். எத்தனை வகையான மூலிகைகளை ஏற்றுமதி செய்கிறீங்க நம்ம நாட்டிலேருந்து மற்ற நாட்டுக்கு?
0: ஒரு இப்பொழுது வந்து முருங்கை பண்ணிட்டு இருக்கேன். முருங்கை, நெல்லி, வாழைப்பழம், பனானா பவுடர்.
1: பனானா பவுடர்,
0: பவுடர் மூணுமே இப்பொழுது பண்ணிட்டு இருக்கேன்.
1: நெல்லியை எப்படி கொடுக்குறீங்க?
0: நெல்லியை வந்து அதை வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் சொல்ல ட்ரையர் வச்சிருக்கேன், அதனால அதையும் என்ன பண்ணேன்னா அந்த சீசனில் எல்லாத்தையும் கொள்முதல் வாங்கி அதை பதப்படுத்துறதுக்கு சோலார் ட்ரையர் வச்சுருக்கேன். அதில் பதப்படுத்தி அதை காய வச்சு நல்ல மாய்ஸ்டர், ஏன்னா சோலார் ட்ரையர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து மாய்ஸ்டர் ரொம்ப குறைவாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஃபுட் கிரேட் கிடைக்கும் உங்களுக்கு.
1: இப்போ சாதாரணமாக காய வைக்கிறதுக்கும் சோலார் ட்ரையரை பயன்படுத்தி காய வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது?
0: சோலார் ட்ரையர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த தூசியெல்லாம் உள்ளே வராது, அந்த பர்டிகுலர் அந்த டெம்பரேச்சரில் காய வைப்போம். ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் இருந்தால் தான் அதோட இந்த பேன் ஆகாமல் சத்து வீணாக போகாமல் சத்து நிறைஞ்சி இருக்கும். அதில்
1: அதில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குங்களா?
0: அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் இத்தனை டெம்பரேச்சரில் காய வச்சோம்னா அதோட சத்து இருக்கும், அதிகமாக போனதுன்னா அந்த சத்து குறைஞ்சிரும். இது மாதிரிலாம் ஒரு ஒரு ஃபார்முலா டேபிள் இருக்குது. அந்த டேபிள் படி நாங்கள் செட் பண்ணி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் காய வச்சு வெளியே காய வைக்கும் பொழுதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் காய்னா ஒரு 3 நாள் காய்ஞ்சிரும். அது
1: எந்தெந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் பயன்படுத்துறீங்க? இப்ப சோலார் ட்ரையர் ஒன்னு சொன்னீங்க, இப்ப அத பவுடர் ஆக்கணும்னா?
0: பவுடர் ஆக்குற மிஷின், இந்த பல்வரைசர், நம்ம மாவு அரைக்கிற மிஷின் இருக்குல்ல,
1: ரெண்டு தானா? அப்போ
0: பல்வரைசர் வந்து நம்ம 10 HP ல நான் வச்சிருக்கேன். அதுல நல்லா உங்களுக்கு வந்து நல்ல நைஸா ஃபைனா காய வைக்கிறது அப்படியே அரைச்சிருவோம். அரைச்சி அதை வந்து செலுத்தி அதை சுத்தமாக வந்து மதிப்பு கூட்டி நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம்.
1: வாழைப்பழத்தையும் வந்து ஏற்றுமதி செய்வேன்னு சொன்னீங்க, பவுடரா?
0: பவுடர்.
1: அது வந்து வாழைப்பழத்தை வந்து காய வைப்பீங்களா இல்லை காயாக இருக்கும் போதே சீவி காய?
0: நாங்கள் வந்து எப்படின்னா வந்து வாழைப்பழத்தை வந்து நம்ம வந்து காய வைக்க அதில் நல்லா உங்களுக்கு வந்து நல்ல நைஸாக ஃபைனாக நம்ம காய வைக்கிறது அப்படியே அரைச்சிருவோம். அரைச்சி அதை வந்து செலுத்தி அதை சுத்தமாக வந்து மதிப்பு கூட்டி நாங்கள் விற்பனை செஞ்சிட்ருக்கோம்.
1: வாழைப்பழத்தையும் வந்து ஏற்றுமதி செய்வேன்னு சொன்னீங்க, பவுடரா? அது வந்து வாழைப்பழத்தை வந்து காய வைப்பீங்களா இல்லை காயாக இருக்கும் போதே சீவி காய?
0: நாங்கள் வந்து எப்படின்னா வந்து வாழைப்பழத்தை வந்து நம்ம வந்து காய வைக்க

0: வத்தல் போடுறதுக்கு,
1: வத்தல் போடுறதுக்கு ஈஸியாக காஞ்சோ அதே மாதிரி அவங்களும் ஒரு ட்ரையரை வாங்கி பதப்படுத்தி அவங்களும் வந்து விற்பனை செய்யலாம். வீணாக போகாமல் எல்லாம் பதப்படுத்தி நான் மதிப்பு கூட்டினா தான் அது வந்து லாங் லைஃப், அதை வந்து செல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
0: நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல அந்த முருங்கைக்கீரையை வந்து மதிப்பு கூட்டி நான் ஏற்றுமதி செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
1: ஆக்சுவலி நான் வந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்லாம் கொஞ்சம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஜாப் போட்டு வெளியே வரத்துக்கு இதுமாரி இயற்கை விவசாயம் பண்ணி
0: இப்போ நீங்கள் வந்துட்டீங்க அதுலேருந்து?
1: ஆ, வெளியே வந்துட்டேன். நான் வந்துட்டேன் வந்து இதுமாதிரி பொருளை வந்து இதுமாதிரி நம்ம ஊரில், ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் நிறைய மூலிகைகள் நிறைய நிறைஞ்சி இருக்குது. அந்த மூலிகையை வந்து அந்தளவுக்கு அவங்க மதிப்பு கூட்டி விற்பனைக்கு அவங்க ஒரு ஐடியா இல்லாமல் இருக்காங்க. நம்ம சைடில் நிறைய மூலிகை இருக்கிறதுனால நாங்கள் வந்து இது செஞ்சு இதுமாதிரி விற்பனை செஞ்சு வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ணலாங்கிற நோக்கத்தில் தான் இருங்க இந்த இயற்கை விவசாயமும் வந்திருக்கும்.
0: சரிங்க சார், இப்போ நீங்கள் மூலிகைகளை மதிப்பு கூட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து காய வச்சு பவுடர் ஆக்கிறது மட்டும்தானா இல்லை அதையும் தாண்டி வேற எதுவும் பண்றீங்களா?
1: வேற ஒன்றும் அதில் வந்து நாங்கள் வந்து பியூரா தான் பண்றோம். அந்த பொருள்னா அந்த முருங்கைன்னா முருங்கையில தான், அந்த முருங்கையில வந்து அடிஷனல் ஆட் பண்றதும் கிடையாது. காய வைக்க வேண்டியது, பவுடர் பண்ண வேண்டியது, பேக் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். இதுல வந்து அதிகமான வந்து எந்த பொருளுமே வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ், எந்த ஒரு நோ கலர்ஸ் எதுவுமே நாங்கள் நாட் பண்ண முடியாது. நேச்சுரலாக 100% வந்து அது வந்து நேச்சுரல். அந்த பர்பஸில் தான் நாங்கள் வந்து அந்த நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள்.
0: இந்த மூணு பொருட்களும், அதாவது முருங்கை, வாழை பவுடரு,
1: நெல்லி
0: பவுடர், எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்புகிறீங்க?
1: ஃபுல்லாக யூரோப் கண்ட்ரிக்கு அனுப்பிட்டு இருக்கோம்.
0: அங்கே நல்லா வரவேற்பு இருக்குங்களா?
1: உலகம் ஃபுல்லாகவே முருங்கைக்கு வாண்டட் அதிகமாக இருக்குது. அமெரிக்கா, யூரோப்பு, யுஏஇ எல்லாத்துக்குமே முருங்கை வந்து இன்றைக்கி வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு தான், நம்ம உள்ளூர் மக்களுக்கு தான் அதை பற்றி தெரியல, அதை விவசாயம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி போய் ஒரு முருங்கை இலை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. மற்றது வாங்கி போடலாம், கருவேப்பிலை வாங்கி போடலாம், முருங்கை வாங்க முடியாது. ஏன்னா அது முருங்கை வந்து முருங்கை காய்க்கு வேணும்பாங்க, அந்த காயும் நல்ல விலைக்கு போகாது. இலையை பறித்து அவங்க வந்து மதிப்பு கூட்டி பண்ணலாம். முருங்கை காயை வந்து முத்தை விட்டு அந்த விதையை எடுத்து அந்த எண்ணெய் ஆக்கி அதை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம். முருங்கைக்கு வந்து நம்ம ஏரியாவில் வந்து யாருமே அந்த எடுத்து பண்ண மாட்டாங்க.

0: வரைச்சி அவங்க வந்து மதிப்பு கூட்டி பண்ணலாம். முருங்கை காயை வந்து முத்த விட்டு அந்த விதையை எடுத்து அந்த எண்ணெயாக்கி அதை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம். முருங்கைக்கு வந்து நம்ம ஏரியாவில் வந்து யாருமே அந்த எடுத்து பண்ண மாட்டுறாங்க. முருங்கையை வந்து வீட்டில் ஆள் வச்சுருப்பாங்க, ஆட்டு ஒடிச்சு போடுவாங்க, ஆனால் வெளியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால அதே வந்து
1: காய்க்கிற நேரத்தில் இருந்தால் கூட உடைக்க வேணான்னு சொல்லுவாங்க இல்லையா, பூவாக இருக்குது உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க
0: அதனால அவங்க வந்து இந்தமாதிரி நிறையா மரங்களை முருங்கை வளர்த்து அது இலைகளை வந்து மதிப்பு கூட்டி விற்பனைக்கு செய்யலாம், எல்லாருமே செய்யலாம்.
1: இப்போ நிகழ்ச்சியை கேட்டு எத்தனை பேர் இது மாதிரி யோசிக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம காரைக்கால் பண்பலை மூலமாக இந்த நிகழ்ச்சியை வெளியிடும் போது சொல்லுங்கள் சார், இப்போ வந்து இந்த மூணு வந்து ஏற்றுமதி செய்கிறீங்க, இது தவிர என்னென்ன மூலிகைகள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க?
0: ஆவாரம்பூ வச்சுருக்கோம், பிரண்டை, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை வச்சுருக்கோம், மருதாணி செடி வச்சுருக்கோம், செம்பருத்தி செடி வச்சுருக்கோம். இதுமாரி மூலிகைகள் வந்து சொல்லப்போனால் நிறையா இருக்குது.
1: எவ்வளோ பரப்பில் இருக்கும் இதெல்லாம்?
0: இது வந்து ஒரு ஒரு ஹெக்டேர் அளவுக்கு இருக்கும்.
1: இருந்த இடத்துல இது பண்ணுறீங்களா இல்லை இதுக்காக வாங்கினீங்களா?
0: இல்லை, இருந்த எங்கள் ஃபேமிலி ஃபாதர் இடம், அதுலேயே ஃபார்ம் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து ஆர்கானிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கவர்மெண்டில் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அது வந்து ஆர்கானிக் ஃபார்ம். அது அந்த முறையில் அதில் வந்து எந்தவித செயற்கை உரங்கள் எதுவுமே நம்ம வந்து அந்த பூமியில் போடுறது கிடையாது. நேச்சுரலாக நாங்கள் பண்ணுற வாழைப்பழத்தை வாங்கும் பொழுது அந்த தோலை வந்து நாங்கள் மரத்துக்களுக்கு உரமாக பண்ணுவோம்.
1: வாழையிலே பல ரகங்கள் இருக்குல்ல, எந்த ரகம் நீங்க பண்றீங்க? எல்லாமே பண்ணலாமா?
0: நம்ம ஊர்ல வந்து மந்தம், பூவம் நம்ம ஏரியால இருக்குது, அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம நாங்க வந்து வேற விவசாயிட்ட இருந்து செவ்வாழை போடுவோம், பண்ணிட்டு இருக்கோம்.
1: அது கொஞ்சம் கூடுதல் சிறப்பு.
0: ஆமா, செவ்வாழை வந்து நாங்க வேற விவசாயிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி செவ்வாழை பண்ணிட்டு இருக்கோம். நேந்திர பழ பவுடர் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொன்றாக வந்து பனங்கிழங்கு சீசனில் வந்து நாங்கள் பனங்கிழங்கு சீசனில் வாங்கி கொள்முதல் பண்ணி அதை வந்து சுத்தம் பண்ணி அவிச்சு அதை ட்ரையரில் காய வச்சு பவுட்ரு ஆக்கிறோம். பவுட்ரு பண்ணி நாங்கள் வந்து அதை வந்து விற்பனைக்கு
1: ஏற்றுமதி செய்யறீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ ஒரு தடவை காய வைக்கிறீங்க, ஒரு தடவை இந்த வாழையெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா எந்த அளவில் வாங்குவீங்க?
0: எங்கள் ட்ரையர் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான், அது ஒரு 100 கிலோ போடலாம் டைம் வந்து. இதுதான் கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது.
1: மற்ற மூலிகைகள் எல்லாம் என்ன பண்றீங்க? இப்ப அவுரி, கருவேப்பிலை இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து எப்படி? ஏன்னா நீங்க MBA முடிச்சுட்டு சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த வேலையை விட்டுட்டு இப்ப வந்து மூலிகைகள் வளர்த்து மதிப்பு கூட்டல் செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த மூணு மூலமா, அதாவது இந்த ஏற்றுமதி செய்யற வாய்ப்பை தவிர உள்ளூர்ல இந்த மூலிகை மூலமா ஏதாவது உங்களுக்கு வருமானம் உண்டா?
0: கண்டிப்பா. என்னன்னா வந்து அடுத்ததா வந்து இந்த அவுரி சொன்னேன்ல, அவுரி இலவதான் வந்து நேச்சுரல் ஹேர் டை. இப்போ வந்து எல்லாமே ஹேர் டை வந்து எல்லாம் வந்து கெமிக்கலாக இருக்குது, எல்லாருக்கும் அலர்ஜியாக போயிடுது. அதனால இப்போ என்னென்னா நான் என்னென்னா வந்து அவுரி பவுடரை வந்து இலையை காய வச்சு பவுடர் பண்ணி பேக் பண்ணி அவுரி பவுடராக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து இயற்கை சாயம், வரவங்களுக்கு தேடி வருவாங்க, எங்களுக்கு கேள்விப்பட்டு
1: நல்ல பொருள்களை
0: வந்து நேரம் வந்து வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி வந்து மருதாணி செடியும் வச்சிருக்கோம். மருதாணி பவுட்ரு, அவுரி பவுட்ரு ரெண்டுமே வந்து காம்பினேஷனா உள்ளது ஹேர் டைக்கா, நேச்சுரல் ஹேர் டைக்கு. அது நான் மெயினான வருமானமா போயிட்டு இருக்கு எங்களுக்கு.
1: MBA முடிச்சு நீங்க அந்த வேலையில இருந்தீங்களா, அந்த வருமானத்துக்கு இதுக்கும் எப்படி இருக்கு?
0: ஏன்னா இதுல வந்து ஒரு திருப்தி இருக்குது, இயற்கையாக பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு அமைதி கிடைக்கிது, கேட்ட வருமானம் கிடைக்கிது. பிடிச்சிதான் பண்றோம் அந்த இதை, அதனால பிடிச்சது பண்ணும் பொழுது எதுவுமே நிறைவா தான் இருக்கும்.
1: நிறைவுக்கு சரி, ஆனா அதே வருமானம் வருதா, அதை விட தாண்டி வருதா, கம்மியா வருதா?
0: அதை விட குறைவா தான் வரும் அது.
1: ஆனா நல்ல பொருளை மத்தவங்களுக்கு
0: ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுனால பண்ணிட்டு இருக்கோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போ
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சுபாக்கா,

0: நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி வி முரளிக்குமார் அவங்க இவங்க பண்ணிட்டு வர மூலிகை சாகுபடியை பத்தி கேட்டா மூலிகையோட பட்டியலே சொல்லிட்டு வராங்களே.
1: ஆமா பூங்கொடி, 7 வருஷமா வளர்த்துட்டு இருக்காங்களா இத? அதுவும் என்னன்னா அதுவும் என்னென்ன வகையான மூலிகையெல்லாம் வச்சிருக்காங்க பத்தியா?
0: அது மட்டும் இல்ல சுபாக்கா, அதை எப்படி பயன்படுத்தலாம், எந்த மூலிகையில என்ன பயன் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெளிவா சொல்லிருக்காங்க.
1: பூங்கொடி, மூலிகைகளை சாகுபடி செய்யற இவங்க மதிப்பு கூட்டி அதை பலரும் பயன்படுத்துற மாதிரி சோலார் டிரையர் மூலம் காய வச்சு அதை அரைச்சு ஏற்றுமதி கூட பண்றாங்க பத்தியா?
0: சுபாக்கா, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிராமங்கள்லாம் சுலபமா கிடைக்கிற முருங்கை இலைய நாம தான் அலட்சியப்படுத்துறோம், ஆனா அதையுமே வாங்குற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இந்த நிகழ்ச்சியை கேட்டதுதான் எனக்கு தெரியுது.
1: பாதி நிகழ்ச்சியிலே தெரியுதா, மீதி நிகழ்ச்சியும் கேளு, மொத்தமா தெரிய வரும். வேற எதிர்காலத்துல என்னென்னலாம் பண்ணலாம்னு இருக்கீங்க இந்த மூலிகை இலையே?
2: எல்லாத்தையும் வந்து ஏற்றுமதி தான் என்னோட மெயின் கோலே. வந்து
1: இப்ப இருக்கிற 3 அதிகமாகணும்.
2: இல்ல, நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஐட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 3 ஐட்டம் மட்டும் தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம்.
1: உள்ளூர்ல
2: வந்து இந்த எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அதை ட்ரையல்ல காய வச்சு எலுமிச்சை வத்தலா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மந்தி பிரியாணிகள்லாம் நாங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்.
1: எலுமிச்சை வத்தல்,
2: ஆமா, ட்ரை லெமன் சொல்லுவாங்க, அதை காஸ்மெட்டிக் யூஸ் பண்றாங்க, டீல யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி மந்தி பிரியாணி எங்களுக்கு பண்ணுவாங்க. அது வந்து எங்க நாங்க ட்ரையர்ல வச்சு எல்லா ஹோல்சேலா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா ஷாப்புங்களுக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து ஏபிசி மால்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாமே பண்ணி நட்ஸு நாட்டு வெள்ளம் போட்டு குவாலிட்டியா நல்லா அந்த ரேஷியோவில் செஞ்சிட்ருக்கோம்.
1: சரிங்க சார். மற்றபடி மூலிகை செடிகளாக கொடுக்கறது உண்டா?
2: மூலிகை செடிகளாக இல்லை, எல்லாம் மூலிகை பவுட்ரா தான். நேச்சுரல் சால்ட், இந்த சீ சால்ட்டோட ஹெர்பல் ஆட் பண்ணி ஹெர்பல் சால்ட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து ஹெர்பல் டிஷ்வாஷ் பவுடர், மூலிகை பாத்திரம் கழுவுற பவுடர் பண்ணிட்டு இருக்கோம். மூலிகை பாத்ரூம் டைல்ஸ் கிளீன் பண்ணுறது அது பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே மூலிகை பேசஸ் எல்லாம் நம்ம வந்து பிராண்டட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்.
1: இதுக்கு எதுவும் பயிற்சி எல்லாம் போயிருக்கீங்களா?
2: பயிற்சி வந்து ஆக்சுவலாவே, ஆமா, கேவிகேல பயிற்சி போனோம். நான் சிக்கல் கேவிகேல ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க, அதுல கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருந்தேன், அதன் மூலமா பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரிங்க சார். அதுல இருந்தா இப்ப இந்த இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க?
2: கத்துக்கிட்டோம்.
1: டிஷ்வாஷ் பவுடர், பாத்ரூம் கிளீனர், இதெல்லாம்
2: எல்லாமே ஒரு 25 ஐட்டம் மேல நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
1: 25 ஐட்டம் என்னென்னங்கய்யா?
2: ஏபிசி மால்ட், பனங்கிழங்கு பவுடர், செவ்வாழை பவுடர், நேந்திரம் பவுடர், நெல்லி பவுடர், கருவேப்பிள்ளை பவுடர், முருங்கை இலை பவுடர், ட்ரை லெமன் வத்தல், ட்ரை லெமன் பவுடர், டிஷ்வாஷ் பவுடர், ஹெர்பல் டிஷ்வாஷ் பவுடர், ஹெர்பல் டைல்ஸ் கிளீனர், ஹெர்பல் சால்ட், ஜாக் ஃப்ரூட் பலாப்பழ பவுடர், மாம்பழ பவுடர்.
1: இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் நீங்க பக்கத்துல உள்ள
2: விவசாயிகள்கிட்ட வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வச்சு பார்த்தா சோலார் டிரையரை பயன்படுத்தி எல்லாமே பவுடர் பேஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க.
2: ஆமா, அது மெயினா வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணி மதிப்பு கூட்டுறதுக்கு இந்த சோலார் டிரையர்ன்ற கான்செப்ட் மூலம் தான் பண்ண முடியும்.
1: இல்ல, சிலவங்க மதிப்பு கூட்டுறதுன்னா இப்ப மாங்காய், ஊறுகாய், அதாவது அந்த இந்த மாதிரி கொடுப்பாங்க,
2: அவங்களுக்கு வந்து பூ சேர்க்கும் பொழுது அவங்க வீணா போகாது. இந்த மாதிரி பொருள் வந்து காய வச்சாதான் மாய்ஸ்டர் ஃபுல்லா எடுத்தா எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து வீண் போகாது.
1: அதுல உப்புல பதப்படுத்தி வீணா போகாம இருக்கிறது. நீங்க வந்து ஈரப்பதத்தை எடுத்துட்டு
2: பதப்படுத்து, அவ்வளவுதான்.
1: வேற எதிர்கால திட்டமா என்னென்ன யோசிச்சிருக்கீங்க? சாகுபடி செஞ்சு பார்க்க வேண்டிய மூலிகைகள் அந்த மாதிரி
2: கிடைக்கும்.
1: ஓஹோ,
2: சர்க்கரை சேர்க்க வேண்டியில்ல, அந்த இலையை கசக்கி விட்டாலே அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரி உள்ளது பார்த்துட்டு இருக்கேன். வெட்டி பேர் அது மாதிரி கொஞ்சம் சோடி பண்ணணும், அது மாதிரி பிளான் இருக்குது. லெமன் கிராஸ் சொல்லுவாங்க, அந்த இது கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் ஃபார்ம் பண்ணலான் இருக்கேன்.
1: நீங்க மற்ற மூலிகை சாகுபடி செய்யற விவசாயிங்க கூட நீங்க கலந்து ஆலோசிச்சது உண்டா, இல்ல அவங்கள்ட்ட இருந்து நீங்க வாங்குறது, உங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி இது இருக்கு?
2: உண்டு. அவங்களுக்கு என்னன்னா வந்து அவரி விதையெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து வாங்குவேன், தக்கேந்து பண்ணுவாங்க, அவங்க எனக்கு கொடுக்கறதுனால நான் வாங்கி தெளிச்சு பண்ணிட்டு இருக்கேன். கருவேப்பிள்ளை செடி தேவைப்படும் போது அவங்கள்ட்ட இருந்து வாங்கி பண்ணிக்கிறது. என்னட்ட உள்ளதை வந்து மருதாணி, என்னட்ட செம்பருத்தி, என்னென்ன இருக்கோ அவங்களுக்கு கொடுத்து அது பண்ணிக்கிறது. இப்போ வந்து என்னன்னா, இப்ப நான் பண்றதை வந்து நம்ம மாவட்டம் வெளி மாவட்டங்களுக்கு மதிப்பு கூட்டி விற்கணுங்கிறதா என்னோட
1: பயன்படுத்தணும்.
2: தமிழ்நாடு மட்டும் இல்ல, நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா உள்ளவங்களுக்கு

0: பயன்படுத்தணும் மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன்.
1: இந்த மூலிகைகள்லாம் வளர்க்குறீங்கல்ல, அதுக்கு என்னென்ன உரங்கள் அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்களா, இல்லை எப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க? அது எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கா?
0: ஆமாம், என்னென்னா இதில் வந்து இயற்கை உரம் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், செயற்கை உரங்களை வந்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் வந்து நாங்கள் வந்து வாழைப்பழம் பவுட் பண்ணும்பொழுது அந்த தோல்லாம் எடுத்து, அது வந்து வேஸ்டேஜ் தானே அது.
1: ஆமாம்,
0: அதை வந்து
1: அது 100 கிலோங்கும் போது நிறையவே கிடைக்கும்,
0: நிறைய கிடைக்கும். காய வச்சு அதை வந்து மரத்துங்களுக்கு செடிகளுக்கு உரமாக வச்சிடுறோம். ஆடு வச்சிருக்கோம், மாடு வச்சிருக்கோம், அந்த சாணங்கள்லாம் வந்து அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம்.
1: பொதுவா வந்து மற்ற தாவரங்கள்ல பூச்சி நோயெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மூலிகை செடியா இருக்கிற செடிகளை பறிச்சு ஐந்தலை கரைசல்ல மாதிரி கரைசல் செஞ்சு, இல்லைன்னா அதுல இருந்து சாறு எடுத்து தெளிக்கிறது வழக்கம். இப்ப வந்து இதெல்லாமே மூலிகை செடி நீங்க வச்சிருக்கிறது எல்லாம் ஓரளவு. இதுல இந்த பூச்சிகள் எல்லாம் வருதா, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றீங்க?
0: இது வரைக்கும் வந்து பூச்சி இது வரைக்கும் இல்ல, அவரிக்கெல்லாம் இது வரைக்கும் நாங்க வந்து எந்த மருந்து அடிச்சதும் கிடையாது எந்த செடியுமே. ஆனா இதுக்கு மேல வளர்றதுக்காக மீனமலம் தெளிப்போம்.
1: வளர்ச்சூக்கியே பயன்படுத்துறீங்க,
0: பூச்சி விரட்டி எதுவுமே நாங்க இது வரைக்கும் ஒரு 6-7 வருஷமா பயன்படுத்தவே இல்லை.
1: அந்த அளவு பூச்சி எதுவும் வரல,
0: பூச்சி இல்ல.
1: மாவு பூச்சி எல்லாம் வருமே எல்லாத்துலயுமே, இதுல எதுவும் வரலையா?
0: மாவு பூச்சி வந்து இதுலயே சித்துரும், அந்த மீன் அமிலத்திலேயே அது கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுது. அது
1: இப்ப இந்த நெல்லிலாம் வந்து பவுடர் ஆக்குவேன் அப்படின்னு
0: சொன்னீங்கல்ல,
1: அது வந்து எப்படி பறிச்சு அந்த விதைகள் எல்லாம் நீக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவீங்களா?
0: ஆமா, இப்ப வந்து எங்க தோட்டத்தில் நெல்லி இருக்குது, நெல்லி பறிச்சு அதை வாஷ் பண்ணிட்டு ட்ரையர்ல போட்டுருவோம், சோலார் ட்ரையர்ல ஒரு 3-4 டேஸ் என்ன ஆகும்னா அந்த ஹீட்ல வந்து வெந்துடும், அப்படி அந்த கொட்டை எடுத்துடலாம்.
1: ஓ, அதுக்கப்புறம் தான் விதை எடுப்பீங்களா?
0: அந்த கொட்டை எடுத்துட்டு திருப்பியும் ட்ரையர்ல காய வச்சிருவோம், ஒரு 3-4 டேஸ் வந்து காயும். காய்ஞ்ச உடனே நல்லா வத்தலாம் ஒன்னே மாய்ச்சர் இருக்காது, அதை ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு நாங்க வந்து மெல்ல எங்க ஓன் பல்லரிசர் வச்சிருக்கோம், மிஷின் வச்சிருக்கோம், அதுல அரைச்சிட்டு பேக்கெட் பண்ணுறோம். அதுக்கு சீலர் மிஷினெலாம் வச்சுருக்கோம், அதுக்கு பேக்கிங் மிஷின்லாம் நாங்கள்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏர் டைட்டாக இருக்கும், குவாலிட்டியாக பண்ணுறோம்.
1: பதப்படுத்திகள்லாம் எதுவும் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்க. பொதுவாக இப்போ இந்த மாதிரி பவுடர் ஆக்குற இந்த பொருள்கள்லாம் எத்தனை நாளைக்கு வரைக்கும் வரும்?
0: இதெல்லாம் வந்து இந்த சோலாரில் பண்ணுறதெல்லாம் 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குது. நோ ப்ரிசர்வேட்டிவ், எந்த வித இதுவும் சேர்க்கலை, கெமிக்கல் சேர்க்காதனால சேர்க்காமல் இருக்கும் பொழுதே 1 இயர் வரைக்கும் லைஃப் இருக்கு. ஏன்னா அது என்ன காரணம்னா அதில் வந்து ஈரப்பம் தான் சுத்தமாக இருக்காது.
1: இல்லை, நீங்கள் இப்போ சொல்லும்போதே சொன்னீங்க அதை பேக் பண்ணும்போது ஏர் டைட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருவேளை வீட்டில் வாங்கி வச்ச பிறகு அது சரியாக அந்த காற்றோட்டம் இருக்கிற மாதிரி இருந்தால் வீணாக போயிடுமா?
0: கண்டிப்பாக வீணாக போயிடும். அவங்க என்ன பண்ணணும், அது ஏர் டைட்டடாக வந்து அவங்க ட்ரை கூல் பிளேஸில் ஃப்ரிட்ஜ்லேயோ டைட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா
1: வீணா. பவுடராக இருந்தாலுமே ஏர் டைட்டில் இருக்கணும்,
0: ஏர் டைட்டில் இருக்கணும். முக்கியமாக என்னென்னா வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஆமாம், அந்த ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் வீணாக போகும். சோலார் ட்ரையில் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈரப்பதமே சுத்தமாக இருக்காது. உங்களுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணோம், 3.59 தான் இருக்குது, 100%.
1: அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக பார்த்து தான்
0: நாங்க வந்து நியூட்ரிஷன் வேல்யூலாம் டெஸ்ட் பண்ணுவோம். நாங்க ரீசெண்டா வந்து எதுக்குன்னா ஏபிசி மால்ட்டுக்கு பண்ணோம், சிவாடி பவுடருக்கு பண்ணோம், நேந்திரம் பவுடருக்கு பண்ணோம்.
1: இதெல்லாம் எங்க இருந்து டெஸ்ட் பண்றதுக்குலாம் எங்க போய் பண்றீங்க?
0: நாங்க தஞ்சாவூர் நெப்டமல பண்றோம், சென்னையில இருக்கு லேப் இருக்கு, எஸ்எம்எஸ் லேப் இருக்குது, அது மாதிரி ஃபுட்டு டெஸ்ட் பண்ற லேப்ஸ் இருக்குது. அதுல போய் நாங்க வந்து அப்பப்ப தேவைப்படும் பொழுது நாங்க டெஸ்ட் பண்ணி வெளியே அனுப்பும் பொழுது நாங்களுக்கு டெஸ்ட் தேவைப்படும், எங்களுக்கு எடுத்து பார்த்துக்குவோம். பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த அதை வச்சு நம்ம அதோட செல்ஃப் லைஃப் எத்தனை நாள் தாங்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 6 மந்த் வருமா, 1 இயர் தாங்குமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த இயந்திரங்கள்லாம் எப்படி வாங்குனீங்க, எங்கிருந்து வாங்குனீங்க, இதுக்கு வந்து மானியம் அந்த மாதிரி அரசு உதவிகள் எதுவும் கிடைச்சதா?
0: ஃபர்ஸ்ட்ல வந்து சோலார் ட்ரையர் வந்து மானியம் வாங்கணும், அதன் பிறகு இந்த மிஷினுக்கெல்லாம் வாங்கல.
1: பவுடர் ஆக்குற பல்வரைசர்,
0: சீலர் மிஷின், ஹேண்ட் சீலர் மிஷின், அந்த பிரண்டிங் மிஷின், சீலர் மிஷின், பல்வரைசர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து
1: ரொம்ப நன்றிங்க சார். நிலையத்துக்கு வந்து உங்களோட மூலிகை சாகுபடியை பத்தியும் அதை எப்படி எல்லாம் நீங்க மதிப்பு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்றீங்க அப்படிங்கிற தகவல்களையும் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இத பத்தின பல சந்தேகங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்ம பகுதிகளில் கிடைக்கிற பொருள்களையே எப்படி நீங்க அழகா ஏற்றுமதி செய்யலாம் அப்படிங்கிற அந்த வாய்ப்புகளையும் எங்க கண்முன கொண்டு வந்தீங்க. இதை அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்காக உங்களோட அலைபேசி என்ன அவங்கள்ட்ட தரேன், குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் விழுந்தமாவடி வி முரளிகுமார் அவங்களோட அலைபேசி எண் 7904-32-1911. மீண்டும் ஒரு முறை, 7904-32-1911. ரொம்ப நன்றிங்க சார்.
0: வணக்கம் மேடம்.
1: புங்கொடி, மூலிகை சாகுபடியோட மகத்துவத்தை பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி வி முரளிகுமார் அவங்க பல விஷயங்களை சொன்னாங்களே, இன்னமும் மூலிகை செடியை வீணாக்குவ?
2: என்ன சுபாக்கா இப்படி சொல்லிட்டீங்க? எலும்பிச்சை பழத்தை கூட இவங்க காய வச்சு வத்தல் போடுறாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க வளர்த்துட்டு வர மூலிகைகள் எல்லாத்தையுமே 25 வகையில மதிப்பு கூட்டலும் பண்றாங்களாம்.
1: அது மட்டும் இல்ல பொங்குடி, இவங்க வளர்க்காத

0: மூலிகைகளையும் தேவைப்படுற மூலிகைகளையும் கூட மற்ற விவசாயிகள்ட்ட இருந்து வாங்குறாங்க.
1: ஆமா சுபக்கா, இவங்க பண்ற இந்த மூலிகை மதிப்பு கூட்டுதல் படி ஈரப்பதம் தான் முக்கியம் போல. இந்த ஈரப்பதத்தை எடுத்துட்டா நம்மளும் இவங்கள மாதிரி மதிப்பு கூட்டி இவங்ககிட்டே கொடுத்துடலாம் போல இருக்கு.
0: கண்டிப்பா. நேயர்கள் இதுவரை கேட்டது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
0: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
0: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: இன்னும் சில நொடிகளில் மனதின் குரல். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் இந்திய மக்களுக்கு இன்று காலை ஒலிபரப்பப்பட்ட மன் கி பாத் 137வது பகுதியின் தமிழ் மொழிபெயர்ப்பு.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை

0: தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
1: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம், அது பற்றின பார்வை, அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
1: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோன்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர்

0: மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா, அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடக குழுக்களும்

மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குபோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான

ஈடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/2 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் 1,000-க்கணக்கான செடிகளை நடவு செய்தார்.
முதல் முயற்சியிலேயே 5000-க்கும் அதிக

மான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார்.

இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் அரை ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவோகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவோகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவோகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள்.

0: நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:32.

0: இயற்கை நமக்கு கொடுத்த குடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது நாகை மோராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் காற்றில் வரும் காணம். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மோராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: மோராசன்ஸ் ஆடித்தள்ளுபடி முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீஸ்வர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
3: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
4: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
3: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ 0436823123 அல்லது 2919480 அல்லது 2995 அலைபேசி எண் 9566427231. நிகழ்ச்சியில் இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வாழ்க்கை என்பதை ஒரு வரியில் சொன்னால். வாழ்க்கை என்பதை ஒரு வரியில் சொன்னால். உங்களுடைய பதிவுகளை நம் காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவிடலாம். விருப்பமான பாடல்களையும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய நம் நேயர், வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
6: சுபுத்ரே சங்கரி.
5: என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க சங்கரி?
6: படம் டூயட். பாடல் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி காரை பண்பலை வழியாக.
5: சரி, நிச்சயமா உங்கள் விருப்ப பாடல் நமது பண்பலையில் கேட்போம். நன்றி.
6: நன்றி சோழர்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நெய்யர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: நல்லூர் சரவணா கமல்.
0: சரவணா கமலீஷ், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: ரோஜா படத்துல இருந்து சின்ன சின்ன ஆசை.
0: சரிங்க, பாடல் கேட்போமா?
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம் நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நேயர், ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: நான் கூர் வணங்குறேன்.
0: என்ன பாட்டுங்க சார் கேட்க விரும்புறீங்க?
1: காசி படத்துல இருந்து
2: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
2: இன்றைய பயன் தேர்வியில் மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த தலைப்பு வாழ்க்கை என்பதை ஒரு வரியில் சொன்னால். இதற்கு அமிர்தராயன் கோட்டை பாரியுள்ள வீரவநல்லூர் கருணாநிதியாக வாழ்த்து தெரிவிச்சு செந்தில் கண்ணன் பேரளம் சோபா அனுப்பியிருக்காங்க. வாழ்க்கை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த வரம்னு நினச்சிருக்காங்க. நச்சுப்பிள்ளை குடும்பம் நிறைவிலிருந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன் அனுப்பியிருக்காங்க. இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் வாழ்க்கையில் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. வாழ்க்கையில் மிகவும் அழகானது, அதை வாழ்ந்து ரசிக்க வேண்டும். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி அனுப்பியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, அனுபவம் சுகமும் துக்கமும் கலந்த நம்மை பலப்படுத்தும் ஒரு பயணம். திருமலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்புனது. வாழ்க்கை பிடிக்காத வாழணும், பிடித்தாக வாழ வேண்டும். நெடுஞ்செழியன் இடங்கண்ணியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. தங்களுக்கு இரவு வணக்கம். நான் எனது தாய் தந்தையாருக்கு மகனாக இப்பிரபஞ்சத்தில் பிறந்தது மிகவும் புண்ணியமாக கருதுகிறேன். ஆமாங்க, உண்மைங்க, அவ்வளவுதாங்க. காரைக்கால் மேலே உடுதுறை சோப்பு விஜயராகவன் அனுப்பியிருக்காங்க. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பேரளம் சந்தோஷ்குமார் அனுப்பியிருக்காங்க. வாழ்க்கையை பற்றி ஒரு வரியில் சொன்னணும்னா, மற்றவங்க எப்படி வாழ்க்கை வாழுறாங்கன்னு எனக்கு முடிந்தவரை மற்றவங்களுக்கு நல்லது பண்ணவில்லை என்றாலும் அவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடாது, அதுவே ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி, சந்தோஷம் அப்படின்னு நினைக்க வாழ்க்கை ஒரு சந்தோஷம்னு அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி நம்முடைய நேயர்கள் பதிவுகளை இன்று தெரிவிச்சிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை மணி 9:15 காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் டிஆர் பட்டினம் கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர், காரைக்கால் டிஆர் பட்டினம் ஸ்ரீ குமரன் ஷாப்பிங் வழங்கும் ஆலய உலா, காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன் பட்டினம் அருள்மிகு அபிராமி அம்மன் உடனமர், அருள்மிகு ராஜசோலீஸ்வரர் பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முகவர்

0: நடை. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டி ஆர் பட்டினம் கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர்.
2: உங்கள் கைராசி சாபனம் கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர், மெயின் ரோட் திருமலை ராயன் பட்டினம் காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டி ஆர் பட்டினம் ஸ்ரீ குமரன் ஷாப்பிங்.
3: உங்கள் அனைத்து தேவைகளை நிறைவு செய்யும் ஒரே கடை ஸ்ரீ குமரன் ஷாப்பிங், சட்டைப்பர் பிள்ளை வீதி திருமலை ராயன் பட்டினம் காரைக்கால்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகை புராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை முராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: சக்கரவர்த்திக்கும் முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயருக்கும் இடையே சற்று கசப்பும் சூடும் நிறைந்த ஒரு உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தனக்கு தெரியாமல் ராஜ்யத்தில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தான் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் பலர் தன்னை புறக்கணிப்பதாக சக்கரவர்த்தி ஆதங்கமும் கோபமும் கலந்த குரலில் அனிருத்த பிரம்மராயரிடம் கூறி, மேலும் தன்னுடைய பிள்ளைகளுடன் இணைந்து கொண்டு முதலமைச்சரும் சதி ஆலோசனையில் ஈடுபடுகிறார் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். அனிருத்த பிரம்மராயர் தன்னிலை விளக்கம் அளித்து இலங்கைக்கு போயிருந்தபோது கூட அருள்மொழிவர்மனை சில காலம் சோழ நாட்டிற்பக்கம் வரவேண்டாம் என்று சொல்லியிருந்ததாக தன்னிலை விளக்கம் அளிக்கிறார். பழுவேட்டரையர்கள் வாயிலாக அருள்மொழிவர்மனை கைது செய்து கொண்டு வரும்படியாக அதற்கு சக்கரவர்த்தியின் ஒப்புதலும் அளித்திருந்ததாக அனிருத்த பிரம்மராயர் சக்கரவர்த்தியிடம் தெரிவிக்கிறார்.
1: பொய் பொய்!

0: முதன் மந்திரி பொய், எல்லாம் முழுப்பொய். பார்த்திபேந்திர பல்லவன் எல்லாம் என்னிடம் கூறிவிட்டான். பழுவேட்டரையர்கள் அனுப்பிய கப்பலில் இளவரசன் வரவில்லை. பார்த்திபேந்திரனுடைய கப்பலில் வந்தான். யாரோ ஒருவனை காப்பாற்றுவதற்காக என்று சொல்லி பார்த்திபேந்திரன் தடுத்தும் கேளாமல் கொந்தளித்த கடலில் குதித்தான். இப்போது யோசிக்கும் போது எல்லாமே பொய் என்றும் என்னை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி என்றும் தோன்றுகிறது. இந்த சூழ்ச்சியில் குந்தவையும் சம்பந்தப்பட்டவள் என்பதை நினைக்கும் போதுதான் எனக்கு வேதனை தாங்கவில்லை. இந்த உலகமே எனக்கு எதிராக போனாலும் குந்தவை என்னுடன் இருப்பாள் என்று எண்ணி இருந்தேன். ஒரு தகப்பன் தன் மகளிடம் சாதாரணமாக சொல்ல தயங்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் சொன்னேன். அரசர்க்கரசே, இளைய புராட்டி தங்களுக்கு எதிராக சதி செய்வதாய் உலகமே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். தாங்களும் நம்பக்கூடாது. இளைய புராட்டி ஒரு விஷயத்தை தங்களிடம் சொல்லவில்லை என்றால் அதற்கு காரணம் அவசியம் இருக்க வேண்டும். சின்ன இளவரசர் தம் சிநேகிதனை காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்ததில் பொய் ஒன்றுமில்லை. இளவரசையும் அவருடைய சிநேகிதரையும் கடலிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்த ஓடக்கார பெண் இதோ இந்த அடுத்த அறையில் இருக்கிறாள். இலங்கையில் நடந்தவற்றையும் நேரில் பார்த்து அறிந்தவள். அரசே, அவளை கூப்பிடட்டுமா என்றார் அனிருத்தர். சக்கரவர்த்தி மிக்க ஆவலுடன்,
1: அப்படியா, உடனே அவளை அழையுங்கள். முதன் மந்திரி, கோடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்து வரச் சொன்ன பெண் அவள்தானா என்றார்.
0: பழுவேட்டரையர் பல்லக்கில் வந்த பெண்தான், அடுத்த அறையில் காத்திருக்கிறாள். இதோ அழைக்கிறேன்
2: என்று அனிருத்தர் கூறி கையை தட்டியதும் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் உள்ளே வந்தார்கள். பூங்குழலியை சக்கரவர்த்தி உற்று பார்த்துவிட்டு,
0: இந்த பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை அல்லவா? ஆனால் முகஜாடை சற்று தெரிந்த மாதிரி இருக்கிறது. பிரம்மராயரே, இவள் யார்
2: என்று கேட்டார்.
0: இவள் கோடிக்கரை தியாக விடங்கர் மகள், பெயர் பூங்குழலி.
1: ஆஹா, அதுதான் காரணம்
2: என்று சக்கரவர்த்தி கூறினார். பிறகு வாய்க்குள்ளே,
1: இவள் அத்தையின் முகஜாடை கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் அவளைப் போல இல்லை, ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது
2: என்று முணுமுணுத்துக் கொண்டார். அவர் முணுமுணுத்தது பூங்குழலியின் காதில் லேசாக விழுந்தது. அதுவரையில் சக்கரவர்த்தியை பூங்குழலி பார்த்ததில்லை. அவர் அழகில் மன்மதனை விஞ்சியவர் என்று கேள்விப்பட்டிருந்தாள். இளவரசரை பெற்ற தந்தை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் எண்ணியிருந்தாள். இப்போது உடல் நோயினாலும் மன நோயினாலும் விகாரப்பட்டு தோன்றிய சக்கரவர்த்தியின் உருமத்தை பார்த்து திகைத்து போனாள். தன் அத்தையை கைவிட்டது பற்றி சக்கரவர்த்தியிடம் சண்டை பிடிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்ததை நினைத்து வெட்கினாள். பயத்தினாலும் வியப்பினாலும் கூச்சத்தினாலும் சக்கரவர்த்தியை தரிசித்தவுடனே வணக்கம் கூறுவதற்கு கூட மறந்து நின்றாள்.
1: பெண்ணே, உன் தந்தை தியாக விடங்கர் சுகமா
2: என்று சக்கரவர்த்தி அவளை பார்த்து கேட்டார். அப்போதுதான் பூங்குழலிக்கு சுய நினைவு வந்தது. இலங்கை முதல் கிருஷ்ணா நதி வரையில் ஒரு குடை நிழலில் ஆடும் சக்கரவர்த்தியின் சந்நிதியில் தான் நிற்பதை உணர்ந்தாள். உடனே தரையில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு எழுந்து கைகூப்பி வணக்கத்துடன் நின்றாள். சுந்தர சோழர் அனிருத்தரை பார்த்து,
0: இந்த பெண்ணுக்கு பேச வரும் அல்லவா? ஒருகால் இவள் அத்தையைப் போல இவளும் வாய் பேச முடியாதவளா
2: என்று கேட்டபோது அவர் முகம் மனவேதனையினால் சுருங்கியது.
0: சக்கரவர்த்தி, இந்த பெண்ணுக்கு பேச தெரியும். 9 ஸ்திரீகள் பேசக்கூடியதை இவள் ஒருத்தியே பேசி திருத்து விடுவாள். தங்களை தரிசித்த அதிர்ச்சியினால் திகைத்து போயிருக்கிறாள்
2: என்றாள் அனிருத்தர்.
1: ஆமாம், என்னை பார்த்தால் எல்லோருமே மௌனமாக நின்று விடுகிறார்கள். என்னிடம் ஒருவரும் ஒன்றும் சொல்லுவதில்லை
2: என்றார் சக்கரவர்த்தி. மறுபடியும் பூங்குழலியை பார்த்து,
1: பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மனை நீ கொந்தளித்த கடலிலிருந்து காப்பாற்றினா என்று முதன் மந்திரி சொல்லுகிறார், அது உண்மையா
2: என்று சுந்தர சோழர் கேட்டார். பூங்குழலி தயங்கி தயங்கி, ஆம் பிரபு, அது குற்றமாயிருந்தால் என்றாள். சக்கரவர்த்தி சிரித்தார். அந்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக துணித்தது.
1: பிரம்மராயரே, இந்த பெண் சொல்வதை கேளுங்கள். அது குற்றமாயிருந்தால் என்கிறாள். இளவரசன் உயிரை இவள் காப்பாற்றியது குற்றமாயிருந்தால் என்கிறாள்.

0: என் மகன் கடலில் முழுகி செத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் போலிருக்கிறது. அப்படிப்பட்ட ராட்சதன் நான் என்று இவளிடம் யாரோ சொல்லி இருக்கிறார்கள். முதன் மந்திரி, நாட்டு மக்கள் எல்லாம் இப்படித்தான் என்னை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டார் சுந்தர சோழர்.
1: பிரபு, இவள் பயத்தினால் ஏதோ சொல்லிவிட்டாள். அதை பொருட்படுத்த வேண்டாம். பெண்ணே, இளவரசரை நீ காப்பாற்றியதற்காக இந்த சோழ நாடே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. சக்கரவர்த்தியும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அதற்காக நீ என்ன பரிசு வேண்டுமோ அதை கேட்டு பெறலாம். இப்போது நடந்ததையெல்லாம் சக்கரவர்த்தியிடம் விவரமாக கூறு, பயப்படாமல் சொல்லு என்றார்.
0: முதலில் ஒரு விஷயத்தை இந்த பெண் சொல்லட்டும். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றியதாக சொல்லுகிறாளே, அவன் இளவரசன் தான் என்பது இவளுக்கு எப்படி தெரியும்? முன்னம் பார்த்ததுண்டா
2: என்றார் சக்கரவர்த்தி. ஆம் பிரபு, முன்னம் ஈழ நாட்டுக்கு வீரர்களுடன் இளவரசர் கப்பல் ஏறிய போது சில தடவை பார்த்திருக்கிறேன். ஒருமுறை இளவரசர் என்னை சமுத்திரகுமாரி என்று அழைத்ததும் உண்டு என்று கூறினாள் பூங்குழலி.
0: ஆஹா, இந்த பெண்ணுக்கு இப்போதுதான் பேச்சு வருகிறது
2: என்றார் சோழ சக்கரவர்த்தி. பின்னர் முதன் மந்திரி அடிக்கடி தூண்டி கேள்வி கேட்டதன் பேரில் பூங்குழலி வந்தியத்தேவனை இலங்கைக்கு அழைத்துச் சென்றதிலிருந்து இளவரசரை நாகப்பட்டினத்தில் கொண்டு போய் விட்டது வரையில் எல்லாவற்றையும் கூறினாள். ஆனால் அனிருத்தர் எச்சரிக்கை செய்திருந்தபடியால் மந்தாகினியை பற்றி மட்டும் ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாம் கேட்ட பின்னர் சக்கரவர்த்தி,
0: பெண்ணே, சோழ குலத்துக்கு இணையில்லாத உதவி செய்திருக்கிறாய். அதற்கீடாக உனக்கு செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று கேட்கிறேன், சொல். கோடிக்கரையில் இளவரசரை கரை சேர்த்த பிறகு இங்கே ஏன் அழைத்து வரவில்லை? ஏன் நாகப்பட்டினத்துக்கு அழைத்து போனாய்
2: என்றார். சுவாமி, இளவரசர் கொடிய ஜுரத்தினால் நினைவிழந்திருந்தார். நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் நல்ல வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்று அங்கே அழைத்து போனோம். பிக்ஷுக்கள் இளவரசரிடம் மிக்க பக்தி உள்ளவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இளவரசரை அந்த நிலையில் ஓடத்தில் தான் ஏற்றி போகலாமே தவிர குதிரை மேலோ வண்டியிலோ ஏற்றி அனுப்ப முடிந்திராது.
0: அந்த சமயம் கோடிக்கரையில் பழுவேட்டரையர் இருந்தாரே, அவரிடம் ஏன் தெரிவிக்கவில்லை?
2: பூங்குழலி சற்று தயங்கிவிட்டு பின்னர் கம்பீரமான குரலில், சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர் இளவரசருக்கு விரோதி என்று நாடெல்லாம் அறிந்திருக்கிறது. அப்படி இருக்க இளவரசரை பழுவேட்டரையரிடம் ஒப்புவிக்க எவ்விதம் எனக்கு மனம் துணியும் என்றாள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: இளம் பிராயத்தில் என் அத்தை இலங்கைக்கு அருகில் ஒரு தீவில் வசித்து வந்தாள். அவளை சோழ ராஜகுமாரன் ஒருவன் காதலிப்பதாக பாசாங்கு செய்தான். அவள் நம்பிவிட்டாள். பிறகு அந்த ராஜகுமாரன் இளவரசு பட்டம் சூட்டிக் கொண்டதும் அவளை நிராகரித்து விட்டான். சேந்தன முதனிடம் இதை சொல்லிட்டு, அப்புறம் பொதுவா என்னை எந்த ராஜகுமாரனாவது வஞ்சித்து மோசம் செய்தால் பழிக்கு பழி வாங்குவேன்னு தொடங்கி வெறி ஏற ஏற அடுக்கிக்கிட்டே போன பூங்குழலி இப்ப சக்கரவர்த்திய இந்த நலிவடைஞ்ச நிலையில கண்டதும் வாயடைச்சு நின்னதை பார்த்தோம். அத்தைய வஞ்சித்த சக்கரவர்த்தி என்கிற ஆத்திரம் மறைஞ்சு பொன்னியின் செல்வருடைய அப்பா என்கிற பரிவு மேலோங்கி இருப்பதை நுட்பமா காட்டுறார் கல்கி. இந்த பகுதியில் வந்திருக்கிற தகப்பன் என்கிற சொல்ல ஆராய்வோம். இதன் பொருள் தந்தை. இதற்கான விளக்கம் தேவையில்லை. ஆனால் சொற்பிறப்பின்படி தமப்பன், தம் அப்பன் என்பதுதான் காலப்போக்கில் தகப்பன் ஆயிடுச்சு. தம் அக்கை தனக்கு மூத்தவள் தமக்கை ஆகுது அல்லவா. தம் ஐயன் தமையன் அண்ணன் தமக்கு மூத்தவர். தாய்மார் மோர் விற்க போவர், தமப்பன்மார் கற்றானிறை பின்பு போவர். பெரியாழ்வார் திருமொழி. இவன் தமப்பன் சேந்தன் காரி. இது கல்வெட்டு தொடர். அடுத்து முக ஜாடை. சாயல் என்கிற சொல் தோற்றம், ஒத்திருப்பது ஆகிய பொருள்களை கொண்டது. ஏங்கிற ஒலி பிறழ்ச்சி காரணமாக டேவாகிட்டது, ஜாடை ஜாடை ஆகிட்டது. இன்னும் நுணுகி பார்த்தா சாயல் ஒன்று இன்னொன்று போல இருப்பதை குறிக்கும். சாடை அல்லது ஜாடை

0: இன்னும் விரிவு பெற்று அசைவு, பார்வை, சைகை ஆகிய பொருள்களை தருவதாக அமைஞ்சிட்டது. இன்னும் விரிவடைஞ்சு ஜாடை மாடைன்னு இணைஞ்சு மறைமுகமாக பேசுவது அல்லது சைகை காட்டுவதுன்னு பேச்சு வழக்கில் வந்துட்டது. இலங்கையில் இருந்து கிருஷ்ணாநிதி வரை ஒரு குடை நிழலிலே ஆளும் சக்கரவர்த்தி என்ற பகுதி. வடவெண்ணைக்கரை பாசறையில் வந்தியத்தேவனும் கந்தமாறனும் எல்லக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்ததை பற்றி ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். வடவெண்ணைக்கு வடக்கே ஓடும் நதி கிருஷ்ணா, இன்னொரு பேரு கரும்பெண்ணை. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி சஹ்யாத்ரி. அங்கே உள்ள மகாபலேஸ்வரம் என்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. மகாராஷ்டிரம், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் வழியாக ஓடி ஹம்சலாதேவி என்கிற இடத்துல கடலோட கடக்குது. வழித்தடம் 1400 கிலோமீட்டர். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

காதல் ஓவியம். இயக்குனர் பாரதிராஜா இயக்கிய திரைப்படம். இதில் நாயகனாக கண்ணனும் நாயகியாக ராதாவும் நடித்திருந்தார்கள். இளையராஜாவின் இசையமைப்பில் இத்திரைப்படம் 1982 வெளிவந்தது. கவுண்டமணி, ராதாரவி, ஜனகராஜ், காந்திமதி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார்கள். பாடலாசிரியர்கள் வைரமுத்து, பஞ்சு அருணாச்சலம். இளையராஜா இசையமைப்பில் வெளிவந்த இத்திரைப்படம் அனைத்து பாடல்களும் அற்புதம். இன்று இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக காதல் ஓவியம் திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மற்றும்
2: அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இசை ஊஞ்சல்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிலிச்சிறு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக காதல் ஓவியம்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன

இதுவரை உங்கள் உள்ளம் தொட்ட கானங்கள் தந்தது இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக இளையராஜா இசையில் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம்.

நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:55.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
6: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாராட்டுங்கிறது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசுங்க. பாராட்டுங்கிறது ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடியதுமாகும். ஒரு செயல் ஒருத்தருக்கு செஞ்சாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுங்கிறது அந்த பாராட்டுற மனிதனுடைய உயரிய விழுமியமாகவும் இன்னைக்கு பார்க்கப்படுதுங்க. இன்னைக்கு மனிதவள மேம்பாடு மேலாண்மை குறித்த வகுப்புகளில் பாராட்டுறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான பண்பாடு அப்படின்னு பயிற்று வைக்கப்படுகிறது. வேலைக்கு மட்டும் இல்லைங்க, குடும்பங்கள்லையும் கூட பாராட்டுறது நல்ல உறவு நிலைகளை வளர்க்கும்னு சொல்லுது. ஆனால் எப்படி பாராட்டுறது? பாராட்டுவதற்கு ஒரு நெறி இருக்கிறதுங்கிறத ஔவையார் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எப்படி பாராட்டணும், யாரை பாராட்டணும், எங்கு பாராட்டணும்னு சொல்கிறாங்க. நேசனை காணா இடத்தில் நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தமை நெஞ்சில், வினையாளை வேலை முடிவில். இந்த பாட்டு நண்பனை, ஆசானை, மனைவியை, மைந்தர்களை, வேலையாளை எப்படி பாராட்டணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, எப்போ பாராட்டணும்னு சொல்லுது. பாராட்டுற இடம், காலம், முறை ஆகியவற்றை அறிந்து பாராட்டணும். சரியான நேரத்தில் சொல்லப்படுற பாராட்டு ஊக்கத்தை தந்து, தவறான இடத்துல சொல்லப்படுற பாராட்டு சில நேரங்களில் அகந்தையோ சங்கடத்தையோ உருவாக்கிருமா. இப்போ யாரை எப்படி பாராட்டணும், ஏன் பாராட்டணும் அந்த இடத்துல, அதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நண்பனை அவன் இல்லாத இடத்துல புகழுங்க,

0: அதுதான் உண்மையான பாராட்டு. முகத்துக்கு நேர புகழ்வதை விட அவன் இல்லாத போது அவனை நட்பண்புகளை சொல்றது ஒரு எந்த நட்புன்னு சொல்றான். ஆசிரியரை எப்போது எங்கும் நன்றியுடன் போற்றணும். ஏன்னா நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்டிய ஒரு ஆசிரியர் தான். இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை துணைய மனம் மகிழும் தருணங்களில் மட்டும் பாராட்டுங்க. ஏன்னா அன்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் உறவை மேலும் மேலும் வெளிப்படுத்துங்க. அடுத்து குழந்தைகளை அன்போடு வளருங்க. அதே நேரத்தில் அளவுக்கு மீறிய புகழ்ச்சி அவர்களிடம் தற்பெருமையை உருவாக்காம பார்த்துக்கணுங்க. சரி, வேலை செய்யறவங்கள வேலை முடிஞ்ச உடனே மனம் திறந்து பாராட்டுங்க. ஒரு சிறிய பாராட்டு அவர்களுக்கு அடுத்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்யும் உற்சாகத்தை தரும். குறைகளை சொல்ல தயங்குறதில்ல, ஆனா நன்றாக செய்ததை பாராட்டுறதுக்கு மறந்துடுறாங்க. ஒரு சரியான நேரத்தில் சொல்லப்படுற ஒரு பாராட்டு ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை உயர்த்தும், ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றும், ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். அதனால பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டுங்க. ஆனா சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான முறையில பாராட்டுங்க. அதுவே உறவுகளை வளர்க்கும், அதுவே மனிதர்களை உயர்த்தும். பாராட்டோட மதிப்பு பாராட்டும் வார்த்தையில் மட்டும் இல்லைங்க, அதை சொல்லும் நேரத்திலும் இடத்திலும் நோக்கத்திலும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் போஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: சிந்தனை துளி குளிர்சாதன வசதியை தேவையான அளவில் மட்டும் இயக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

இரவு நேரத்தில் இனிய காலங்கள் கேட்டு மகிழலாம். நேயர்களின் கடித வழி விருப்ப காலங்கள் இரவு மலரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக திருமழி இசையார் கஸ்தூரி அருணாசேகர், மாதாவரம் உடையார் தோட்டம் இ ஜமுனா ஏகந்தம், முகப்பேர் ஜி பிரம்மாவதி கஜேந்திரன், காஞ்சிபுரம் ஏ ராணி ஆனந்தன், கொளத்தூர் வண்ணை ஜி கஸ்தூரி, வண்ணை கணேசன், வில்லிவாக்கம் கே மகேஸ்வரி, குபேந்திரன், வெண்கரும்பூர் டி நேரு, கொள்ளிடம் எம் காமராஜ், கண்ணகி நகர் ஆர் கஸ்தூரி ராஜசேகர், முத்தரைச்சநல்லூர் என் சந்திரபிரபகா, நவீன் சுந்தர், மணலூர்பேட்டை ஆர் சுருபராணி ராஜசேகர் இவர்கள் விரும்பிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சந்திரோதயம்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாணி, சுகன்யா ராமநாதன், நீலவேணி, சாய் வெண்ணிலா, ஆதிரா, இனியா இவர்கள் விரும்பிய பாடல். இசை ஆர் கோவர்த்தனன், பாடலாசிரியர் கண்ணதாசன், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. படம் பட்டினத்தில் பூதம்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரி.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, குறிஞ்சிமலை பாஸ்கர் இவர்கள் விரும்பிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள், படம் இருமலர்கள்.

0: நேரம் 10:15. காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சியில் இனி தலைஞாயிறு ராஜா முகமது, பிரிஞ்சுமுலை ரவிச்சந்திரன், பிரதாபராமபுரம் கவியரசன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இவர்கள் விரும்பிய பாடல். கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள், பி சுசீலா பாடியது. படம் கந்தன் கருணை.

0: நேயர்களுக்கு நாகை மூரான் சர்ஸ் அண்ட் தி ரெடிமேட் சீன் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: மூரான் சர்ஸ் ஆதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, ஆயிஷா சித்திகா, சலாமத் சுகைனா இவர்கள் விருப்பத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது கண்ணதாசன் பாடல் வரிகள். வேதா இசையில் வல்லவனுக்கு வல்லவன்.

0: நாளை மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: பொய்கை வீரன் குடிகாடு எஸ் சரவணன், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், நெய்விளக்கு தூயமணி, மனக்குடி எஸ் ராஜேந்திரன், நாகை எஸ் சாமி கணேஷ், பி சிவா இவர்கள் விரும்பிய பாடல், டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கண்ணதாசன் பாடல் வரிகள், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், ராஜபாட் ரங்கதுரை.

நேரம் சரியாக 10:30. காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி செம்பனார் கோவில் கண் ஸ்ரீராமுலு, விநாயகா, லட்சுமணன், சரஸ்வதி, கபிலன், சுபா, சாந்தி, குருநாதன், சேதுராமன், ஜானகிராமன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, திருக்கலாச்சேரி, பூதனூர், உமா, ஜெய்சங்கர், பூம்புகார், சுந்தரவள்ளி, சங்கரன், அன்வரசி, செல்வம், நெய்தவாசல் பார்த்தசாரதி, திருவாளி, பக்ரிசாமி, விஜய், பாரதி, சூர்யா, சித்ரா இவர்கள் விரும்பிய பாடல். ஏ.எம். ராஜா ஜிக்கி பாடியது. சங்கர் கணேஷ் இசையில் புகுந்த வீடு.

0: நாளை மாலை மணி 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: சிதம்பரம் ரமணி ராஜேஷ், அம்மாபேட்டை ஜி கலியமூர்த்தி, எம் கே தோட்டம் இளையராஜா, சிவபுரி சோமசுந்தரம் இவர்கள் விரும்பிய பாடல் புலமை பித்தன் பாடல் வரிகள். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. படம் சிவகாமியின் செல்வன்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிச்சிரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
3: வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், திருமிழிசை அருணாசேகர், மாதாபுரம் ஜமுனா ஏகாந்தம், பாரியங்காவல் கதிரவன், லால்குடி ராஜேந்திரன் இவர்கள் விரும்பிய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மீனவ நண்பன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
3: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
2: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
3: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
2: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
4: நிகழ்ச்சியில் இனி ஏஎம் ராஜா எல்ஆர் ஈஸ்வரி பாடியது படம் ரங்கராட்டினம். பாடலுக்கு விருப்பம் குரத்தங்குடி என் கே கிருஷ்ணா. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நிலமகம், அப்சாரா நிலமகம், சில்வச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

0: நாளை மாலை மணி 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நிகழ்ச்சியில் இனி SP பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது, கண்ணதாசன் பாடல் வரிகள், MS விஸ்வநாதன் இசையில் கௌரவம் படம். பாடலுக்கு விருப்பம் இருக்காட்டச்சேரி சுப்ராயலு, நாகலட்சுமி, திளையாடி நா வீராசாமி, தமிழன்பன், நகுலன், கீழையூர் உத்திராபதி, தேன்மொழி, மகேந்திரன், தேமாத்தூர் கருப்பையா, ராஜாத்தி, கீழமுக்குட்டு, செமனார் கோயில் அன்பழகன்.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிற்சுர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: நாளை திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
3: ராமேஸ்வரம் ஷியாகத் மெஹ்னா ஹம்சா ரணியா அயன் இவர்கள் விரும்பிய பாடல். இசை ஜி ராமநாதன், பி சுசீலா பாடியது. கண்ணதாசன் பாடல் வரிகள். படம் தெய்வத்தின் தெய்வம்.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக ஆண்டிபாளையம் மதனசேகர், தீபக், வெங்கடேஸ்வரன், விடுபிரியா, தீபக் இவர்கள் விரும்பிய பாடல், டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கண்ணதாசன் பாடல் வரிகள், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அவன்தான் மனிதன்.
1: மனிதன் நினைப்பதுண்டு

நேயர்களின் கடிதப்படி விருப்ப கானங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். நிறைவு பெறுகிறது இரவு மலரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை, காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரி. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 5:30 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ம சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC கவரியசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சீதா பார்மாவின் விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி என் அக்ஷிதா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள். 7:35 காலை காம்போ. 7:55 நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, புலிவரம் அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வழங்குபவர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரூரில் திரு சி இருதயராஜ் அவர்கள். 8:05 திருச்சி மற்றும் சில மங்களன்மங்கள் தங்க மாளிகை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரி பைக்கிங் படியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 திரை இசை. 9:10 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியம் சேதியம். 9:15 காரைக்கால் சக்தி TVS, காரைக்கால் TR பட்டணம்

கோவிந்தராஜன் ஜவுளி ஸ்டோர், காரைக்கால் டிஆர் பட்டணம் ஸ்ரீ காமராஜ் ஷாப்பிங் வழங்கம் ஆலய உலா, காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் அருள்மிகு அபிராமி அம்மன் உடனமர் அருள்மிகு ராஜசோலீஸ்வரர் பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் வி முருகையா ராஜேந்திரன் அவர்கள். மணி 9:45 பாயிண்ட் டு பாயிண்ட். 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், 11 மணிக்கு சட்ட நாம் கையில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி நாகப்பட்டினம் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்ப கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி என் அக்ஷிதா, 12:55 பன்னிசை கருவம் என தொடங்கும் பாடல் பாடியவர் தருமபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள், 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும், 1:55 மெல்லிசை, 2:50 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கண்ண பதில், 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல், சிக்கில் நீலா சிக்கில் குஞ்சுமணி சகோதரிகள் வழங்கும் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: PM Swanidhi scheme, with nearly 35 lakh females across the country using the scheme to expand their businesses. Defence Minister Rajnath Singh has said India is moving rapidly towards self-reliance in the defence sector and witnessing a major transformation in its defence industrial ecosystem. Mr. Singh was addressing the PM Setu Industry Conclave at Lucknow in Uttar Pradesh today. Nepal has issued fresh alert for flood in Bhote Kashi River. The National Disaster Risk Reduction and Management Authority, NDRRMA of Nepal, has urged residents living along the river's banks in Rasuwa, Nuwakot and Dhading districts to remain cautious following a rise in its water flow. The warning comes as the death toll from flash floods that struck the Nepal-Tibet border on Wednesday rose to 781. NDRRMA said 8,186 people have been evacuated so far from the affected districts, including 227 foreigners. Over 2,500 people are still missing following the disaster. External Affairs Ministry spokesperson Randhir Jaswal said 149 Indian nationals have been rescued so far in Nepal following the tragedy. India is continuously supporting the relief and rescue operation in flash flood hit Himalayan nation. The government has debunked a post circulating on social media which claims that NEET PG exam question papers were leaked in Jaipur. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10 துயிலும் முன் அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுந்த மக்களை அணைத்துக்கொள் உன்னை சங்கமமாக்கு மானிட சமுத்திரம் நான் என்று கூவு சொன்னவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். கேட்டது துயிலும் முன். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களே, இத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இறுதியை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.